0: சாலமோனின் வாழ்க்கையில் இருந்து என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் என்னுடைய கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழைத்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவன் எங்கே மனிதன் கைகளினால் செய்தவைகளை தனக்கு தெய்வமாக்கி கொள்ளுகிறானோ, எப்பொழுது மனுஷன் தனக்கு முன் செல்லும் தெய்வத்தை தான் கிரயம் செலுத்தி வாங்குகிறானோ, எப்பொழுது மனுஷன் தாங்கள் செய்தவைகளை தங்களுக்கு தெய்வமாக்குகிறானோ, அப்பொழுது என்ன உண்டாகிறது? அவன் தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி விடுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் நம்மை உண்டாக்கின, நம்மை உருவாக்கின தெய்வத்தின் மேல், தெய்வத்திற்கு நம்மேல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கோபம் வரக்கூடாது. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 2 அதனுடைய கடைசி வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய கோபத்துக்குட்படுவது நல்லதல்ல. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய கோபம் அம்மாவினுடைய கோபத்தை மாதிரி இல்லை, அப்பாவினுடைய கோபத்தை மாதிரி இல்லை, அமை சக மனிதனுடைய கோபம் மாதிரி இல்லை. தேவ கோபத்தின் நாள் மகா உக்கிரமானது என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுது. அப்ப இன்றைக்கு இரவில் பகல் வேளையில் என் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் தனக்கு முன் செல்லும் தெய்வத்தை தான் உருவாக்கி கொள்ளுவானே ஆனால் அவன் மேல், அவனுடைய குடும்பத்தின் மேல், அந்த தேசத்தின் மேல் தேவ கோபம் வருவதற்கு காரணமாகிறது. வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே என் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தெய்வம் அல்லாதவைகளுக்கு பின் செல்வதை தவறுங்கள். தெய்வம் அல்லாதவைகளை கண்டு பயப்படுவதை தவிர்த்து விடுங்கள். காரணம், நாம் உருவாக்கினது அல்ல தெய்வம், நம்மை உருவாக்கினவரே தெய்வம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவது நல்லது. பாருங்க, இந்த தெய்வ கோபத்திற்குட்பட்ட பலரையும் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரேன். தெய்வ கோபத்திற்குட்பட்டு தங்களை கெடுத்து கொண்ட தோத்தர் அநேகரை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவா சொல்லுது. அதுதான் இந்த விஷயத்துல கெடுத்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது 1 புஸ்தகம் 11 அதிகாரத்தை திருப்பணும். எல்லா வாலிபர்களும் 1 புஸ்தகம் அதனுடைய 11 அதிகாரத்தை அனைவரும் திருப்புவது அவசியம். ஏன்னா இங்க ஒரு மனிதன் இருக்கிறான், இவன் தனக்காக தேவனை விட்டு விலகி தனக்கு முன் செல்லும் வழிபடும் தெய்வங்களை தாமாக உருவாக்கி கொண்டதினாலே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி வருகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. 1 அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் தன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி பாருங்க சாலமோன் என்று சொல்லுகிறேன். ஒரு அரசனை குறித்து பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவர் அவனை இரண்டு முறை எச்சரிக்கிறார். என்ன சொல்லி எச்சரிக்கிறார்? அந்நிய தெய்வங்களை, தெய்வம் அல்லாதவைகளை, மனிதனுடைய கைவேலையினால் செய்யப்பட்டவைகளை ஒரு நாளும் நீ பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னார். எத்தனை முறை? இரண்டு முறை உபதேசம் பண்ணினார். இரண்டு முறை சொன்னார், ஐயா நீ செய்கிறது தவறு, அதை நீ செய்யாதே. ஐயா நீ செய்கிறது தவறு, அதை நீ செய்யாதே என்று சொல்லி இரண்டு முறை கர்த்தர் உபதேசம் பண்ணினார். ஆனா சாலமோன் என்ன செய்தானா? கர்த்தரை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் கற்பித்தார், பிரசங்கம் பண்ணல, அவர் போதனை செய்தார். ஐயா நீ இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இது தப்பு, நாம நம்மை உருவாக்குனதுதான் தெய்வம், நம்ம உருவாக்குறதுக்கு பேர் தெய்வம் அல்ல, மனிதனுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட எதற்கு முன்னும் நீ நிற்கவோ எவைகளை பின்பற்றவோ கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு இரண்டு விதை விசை உபதேசம் பண்ணினார். ஆனா என்ன செய்யல? தோத்திரம். இவர் என்ன செய்யல? கேட்கல. உடனே தேவன் கோபமானார். அப்படி இருக்கு. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் இப்ப யாரு தெரியுமா? இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமே இல்லாத ஒரு ராஜாப்பா. சாலமோனுக்கு என்ன இல்ல? கஷ்டமே இல்லை. நான் சொல்லுவேன், காய்கறி நறுக்கிறதுக்கு கூட இந்த மனுஷன் என்ன எடுக்கல? பட்டயத்தையே எடுக்கல. அந்த அளவிற்கு ஆண்டவர் சாலமோனை என்ன செய்தார்? நல்லா வச்சிருந்தார், அழகா வச்சிருந்தார், சிறப்பா வச்சிருந்தார், பாடுகளே இல்லாம வச்சிருந்தார், கண்ணீரே இல்லாம வச்சிருந்த யுத்த சத்தம் ஒரு நாள் கூட அவர் கேட்டதே இல்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனா இந்த மனுஷன், அதாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தால் அந்த ராஜாவுக்கு ஒரு பிரமாணம் இருக்குங்கிறது, தெய்வ மனுஷனாகிய மோசே ராஜாக்களை இவர்கள் தேர்வு செய்வதற்கு முன்னாலேயே இஸ்ரவேலை ஒரு ராஜா பின் நாட்களில் ஆண்டால் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லி மோசே எழுதி வச்சிருக்கார். அந்த பிரமாணம் சாலமோனால் மீறப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், ராஜாக்கள் பின்னால ஏற்படுத்தப்படுவார்கள் என்று யாருக்கு தெரியாது? மோசேக்கு தெரியாது. ஏன்னா சாமுவேல் காலத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை ஏற்படுத்திச்சு. ஆனா மோசே தீர்க்க தரிசனமாவே சொல்லிட்டார், ஒருவேளை என் பின் சந்ததி ராஜாக்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்னா அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி மோசே தான் உயிரோடு இருந்த பொழுதே இஸ்ரவேலுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போனார். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உபாகமத்தின் புத்தகத்தில் 17 அதிகாரம், எல்லாரும் திருப்புங்க, எல்லாரும் பைபிளை எடுங்க. 17 அதிகாரத்தில் 16 முதலான வசனங்களை நம்ம வாசிச்சா அங்கே அழகா எழுதி வச்சிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கிறோம் பாருங்க. ஆமே 15 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தெரித்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 கடைசியில சொல்லுவார், சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயாகில். பாருங்க, தீர்க்க தரிசியாகிய மோசேக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி இயேசப்ப நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்ற, எல்லா ஜாதிகளிலும் இருக்கிறது போல எனக்கும் ஒரு ராஜா வேணும்னு நீ சொன்னா, அப்படி ஒரு நிலைமை வந்தா யார் தான் எடுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்கிறவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படுவாய். ஆமா, யுத்த வீரன்னு சொல்லிட்டு நல்ல சண்டை போடுவான்னு சொல்லிட்டு தோத்திரம் அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு வசதி உள்ளவேன்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டு நீங்கள் தலைவர்களை ஏற்படுத்த கூடாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையே அரசனாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டு, உன் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. தெய்வத்தை அறிந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை ஆராதித்து வருகிற ஒருவனைத்தான் உனக்கு ராஜாவா என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். தெய்வத்தை அறியாத ஒருவனை உனக்கு தலைவனாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக போதகம் அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை சம்பாதிக்கும் படிக்கு ஜனங்களை மிரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவாவே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன என்ன சிந்தனை? உலகத்துல ராஜா வானால் அவனுக்கு பணம் அதிகமா இருக்கணும், சொத்து அதிகமா இருக்கணும், குதிரை அதிகமா இருக்கணும், யானைப்படை அதிகமா இருக்கணும், பணபலன் அதிகமா இருக்கணும். ஆனா மோசேயினுடைய ராஜாங்கத்திற்கான ஆலோசனை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த ராஜாவினிடத்திலே குதிரைப்படை, கால்படை, யானைப்படை, இதெல்லாம் ரதங்கள் அதிகமா இருக்குதோ அவங்க தான் பெரிய ராஜாக்கள்னு சொல்லப்படுவாங்க. ஆனா மோசே சொல்லுகிறார், எப்பா நீ ரொம்ப குதிரைகளை என்ன செய்திடப்படாது, சம்பாதித்து விடக் கூடாதுன்னு சொன்னார். அப்ப நீங்க கேட்கலாம், ராஜா மேல பொறாமையில சொல்லி இருப்பாரோ அப்படி நீங்க கேட்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆமீன் மோசே ரொம்ப குதிரைகளையும் நீ சம்பாதிக்காதேன்னு சொன்னார். இரண்டு காரியங்கள். பிள்ளைகளே, குதிரைகளும் குதிரை வீரர்களும் அதிகமா இருந்தான்னு சொன்னா உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கும்? குதிரைகள் மேலதான் இருக்குமே தவிர உன்னை அழைத்த கர்த்தர் மேல இருக்காது. சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் மோசே ரொம்ப குதிரைகளை நீ என்ன செய்யாதே சம்பாதியாதேன்னு சொன்னார்ன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் தெரியுமா? ராஜாக்களை நீங்க படிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்தாங்களோ அவர்களுக்காக எல்லாம் யுத்தம் செய்தது யாரு? கர்த்தரே யுத்தம் பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் தங்க புய பலத்தை தன் படை பலத்தை நம்பினாங்களோ அவர்களெல்லாம் தோற்றதுதான் சரித்துறோம். பிள்ளைகளே, தோத்திர குதிரைகளும் குதிரை படையும் அதிகமானா உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இல்லாம அந்த நம்பிக்கை யார் மேல வந்துரும்? குதிரைகள் மேல வந்துரும். உன் நம்பிக்கை குதிரை படை மேல வந்துரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிலர் கண்மூடி குதிரை வாங்கி எகிப்துக்கு போறாங்க, பை பை போயிட்டு வாங்க, நல்ல குதிரைய பார்த்து வாங்கி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், ஆமீன், பணம் அதிகமாகும் பொழுது, குதிரை படை அதிகமாகும் பொழுது, யுத்த சன்னிதங்கள் அதிகமாகும் பொழுது நீ யுத்த வீரராகிய சேனைகளின் கர்த்தரை நீ மறந்துடுவே. அதனால நீ என்ன செய்யண்டா, அதிக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம். எப்போது உருடைய சேனை வீரராக கர்த்தரே இருக்கட்டுமே. அல்லேலூயா. இரண்டாவது சொன்னார், அண்டைய காலத்துல குதிரைகள், நல்ல குதிரைகள் வாங்கணும்னா நீ எங்க போகணும் சொல்லுங்க? எகிப்துக்கு தான் போகணும். வேற எங்கேயும் நல்ல குதிரைகள் கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. திருநெல்வேலியில என்ன கிடைக்குது? என்னது? அல்வா கிடைக்குது. சாப்பிடுறீங்க இல்லையா? வெரி குட். முதல் ஊர்ல என்ன கிடைக்கும்? மஸ்கோ தல்வா கிடைக்கணும்னா முதல் ஊருக்கு தான் போகணும். அது வேற. இப்போ பூட்டு வாங்கணும்னா எங்க போவீங்க? திண்டுக்கலுக்கு போவீங்க, நல்ல காளைகள் வாங்கணும்னா எங்க போவீங்க? காங்கேயத்துக்கு போகணும். காங்கேயத்துல தான் நல்ல காளைகள் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மேன்மை இருக்கு. அப்ப நினைக்கிறீங்க, கத்தருக்கு சோத்திரம் பாஸ்டே, நம்ம ஊர்ல என்ன சிறப்புன்னு? அது உனக்குத்தான் தெரியும். கத்தருக்கு சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி சொன்ன நிறைய சொல்லலாம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி எகிப்தினுடைய சிறப்பு என்ன? எகிப்திலே வளர்க்கப்படுகிற குதிரைகள் தரமானவை, திடனானவை, யுத்த சன்னிதானத்திற்காக பயன்படுத்தப்படுகிற குதிரை. அப்ப இந்த ராஜா என்ன செய்வான்? குதிரை வாங்கும்படிக்கு என்ன செய்வானா? எகிப்துக்கு போயிருவான். அப்ப முதல்ல ஏன் இவர் சொன்னார், ஐயா அதிகமான குதிரைகள் சம்பாதிக்க வேணாம். ஏன் தெரியுமா? ஒரு நம்பிக்கை எது மேல போயிரும்? பணத்து மேல போயிரும், பொருள் மேல போயிரும், குதிரை மேல போயிரும், பட பழத்தின் மேல போயிரும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த குதிரை இருக்கிற இடத்துல பணமும் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்க வேணாம். நிறைய பணம் வச்சிருக்கிற பலரையும் பாரு, சமாதானம் இழந்துருவாங்க. கண்டிப்பா சொல்றேன், யாரெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. அதே நேரத்தில் கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுட்டு போறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் வேற எவனுக்கும் இருக்காது. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் கன்னியாகுமரி பக்கம் ஒரு மீட்டிங் போயிருந்தோம் இல்ல, ஒரு இடத்துல குடிசையில வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் பக்கத்தில் என் வண்டியை கொண்டு ஓரம் கட்டி இருந்தேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்ததுனால கார் உள்ள போய் உட்கார்ந்து இருந்த பொழுது அந்த குடிசையில, அந்த குடிசை என்று சொல்லும் பொழுது டார்பால் கட்டி வாழ்வாங்க இல்ல, அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா ஜாலியா அந்த பிள்ளைகள் விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தேன். அப்பதான் யோசிச்ச, ஆண்டவரே இந்த தெருவில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தோஷத்துல ஒரு பத்துல ஒரு பங்கு மாளிகையில வாழ்கிறவனுக்கு இருந்திருந்தா எங்களுக்கு வேலையே இருக்காது மனிதனுடைய நம்பிக்கை யார் மேல வந்துரும் சொல்லுங்க? யார் மேல வந்திருக்கும் பாருங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வண்டியில பிரேக் வீல் டயர் எல்லாம் நல்ல பெர்ஃபெக்டா இருக்குதுன்னா நம்ம நல்ல சவுட்டி போவோம் இல்லையா? அதே நேரத்துல பிரேக்கும் சரியில்லை, தோத்திரம் டயரும் சரியில்லை, ஆனா சவாரி ரொம்ப தூரம்னு நினைச்சுன்னா நம்பிக்கை வண்டி மேல இருக்குமா? ஆண்டவரே வெடிச்சிடப்படாது, ஆண்டவரே வெடிச்சிடப்படாதுன்னு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குமா? தேஞ்ச டயர்ல வண்டி ஓட்டுகிற உனக்கு ஆமை நம்பிக்கை தெய்வத்தின் மேல வரும்போ அதான் பாத்துக்க, வண்டியில பிரேக் நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு, கிளச் நல்லா இருக்கு, தோத்திரம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதுன்னா இழுத்து போ அப்படின்னு உன் மனசு சொல்லும். அதே நேரத்துல உன் வண்டி பலகீனமா இருந்துச்சுன்னா அப்பவும் உன் நம்பிக்கை ஆண்டவரே போயிட்டு உயிரோட திரும்பி வரணுமே, ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரமா வந்தா சாச்சி சொல்லுவேன் சுவாமி முழுவது கத்தர் மேல இருக்கணும். அவர் தான் சேனைகளின் கர்த்தரானவே. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? இரண்டாவது சொன்னார், இப்பா நல்ல குதிரை வாங்கறதுக்கு நீ எங்க போகணும்? உங்க ஊர்ல கிடையாது. நல்ல குதிரை வாங்கணும்னா நீ எகிப்துக்கு தான் போகணும், பழைய வாழ்க்கையில போகணும், பழைய மனுஷனிடத்துல போகணும், நீ சிறைப்பட்டு கிடந்த இடத்துக்கு போகணும். ஆனா ஆண்டவர் சொன்னார், அதே வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
2: எகிப்திற்கு போய் குதிரையை கழுதை செய், குதிரையை வாங்க போனோம்னா நீ வேண்டான்னு வந்த பாதையில திரும்பி போக வேண்டியது வரும். பழைய வாழ்க்கை வந்துடும், பின்மாற்ற வாழ்க்கை வந்துடும், சிறைப்பட்ட வாழ்க்கை வந்துடும், உன் வாழ்க்கையில பழைய நிலைமை வந்துடும். அதனால ராஜாவை நீ ஏற்படுத்துறதா இருந்தா அவன் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, ரொம்ப மேன்மை அவனுக்கு வர வேண்டாம். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி ஆசீர்வாதமும் ஆதாயம் இருக்கும். ஏன் தெரியுமா? செழிப்பு வரும் பொழுது, மேன்மை வரும் பொழுது, அதை சம்பாதிக்கிறதுக்காக நீ உலகத்தை தேடி போவே. நல்லா கவனிச்சு பாரு சகோதரா, தொழில் இல்லாத காலத்தில் எல்லா ஆராதனைக்கு வந்த பலரும் இன்னைக்கு உலகத்தை நேருக்கு பயணிக்க தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ தெய்வத்தை ஆராதிக்கிறேன். காரணம் என்ன? ஆமீன். உலகத்துக்கு நேரா பழைய உலகம், முன்னால ஆண்டவருக்கா இல்ல, தெய்வத்தை தேடாம பிஸியா பிஸியா பிஸியா உலகத்துக்கு நேர தேடுனே இல்லையா? அதுபோல நீ மறுபடியும் தொடங்கியாச்சு. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ராஜாக்களுக்கு மோசையின் மூலமா மிக தெளிவா சொல்லி கொடுத்தார். ஆமே, புரியுதா? கர்த்தர் உங்களை நடத்துவார். இருக்கிற குதிரை போதும், இருக்கிற கழுதை போதும், இருக்கிற பட்டிக்குட்டி போதும். சோதர சோதர கிருபையில வளர்ந்து கடைசிவர இயேசுக்காக வாழ தெய்வ ராஜ்யத்துக்கு போக வழிய பார்க்கணும். கைகளை உயர்த்திவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, எகித்துக்கு போய், எகித்துக்கு போய் குதிரைய வாங்கிட்டு யுத்த களத்துல நீ நின்னாலும் உனக்கு ஜெயம் தருகிறவர் தெய்வம் தான். சரிதானா? பின்மாற்ற நிலைமைக்கு போய் என்னதான் நீ சம்பாதிச்சு நீ யுத்த களத்துல வந்து நின்னாலும் ஆமீன், குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகும். ஜெயமோ தெய்வத்தால தான் வரணும். தெய்வத்தை விட்டு விலகி பணத்தை சம்பாதிச்சு அதுக்கு பரவும் தெய்வம் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். காரணம், பேங்கில கிடக்குற தோத்திரம் பணத்தை கொண்டு வச்சு தின்னா வயிறு வலி ஒண்ணும் தீராது. ஆமீன். தோத்திரம் தின்ன வேண்டியதை தின்னாதான் வயிறு வலி தீரும். தலைவலி தீருமா? தீராது. நீ சம்பாதிச்சது ஒண்ணும் வாழ்க்கைக்கு பத்தாது. நீ தெய்வத்தை விட்டுட்டு, தெய்வ கிருபையை விட்டுட்டு, சத்தியத்தை விட்டுட்டு, அபிஷேகத்தை விட்டுட்டு நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அது கையில இருக்கும். ஆமென். சுகம் இல்லாத ஆகும்போ ஆசுபத்திரியில போய் இருந்து ஒன்னே ஒன்ன பேசலாம், ஆண்டவரே ICU. மனசிலாவில்ல ரொம்ப சீரியஸ் ஆன எங்க கொண்டு போவாங்க? ICU-ல. ஆமீன். என்னம்மா அதுக்கு ஃபுல் நேம் என்ன? அறிக்கை சொல்ல, இன்டென்சிவ் கேர் யூனிட். அதை சுருக்கமா சொல்றேன். ஆமீன். குதிரை வெளியே நிற்கும், ஆனா ஓசு கொடுத்து மூக்கலோடி ரெண்டு ஓசு, வாயிலோடி ரெண்டு ஓசு, இதெல்லாம் மாட்டி வச்சிருக்குமா? படுத்து கிடந்துட்டு ஆண்டவரே ICU, நான் உம்மா பாக்கேன். புரியுதா? ஐசியுக்கு சரியான அர்த்தம் இதுதான். மனுஷன் கடவுளை பார்க்க இடமாக்காது. கைகளை உயர்த்தி ஒரு எல்லையா சொல்லுங்க. நான் நிறைய ஐசியூனிட்ல போய் ஜெபம் பண்ணி இருக்கேன் தோத்தர். அது வரைக்கும் எந்த கோசு பிடிக்காது, ஜெபம் பிடிக்காது தோத்தர். ஒரு தடவை ஒரு சகோதரன் தோத்தர் இடுப்பெல்லாம் நொறுங்கி தோத்தர் அவனே தொட்டில கட்டி போட்டிருக்கு. ஆமா, தொட்டில கட்டி போட்டிருக்கு தோத்தர. யூ வடிவில் விழுந்து கிடக்குறான். நல்ல காலத்தில் அவனுக்கு தெய்வம் வேண்டாம், நல்ல காலத்தில் ஆராதனை வேண்டாம், நல்ல காலத்தில் அபிஷேகம் பெற்றவர் ஜீவிதம் வேண்டாம். படுத்து கிடந்துட்டு சொல்லுதான், பாஸ்டர் எப்படியாவது என்ன சுகமாக்குங்க, உமக்கு கூட ஊழியத்துக்கு நடந்து தெரிஞ்சப்ப தெய்வத்தை பார்க்க உனக்கு நேரம் இல்லை. தொட்டில் கடந்து அவரை பார்க்க கதி வரப்படாது. தெய்வத்தை விட்டு விலகி போகிற எல்லாரையும் ஆலோசனை சொல்லல, உன்னை எச்சரிக்கிறேன். நீ கழுதைய உண்டாக்கினாலும் சரி, குதிரைய உண்டாக்கினாலும் சரி, சொத்தை உண்டாக்கினாலும் சரி, நீ வாழ்ந்திருக்கிறது உன்னுடைய கையின் செழிப்புடன் அல்ல. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியினுடைய பிடாவிடச்சிலிருந்து இறங்கி வரும். அது தெய்வ ஆசீர்வதிச்சாதான். சொல்லுங்க. அல்லேலூயா. ஓட்டுப்பறையில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்க முடியும், மாட மாடிகையில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்க முடியும், ஆமே கோ கிபோரனாய் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு ராத்திரி பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு எகிப்திற்கு போக கூடாது. நீ பழைய வாழ்க்கை, பழைய பின்மாற்றம், பழைய அடிமைத்தனம், பழைய உலகம், பழைய சுபாவம் உனக்கு வேண்டாம். ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் இந்த பிரசங்கம் தீராது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய குதிரை ஒண்ணும் வேண்டாம் என்ன, ஆமை கிடைக்காது போறோம். கத்தர் நடத்துவார். பக்கத்தில் கைப்பிடித்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு பெரிய பணக்காரன் ஒன்றா ஆண்டா, ஆண்டவரே நான் ஆண்டவட்ட முன்னாலேயே சொன்னேன், செல்வந்தர்களாக எங்களை பிள்ளைகளை மாற்றும். இப்போ எனக்கு பயங்குட்டி அமை தோத்திரம். 20 ஆள் வச்சு வேலை செய்தப்போ போய் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இல்லை, தரையடிக்க போகிறேன். நம்ம இன்னொரு 200 ஆனாலும் நாம் அவனுங்க சபையில் போய் வீட்டில் போய் நான் கூட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கும். ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஆசீர்வச்சா போறோம்னு செல்லுவோமான்னு தோணுது, ஆனாலும் மனசு வரலையே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? தெய்வத்துக்குரியதை தெய்வத்துக்கு கொடுத்துடணும், உலகத்துக்குரியதை உலகத்துக்குடி. நீ எவ்வளவு வேணாலும் வளரு, ஆனா ஆண்டவருடைய நேரமும் ஆண்டவருக்கு செலவழித்துக்கிற ஒரு காரியமும் நீ உலகத்துக்கு கொடுத்துடவே கூடாது. அப்படி செய்வாயானால் அது தவறு, அது உனக்கு தீங்கு என்பதை மறந்து விடாதே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைவிடு சொல்லுங்க. ஐ சி யூ நிலைமைக்கு போயிடாதீங்க சொல்லுங்க. என்னது ஐ சி யூ நிலைமைக்கு போயிடாதீங்க. சரி, நம்ம இப்ப எத்தனாம் அதிகாரத்தை உபாகமத்தில் படிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. சரி, இனி பாருங்க என்னாச்சு. முதல்ல குதிரை சம்பந்தமா பேசியாச்சு, மணி ஒன்னாயிட்டுல. இனி இதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜோமனை போறேன். என்ன செய்வீங்க? ஆராதனைக்கு வர முடியாது, ஆராதனைக்கு சரியான நேரத்தில் இருக்க முடியாது, நீங்க வீட்டில் நேரத்தை அதிகமா செலவழிக்க முடியாது. பணம் பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்து சொத்து, பதவி பதவி பதவி, இப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. பாருங்கிறானோ கத்தர் கொடுத்தார், தன்னை காப்பாத்தினாரா இல்ல, தன் குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்ல, தன்னுடைய ஆமீன் சாம்ராஜ்யத்தை காப்பாத்தினாரா இல்ல. பாருங்க, அவருடைய காலத்தோட முடிஞ்சு போச்சு. இல்ல, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உருவாக்கினாரா? கிடையாது. ஒரு தேவ பக்தி ஆலயத்தை உருவாக்கினாரு, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? அதே மனுஷன் தானையா விக்கிரக கோயிலை உருவாக்கி வச்சுட்டு போனா? நல்லதும் செய்து நார பயலாலா இருந்திருக்கா? கைகளை உயர்த்தி வராமே சொல்லுங்க. சொந்த கையால கட்டி, அதே சொந்த கையால இடிச்சு போட்டு போயிட்டியே. ஆண்டவர் சொன்னார், செல்வம் அல்ல, பணம் அல்ல, குதிரை அல்ல, தேவ கிருபை தான் சிறந்ததுன்னு. எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி ஏசப்பா, கிருபையை சம்பாதிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. சொல்லுங்க என்ன உண்டாகணும். சரி சரி, நீங்க நல்ல பிள்ளைகள், நீங்க எங்க குதிரை வாங்க வா போறீங்க? கதறு சோத்திரம். ஒருவேளை அந்த குதிரை உனக்கு வண்டியா இருக்கலாம், ஒருவேளை குதிரை உனக்கு பிசினஸா இருக்கலாம், ஒருவேளை அந்த குதிரை உன்னுடைய வாழ்க்கையில தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் நீ வைக்கிற சொத்து சுகமா இருக்கலாம். அதனால ஒரு நாளும் உங்க இருதயத்தை எங்க போயிடக்கூடாது, குதிரை குதிரை குதிரைன்னு போயிடக்கூடாது. சில ஆட்களை பார்த்தீங்களா, உறக்கத்துல எழும்பி இருந்து கல்லப்பிடுங்க கல்லப்பிடுங்க, வை வை வை வை வை வை வை, ரெண்டு கல் கூட வை அப்படி சொல்லுவான். ராத்திரி உறக்கத்தில் பீஸ்ஃபுல்லான தூக்கம் இருக்கிறது இல்லை. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா, ராத்திரியில ஒரே ஊழியம் செய்யலாத்தான் இருக்கும். கதறி சோத்திரம். ராத்திரியிலையும் செங்கல் கட்டிட்டு இருப்பான், ராத்திரியிலையும் பாடம் நடத்திட்டு இருப்பான். ஏப்பார் ஆப்பிள் பீப்பால் பேரிச்சம்பளம் சீப்பார் சக்க கொட்டைன்ட்டு ராத்திரியும் பேசியிருப்பான். ராத்திரியில் பீஸ்ஃபுல்லானே சமாதானம் இல்லை. ராமின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் படிக்கணுமா? தோத்திரம் வெளியே வந்த பிறகு கேட்டுத்தாரே சொல்லித்தாரேன்னா கதறி சோத்திரம். இப்படி சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இந்த உலகத்துல வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமீன் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன், அல்லேலூயா சொல்வீங்களா? சத்தமா சொல்றீங்களா? அப்ப உலகத்துல பிஸியா இருக்கிறவங்க தேவ சமூகத்தில அதிக நேரம் செலவழிக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. நீங்க என்ன செய்யறது, 2 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, ஆராதனை முடிச்சதோ இல்லையோ 1 மணிக்கு நீங்க எந்திரிச்சு போயிருவீங்க. காலையில போய் தரையெல்லாம் வச்சுட்டு 10 மணி, 10:30 மணி, 11 மணி, 12 மணிக்கு தான் வருவீங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், இல்லையே 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சுட்டு தோத்திரம் 1:30, 1:30 வரைக்கும் ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையெல்லாம் நீ விட்டுட்டு உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்க, குதிரை சம்பாதிக்கிற பத்தியா, குதிரை சம்பாதிக்கிற தப்பு. ஆண்டவர் சொல்வார், குதிரை சம்பாதிக்கிற தப்பு, பழைய வழிக்கு மறுபடியும் போற, பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பழைய பிரச்சனை இப்படித்தானே, ஐயா ஏற்கனவே ஆகாரம் வாங்கினவே மாட்டிக்கிட்டானா, 430 வருஷம் நாசமா போச்சுலடா, சாக்கும் கொண்டு தோத்திரம், ஆமை சாக்கும் கொண்டு தானியம் வாங்க போனவே 430 வருஷம் கழிச்சு வந்தா, தோத்திர நீ இப்போ பணமும் கொண்டு குதிரை வாங்க போனேன்னு வை, மவனே குடலு வெளியே வர்றது வரைக்கும் வரமாட்டான். சொல்லுங்க, ஆகாரம் வாங்க போனவனுக்கு 430 வருஷம்னா, குதிரை வாங்க போன வாங்கதிய பாரு, குதிரையின் குதிரையையும் அதன் பிள்ளைகளையும் காணும் மட்டும் நீ வரவே மாட்டாய். சொல்லுங்க, பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், கத்தர் மேல நம்பிக்கை ஆயிரு, கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் நம்ம சபையில ஒண்ணு நின்னுக்கிட மாட்டாங்க, தோத்திர நீ டைம் போட்டுட்டு வருகிறது இல்லை நம்ம சபை, அவர் வருகிறது வரை காத்துரு, அதான் நம்ம சபை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு எந்த பிசினஸ் இருக்கப்படாது, பசி வராம இருக்க நான் ஜெபம் பண்ணிக்கிடுவேன், கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல என் ஜபம் கேட்கப்படையில நான் கஞ்சி அண்டால கிடக்கு, அங்கே போய் நின்று குடிச்சு சோத்திரத்தோடு ஆவியில நிரம்பிட்டு வந்திருக்கு. தோத்திரம் தெய்வம் ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் உன்னை விடவே மாட்டேன். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. தோத்தர் எகித்துல குதிரையை சம்பாதிக்க போன ஒண்ணு எனக்கு வேணாம், தெய்வ கிருபையை சம்பாதிச்சு 6 நாள் நீ உலகத்துல வேலை செய்த, உன் கைய வந்து நான் பிடிக்க வரல, 6 நாள் நீ ஓடுன, உன் காலை வந்து நான் பிடிக்க வரல, 6 நாள் நீ உலகத்துக்கு வேண்டி இருந்த, நீ என்ன சம்பாதிச்சேன்னு நான் கேட்கல, நீ என்ன உண்டாக்குனேன்னு நான் கேட்கல, என்ன செய்தேன்னு நான் கேட்கல, இன்னைக்கு 1 நாள் நீ தெய்வ சமூகத்துல இருன்னு சொன்னேன், அன்னைக்கு நீ டைம் போட்டேன்னு சொன்ன, உனக்கு அந்த நம்ம ஐசியு மறக்காத, உங்க பாச்ச சாமம் போடல, இனி ஒரு பழைய வாழ்க்கை உனக்கு வந்தா தெய்வத்தாலும் கூட உன்னை காப்பாத்த முடியாது, உன்னை மரியாதையா எச்சரிக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம், கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. நீ மறுபடியும் குதிரை, மறுபடியும் உலகம், மறுபடியும் நன்மை, மறுபடியும் ஆசீர்வாதம் போகாதே, உன்னை நடத்த தெய்வத்தால முடியும். இத்தனை வருஷம் நடத்தின கத்தருக்கு இன்னும் நடத்த முடியுமா முடியாதா? குதிரை உன்னை போஷிச்சுதா, உன்னை கிருபை போஷிச்சுதா, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென் சொல்லு, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வேலையை 1 நாளும் ஆராதனைக்கு சாக்கு சொல்லாதே, உன் வேலையை 1 நாளும் உன்னுடைய பணமோ வேலையோ எதுவுமே சொல்லாதே. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, இது கர்த்தருடைய நாள், நான் ராத்திரி 6 மணி வரைக்கும் கூட்டம் நடத்துவேன், நீ எந்திரிச்சு போகப்படாது. ஆமென் சொல்லுங்க. உன் சௌரியத்துக்கு நீ வார.

இன்னைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார், நீ பின்னால போக கூடாது, பழைய வாழ்க்கை வேண்டாம். ஏற்கனவே சாக்கும் பையும் கொண்டு உலகத்துக்கு நேரா போய் 430 வருஷம் உன் சந்ததி வேதனை அனுபவிச்சு ஆண்டவர் கிருபை அவனை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இனி உலகம் உனக்கு வேண்டாம், உலக ஆடம்பரம் வேண்டாம், கிருபைன்னு சொல்லி விழு. உன்னை வாழ வைக்க தெய்வத்தால முடியும். இன்னைக்கு பகல் வேளை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இத்தனை வருஷம் நீ சம்பாதிச்சு இழந்து நிற்கிறேன், ஆனால் உன்னால முடியாத இந்த காலத்துல உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க என் தெய்வத்தால முடியும் பரிசுத்த ஆவியானவன் சொல்லுகிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு அழகா சொன்னான், ஆனா இதை இவன் கேட்கலே, இவன் கேட்கல, குதிரை வாங்க போகல, பொன்னெடுக்க போனான் இவன். இது இந்த வாரம் பேச முடியாது, அடுத்த வாரத்துல சொல்லுது. கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. அமேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அமேன். குதிரையை வாங்க பழைய வாழ்க்கைக்கு போகாதே, பணம் சம்பாதிக்கணும்னு தெய்வத்தை விட்டுட்டு போகாதே. மக்களை 1000 வந்தாலும் சரி, ஆண்டவருடைய நேரம் கரெக்டா தெய்வ சமூகத்துக்கு கொடுத்துருக்கணும், அது கட்டும் கரெக்டா இருக்க. மறிக்கு ஒருவேளை நம்முடைய கண்ணெல்லாம் மூடி போய் அதுக்கு பிறகும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயுசு நாட்களை தெய்வம் தந்தாலும் இந்த வார்த்தையை ஒரு காலம் மறக்கப்படாது. ஏன்னா எத்தனை குதிரையை நீ சம்பாதிச்சுட்டுனாலும் தெய்வம் உன் கூட இல்லைன்னா உன் வாழ்க்கை சகோதரா ஜீரோவாக்கும், உன் ஜீவனம் ஜீரோவாக்கும், உன் வாழ்க்கை ஜீரோவாக்கும். என்ன குதிரை எத்தனை இருந்தாலும் ஜெயம் தருகிறவர் கர்த்தர், ஜெயம் தருகிறவர் கர்த்தர், விடுதலை தருகிறவர் கர்த்தர், வாழ வைக்கிறவர் கர்த்தர். 32,000 பேர் யுத்தத்துக்கு இறங்கி போனா, அதுல 22,000 போயிச்சு, அப்புறம் 10,000 மிச்சம், 9,700 போயிருச்சு, 300 மிச்சம். 32,000 பேர் இறங்கி வந்து செய்ய நினைச்சது 300 பேரை கொண்டு கத்த செய்தா. அமேன். காசு சொத்து அந்தஸ்து பலன் வச்சிருக்கிற வாழ முடியாத இடத்துல கிருபை பெற்ற உன்ன தெய்வம் வாழ வைப்பார், அபிஷேகம் பெற்ற உன்ன தெய்வம் வாழ வைப்பார், தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். புரியுதா? குதிரைகள் எல்லாம் ஜெயத்தை கொண்டு வருவது கிருபைமா, கிருபைமா. பண 1,000 இருந்த காலத்தில் உன் வீட்டில் நடந்த நன்மையை விட வெறுங்கையா நீ இருக்கிற காலத்தில் அப்பா உனக்கு அற்புதமா நடத்து வருவாரே, அற்புதமா நினைச்சுவார். அதான் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரம்பும். ஏ குதிரையை சம்பாதிக்க போய் மறுபடியும் சிறை வெட்டிராதே, பழைய வாழ்க்கை வேண்டாம், தேவ கிருபையில் நிலைச்சரே. ஏ ஆண்டவர் அமீன் சாலமோனை எச்சரித்தார், நீ போகாதே போகாதே, அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அவன் கேட்கலே, ஆண்டவர் கோபப்பட்டார், ஆண்டவர் கோபப்பட்டார். பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துக்கு ஓடாதீங்க, பணம் மறட்டும். அமீன். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஒரு அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேரம் போயிட்டு பாத்தீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து பாருங்க 17 வசனத்தை படிங்க. 17:17 அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் சாலமோனின் மேல கோபமானார்? உண்ட ராஜாக்களின் புஸ்தகத்திலே படைத்த வாசித்த ஒரு வாசனத்துக்கு ஒரு பதிலாக்கம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் சாலமோனை கர்த்தர் எச்சரித்தார்? இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு எச்சரித்தார். என்ன சொல்லி எச்சரித்திருப்பார்? ஏற்கனவே உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை ஆமென் உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய மனைவிய கல்யாணம் பண்ணாதடா, நிறைய பொண்ணு கட்டாதே, நிறைய பேரே தோத்தர திருமணம் பண்ணாதே. அது வரும்பொழுது நீ பின்வாங்கி விடுவாய், பின்மாற்றம் வந்துரும். பாருங்க, சாலமோனுக்கு பின்மாற்றம் வந்துச்சா? வந்துச்சா? ஏன் வந்துச்சு? எத்தனை இருந்துச்சா? அப்போ ஒரு நல்ல சபை நடத்தி இருக்கலாம், 1,000, அதுல எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமனையாட்டிகள், 700 மனைவிகள், மீதி எல்லாம் மறுமனையாட்டிகள், சரிதானே? 1,000 எண்ணித்தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். பின்வாங்கிட்டார் பாத்தியலா? அசனை எவ்வளவு உண்மை, மூசை எவ்வளவு கரெக்டா சொன்னார், மூசை எவ்வளவு கரெக்டா சொல்லி

இளமையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினார். ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்போ மூத்தவன் நினைச்சா நரைச்ச முடியெல்லாம் இருந்து என் புருஷனை வயசான ஒருவராக காண்பித்து எனக்கு ஜோடியா இருக்கணும்னு அவன் நினைச்சான். இளைய மனைவி என்ன நினைச்சான்னா, நரமுடியெல்லாம் இல்லாம கருத்த முடியா எனக்கு ஜோடியா என் புருஷன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். புரியுதா இல்லையா? முதல்ல உள்ளவ என்ன நினைச்சா, இளமுடி கருத்த முடியெல்லாம் இருக்க கூடாது, வெள்ள முடியாகி எனக்கு ஜோடியா இருக்கணும். சின்னவன் என்ன நினைச்சா, வெள்ள முடியே இருக்கக்கூடாது, எல்லாம் கருத்த முடியாகி எனக்கு ஜோடியா இருக்கணும். ராத்திரி தூங்கும் பொழுது மூத்தவா வெள்ள அமீன் கருத்த முடிய பூரா படுங்க. சின்னவன் என்ன செய்தா, வெள்ள முடிய பூரா படுங்க. காலையில பார்த்தா இதுக்கு மேல ஒரு விளக்கம் உனக்கு அவசியமா? கருப்பும் இல்ல, வெள்ளையும் இல்ல, ஆமா எல்லாம் வெளிச்சமாய் மாறிடுச்சு. சரி, அடுத்த தொடர்ந்து வாசியமா 17 வசனத்தை. வெள்ளியையும் பொன்னையும் உனக்கு மிகுதியா என்ன செய்ய வேண்டாம், கதருக்கு சோதரம் பெருக பண்ண வேண்டாம். பாருங்க என்ன அழகா சொன்ன. பாருங்க, சாலமோனுடைய காலத்திலே வெள்ளி ஒரு பொருளாகவே என்ன செய்யப்படவில்லை, எண்ணப்படவில்லைன்னு சொல்லுது. சாலமோன் விழுந்து போனதுக்கு காரணமே கத்தர் அவனை ஆசீர்வதிச்சதா? நான் ஆண்டவரை தான் குறை சொல்லுவேன், கொடுத்தாலும் ஒரு கணக்கு வேண்டாமான் வராமே சொல்லுங்க. சாலமோன் கேட்டது அறிவு தான், நாம சொத்து கேட்கல, பணம் கேட்கல, அதை திரளா கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் கொடுத்தார். அதனால நான் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன், நீர் தான் அவனை கெடுத்தி. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எல்லாம் அப்பா தான் பிள்ளையை கெடுத்து, அம்மாவை தான் பிள்ளை, இதெல்லாம் இலக்காரம் வச்சு கொடுத்துருக்கு, அம்மா தான் பிள்ளையை கெடுத்து அப்படிம்பாங்க. உண்மையிலே சாலமோனை கெடுத்தது ஆண்டவர் தான். ஏன்னா அவன் அறிவை காட்டான், கொஞ்சம் அறிவையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துருக்கலாம்ல. வெள்ளி பொருளாக எண்ணப்படவே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவனை ஆசீர்வதிச்சு அவன் பணமும் புகழும் வந்த பொழுது ஆண்டவரை மறந்துட்டானே, ஆண்டவருடைய அபிஷேகத்தை மறந்துட்டானே. அதனாலதான் கடைசியில சாலமோன் சொன்னார், நல்ல ஒரு அறிவுள்ள மனுஷன், சிலருக்கு எல்லாம் ஆரம்பத்துல விபரம் வராது, கடைசியில தான் வரும். ஐசியூல போன பிறகு கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாலமோனுக்கு எப்ப அறிவு வந்துச்சு? கடைசியில தான் வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவரே, செல்வத்தின் மிகுதியினால் நீர் யார் என்று நான் கேட்காதபடிக்கோ, தரித்திரத்தினால் திருடி உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்படாதபடிக்கோ அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை தாரும்னு சொன்னார். அவ சாலமோனுக்கு தெரிஞ்சு போச்சு, கூடுதல் பணம் வந்தா கண்டிப்பா கொலஸ்ட்ரால் சேர்ந்ததாம். ஆமா, பெரிய தோத்தரை சீனி ஃபேக்டரியில சக்கரை ஃபேக்டரியில மேனேஜரா இருப்பார், ஆனா அவருக்கு சுகர், அவர் வித்து விட்டு கொடுப்பார். பாத்தியலா, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வா? சாப்பிடுவா தோத்திரம். அப்ப உன்னாலே அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. கண்ணுக்கு முன்ன பெரிய கோழி கடையா இருப்பான், டாக்டர் சொல்லியிருப்பார் கொலஸ்ட்ரால் இருக்கு, அவன் சிக்கன் சாப்பிடாத. முன்னால இருந்து பையன் கடிச்சு உரிச்சுப்பார். வாழ்க்கை ஒரு ஆமைன் சொல்லுவீங்களா? கதறு சோதர் அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு உயிரோடு இருக்கும் பொழுது, சுகத்தோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடணுங்கிற உணர்வே இல்லை. அறிவில்லாத மனுஷன் ஆமைன் தோதர் அழிந்து போகிறேன், மிருகத்திற்கு சமானமாய் இருக்கிறார். ஆமே சொப்ப சொத்து சம்பாதிச்சாச்சு, வீடு வீடு வீடு, பணம் பணம் பணம், தோத்திரம் தோத்திரம், இப்ப நேரமே இல்லை. பாச்சே நான் பயங்கர பிஸியா இருக்கேன், நான் பயங்கர பிஸியா இருக்கேன், தோத்திரம் உழைச்சு உழைச்சு உழைச்சு என் செல்வத்தை பெருக்கி கொண்டு நினைக்கிறியா? இன்னைக்கு ராத்திரி வேலை கத்த பகல் வேலை கத்த சொல்லுகிறார். மனிதன் போகும் பொழுது ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு நீ சாப்பிடுறதில்லை, சில ஆட்கள் பார்த்திருக்கீங்களா, ஒண்ணுமே திங்க மாட்டான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து தோத்தரை 20 ரூபாய்க்கு மீன் வாங்கி சட்டியை 2 தடவை பாத்திரத்தை 2 தடவை சுத்தி வந்து மனம் பிடிச்சிட்டு சோரத்தின்தான். அவன் தீங்க மாட்டான். இப்படி சேமிச்சு சேமிச்சு சேமிச்சு நல்ல காலத்தை எல்லாம் தொலைச்சு
நாமத்திற்கு போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி பெரிய பணக்கார ஆயிராத. ராஜாவுக்கு சொன்னார், வெள்ளி பொன்னு அதுக்கு பின்னால ஓடாதே, கத்தருணை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. கத்தருணை நடத்துவார். பாருங்க, குதிரையை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான், கல்யாணம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டான், பொன்னையும் பொருளையும் நிறைவா வைக்கணும்னு ஆசைப்பட்டான். நீங்க நல்லா கவனிங்க, அவனுடைய முடிவை பாத்தீங்களா? ஆண்டவர் அவன் மேல கோபமானா. சோதரன் சொல்லுங்க, பிரசங்கத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, பிரசங்கத்தினுடைய பாடி கன்க்ளூஷன் எல்லாம் அடுத்த வாரம் தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால கஷ்டப்படுகைன்னு சொல்லி யாராவது வருத்தப்படுறீங்களா? ஆமை, கஷ்டப்படுகிறதுக்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாடுகள் இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வேதனை இருக்கா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னைக்கு அழுகிறதுக்கு எனக்கு ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்கணும், என்னைக்கு வேதனைப்படுவதற்கு ஒரு காரியம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு எனக்கு இறையிலே உறவு இறந்து கொண்டே இருக்கும், ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கும், கண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும், ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பெருசானாலும் சரி, டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறதுக்கு ஒரு காரியம் இருக்கணும். புரியுதா? சோதர சோதர அல்லேலூயா. குதிரை சம்பாதிச்சான், நிக்க முடியல, நிறைய கல்யாணம் பண்ணா, சப கூட தொடங்க முடியல, பொருள் பொருளா இருந்துச்சு. பாத்தீங்களா, படிச்சிருக்கலா சாலமோனுடைய சரித்திரம், தரையில தங்கத்தால் தகடு போட்டிருந்தார். ஆண்டவர் சாலமோன் மேல கோபப்பட்டார். ஏன் கோபப்பட்டார் தெரியுமா? ஐயா உன்னை நான் ஏத்து போப்படாதுன்னே நீ போயிட்டான். ரெண்டாவது என்ன செய்தார் தெரியுமா? ஏய் தோத்தர், அநேக ஸ்திரீகள் உனக்கு வேண்டான்னே நீ செய்த. மூணாவது சொன்னார், பொண்ணும் பொருளையும் ரொம்ப சேர்த்துக்காதரா, தாவீது சேர்க்காதா பொண்ணும் பொருளுமா? தாவீது சேர்க்காததா? தாவீது சேர்க்காததா? தாவீது சேர்த்தார், நிறைய சேர்த்தார், தனக்கு நில்ல கத்திருக்காங்க. இரண்டு குவியலை ஆலயத்திற்காகவும் ஒரு குவியலை தனியத்து தனக்காகவும் சேர்த்தவர் தாவீது. அப்ப எவ்வளவு அழகா சேர்த்து வச்சு கத்தர் அழைத்தார்னா உங்களை நடத்துவார். என்ன? அவர் என்மேல் பிரியமா இருந்தபடியினால் அவர் என்னை தப்புவித்தார். இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தை தான், அவர் என்மேல் பிரியமா இருந்தபடியினால் தப்புவித்தார். கோபம் இல்லை. கத்தர் உங்க மேல எப்படி இருக்கார் சொல்லுங்க சத்தமா. சாலமோ மேல கோபமா இருந்தார், அவங்க கிட்ட போயிட்டான். உங்க மேல

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்கிறது. இந்த நல்ல வேளையில முழு இதயத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரியவர். அவர் நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழு இதயத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா?

நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதில்லையே. அவர் முகத்தை நோக்கி பார்த்து ஒரு பிரகாசம் அடைந்தனர். ஒருவர் முகம் கூட வெட்கப்பட்டு போகவில்லையே. இந்த வேளையில அப்பா, நாங்கள் நாடி வருகிற எங்கள் தஞ்சம் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் நாடி வருகிற எங்கள் அடைக்கலை நீங்க தான்ப்பா. உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமே, உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. வெட்கம் அடையாதபடி எங்களை பிரகாசப்படுத்துகிற கர்த்தாவே, உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவராமே. சொல்லுமா நாடி தேடி வரும் மனிதர்களை.

ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அடைக்கலை நீங்க தான் ஆண்டவரே. நெருக்கப்படுகிற வேளையில எங்க தஞ்சம் நீங்க தான்ப்பா. எங்க நெருக்கடி வேளையில் எங்களுக்கு தஞ்சமா இருக்கிற எங்கள் அடைக்கலமே உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே. ஓ நீ நல்லவரப்பா.

தரிசனத்தை நோக்கி பார்க்கிறோம். எதிரிகளின் படையங்களை சூழும் போது எங்களுக்காக யுத்தம் பண்ண எழும்புகிற, எங்களுக்காக ஜெயக்கொடி பிடிக்கிற எங்கள் தேவனின் பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். உண்மையாய் உண்மை ஆராதிக்கிறோம், உயர்த்தி உண்மை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம், ஆண்டவரே உண்மை உயர்த்துகிற ராஜா வாழ்த்துகிறோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உண்மையே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை உமக்கு, எல்லா மகிமை உமக்கு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீ நல்லவா, நீ பெரியவா, நீ பரிசுத்தர்,

யாத்திராகமம் 24 அதிகாரம் 15 வசனம் முதல் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். மேகம் மலையை மூடின பொழுது தேவ மகிமை மேகத்தினூடாய் இறங்கினது. அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்த சீனாய் மலையிலே தேவ பிரசன்னத்தில் மோசே முகமுகமாய் தேவனை தரிசித்தார். இன்றைக்கு அதே மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் எங்களை மூடட்டும், எங்கள் குடும்பத்தை மூடட்டும், எங்கள் சபையை மூடட்டும், எங்கள் வாழ்க்கையை மூடட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க, அந்த ஆவியானவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க.

ஆவியின் ஆவியானவரே, மேக ஸ்தம்பமாய் உடன் சென்றவரே, அக்னி ஸ்தம்பமாய் உடன் சென்றவரே, மோசையோடு சீனாய் மலையில இறங்கின மகிமையின் மேகமே, உமை ஆராதிக்கிறது வேளையில எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல ஆண்டவரே, எங்க சபையில, எங்க விசுவாசிங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பெருமையாய் மகிமையின் மேகத்துக்குள் பிரவேசித்த மோசே மகிமையின் மேகத்தை விட்டு கீழே இறங்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததை போல இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் மூலமாய், அநேக காரியங்கள் மூலமாய், குழப்பத்தோடு கூட வேதனையோடு கூட மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில முகங்கள் பிரகாசமாவதாக, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொரு முகங்கள் பிரகாசம் அடைவதாக, இன்றைக்கு ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் மூடுவதாக, இந்த ஆராதனை வேளையில ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒரு மகிமையின் மேகத்தினாலே மூடுவீராக. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற முகங்கள் எல்லாம், சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள் எல்லாம், அன்றைக்கு மோசேயின் முகம் எப்படி மகிமையால் நிறைந்ததோ அதே போல மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஒரு மகிமையின் மேகத்தினாலே கர்த்தர் இந்த வேளையில எங்களை மூடுவீராக. சீனாய் மலையில மூடின அதே மகிமையின் மேகம் இன்றைக்கு எங்களை மூடட்டும் ஆண்டவரே.

ஆளுகிற பரிசுத்தரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்களை நடத்துகிற தேற்றதவாளனே, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற எங்கள் தேற்றதவாளனான பரிசுத்த ஆவியானவரே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை கனம் ஆட்சி மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் தருகிற ஆண்டவரே, எங்கள் ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, எங்களை வழி நடத்துவீராக, இன்றைக்கு எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைவதாக, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, உம்முடைய மகிமையின் மேகத்தினாலே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை மூடுவீராக. ஒரே விஷயம் மீண்டும் சொல்லலாமா?

மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி அனுப்புவீராக. சோர்ந்து போன எங்களை இந்த ஆராதனை வேளையில கத்த திடப்படுத்தி உம்முடைய மகிமையின் மேகத்தினாலே சோர்ந்து போன எங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனத்தை தருகிறோம், மகிமை தருகிறோம், துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை உமக்கு மாத்திரம் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம் மத்தேயு 13:35 நாம் வாசிக்கேற்போம். என் வாயை ஓமைகளினால் நிரப்புவேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பாலே இங்கே பார்க்கிறோம், என் வாயை ஓமையினால் திறப்பேன், உலகம் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 34 பார்த்தா இவள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளோடே பேசினார், ஓமையினால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஓமைகளோடு பேசுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டது, யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா சங்கீதம் 78:2 சொல்லப்பட்டிருக்குது. தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், சங்கீதத்தில், என் வாயை ஓமையினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். பாருங்கள், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன், என் வாயை ஓமையால் திறப்பேன் என்று தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறாரு, ஆஹா ஆசாப் எழுதின ஆசாப் என்ற ஒருத்தன் எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதம், 78 சங்கீதத்தை. அவர் எப்பயோ எழுதிட்டார் என்னென்னு, என் வாயை ஓமையினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன் என்று. அப்போ இந்த வாக்கு தத்துவம், இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தான் அவர் ஓமையினால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசினாரு என்று நாம் பார்க்குறோம். சரி, இப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏன் ஆண்டவர் ஓமையினால் பேசணும், டைரெக்டாக பேசியிருக்கலாம்ல, ஏன் ஓமையினால் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை ஓமையினால் சொல்லணும். ஓமையின்னா உதாரணத்தின் மூலமாக மறைபொருளாக மறைபொருளாக பேசினார் என்று பார்க்குறோம். டைரெக்டாக பேசாமல், நேரடியாக பேசாமல், மறைமுகமாக பேசுறது, அது ஏன் பேசினார் அப்படின்னு உண்மையிலே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் எங்கே வருதுன்னா பாருங்கள், அந்த மத்தேயு 13:13 பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். எதுக்காக, கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவளோடு பேசினேன். எதுக்காக பேசினார்னா, அன்னைக்கு அவர் காலத்தில் இருந்த அந்த யூத ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களும் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா, கண்டும் காணாத மாதிரியும் கேட்டும் கேளாத மாதிரி இருந்தாங்களாம். நமக்கு என்ன அப்படின்ட்டு அவர் எதை சொல்கிறாரு, கத்திட்டுருக்கிறார், அவ்வளோதான். அன்னைக்கு ஆசாரியர்கள் சொன்னது தான் வேத வாக்கியமாக அவங்க நினைச்சாங்க. இவன் யாரோ ஒரு தச்ச மகன், இவன் யாரோ மரியாளுடைய மகன், ஒன்றும் இல்லாதவன், இவன் என்ன சொல்கிறது, இவர் பெரிய ஆசாரியார், இவர் பிரதான ஆசாரியார். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி அநேகர். இன்றைக்கி நம்ம இந்த காலத்தில் எடுத்துங்க, கிறிஸ்துவ காலத்தில், இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், பெரிய ஃபேமஸானவர் சொன்னாக்கா எடுபடும். இதே ஒரு சாதாரண ஆள், நம்மளை மாதிரி ஆளோ அல்லது ஒரு விசுவாசியாக சொன்னாக்கா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வார்த்தையை ஆனரே பண்ண மாட்டாங்க அநேக ஜனங்கள். இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது, சாஞ்சா சாயர பக்கம் செம்மறி ஆட்டு கூட்டமாக போயிட்டுருக்குறோம். அன்பாவில்லே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் தான் ஏசாண்டவர் வெக்ஸ் ஆகி இவங்கக்கிட்ட என்னத்துக்கு நேரடியாக பேசிக்கிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையிலாகவும் மறைபொருளாகவும் நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறமேட்டு அவர் ஓமையிலாக பேசுகிறார். ஆகையால் விதைக்கிறவனின் ஓமையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓமையை ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அந்த விதைக்கிற ஓமை வந்து பயங்கரமான ஓமை, அதுலேருந்து அதிகமான வேர். 24 பாருங்கள், வேறொரு ஓமையை சொன்னார், பல்லூர் ராஜ்யம் தன் நிலத்தில் விதைக்கிற விதைத்து ஒப்பாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிகிட்டே வரார். இங்கே ஒவ்வொரு காரியத்தையும் சொன்ன உடனே இங்கே சீஷர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, 36 பாருங்கள், 13:36, அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து நிலத்தின் கலையை பற்றின ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ அந்த ஓமை இவங்களுக்கு புரியல, நிலத்தில் கலையை விதைக்கிறவன் வருவான், கலையை விதைப்பான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு ஒன்றும் புரியல, அது என்னாச்சு, அது அதை குறித்த கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் அழகாக சொல்கிறார், விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. அவர் அதற்கு பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இப்போ மனுஷகுமாரன் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல விதையை விதைக்கிறார், அவர் சத்தியத்தை சொல்கிறார். அப்போ இன்றைக்கி பரலோகத்துக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சேர வேண்டும் என்பதற்கான சத்தியத்தை அவர் எடுத்து நமக்கு சொல்கிறார். நிலம் உலகம், நிலம் அப்படி உதாரணம் எப்படி சொல்கிறாரு, நிலம் தான் உலகம் அப்படின்றார். அப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் இந்த நிலத்துக்கு சமமாக உலகத்தை சொல்கிறார். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை என்னதான் ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை அது பலன் கொடுக்கிற விதை. அப்போ நல்ல விதை என்றால் என்னது, பலன் கொடுக்கிற விதையை தான் நல்ல விதைன்னு சொல்லுவோம். பலன் கொடுக்காத விதையை நல்ல விதைன்னு சொல்ல மாட்டோம். அது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத விதை, அது செத்து போன விதை, இல்லது அது முளையாத விதை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நல்ல விதை நெத்தாக இருக்கிறது என்னது, அது ஒரு பூமியில் ஊந்துதுன்னா அது நிச்சயமாக முளைச்சி அது பலன் கொடுக்கும். அப்போ உங்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்குறாரு, பலன் எதிர்பார்க்குறார், நல்ல விதையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்றார். அப்போ நல்ல விதை தான், அப்போ பலன் கொடுக்கிற விதை தான் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற விதையாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் நல்லா சிந்திக்கணும். இன்றைக்கி ஒன்றே என்னையும் நேற்று நம்ம புதன்கிழமை வந்து தியானித்தோம். அந்த புதன்கிழமை தியானித்ததில் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் வந்து நீ சேர்த்து கொள்ளப்பட்டவனாக இருக்க போறியா, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க போறியான்னார். அப்போஸ்தலர் 1 நம்ம பார்த்தோம், அந்த 12 சீஷர்களுக்கு பதிலாக ஒருத்தனை என்ன செஞ்சார், சேர்த்துக்கிட்டாங்க. அவன் பேர் மத்தையான்னு சீட்டு போட்டு பார்த்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து சீட்டு போட்டு இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, பட்டம் கொடுத்துட்டாங்க, அப்போஸ்தலர் பட்டம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாருன்னா சவுல் தான், பவுலாகிய சவுல், சவுலாகிய பவுல்னு சொல்லலாம், பவுலாகிய சவுல்னு சொல்லலாம். அவனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம். அப்போ நீ நானும் அந்த பவுலை போல தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க போகிறோமா, இல்லது சேர்த்து கொள்ளப்பட்டவனாக, இந்த பேதர் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களே அந்த மாதிரி சேர்த்து கொள்ளப்பட்டவனாக இருக்க போறியா சபையில், நீ யாராக இருக்க போகிற, சேர்த்து கொள்ளப்பட்ட மத்தேயோ அதற்கு பிறகு அவன் என்ன செஞ்சான் போனான் வந்தான்றதுக்கு எவிடன்ஸே இல்லை, இடம்பெறவே இல்லை இந்த வேதத்தில். அவன் ஜஸ்ட்டு அவன் கடமையாக இருக்கிறான் போல இது, இல்லைன்னா ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் மாதிரி இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனால் ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் உழைத்து அநேக பலனை கொடுத்தவன் யார், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல். இன்றைக்கி நீ நானும் ஆண்டவர் சொன்னார், நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர், சேர்த்து கொள்ளப்பட்டவர் அல்ல, நாம் ஆண்டவரால் சூஸ் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ நாம் எப்படி பலன் கொடுக்கணும், அப்போ இங்கே அதை தான் சொல்கிறார், நல்ல நில நல்ல விதை பலன் கொடுக்கிற விதையாக ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறார்கள் என்று. அன்பால அடுத்தது என்ன சொல்கிறாரு, கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். கலைகள் என்னவா, பிசாசுடைய புத்திரர்கள். அவைகள் விதைக்கிற சத்துரு பிசாசு. கலைகளை விதைக்கிறது யாரு, பிசாசு. இன்றைக்கி ஆண்டவுடைய சத்தியத்தை நீ சொல்லிட்டு போவ, அந்திகிருஷ்ணனுடைய ஆவி இல்லைன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன செய்வாங்க, கலையை விதைக்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவராகி இயேசு நாமத்தினால நீ ஞானசானம் வாங்கினியா, யகோவா நாமத்தினால ஞானசானம் வாங்கினியா, யகோவா தான் உண்மையான தேவன், நீ 6வது 7வது நாள் சனிக்கிழமை தான் சாப்பிட்டுட்டே, நீ மற்ற நாளில் நீ கும்பிட்டன்னு நீ பரலோகத்துக்கு போக மாட்டே. இப்படி கலைகளை விதைக்கிற விதைகள் இவர்கள் எல்லாம் யாராம், இவர்கள் யார் புத்திரன்றாரு, பிசாசுனுடைய புத்திரன்றான். இந்த மாதிரி இன்றைக்கி சத்தியத்தை சொல்லும்போது இந்த சத்தியத்தை கேட்டு நீ நானும் மனம் திரும்ப வேண்டுமா, இல்லது இந்த பிசாசு போடுற இந்த பொய்யான சத்தியத்தை, இந்த கள்ள உபதேசத்தை கேட்டு நான் மயங்கி போகிறோமா, எப்படி இருக்க போகிறோம் இன்றைக்கி நீனே சொல்லு. அப்போ அவைகள் கலைகள் அப்படின்றார். கலைகளை விதைக்கிறவன் பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். இப்போ அறுப்புக்கு வந்துட்டோம், இப்போ உலகத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உலகம் முடிய போகுதுன்றதுக்கு ஆதாரமாக இன்றைக்கி என்னென்னவோ நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி இந்த கொள்ளை நோய் வந்து போச்சு, வார் வந்து போச்சு, இந்த 666 சிப்பு பொறுத்து கையில் பொருத்திக்கணும்னு சொல்லி எல்லா தேசமும் சட்டம் போடப்பட்டுருக்குது. இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தினுடைய அதிபர் ஒரு சட்டம் போட்டார், யாரெல்லாம் இந்த கோவிடு இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறாங்களோ போட்டுக்கிட்டிங்களோ அவங்கெல்லாம் இந்த சிப்பு, இந்த 666 அடங்கின சிப்பை என்ன செய்யணும், பொருத்தி கொள்ளணும்னு சட்டம் போட்டார். யார், இஸ்ரேலில் இருக்கிற அதிபர். இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்தில் அந்திகிருஷ்ணனுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் சிப்பை போட்டுட்டோம்னாக்கா 666 முத்திரையை போட்டதுக்கு சமம். இன்னைக்கு அந்த நிலைமை வந்து போச்சா இல்லையா? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சட்டம் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதியோ பிரதமரோ இல்லை இது இன்னைக்கு ஒரு சட்டம் போடுறாங்க, யாரெல்லாம் தடுப்பூசி போட்டிங்களோ அவங்களாம் இந்த சிப்பை பொருத்தி கொள்ளுங்க, அப்போ தான் திரும்பி உங்களுக்கு கொரோனா வராதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அன்பால் இன்றைக்கி அதுதான் எல்லாருமே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ அதான் உலகத்தினுடைய முடிவு வந்துடுச்சு. அதான் அறுக்கிறவர் அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அறுக்கிறவர்கள் அதனால் களைகளை சேர்த்து அக்னியில் சுட்டெரிப்பது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த ஓமையை மூலமாக அநேக ரகசியத்தை ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய ஓமை சொல்லியிருக்கிறார். இங்கே நீங்கள் நேரம் இல்லாததுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தியானிக்க முடியல. ஆனால் நீங்கள் உக்காந்து தயவு செய்து உக்காந்து ஏன் இதெல்லாம் சொன்னார், ஓமையாக சொன்னார், இந்த ஊமையினுடைய கருத்து என்ன, நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ எப்படி சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இந்த களையை விதைக்கிற ஊமையை சொன்னிய ஆண்டவரே இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்கல்ல. அதே போல் இன்றைக்கி நாம் புரியாது தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம குழந்தையெல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீ உக்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த ஊமையினுடைய கருத்து நான் இன்றைக்கும் கேட்டுட்ருக்கிறேன். இந்த 13 அதிகாரத்தில் நிறையா ஊமையினுடைய கருத்தை இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கிறார். அன்பாவில்லே இன்றைக்கி நாம் கேட்கும்போது அதை படித்து படித்து படித்து அந்த விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது ராஜ்யத்தின் புத்திரராய் நாம் மாறுவோம். எந்தனுடைய புத்திராக மாறுவோம்? இன்றைக்கி பரலோகத்தினுடைய புத்திரராய் நாம் மாறுறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்குறாரு. நம்மளை உணர்வடைகிறதுக்கு நம்ம வந்து கேட்டும் கேளாதவர்களைப் போல, உணர்ந்தும் உணராதவர்களைப் போல, கண்டும் காணாதவர்களைப் போல இருக்க வேண்டாம். அந்த லிஸ்ட்டில் நாம் இருக்க வேண்டாம். அது வந்து பரிசேயர்கள் இருக்கட்டும், சதிசேயர்கள் இருக்கட்டும், ஆசாரிகள் இருக்கட்டும், இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கி கிறிஸ்துவெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நாமெல்லாம் கேட்டு உணர்வுகளாய், கண்டு அதை பற்றி புரிந்து கொள்கிறவர்களாய், இன்றைக்கி நம்ம உணர்வுள்ள இருதயத்தை கொண்டவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் அதனால்தான் ஊமை மூலமாக பேசினார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் பல காரியத்தை ஊமை மூலம்தான் பேசிட்டு வராரு. இன்றைக்கி சின்ன சின்ன தீர்க்க தரிசியில் கொண்டு, இன்றைக்கி ஊழியக்காரில் கொண்டு, இன்றைக்கி சாதாரண விசுவாசிகளை கொண்டு அநேக எச்சரிப்பை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அநேக ஊழியக்காரில் எச்சரிப்பை கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்றைக்கி கள்ள உபதேசத்துக்காரர்கள் இன்றைக்கி அதிகமாக பரவி வருகிறாங்க. எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்தை அறிஞ்சாதான் கள்ள உபதேசம் எது நல்ல உபதேசம் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனவே நாம் வேதத்தை அதிகமாக வாசிப்போம், அதிகமாக தியானிப்போம், ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவோம். கடைசி காலமாக இருக்கிறது. எனவே ராஜ்யத்தின் புத்திரராய் மாற நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கரம்பிடித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசினீர். என் வாயை ஓமையினால் திறப்பேன் என்ற தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. நீர் அதை நிறைவேற்றினீர். ஆண்டவரே ஓமையாய் ஆண்டவரே நீர் பேசினதுக்கு ரீசன் அவர்கள் எல்லாம் ஆண்டவரே கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமையாக பேசினேன்னு சொன்னீங்க. இன்றைக்கும் நீர் பேசின அந்த காரியம் என்னால் விளங்கி கொள்ள முடியல, எங்களால் விளங்கி கொள்ள முடியல, கேட்டு உணர முடியல. ஆண்டவரே கண்டு ஆண்டவரே நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிய முடியல. எங்களை தயவாக மன்னிங்க சுவாமி. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நீ எதுக்காக சொல்கிறீங்க? நாங்கள் ஆண்டவரே ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்கிறீங்க. நாங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீங்க. ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று ஆண்டவரே உணர்த்துறீங்க. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கும்படியாய், அநேகரும் பக்கமாய் கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே பலனில்லாத ஆண்டவரே பழமில்லாத அத்தி மரமாய் நாங்கள் சபிக்கப்பட்டு போக வேண்டாம். ஆண்டவரே பல பழம் கொடுக்கிற அத்தி மரமாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே நரகத்துக்கு தப்பி வைக்கிறலாம் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உமக்கு புரோஜனம் உள்ளவர்களாய், பரலோகத்துக்கு புரோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியாக நீ செய்ய போறீங்க. ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, பவுலை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருக்க என்னையும் எங்களையும் இந்த நேரத்தில் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்துங்க, கரம் பிடிங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்க, அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திருப்ப

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:3. ஒரு சபையில் நடந்த பெண்கள் முகாமிற்கு ஒரு பெண் தன்னுடைய பைபிளையும் ஒரு வாளியையும் கொண்டு வந்தாள். எல்லாரும் அவளை வினோதமாக பார்த்தனர். பைபிள் கொண்டு வந்தது சரிதான், ஆனால் வாளி எதற்கு என்று அனைவரும் யோசித்தனர். அதை குறித்து அந்த பெண்ணிடம் கேட்டபொழுது மிகவும் சந்தோஷமாக காரணத்தை சொல்ல ஆரம்பித்தாள். இந்த வாளி நிறைய தேவன் தரும் ஜீவ தண்ணீரை நான் எப்படியாவது பெற்று சென்று விட வேண்டும் என்று என்னை உணர்த்துவதற்காகவே இந்த வாளியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். மேலும் அவள் அந்த வாளியில் இருந்த கீரலை சுட்டிக்காட்டி, என்னை போலவே என் வாளியிலும் கீரல் இருக்கிறது. என் வாளியில் தண்ணீர் குறையும் பொழுதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் தேவனிடம் வர வேண்டும் என்பதையே அது எனக்கு உணர்த்தும் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, நமது தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனர். நம்மிடம் உள்ள நன்மைகள் குறையும் பொழுது நாம் தேவனிடம் சென்றால் தேவன் நம் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார். அவரிடம் நன்மைகள் ஒருபோதும் குறையாது. நமக்கு குறைவு வரும் பொழுது நாம் தேவனிடம் தான் செல்ல வேண்டும். அவர் ஒருவர் தான் நம் தேவைகளை சந்திக்க முடியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீக்கு ஒரு முறை மிகுந்த பொருளாதார நெருக்கடி வந்தது. மிகுந்த கடன் சுமையில் இருந்தாள். கடனை கொடுத்தவன் அவளுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய குறைவை நிறைவாக்கிக் கொள்ள அவள் வேறு யாரிடமும் செல்லவில்லை, கடன் கேட்கவில்லை. தேவ ஆலோசனையை பெற்று தேவன் சொல்லும் வழியில் தன் குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று தேவ மனிதனாகிய எலிசாவிடம் வந்தாள். அப்பொழுது தேவன் அவள் வீட்டிலிருந்த 1 குடம் எண்ணெயை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினார். இரவலாக வாங்கப்பட்ட அநேகம் வெறும் பாத்திரங்கள் எண்ணெயினால் நிறைந்தன. அதை விற்று கடனை அடைத்தாள், மீதியும் எடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் ஒருவரே நம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவர். உங்கள் தேவைகள் எதுவாகவும் இருக்கலாம். கடன் பிரச்சனையோ, தீராத வியாதியோ, வேலை வாய்ப்பில் தடைகளோ, திருமண தடைகளோ, எதுவாக இருந்தாலும் தேவனிடம் வாருங்கள். உங்கள் குறைவுகளை சொல்லுங்கள். அவர் உங்களை நிறைவாக்கி அனுப்புவார். ஆம், அவர் உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் தேவைகளுக்காக வேறெங்கும் செல்லாமல் தேவனிடம் செல்லுவோம். அப்பொழுது அவர் இடங்கொள்ளாமல் போகும்படி நம்மை ஆசீர்வதிப்பார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கு பதிலை தருகிற நாளாயும், நீங்கள் எவற்றிலெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அந்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிற ஒரு நாளாய் கர்த்தர் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வழிகளை, அதாவது நீங்கள் நினைத்திருக்கிற செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கிற தீர்மானங்களை, சுகத்தை ஆரோக்கியத்தை பெற விரும்புகிற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்குள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் பொறுமையுடன் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புகளையும், அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்ற உறுதியையும் உங்களுக்குள் இன்றைக்கு பெருக பண்ணி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கின்றோம். தன் தாய் தந்தையினுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரனிடத்திலிருந்து வரும் தீங்குக்கு விலகி, பெற்றோரையும் உடன் பிறந்த சகோதரனையும் விட்டு பிரிந்து வெறுங்கையனாய் கடந்து போகிறான். போகிற வழியிலே இரவு தங்கியிருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் யாக்கோபிடம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் ஆசீர்வதிக்கப்படும், நாத்திசையிலும் பரம்புவாய் என்றும், உன்னோடே நான் இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், அதுவரையில் உன்னை கைவிடுகிறதில்லை என்று ஆசீர்வதிக்கிறதையும், கர்த்தரின் வார்த்தைகளை யாக்கோபு உறுதியாய் பற்றி கொண்டு தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நடந்தபடியினால் அவன் இரு பரிவாரங்களுடன் திரும்பி வரும்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வாசித்தருகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் காயப்பட்டு தள்ளப்பட்டும், சில சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும், வேறு சிலர் பொருளாதார பற்றாக்குறைவினாலும் கடன் பிரச்சனையினாலும் மன காயங்களுடனும் விரக்தியுடனும், மற்றும் சிலர் நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்கு திறக்கப்படவில்லையே என்று கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் யாக்கோபு கூறும்போது, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து திரும்பி வரப்பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறான். தான் வேண்டிக் கொண்டதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அதன் பொருட்டு யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் உள்ள மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தி உங்களை கைவிடாமல் காப்பார் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையுமாய் இருக்கிறேனே என்று, ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசீர்வதிக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளவும், உங்கள் பலவீனத்தில் வியாதியில் விடுதலையும், காண்டாமிருகத்துக்கொத்த பலனையும் எவற்றை

கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். இணைந்து

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆவியானவர் மூலம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று யோவான் 16:13 காண்கிறோம். உங்களை வழி நடத்த ஒருவர் இருக்கும் போது உங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குறைந்து போகும். வழிநடத்த வல்லமை உள்ளவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதோடு அல்லாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கவும் செய்வார் என்று சொல்லி இருப்பது இரட்டிப்பான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு தருகிறது. உங்கள் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறுக்கு சந்துகளில் நிற்கிறீர்கள். பல வகையான பாதைகளுக்குள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாதைகளை பற்றி போதுமான அறிவு உங்களுக்கு இல்லை, உங்களுடைய ஞானமும் குறைவுபட்டது. ஆனால் ஆவியானவரோ சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சகலவற்றையும் சரியாய் நிதானிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களை சரியான பாதையில் வழி நடத்தி செல்ல கூடியவர். அவர் வழி நடத்தினால் நீங்கள் ஒருபோதும் திசை மாறி செல்லுவதில்லை. கர்த்தருடைய வழிகள் நித்தியமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பதும் உங்களுக்குள் தங்கி இருப்பதும் எத்தனை மேன்மையானது! வழிநடத்தும் ஆவியானவர் பேசுகிற ஞானத்தையும் கூட உங்களுக்கு தந்தருடுவார். வேதம் சொல்லுகிறது, எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்று லூக்கா 12:11-12 காண்கிறோம். பேச வேண்டிய ஞானமுள்ள சரியான வார்த்தைகளை தக்க நேரத்திலே ஆவியானவர் உங்களுடைய நாவிலே தந்து சிறந்த கல்விமான்களைப் போல பேசும்படி செய்வார். அன்றைக்கு பேதுரு பேசின வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கல்வி அறிவு இல்லாதவராய் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவின் வார்த்தைகள் வேதத்தில் எவ்வளவு பிரதானமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் எழுதிய நிரூபங்களை அப்படியே ஆவியானவர் வேதத்துடன் இணைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? பவுலையும் சீலாவையும் ஊழிய பாதையிலே ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்து எத்தனை அருமையாய் வழி நடத்தினார். ஊழியத்தை ஆரம்பிக்க வழி நடத்தியவர் ஊழியத்தின் மத்திய பகுதியிலும் கடைசி வரையிலும் கூட வழி நடத்தி கொண்டே இருந்தாரே. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தரின் மீது வைத்துவிட்டு அவரை பாடி துதித்து மகிழுங்கள். விசுவாசத்தை துவக்கிக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவர் தெளிவான சத்தத்தோடு தெளிவான திட்டங்களோடு மெல்லிய குரலில் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்வின் நாயகன் உங்களை அருமையாய் வழி நடத்துவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படியான தேவனுடைய செய்திகளையும் இனிய பாடல்களையும் நீங்கள் 24 மணி நேரங்களில் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம், செப்பனியா இரண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம்,
2: நீங்கள்
1: உங்களை உய்த்து ஆராய்ந்து
2: சோதியுங்கள்,
1: சோதியுங்கள், நீங்கள் உங்களை சோதியுங்கள். நம்முடைய வழிகளை நாம சோதித்து பார்க்கணும், நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் நிற்கிறோம், நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து வந்திருக்கிறோம், நம்முடைய வழிகளை நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக சோதிக்கணுமா? புறம்பல் 3 அதனுடைய 40வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புலம்பல் 3:40 வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் திரும்பணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்கணும், சோதித்து பார்த்துட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஏன் கர்த்தரிடத்தில் திரும்பணும்னா, அவரால் மட்டும்தான் கோணலானவைகளை செவ்வாக்க முடியும், கரடானவைகளை சமமாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும், பாழானதை பயிர் நிலமாக்க முடியும், இழந்ததை திருப்பி தர முடியும், மேன்மையை பெருக பண்ண முடியும், விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும், பூர்வ நிலையில திரும்ப ஸ்தாபிக்க வைக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. தேவனால இது கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியத்தை தேவன் செய்வதற்காக தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ உன்னை சோதித்துப்பார், நீ உன்னை சோதித்துப்பார், உங்கள் வழிகளை சோதித்து பார்த்து நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவரால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மீது யாராலும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி என் வாழ்க்கையில விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து தேவனால சீர்படுத்த முடியும். மேன்மையை நின்று தள்ளப்பட்ட நேபுகாத்நேச்சார் புல்லை தின்னுகிறான். அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உயரமான ஸ்தானத்தில் இருந்தானோ அப்படியே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பாருங்க, தாழ்விலிருந்து ஒருவன் உயர்வான ஸ்தானத்தில் வருவது என்பதை விட வேதனை என்ன அப்படின்னா, மேலிருந்துட்டு சரணு கீழே விழுறது, அந்த அப்படி விழுந்துட்டு திரும்ப எழும்புவது என்பது ரொம்ப கடினமான காரியம். காரணம், அந்த வேதனையை அவங்கள என்ன செஞ்சிடும் அப்படின்னா, பிடிச்சு அமுக்கி வச்சிடும். உள்ள முக்கி தண்ணியில் அப்படி மூழ்கடிக்கிறது மாதிரி அந்த வேதனை. புல்லை சாப்பிட்டுட்டு இருந்த நேபுகாத்நேச்சரை திரும்ப ஆண்டவர் அதை விட அதிகமான மேன்மையாக உட்கார வைக்கிறார். தேவனால் இதை செய்யக்கூடும். பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழானதுக்கு பதிலாக, நேற்று வரை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ பார்வை ஆண்டவரால் மாற்றி வைக்க முடியும். பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை பார்த்ததும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது தேவன் கொடுத்த தண்டனை, இது தேவன் கொடுத்த தண்டனை. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தானோ தெரியல, ஆண்டவர் சரியா தண்டிக்கிறார். பாருங்க, கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு இங்க வந்து தண்டிக்கிறார். பாருங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பவுல் அதை குறித்து கலங்கவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பைபிள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வேறு சிந்தையானார்களாம். அவங்க சிந்தைய ஆண்டவர் மாத்துறார். ஏன்? ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து, உங்கள் வழிகளை நீ ஒன்ன பாரு. நாம் பல நேரங்களில் நம்மை பார்க்க தவறுகிறோம். நம்மை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வெளியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கிறோம். உள்ள கரெக்டா இருக்கா இல்லையான்னு பிரசனத்துல இருந்து நாம் பார்க்க தவறுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரால் மாத்திரமே விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். கர்த்தரால் மாத்திரமே பாழானதை பயிர் நிலமாக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே இழந்ததை திரும்ப திரும்ப என்று சொல்லும் போது ரெண்டு மடங்கா தர முடியும். கர்த்தரால் மாத்திரமே மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும்.

0: பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்தியருக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா முறிந்து ஓடுகிறார்கள், முறிந்து ஓடுகிறார்கள். ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய தோல்வி. இந்த நேரத்தில் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள்.
1: ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது,
0: ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது,
1: இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள்,
0: இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள்,
1: இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக,
0: இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக
1: நம்மை முறிய அடித்தது என்ன,
0: நம்மை முறிய அடித்தது என்ன? கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, நம்ம டைரக்டா வாயை திறந்து கேட்க மாட்டோம், ஆனா கேட்போம். ஏன் இந்த கேள்வி எழும்புவது தவறல்ல, ஆனா இந்த கேள்வியை இவங்க கேட்டு இவங்களுக்குள்ளே கேட்கிறாங்க. கர்த்தர் நம்மை பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிய அடித்தது என்னவென்று தங்களுக்குள்ளாய் கேட்கிறார்கள். கேட்டதோட நிறுத்தி விட்டாங்க. என்ன செய்ய தவறிவிட்டார்கள் என்றால், தங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப தவறிவிட்டார்கள். வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள், வீழ்ச்சிகள் இவைகள் வருவது இயல்பு. எந்த ஒரு எல்லா வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாத ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நடந்துதான் ஆகணும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். பல நேரத்தில் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஏன், ஏன் ஆண்டவரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் கர்த்தர் இந்த நாளிலே பதில் தர விரும்புகிறார். கேள்வி எழும்புவது பாவம் அல்ல, ஆனா அந்த கேள்வியை நம்ம யாருக்கு முன்னாடி வைக்கிறோங்கிறது தான் விஷயம். இங்கே இவர்கள் பாருங்க, பெரிய அடி அடி வந்ததும் இவங்க என்ன, ஏன் விழ பண்ணினது என்ன அடுத்து யோசிக்கவே இல்லை. தங்கள் வழிகளை குறித்து பார்க்கல. உடனே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க. கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ திரும்பி போறாங்க. திருப்பி அடி, திருப்பி அடி, சரியான அடி. மீண்டும் முறியடிக்கப்பட்டார்களே அன்றி அவங்களால ஜெயிக்க முடியல. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை, இந்த சாப்டர்ல இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்தார். உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, அதை சுமந்தவர்கள் தங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பாதபடியினாலே அந்த வல்லமை அங்கே வெளிப்படவில்லை. இதே உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே இந்த பெட்டி வைத்ததும் விக்கிரகம் என்ன ஆயிட்டு, கீழே விழுந்து உடஞ்சிட்டு. உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, வல்லமை குறையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறையாது. ஆனால் அதன் வல்லமை விளங்க வேண்டுமானால் அதை சுமக்கிற, அதை உயர்த்துகிற நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, இவங்க அதெல்லாம் செய்யல. இவங்க செய்யாம கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார், ஏ பெட்டியை கொண்டு வா, திருப்பி போறாங்க, திருப்பி அடி, திருப்பி அடின்னா சரியான அடி. முதல் அடியில் காக்கப்பட்டார்கள் ஓபனிபினேகாஸ், இரண்டாவது அடியில் மாண்டு விட்டார்கள். அப்போ இப்படி ஒரு அடி வாழ்க்கையில் விழும்போது, இப்படி ஒரு வீழ்ச்சி, ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. வேதத்தில் பரிசுத்தவான்கள் பட்டியலில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. இந்த அடிகள் வரும்போது என்ன செய்யணும்? இங்கே நான்காவது அதிகாரத்தில் இவர்கள் செய்தது போல் அல்ல நாம் செய்ய வேண்டியது. வேறே பரிசுத்தவான்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் நல்ல வழிகளை. என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். பெரிய ஜெயம் கிடைக்கிறது. இந்த ஜெயம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அங்க இருக்கிற ஒண்ணே நீ எடுத்துட கூடாது, அது எல்லாமே சாபத்தீடானது. அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சாபத்தீடானது, அதை சுட்டரிக்கணும். இப்போ ஆகான் என்கிறவன் என்ன செய்கிறான், யாருக்கும் தெரியாம சில காரியங்களை எடுத்து மறைத்து வைக்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது, யாருக்குமே

0: தெரியாது. தேவ கோபத்தை உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை ஆகான் செய்கிறான், கூட இருக்கிறவன் செய்கிறான், யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் இவங்க அடுத்து ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன பட்டணம், எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ஆயி பட்டணம் என்பது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அங்க போன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவர்கள் முறிந்து ஓடினார்கள். 7:4 வாசியுங்கள்.
1: அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்.
0: முறிந்து ஓடினார்கள். 5வது வசனம்,
1: ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள்.
0: அடுத்த வார்த்தை,
1: ஜனங்களின் இருதயம்,
0: ஜனங்களின் இருதயம்
1: கரைந்து
0: கரைந்து
1: தண்ணீராய் போயிட்டு
0: தண்ணீராய் போயிட்டான். கரைந்து தண்ணீரா போறதை பார்த்துருக்கீங்களா? பெரிய ஐஸ் கட்டி இருக்கும் பாருங்க, நல்லா அப்படி கட்டியா இருக்கும். அது கரைய ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்ச நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போயிடும். ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. உடனே யோசுவா புறப்படல. இந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க என்பது முக்கியம். வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு அடி விழும் போது, நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்கே ரொம்ப முக்கியம். ஓப்பினி பினேகாஸ் நாட்களிலே அன்று இஸ்ரவேலர்கள் செய்தது போல் அல்ல செய்ய வேண்டியது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு தோல்வி. இந்த நேரத்தில் அவங்க செய்த காரியம் என்ன? 6வது வசனத்தில் வாசிக்கலாம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அங்கே ஏன் என்ற கேள்வி வந்தது, ஆனா அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவில்லை. ஏன் இப்படி பண்ணார், வா இப்படி பண்ணுவோம், இன்னொரு வழியை பார்ப்போம், ஏன் என்ற கேள்வி எழும்புவதல்ல தவறு. ஏன் என்ற கேள்விக்கு சரியான பதிலை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் நம்மால் இனி ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது, இனி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இதுவரை யோசுவாவுக்கு தெரியாது இந்த காரியம் செய்தது. ஆகா யோசுவாவுக்கு விஷயம் தெரியாது. ஆனா அடி யோசுவாவுக்கு, வீழ்ச்சி யோசுவாவுக்கு, தோல்வி யோசுவாவுக்கு. அவன் என்ன செய்கிறான்? விழுந்து கிடக்கிறான். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் விழுந்து கிடவுங்கள், அள ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க விழுந்து கிடக்கிறாங்க எவ்வளவு நேரம் பாருங்க, கர்த்தர் வந்து எழுப்பி விடுறது வரைக்கும். நீங்க அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது.
0: ஆண்டவர் வந்து அவனை எழுப்பி விடுறது வர அவன் விழுந்து கிடக்கிறான். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, யோசுவாவை பிடிந்த சரி வராது, நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஏன், எதனால இப்படி? வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல், பதில் தெரியாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது, தண்ணீர் இருதயம் தண்ணீர் கரைந்து போறது போல கரைந்து போயிட்டு. இந்த நேரத்தில் யோசுவா செய்த காரியம் என்ன? தன்னோடு இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் வந்து அவனை எழுப்பி விடுறார். வேற யாருக்கும் யோசுவாவை எழுப்பிவிட முடியாது. கர்த்தர் வந்து, ஏன்பா இப்படி விழுந்து எழும்பு, இப்படி இப்படி நடந்துச்சு, ஆகான் இப்படி இப்படி செய்தான், அந்த தீமை அகற்று என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் யார் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும், விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்பா சமத்துல விழுந்து கிடக்கணும். வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, எப்பவுமே ஒரு வார்த்தையை பேசும்போது, சம்மாவை குறித்து பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னது செய்தி கேட்டவங்களுக்கு ஞாபகம், உன் குடும்பத்தின் சம்மா நீதான். எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது தேவ சமத்துல விழுந்து கிடக்கணும். வேற வழியே இல்ல. விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமென். ஆண்டவர் சொன்ன எழும்புப்பா, இதுதான் பிரச்சனை, சரி பண்ணு, என்ன செய்யணும் என்கிறதும் தெரிவிக்கப்படும். ஆமென். தேவன் தெரிவித்த பாதையிலே, தேவன் தெரிவித்த வழிமுறையிலே நாம் காரியங்களை செய்யும் போது, செயல்படும் போது நமக்கு ஜெயம்தான் கிடைக்கும். ஆறாவது அதிகாரத்தில் ஒரு ஜெயத்தை வாங்குகிறான், நல்ல ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏழாவது அதிகாரத்தில் அவன் எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு, இப்பொழுது அவன் பார்க்கிறான் இனி என் வாழ்க்கையில எழும்பணும்னா அவர் என்னை எழுப்பினால் மட்டும்தான் முடியும். ஒரு பெரிய அடி, சரியான அடி, விழுந்து கிடக்கிறான், இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டுனால இருதயமே இல்லை, இருதயம் செத்து போயிட்டு, அந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்பட்டு விட்டான், தேவ சமத்தில் விழுந்து கிடக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வந்து எழுப்பி விடுகிறார். கர்த்தரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு, ஆமே, தங்களுக்கு சரி என்று தோண்டுகிற பாதையில் இவர்கள் செல்லவில்லை. காரணம் யோசுவாவுக்கு தெரியும். யோசுவாவுக்கு கிடைத்த அத்தனை ஜெயமும் பரத்தில் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவன் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணு, இதை அகற்று. அதே போல யோசுவா செய்தான். எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார். 8:1 வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன்.
0: ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்டு எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதே போல யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், உன் ஈட்டியை நீட்டு. ஈட்டியை நீட்டி கொண்டே இருக்கிறான், கையில ஈட்டியை பிடித்து கையை நீட்டி கொண்டிருக்கிறான். யுத்தம் முடிகிறது வரை யோசுவாவின் கை நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். வாழ்க்கையில எந்த பட்டணத்தில் யார் கிட்ட தோற்றானோ அவங்க கிட்ட தான் ஜெயிக்க வைக்கிறார். இதற்கு யோசுவாவை நீ செய்தது என்ன தெரியுமா? யோசுவா செய்தது விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. தேவ சமத்துல விழுந்து கிடக்க நேரம் இருக்கிறதா? அப்ப சமத்துல விழுந்து கிடக்கணும். ஆமென். தாவீது விழுந்து கிடந்தான் தேவ சமூகத்தில். சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் தேசத்துக்காக. தானியேல் ஏன் ஆண்டவரே, எதனால? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே, வாழ்க்கையை நீ தான் சோதித்து பார்ப்பான். ஏன் புரியல, தெரியல, அவன் விழுந்து கிடப்பான். அவனுக்கு தெரிவிக்கப்படும், அவன் சரி செய்வான். வேதம் சொல்லுகிறது 10:14, அதனுடைய 14 வசனத்தை வாசியுங்கள். 10:14 யோசுவா 10:14. இப்படி
1: கர்த்தர்
0: அடுத்த பகுதியை வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினா யோசுவாவுக்கு ஜெயம். ஆமென். கர்த்தர் இல்லாம நாம யுத்தம் பண்ணினா நாம முறிந்து விழுவோம். தெய்வ பிரசனம் ஏன் செல்லாமல் போயிட்டு? தேவ கோபம் மூண்டது. ஏன் தேவ கோபம் மூண்டது தெரியல. விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அவன் எழுந்து காரியங்களை செவ்வனே செய்கிறான். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்தது. 10:21 வசனத்தை வாசியுங்கள். 21.
1: ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு
0: வார்த்தையை பார்க்கணும். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக
1: ஒருவனும்
0: தன் நாவை அசைக்கவில்லையா? என்ன அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. தேவன் யுத்தம் பண்ணும் போது பட்டயம் மட்டும் இல்ல, ஒரு சொல்லு கூட வெளியே வராது. ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. நாம யார் வாயை அடைக்க முடியாதுங்க. ஆனா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் போது இது நடக்கும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். எதனால இந்த வீழ்ச்சி? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தாமதிக்கிறது? ஏன் நான் கண்ணீர் விட்டு கதறியும் எனக்கு பதில் இல்லாமல் போகிறது? ஏன் கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன், ஏன், ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு பதில் தெரியவில்லையா? பதிலை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். இதனாலதான் பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. யோசுவா பின் நாட்களில், யோசுவா ஜெயித்தவனாயிருந்தான், ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். சூரியனை நிக்க வைக்கிற அளவுக்கு தேவன் அவனுக்காக கிரியை செய்கிறான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வீழ்ச்சி வந்து விட்டது, என் வாழ்க்கை பாழானது, என் வாழ்க்கையில் நான் எல்லாம் இழந்து விட்டேனே, என் மேன்மை என்னை விட்டு போய்விட்டது, ஆமே வாழ்க்கையில தோல்வி வந்தது என்று புலம்பலோடு யாராவது இங்கே வந்து அமர்ந்திருப்பீர்களானாலோ அல்லது ஆன்லைன்ல இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனாலோ, ஆமா இன்னைக்கு கத்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்க வேண்டாம். அப்பா சமூகத்தில் நீங்கள் உங்கள் அரை கதவை அடைத்துக் கொண்டு தகப்பனே என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பீர்கள் யாரால், அவர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். கர்த்தர் வந்து யோசுவாவை நிறுத்துறது வரைக்கும் யோசுவா எழும்பல, யோசுவா எழும்ப மாட்டான். யோசுவாக்கு தெரியும் அவர் வருவார், அவர் வருவார். காரணம் என்னை அழைங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டவர் என்னை அழைக்கவில்லை. நான் தாயின் கருவில் தோன்ற முன்னமே என்னை அழைத்து என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து என்னை கர்த்தர் தமக்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே நான் அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது அவர் வருவார். விழுந்து கிடக்கிறவன் அவர் நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்தது ஒன்று கடைசி வாசிகள், எசேக்கியேல் ஒன்று கடைசி, ஒன்றாவது அதிகார கடைசி வசனம், எசேக்கியேல் ஒன்று கடைசி வசனம்.
1: மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது.
0: அதை நான் கண்ட போது
1: முகங்குப்புற விழுந்தேன்,
0: முகங்குப்புற விழுந்தேன். அடுத்த வார்த்தை
1: அப்பொழுது
0: பேசுகிற ஒருவருடைய
1: சத்தத்தை கேட்டேன்.
0: விழுந்தவனுக்கு, அவர் பாதத்தில் விழுந்தவனுக்கு வெளிப்படுத்தப்படும். தெரியல அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அப்பா சமூகத்தில் விழுந்திருக்க இதை செய்யாம வேற எது செய்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியல, நான் எல்லாம் எல்லாமே பார்க்கிறேன், நான் விழுந்துட்டே முகம் கூப்பிடுறேன். அப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது நீ அவர் சமூகத்தில் விழணும், அதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது அப்பொழுது இதுதான் எசேக்கியேல் சாப்டரே ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இனிதான் அதிகாரங்களே தொடங்குது. அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவர் வந்து, ஏன்பா எழும்பு எழும்பு, உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று கூட உலகம் பெயரிடலாம். நீ அப்பா சமூகத்தில் வந்து விழுவாயானால் அவர் எழுப்பி விடுவார், அவர் உன்னை நிறுத்துவார். முகங்குப்புற விழுந்தவன பாத ரெண்டு ஒண்ணு வாசிங்க, ரெண்டு ஒண்ணு அப்படியே.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில்.
0: என்ன நிக்க வைக்கணும், என்ன நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் விழுந்தவன், அவர் நிக்க வைப்பார். ஆமே. ஏ யோசுவாவை நிக்க வச்சார், அவர் யுத்தம் பண்ணினார். யுத்தம், சாதாரண யுத்த பட்டயத்தை யோசுவாவுக்கு எதிராக ஒருவனை பட்டயத்தை எடுக்க வைக்க அந்த அளவுக்கு பண்ற யுத்தம் இல்ல. நாவ கூட அசைக்கலையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சொல்லும் அவதூறு, நிந்தை, பரியாசங்கள், வசை சொற்கள், இதனால ரொம்ப நொந்து போய் வேதனையோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பேச விடுறீங்க. ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை முறியடிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஆனா கர்த்தர் எழுந்தருளினதும் நாவ கூட அசைக்க விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லையா, அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அடுத்து பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 6 வசனம்.
1: அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு
0: நிற்கிறாங்க. யோசுவா விழுந்து கிடக்கிறான், மோசே அழுதுட்டு நிக்கிறான். வேற எங்கேயும் போய் அழல, ஆசரிப்பு கூடார வாசல்ல, தேவ சமூகம், கர்த்தரிடத்துல திரும்ப. வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்காத, வேற யார்கிட்டயும் போய் அழுகாத, கர்த்தருடைய சமூகத்தில் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, பிலையாம் சபிக்கும்படி இஸ்ரவேலரிடத்தில் வருகிறான் பாலாக் சொல்லி, ஆனா சபிக்க முடியல. ஏன்னா தனித்து வாசம் பண்ற கூட்டம், வேறுபிரிக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த நேரத்தில் சத்ருவானவன் தந்திரமா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களோடு சம்பந்தம் கலக்கிறான், மெதுவா அவங்களோட அவங்களோட ஐக்கியமாகி 25:1 வாசியங்கள். இஸ்ரவேல் சீத்திமில் தங்கி இருக்கையில்
1: ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்.
0: வேசித்தனம் பண்ணினார்கள் என்று அல்ல, பண்ண தொடங்கினார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இந்த பாவம் என்பது நம்ம நினைச்சதுக்கு நினைச்சதும் செய்யறதும் விடணும்னு நினைச்சா அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு பாவத்தை ஒருவன் செய்ய பாவத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது அவனுடைய தொடக்கமாக இருக்கும். அதன் பிறகு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய் தான் வழி நடத்தும். நினைச்சதெல்லாம் விட முடியாது. வேசித்தனம் பண்ணினார்கள் என்றல்ல, பண்ண தொடங்கினார்கள். அது அது வேண்டாம் சீ போ என்று மனதிலே ஒரு வெறுப்பை வந்து தேவனிடத்துல இரக்கம் கிடைக்காம விட முடியாது. இது மனதில் நாம வெறுக்கணும். ஆண்டவரே இதை என் மனதுக்கு வெறுப்பா இருக்குது ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. பவுல் சொன்னார் அல்லவா, நான் விரும்பாததை செய்யறேன், நான் விரும்பலப்பா, என் கிட்ட வெளிப்படுகிற இந்த பாவ கிரியைகளை நான் விரும்பலன்னு சொன்னதுதான் ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வேசித்தனம் பண்ண தொடங்குறாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ கோபம் தேசத்தின் மேல் உண்டாகிறது. இப்பொழுது வாதை, தேசமெங்கும் வாதை, அநேகர் மடி ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல, ஏனென்று தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆசரிப்பு கூடார வாசல்ல மோசையும் ஜனங்களில் சிலரும் மூப்பரும் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஓப்னி பினேகாஸ், இஸ்ரவேலர்கள் செய்யாத காரியம் என்ன செய்திருக்கணும்? பெலிஸ்தியர் இடத்துல முறிந்தார்கள் அல்லவா, வந்து விழுந்து கிடக்க வேண்டுமே செய்யல, அழ வேண்டுமே செய்யல. அழ வேண்டிய காலத்திலே அழணும். அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அப்பொழுது ஒருவன் வேசித்தனம் பண்ணும்படி ஒருவளை அழைத்து கொண்டு வருகிறதை காண்பித்து கொடுக்கிறார். பினேகாஸ் எழும்பி அதை குத்தி போடுகிறான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப தேவ சமூகத்தில் நல்ல கவனமா கேளுங்க, சில காரியங்களுக்கு பதில் தெரியவில்லை. பதில் தெரிய என்ன செய்யணும்? அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். பதில் தெரிய என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேடணும். ஆண்டவர், ஆண்டவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். தேவனால் மட்டுமே இனி இந்த காரியத்தை சீராக்க முடியும், ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை தேவனிடத்தில் அன்றி வேறு யாரிடத்திலும் தேடாதிருங்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவர் நினைச்சாதான். எவ்வளவு டாக்டர்ஸ் இந்த வார்த்தைகளை சொல்றாங்கல்ல, எங்களுடைய மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்றோம், இனி எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு எப்படி வாயில் வருமோ சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட டாக்டர் சொல்லுவாங்க, இனி எல்லாம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. மற்றவங்க, இனி எல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்கு, இனி எல்லாம் அங்கே மேலே இருந்து ஏதாவது செஞ்சாதான், இனி ஏதாவது அற்புதம் நடந்த அற்புதனால யாருங்க செய்யணும்? ஆமே. இனி என் வாழ்க்கையில் திரும்பி எழும்பி நிற்க எல்லாம் சீராக்கப்பட ஸ்திரப்படுத்தப்பட கர்த்தரால் மட்டுமே முடியும் என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர். யாராவது என்றல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப எடுப்பித்து நிறுத்த, பாழானதை பயனிலமாக்க, பழுதானதை சீராக்க, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்க, வெறுமையை நிறைவாக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். ஆமை, நீங்க பாருங்கள், தேசத்துல வாதை, தேவ கோபம் தேசத்தின் மேல இருக்கிறது. இப்பொழுது மோசே என்ன செய்கிறானா, வேற ஒண்ணு செய்யல, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அப்பா சமூகத்தில் இருந்து அழுது கொண்டு நிற்கிறான். யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு வார்த்தை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தார். அப்பா சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஏன் இந்த பிரச்சனை, இதை என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கிற மோசே கூட தான் பினேகாஸ் நிற்கிறான். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த பிக்சர் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் கண்ணு முன்னாடி காரியம் நடக்குது. பினேகாஸ் ஈட்டி எடுத்து குத்தி போட்டான். அதன் பிறகு வேதம் சொல்கிறது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த காரியத்தை என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, பதில் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் எங்கே போவதற்கு? அப்பா சமூகம் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஆகார் கண்ணீர் வடித்தால் தன் பிள்ளைக்கான ஊற்று காண்பித்து கொடுக்கப்பட்டது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் கண்ணீரை யார் சமூகத்தில் வடிக்கிறோம், எங்கே ஊற்றுகிறோம்? அப்பா சமூகத்தில் எங்கே விழுந்து கிடக்கிறோம்? நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க பாருங்கள். ஆமான் ஒரு பெரிய சதி யோசனை செய்து மோர்தேக்காயை அழிக்கணும், மோர்தேக்காயை மட்டும் அழிக்கக்கூடாது, அவன் கூட இருக்கிற அவன் கோத்திரத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷனை வாங்கி முத்திரை மோதிரத்தால் முத்திரையும் போட்டான். இதை கேட்டதும் மோர்தேக்காய் அழுறாங்க, அழுறான். ஆனால் அவன் ஒரு நாள் கூட ஆமானுக்கு காலில் போய் விழலை, ஆமானுக்கு முன்னாடி போய் அழலை. ஆமான் காலில் விழலை, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. காரணம் அவனுக்கு தெரியும், எங்க விழணுமோ அங்கதான் விழுவேன், எங்க அழணுமோ அங்கதான் அழுவேன். அதன் பிறகும் அவன் திரும்பி ஆமான் வந்தா இப்படிதான் நினைப்பான். ஏன் உனக்கு உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் அங்க காட்டிடுவேன். ஆமே, நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பில்லையோ அங்கே நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பு இருக்குதோ அங்கே தாராளமாய் வெளிப்படுத்துவது நல்லது. என் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம சிலர்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம வேதனையை சொல்லும் போது அவங்க இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்முடைய ஃபீலிங்ஸை கொட்டக்கூடாது. சிரிச்சிட்டு போனல்ல, ஏங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்த. மோர்தேக்காய் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டான், ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்காந்துருக்கிறான். எஸ்தர் பார்க்குறாங்க, ஏ என்னப்பா அவர் இவ்வளோ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார், அரண்மனையிலேருந்து நல்ல ஒரு ஷர்ட்டு போகுது. மோர்தேக்காய் சொல்கிறான், கிளம்பு கொண்டு போ. அவன், நான் உன்னை காண்பிப்பதற்கல்ல நான் இப்படி இருப்பது, நான் அவரை காட்ட. ஆண்டவர்கிட்ட விழுறான், ஆண்டவர்கிட்ட அழுறான். தேவ சமூகத்தில் விழுகிறவன், தேவ சமூகத்தில் அழுகிறவன் ஒரு நாளும் மனுஷன் காலில் விழமாட்டான், மனுஷன் முன்னாடி அழமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் அந்த அப்பா சமூகத்தில் இருக்கிறது அது எனக்கு பின்னாட்களில் நன்மையாய் மாறும். எக்காரணம் கொண்டு தேவ சமூகத்தை விட்டு மட்டும் விலகாதீங்க. அவருடைய பரிசுத்தவான்களை அவர் சிநேகிக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாதத்தில் விழுகிறவர்கள், அவர் பாதத்தில் விழுகிறவர்கள். எத்தனை பேர் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, எல்லார் காலில் போய் மரியாள் விழுந்து அழுதாளா? இல்லை, அவ வீட்டில் அப்படி உட்காந்துருக்கிறாள். ஒவ்வொருத்தரா வந்து சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் வந்தார், இவ அவருக்கு முன்னாடி போய் உட்கார்ல, போய் காலில் விழுந்தா அழுதா. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இனி என்ன ஆண்டவரை செய்யணும்? இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆகார் போய் அழுதா? என் பிள்ளைக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அழுதாள? இல்ல, கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது புதிய மார்க்கம், புதிய வழி, ஜீவ மார்க்கம். இங்கே மோசே நின்று அழுது கொண்டு நிற்கிறான், வேற வழி தெரியல. தேவ சமூகத்தில் நின்று அழு, தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சமூகத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது காண்பிக்கப்படுகிறது, அங்கே காரியம் சரி செய்யப்படுகிறது, வாதை நின்றது. எட்டு கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு, நின்று போயிட்டு. அப்போ வாழ்க்கையில ஏன் என்ற கேள்வி வரும்போது பதில் தெரியலையா, அப்பா சமூகத்தில் இருந்து அழணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஓசியா 12:4 வாசியுங்கள். ஓசியா 12:4,
1: அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அழுது அவரை நோக்கி
1: கெஞ்சினான்.
0: மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா கெஞ்சன ஆண்டவர்ட்ட விழணும், அழணும், கெஞ்சனும். இங்க இந்த சம்பவம் தெரியும், யார் இப்போ யாக்கோபுக்கு எதிராக வராங்க? ஏசா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போகிறான் யாக்கோபு. இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, உன் அண்ணன் ஏசா 400 பேரோடு கூட படையெடுத்து வருகிறான், 400 பேரோடு கூட வருகிறான். இதை கேட்டதும் அவனுடைய இருதயம் கலங்கினது. ஆதியாகமம் 32:7 அதனுடைய 7வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களை மாடு மாடுகளையும் இரண்டாக பிரித்து, பயந்து வியாகுலப்பட்டு யாக்கோபு திரும்பி மாமனாரிடத்தில் ஓடி போகவில்லை, அவன் கர்த்தரிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பைபிள் சொல்லுது அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஏன் வாழ்க்கையில தடை? 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் அழைத்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும் போதுதான் தடை. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறான், அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும்,
0: அவன் வந்து என்னையும்
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்
1: தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன்.
0: ஒரே லைன்ல சொல்லணும்னா ரொம்ப பயமா இருக்குப்பா, என்னை காப்பாத்துங்க. ஓப்னி பினேகாசும் இஸ்ரவேல் புத்திரரும் இதை செஞ்சிருக்கணும். ஆண்டவரே பயமா இருக்கு, ஆண்டவரே காப்பாத்துங்க. சரண்டர் பண்ணிட்டான், தன்னை விட்டு கொடுத்துட்டான். அப்படி விட்டு கொடுத்தவன் ஆண்டவர் விட்டு கொடுப்பாராங்க. அங்கே ஓப்பனி பினேகாஸ் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அடி விழுந்ததும் யோசிச்சு நேரம் வந்து ஆண்டவரே காப்பாத்துங்க. நம்மில் அநேகர் இதை செய்ய தவறுகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஏன் தடை? எவ்வளவு முயற்சி பண்றோம் தடை, ஒரு ஏசா வந்து நிற்கிறான் தடையா? எதனால? ஏன் தடை? மாற ஜபிக்கிறோமே அன்றி நாம் மாற தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறது இல்லை. தடை மாற ஜோம் பண்றோம், அப்படி எதை மாத்துங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் மாற விட்டு கொடுக்கறது இல்ல. இவன் ஒப்பனை சொல்றான், ஆண்டவரே ஆனாலும் ஏசா வர வச்சிட்டீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் பயம் வருங்க. தாவீது சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வந்தது நான் வேற யார்கிட்டையும் ஓட மாட்டேன், நான் உங்களை நம்புவேன், உங்ககிட்ட சொல்லுவேன், சொல்ற என்ன காப்பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற என்ன விடுனா போகட்டும். 26வது வசனத்தை வாசிங்க.
1: அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பிடிச்சிட்டான். இதுதான் கெஞ்சிறது. சில பிள்ளைங்க அப்பா கிட்ட கெஞ்சுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்பா அப்பா பிளீஸ் வாங்கி கொடுங்கப்பா. என் பொண்ணு சில காரியத்தை வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுவா, அவ்வளவு தெரியும். டேடிட்ட மெதுவா கெஞ்சினா. ஐசக் என்கிட்ட வந்து அவனை தூக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்வான், அவனுக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. அவன் வேற யார்கிட்டையும் அழ மாட்டான், என்கிட்ட வந்து அழுவான். பெரிய பாட்டை அழுதா காரியம் இது, மெல்பாட்டை ஜாஃபியா தான் கேட்பா இல்லையா? ஏ இப்ப வேண்டாம், அவனை சளி இருக்க வேண்டாம், மெதுவா வருவா. டாடி ப்ளீஸ் டாடி, அதுக்கப்புறம் நமக்கு சளியும் தெரியாது. சரி வா வா, மம்மிட்டு சொல்லாத வா. யாக்கோபு ஆண்டவரை நோக்கி, கத்தாவே பிரியமான கத்தா, இப்படி இல்லை கெஞ்சனா ப்ளீஸ். ஏசா டைன் இல்லைங்க, கடைசி வர யாக்கோபின் நிழல கூட ஒருத்தங்க தொட ஆண்டவர் விடலை. ஒருத்தங்க தொட விடல. இந்த தடைக்கான காரணத்தை அவனை உணர வைக்கிறார், உணர வைக்கிற. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு நீ செய்த ஒரு காரியம் இந்த 20 ஆண்டுல என்னைக்காவது என்னிடத்துல வந்து, ஆண்டவரே நான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண, இப்படி ஒரு தப்பு பண்ணினேன்னு என்னைக்காவது சொன்னியா யாக்கோபே? இப்பொழுதும் என் சமூகத்துல வந்து என்ன சொல்ற? உங்க கண்ணில் கிடைச்ச பெரிய தயவினால இந்த 2 பரிவாரங்கள் சொல்றியே, ஏன் இந்த தடைன்னு யோசிக்கலையே? ஆண்டவர் தொடை சந்த தொட்டார், அதுக்கப்புறம் தான் உணர்வடைகிறோம். உணர்வடைந்ததும் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஆசீர்வாதம் ஏமாற்றி கேட்டது. தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஏசாவாக போய் கேட்டான். எப்பொழுது ஆண்டவர் கையை வச்சாரோ, நானாக வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 20 வருஷம் இருந்துச்சு யாக்கோபே. 28வது அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வந்தேன், நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்ட யாக்கோபே? உன்ன உணவு கேட்ட, உடுக்க உடை கேட்ட, போற இடத்துல பாதுகாப்பு கேட்ட, இதையெல்லாம் கேட்டியே, என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டியா? நீ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எங்க அண்ணனுக்கு, ஏசாவுக்கு நான் இப்படி கேட்டியா? இல்ல, நானும் பொறுத்து பார்த்தேன், நீ கேப்பேன்னு பார்த்தேன், எங்க வந்து செக் ஆச்சு பாத்தியா? நீ சேர்த்து கொண்டு நீ போகும்போது வந்து நிக்கிறான் ஏசா. அன்னைக்கு ஒருத்தன் தான் நின்னா, இன்னைக்கு ஒண்ணு எத்தனையா மாறிட்டு? 400 பேர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் எல்லாம் சோதித்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். என்னெல்லாம் கேட்கிறோங்க ஆண்டவர்கிட்ட? ஒரு அடி விழுந்தாதான் நாம் நம் நிலையை உணர்ந்து கேட்போமாங்க? இல்ல, அப்ப சமூகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கொல்வதற்காய் நம்மை சிக்ஷிக்க மாட்டார். அப்படின்னா என்னைக்கும் நம்ம கதை முடிஞ்சிருக்கணும். நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார், நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார். ஏசாயா 26ல ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா, கடந்த நாள் டெய்லி மன்னாவுக்காக அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண ஆண்டவர் வைத்தார்.
1: என்ன
0: செய்யறாங்க? நெருக்கத்தில் என்ன செய்யறாங்க சொல்லுங்க? நெருக்கத்தில் என்ன செய்தார்கள்? இந்த வசனம் போட்டீங்களா? நெருக்கத்தில் தேடினார்கள். தண்டனை மேல இருக்கும் போது வேண்டுதல் செய்யறார். அப்ப தேடலன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் அடிக்கடி சொல்றேன், நெருக்கத்தை தர்றதே நம்மளை நெருங்க வைக்கிறதுக்காக. நெருக்கத்தில் தேடினார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல்னா உள்ளம் கத்தும். அப்பா, யாக்கோபு சொல்றார், கெஞ்சிறார், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திருங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திரு. யாக்கோபு என்ன விடு, விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. ஆண்டவர் தொடை சந்து தொடுறார். யாக்கோபு ஏன் பிரச்சனை பாத்தியா? இப்ப கேக்குற நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர? ஏன்னா ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிறவர். அவர்கிட்ட வேஷமாய் நின்று எந்த நன்மையோ ஆசீர்வாதத்தையும் வாங்கிடவே முடியாது. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை சொன்னேன், காயின்ட்ட ஆண்டவர் எப்போ பேச ஆரம்பித்தார்? காயின் இடத்துல ஆண்டவர் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்? கரெக்ட் தான், முகநாடி. அதை இன்னும் சொன்ன அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறார். அதுவரை ஃபர்ஸ்ட் வந்து நின்று க்ளோரி ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, பலி பெஸ்ட்டு பலி, விளை பலன்களில் முதற் பலனை கொண்டு வைக்கிறான், சிறந்ததை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் வருது. அதாவது அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு. ஏன்ப்பா என்ன பிரச்சனை? என்னண்டா ஒரு இவ்வளவு நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்ன பேசவே இல்லை, இப்பதானே ஒரிஜினல் வெளியே வருது. ஆண்டவர்கிட்ட வேஷம் போட்டு ரொம்ப குளோரி ஹல்லேலூயா சொன்னாலும் ஆண்டவர் பேச மாட்டார். நம்முடைய ஒரிஜினல் அவருக்கு தெரியும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கிற கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பொறாமை கசப்பு இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வெளியே பிரைஸ்லாட் சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேச மாட்டாராம். அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இங்க யாக்கோபு இவ்வளவு கெஞ்சுறான், ஆண்டவர் பேசவே இல்லை. எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நான் யாக்கோபு என்று சொன்ன போது, நான் யாக்கோபு, எஸ், தன் பிள்ளைகளை உணர்கிறான். தேவ சமூகத்தில் சில நேரத்தில் நம்ம கெஞ்ச விட்டு அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, கெஞ்ச விடுறது. நாம் பல நேரத்தில் நம் பிள்ளைகளை உணர்கிறது இல்லை, இப்படி தான் பார்க்குறோம். ஆண்டவர் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும். 28வது அதிகாரத்தில் இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவரை மீட் பண்ணுறோம். இந்த இடம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடை எல்லாமே வேற இல்ல, இவ்வளவு தெரியுதுல்ல யாக்கோபு. ஒரு வார்த்தை அப்பொழுது நீ ஆண்டவரோடு ஒப்புரவாயிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரே, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே, அன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். 20 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை இப்ப 1400 வந்து நிக்குது. அன்னைக்கு ஒருத்தன் தான் நிக்கிறேன், அன்னைக்கு 400 பேர் நிக்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவன் தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளை உணரும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் யாக்கோபு என்று சொன்னதும் கர்த்தர், வேதம் சொல்கிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வர யாக்கோபின் நிழலை கூட ஒருத்தங்க தோட ஆண்டவர் விடலை. ஆமே. நம் தேவனிடத்தில் என்னெல்லாம் கேட்குறோம் என்பதையும் தாண்டி நாம் நம்மை நிதானித்து தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கணும். கடந்த 2 வாரமா செய்தியில ரிப்பீட்டடா வந்த ஒரு காரியம் தான், குயவன் கையில களிமண். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேச வைத்தாங்க. போன வாரம் வந்த தேவ மனிதரும் அதே வார்த்தையை எடுத்து சொன்னாங்க. ஆமே, சில காரியங்கள் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நம் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். யாக்கோபு திரும்பினான், தேவ சமூகத்தில் ஒப்படைத்தான், தன்னை யாக்கோபாகவே தான் யாரோ அப்படியே வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் இதுதான். தாவீது கேட்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். 28வது அதிகாரத்தில் முதலாவது யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கும் போது மாத்திரம் யாக்கோபு இப்படி தன்னை விட்டு கொடுத்திருப்பானால் 20 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. காரணம், அவன் தேவனிடத்திலிருந்து அப்பொழுது அந்த காரியத்துக்கு இரக்கம் பெற்றிருப்பான். ஆனா 20 வருஷம் உனக்கு அது உணர்வு இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம் தேவன் இரக்கம் உள்ளவர், நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் கிருபை உள்ளவர், நம் தேவன் மன்னிக்கிறதில் தயப்பிடித்தவர். அதே வேளையில் ஒன்றை மறந்து விடவே கூடாது, அவர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு பிரச்சனை வந்த போதுதான் தன் சகோதரர்களுக்கு செய்த தீங்கை நினைத்தார்கள். 22 வருஷம் கழிச்சு சகோதரர்களுக்கு இப்படி செஞ்சு சகோதரனுக்கு இப்படி செஞ்சிட்டோமே நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி 22 வருஷம் ஆச்சு, ஒருத்தங்க கூட நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது நினைக்கல. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு நெருக்கம் வந்த பிறகு நினைக்கிறாங்க. அவங்க எப்போ தங்கள் பிள்ளைகளை உணர்கிறார்களோ, பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? யோசேப்பு உள்ள போய் அழுதானா? யோசேப்பு அழுதானா? ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்காக அவர் கண்களிலும் கண்ணீர் வரும். எப்பொழுது அவர் கண்ணில் நமக்காக கண்ணீர் வருதோ அங்கே அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மார்த்தாள் மரியாள் லாசருக்காக 3 நாள் அழுதாங்க, 4 நாள் அழுதாங்கல்ல. இயேசு வந்து இயேசு கண்ணீர் விட்டார், பிரச்சனை சால்வ். ஆமென். அவரை நோக்கி கெஞ்சணும், சொல்யூஷன் இருக்கு. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்க பண்ண காரணம் இதுதான். கர்த்தரால் திரும்ப சீர்படுத்த முடியும், திரும்ப கட்டி எழுப்ப முடியும், திரும்ப ஸ்திரப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீது நாட்களை பாருங்க. இன்னும் ரெண்டு காரியத்தை கூட சொல்லி நான் வேகமாய் முடிக்கிற நேரம் போய்விட்டது. தாவீது நாட்களில் உடன்படிக்கை பற்றி கொண்டு வராங்க, நல்ல காரியம்தான். ஆனா இவங்க தங்கள் இஷ்டப்படி கொண்டு வராங்க. இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா தேவ கோபம் உண்டது. உடன்படிக்கை பெட்டி வர கொண்டு வருகிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வழியில அதை யாரும் தொடக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அந்த ஆசாரியர்களுடைய தோள்களில் இருக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனா இப்ப உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றாங்க, வசதி நிறைய வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆமேன். சரி, ஒரு ரதத்தை எடுத்துரும், எதுக்கு போட்டு இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு. ரதத்துல கொண்டு வராங்க, கொண்டு வரணும் எண்ணம் சரிதான். ஆனால் அதை செய்து அதை செயல்படுத்தின விதம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினதாய் மாறிட்டு அங்கே சரியான ஒரு அடி விழுந்துச்சு. அடி விழுந்ததும் ஆமேன், ஊசாவை அடிச்சிட்டார் ஆண்டவர். அவர் உடன்படிக்கை பெட்டி பிடிக்க போனா அடிச்சிட்டார், அவர் செத்துட்டான். அடி விழுந்ததும் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, ஓபேத்எதோம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு 3 மாசம் வெயிட் பண்றான். ஏன் ஏன் எதனால அடி? இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்றால் தேவ சமூகத்தில் நிதானிக்கிறான். ஏனென்ற கேள்விக்கு பதில் அப்பா சமூகத்தில் மட்டும்தான் உண்டு. ஏன் வாழ்க்கையில் ஏன் நான் திரும்ப சொல்லுகிறேன், எதுக்கு இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஏனென்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது. அப்படியே முன்னாடி போனாலும் மீண்டும் தோல்வி தான், மீண்டும் வீழ்ச்சி தான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியுமானால், நமக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுமானால், அதை சரி செய்து நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும், நம்மால் ஜெயிக்க முடியும். காரணம், நாம் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். 3 மாசம் வெயிட் பண்ற, சம்டைம்ஸ் சில காரியங்கள் சரி செய்யப்பட சில காலங்கள் எடுக்கும். பைபிள் சொல்லுது, நீ தாமதித்தாலும் அடுத்த நாளே திரும்ப போய் ஓபேத்எதோம் வீட்டுல இருந்து எடுக்கல, 3 மாதம் வெயிட் பண்றான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் வேதத்தை காண்பித்து கொடுக்கிறார், பிரமாணத்தை நினைவில் கொண்டு வருகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்கிறான் என்றால் லேவி புத்திரரை அழைக்கிறான். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் வாசியுங்கள். அவர்களை நோக்கி, லேவியர்கள் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர்,
1: நீங்கள்
0: இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி
1: உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: 13வது வசனத்தை வாசிங்க.
1: முதலில் நீங்கள்
0: அதை சுமக்காதபடியினாலும்
1: நம்முடைய தேவனாகிய
0: கர்த்தரை
1: நியாயமானபடியே தேடாதே போனபடி
0: நாம தேடணும். ஆனா சரியா தேடல. ஏன் அடி? நாம் தேடல், ஆராதித்தோம் சரியா ஆராதிக்கல, ஜெபித்தோம் சரியா ஜெபிக்கல, ஏதோ செய்யணுமே செய்தோம். நம்ம நியாயமானபடி தேடாதபடியினாலே அவர் நமக்குள்ளே
1: அடி விழ பண்ணினார்.
0: எப்படி நியாயமானபடி தேட? நியாயமானபடி எப்படி தேடன்னா, அந்த பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்களா? ஆவியோடும் உண்மையோடும். வேதம் நமக்கு எழுதி காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டுமா பூமியிலே ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள்? தாவீது சொல்கிற, நாம தேடாம இருக்கல, தேடணும் ஆனா சரியா தேடல, பாடுனோம் சரியா பாடல, ஆராதித்தோம் சரியா ஆராதிக்கல, கூடுனோம் சரியா கூடல, ஜெபித்தோம் சரியா ஜெபிக்கல. அதனாலதான் நன்மை வரும்னு எதிர்பார்த்த இடத்துல அடி விழுகிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நம்ம அதை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தேவன் கிருபை செய்கிறார். இங்க என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. என்ன செய்யணும் ஆண்டவரே? சில காரியங்கள் அதான் நமக்கு தெரிந்து தாமதமாக செய்தாலும் பரவாயில்லை, தெரியாம அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஓப்பனி பினேகாஸ் இஸ்ரவேல் நாட்களிலே, அந்த நாட்களிலே அவர்கள் செய்த தவறு, அதற்கு மாறா என்ன செய்திருக்க? ஒரு அடி விழுந்துச்சுல, நீங்க மீந்து இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு விழுந்து கிடக்கணும், இல்ல கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கெஞ்சிருக்கணும், நிதானித்து அறியணும் என்ன பிரச்சனை. தாவீது நிதானித்த போதுதான் அறிந்து கொண்டான், நம்ம ஆண்டவர் நான் ஜெபித்தேனே ஆராதித்தேனே அப்படி இல்லை. எப்படி ஜெபித்தோம், எப்படி ஆராதித்தோம், நியாயமானபடி தேடணுமா, நியாயமானபடி தேடணுமா, கடமைக்கு தேடுகிறோமா? இன்னைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிறவர்களை பார்த்து இதே கேள்வி என்னை உட்படுத்தி ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீ நியாயமானபடி தேடுறியா இல்ல சண்டே சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணுமேனு தேடுறியா? ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணலன்னு அந்த வாரமே போச்சு, அதனால தேடுறோமா, நியாயமானபடி தேடுறோமா? ஏதாவது அட்டன் பண்ணா போதும், இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க அட்டன் பண்ணா போதும், தலை காட்டணும், இதுல கல்யாண வீடா தலை காட்டிட்டு போறதுக்கு, நியாயமானபடி தேடுறோமா? தாவீது உணர்ந்து கொண்டான், நம்ம தேடணும் ஆனா நியாயமானபடி தேடல, அதனால அடி விழுந்துச்சு, அடி விழுந்து நாம இன்னும் நிக்கிறோம். இனி நாம என்ன செய்யணும் தெரியுமா? நியாயமானபடி தேடணும். ஆமென். நிதானிக்கிறான், நிதானிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? வேதத்தை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான், கர்த்தர் காண்பித்து தருவார் எதை எப்படி செய்யணும், காண்பித்து தருவார். ஒரு நிதானிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பைபிளை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். 3 மாசம் கழித்து தாவீது திரும்பி கொண்டு வருகிறான், நியாயமானபடி தேடுகிறான், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தெரியலையா? அப்பா சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை கரத்தில் எடுத்து வாசியுங்கள், கர்த்தர் வெளிச்சம் தருவார், கர்த்தர் காண்பித்து தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 5வது கிதியோனை பாருங்கள், கிதியோன் ஆண்டவர் வந்து நிற்கிறார், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியலைதான் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. யோசுவாவுக்கு பிரச்சனை தோல்வி, மோசே நாட்களில் பிரச்சனை வாதை, பிரைசலான் யாக்கோபுக்கு பிரச்சனை தடை, தாவீதுக்கு பிரச்சனை அடி, கிதியோனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நஷ்டம், பிரயாசத்து, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சேலரி விழுற அன்னைக்கு வட்டி கரைஞ்சிட்டு போவாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வரும், கார்டு போட்டு பார்த்தா காணாது. இங்கே கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க கோதுமைய, விளைச்சல் அன்னைக்கு மீதியானியர் வந்து தூக்கிட்டு போயிறாங்க. 30 நாள் பிரயாசப்படுறது இவங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிறான், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கிறது. இங்கே கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி கோதுமையை கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறான். ஆலைக்குள்ள போரடிக்கல, சமீபமா இங்க வந்தா மீதியானியர் தூக்கிடுவாங்க, தள்ளி நின்று போரடிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வருகிறார், நீங்க நல்ல கவனமா கேளுங்க, அவன் போரடிக்கும் போது அவன் புலம்பவில்லை, அவன் யார்கிட்டையும் போய் புலம்பல, கிதியோன் யார்கிட்டையும் போய் முறையிடல, ஆனா வேதனை உண்டு, வலி உண்டு இருதயத்துல. கர்த்தர் வந்து எப்பொழுது அவனோடு பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர்கிட்ட முறையிடுகிறான். 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 13வது வசனம்,
1: அப்பொழுது கிதியோன்
0: அவரை நோக்கி,
1: ஆண்டவரே,
0: என் இருதயத்தில் இருக்கிறதை இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கொட்டியே ஆகணும், என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ கர்த்தாவே நீர் எங்களை கைவிட்டு ஒப்பு கொடுத்தீரே. இதை வேற யார்கிட்டையும் போய் முறையிடல, வேற யார்கிட்டையும் போய் புலம்பல, அவன் வேதனையை உள்ள வைத்து கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், அவர் வருவார். அப்ப என் ஆண்டவனே சொல்லும் போது அவன் எதிர்பார்த்து கொண்டுதானே நிற்கிறான். அங்க நம்ம எதிர்பார்த்த ஒருத்தக வரும்போது வந்துட்டீங்களா, அவனுக்குள்ள வேதனை இருந்தாலும் எதிர்பார்ப்பு வருவார், நான் பேசுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே உன் வீட்டில் போய் இந்த பாகாலுடைய விக்கிரகத்தை தகர்த்து போடு அப்படின்றார். ஆண்டவர் உணர்த்துகிறார், ஏன் என்னால் வர முடியல தெரியுமா, நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு, நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், அதனால தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன், அருவருக்கிற நீ அதை தகர்த்து போடு, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். கிதியோன் நைட்டை போய் தகர்த்து போட்டான். தகர்த்து போட்டதும் அவர் அவனோடு போவதின் அடையாளமாக 6:34 வாசிங்கள்,
1: கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், உணர்த்தினார். ஏன் நடந்துச்சு, நீங்க வரல, எஸ் நான் வரல, ஏன் நான் வரல, நான் வெறுக்கிற காரியம் வீட்டில் இருக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், ஆனால் இந்த பாகாலின் விக்கிரகம் இருக்கிறது வரைக்கும், இந்த அருவறுப்பான பாழாக்கும் இந்த காரியம் உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் என்னால் உங்கூட வர முடியாது. நான் உங்கூட வரலன்னா உன்னை விட சிறியவனும் உன்னை ஜெயிப்பான், நான் உன்னோடு வந்தால் உன்னை விட பலவான உனக்கு முன்பாய் தோற்று போவான். இதுதாங்க உண்மை. அவர் இல்லைனா நம்மை விட ஆயி பட்டணத்தாரும் இஸ்ரவேலரை ஜெயிப்பாங்க, அவர் இருந்தால் எரிகோ பட்டணமும் இஸ்ரவேலுக்கு முன்னாடி விழுந்துடும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயித்ததெல்லாம் எப்படிங்க, நம்ம விட சின்னதையா? இல்ல, நம்ம விட சின்னது ஒண்ணுமே இல்லை, நாம தான் சிறியவர்கள். ஹல்லேலூயா. இதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவர் இதுதான் கிதியோனுக்கு அவ்வளவுதான், அவர் இல்லை, அதனால மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவர் இருந்து அப்படி நடக்காது. அவர் ஏன் இல்லை, அதை யார்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்ச அவங்களுக்குள்ள, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, சரி நீ இந்த பெட்டியை கொண்டு வா. ஒருத்தர் கூட சரி நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் சமத்துல விழுந்து கிடப்போம். ஒரு நினிவே ராஜாவுக்கு இருந்த புத்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்லாம போயிட்டு, இல்ல ஒரு புறஜாதி ராஜா சொல்றான், நம்ம எல்லாரும் தேவசமத்துல போய் உட்கார்ந்துருப்போம், சாப்பிடாம தண்ணி கொடுக்காம உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை இப்படி ஒரு நாள் அவர்கள் இருந்து தங்கள் பிழைகளை உணர்ந்து திருந்தி இருப்பார்களே, ஆனால் இஸ்ரவேலின் பெட்டி பிடிபட்டிருக்காது, மகிமை விலகி இருக்காது. என்ன கேட்கிற அன்பு சபையே, வாழ்க்கையில எதிர்பாராத சில காரியங்கள், தோல்விகள், தடைகள், அடிகள், நஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாமும் அவசரமாய் ஓடாமல் யோசுவா மாதிரி விழுந்து கிடப்போம், மோசே மாதிரி அழுவோம், யாக்கோபு மாதிரி அவரை நோக்கி கெஞ்சுவோம், தாவீதை போல நிதானிப்போம், கிதியோனை போல அவரிடத்தில் மாத்திரம் முறையிடுவோம். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி காரியங்களை செவ்வையாய் நடப்பித்து நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் இந்த நாளில என்னோடு பேசினார் என்று? ஆமென். கர்த்தர் சொல்லுகிற நீ வழிகளை நீ என்கிட்ட வா, கர்த்தர் செய்வார். விழுந்து போன அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூட எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? நோ, அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, என்னில் உண்டான, என்னில் வேண்டிய மாற்றம் எனக்கு வேணும், என் குடும்பத்தில் வேண்டிய மாற்றம் என் குடும்பத்துக்கு வேணும். உங்களுடைய அப்பா சமூகத்தில் விழுந்து கிடங்க, உங்க அரை கதவை அடைத்து கொண்டு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கட்டும், அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுங்க, அப்பா சமூகத்தில் காத்துருங்க. சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் டைம் எடுக்கும், ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓபேத் ஏதோ வீட்டில இருந்து பெட்டிய தாவீது திரும்பி கொண்டு வர 3 ஆச்சு, நம்பிக்கை விடல. அவன் புரிந்து கொண்டான், நம்ம தேடுறது சரியா தேடல. ஒரு ஜெபம் உண்டு, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க. தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாதி வழியில விட்டு செல்ல மாட்டார். அவர் சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்காற்பட முடிந்தால் முழங்காற்படுகிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் புத்திரரை மாதிரி நாங்க ஏன் என்று கேட்டுவிட்டு ஓடிடக்கூடாதுப்பா. யோசுவா, மோசே, யாக்கோபு, தாவீது.

அது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகின்ற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போல போதுமானதா இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதி உத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கின்றவன் ஆயுதம் உரிந்து போடுகின்றவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றான். யாரை கொண்டு என்று அகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன் தண்டாக புறப்படுகின்ற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவில் இருந்து மனுஷர் புறப்பட்டு வருகின்றார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகின்ற இராணுவமும் நகரத்திலிருந்து வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகின்றவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடு கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோடு சம பூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாதிபதிகளை ஏற்படுத்தி நீர் மடியை கொடுத்த சேனைக்கு சரியாக சேனையையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் இலக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சம பூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவர் அவர்கள் சொற்கேட்டு அப்படி செய்தான்.

மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிளைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கின்றார் என்று சீரியர் சொல்லி இருக்கின்றபடியினால் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றான். ஏழு நாளளவும் அவர்கள் முகாமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரின் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்துக்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கின்றோம். நாங்கள் இரட்டுக்களை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகின்றான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கின்றானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரன் ஆகிய பெனாதாத் இருக்கின்றான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகின்றேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவின் வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகின்றேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவுடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தார். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா அவ்வழியாய் வருகின்ற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவனை விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு. இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு இடாயிருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான்.
அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். அதனாலே இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவிற்கு வந்தான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா பேர் ராஜகோபால். அவர் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர். என்னுடைய தகப்பன் டிசிப்ளினானவர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுக்கத்தில். அவர் அதே போல் சாந்தமான ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் காந்தாமணி. அவங்க ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். அவங்க வந்து ரொம்ப எங்கள் அம்மா நல்லா பேசுகிறவங்க. எங்கள் அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக. அதே போல் அவங்களும் ரொம்ப டிசிப்ளினானவங்க. எங்கள் அம்மாவுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஹிந்துவில் அவங்க சாமி ஆடுவாங்க. அதே போல் ஒரு பூஜை செய்துட்டாலே வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்களில் எப்படி வந்து சாமி ஆடுவாங்களோ அதே போல் பண்ணுறவங்க. என்னுடைய தகப்பனருடைய குலதெய்வம் வந்து மதுரை காளியம்மன். அவங்க வந்து வழி வழியாக வந்து இந்த தெய்வத்தை வணங்குறவங்க. இந்த மதுரை காளியம்மனை வணங்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரத்த பலி கொடுத்து கிடா வெட்டி அவங்க ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு விசேஷம் கொண்டாடுவாங்க. சிறுவாச்சூர் என்ற இடத்துக்கு அங்கே போய் அவங்க பலி செலுத்தி குடும்பமே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிகள் எல்லாருமே சேர்ந்து போய் அங்கே பலி செலுத்தி அங்கே திருவிழா கொண்டாடிட்டு தான் வருவாங்க. அதற்காகவே வந்து வண்டியில் ஒரு மாட்டு வண்டியிலெல்லாம் போய் எல்லா பாத்திரங்கள் எல்லா தேவையானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு அங்கே நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் வந்து செய்து முடிச்சுட்டு அந்த திருவிழா ஒரு மூன்று நாள் இருந்தாலும் மூன்று நாள் எங்கள் பெரியப்பா எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தி கொண்டாடிட்டு தான் வந்து வருவாங்க. இப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவங்க. என்னுடைய தாத்தா வந்து அப்பாவுடைய தாத்தா பாட்டி பேர் அங்கமுத்து மூக்காயி. அதே போல் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அம்மாச்சி பேர் தாத்தா அவரும் அங்கமுத்து. அதே போல் எங்கள் அம்மாச்சி பேர் வெள்ளையம்மாள். இவங்களும் வம்சாவளியில் எல்லாருமே வந்து ஹிந்து தெய்வத்தை வணங்கினவங்க தான். அவர்கள் யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் வாழ்ந்தார்கள். இவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணுற எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷன்றது கிடையாது. ஒரு பிரச்சனைகள் வந்து எப்பொழுதும் வந்து எங்கள் தாய் தகப்பன் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அதை பார்க்கும்பொழுது எங்கள் பிள்ளைகள் வந்து நாங்கள் இருக்கோம் அஞ்சு பேர். எங்கள் அப்பா அம்மா குழந்தைங்க எனக்கு என் கூட பிறந்தவங்க நாலு பேர். எங்கள் பெரியக்கா பேர் ரேணுகா தேவி. ரெண்டாவது அக்கா பேர் அமுதா. மூணாவது அக்கா பேர் அகிலா. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அன்பு செல்வன் அவர் பேர். இப்போது நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம் அவங்க ரொம்ப சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது. ஆனால் அவங்க பண பிரச்சனை எங்கள் வீட்டில் எந்த பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது. பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ. ஆனால் சமாதானம் எதுக்காக பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்கும் எங்கள் குடும்பத்தில். இது நிமித்தம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கவலையோடு இருப்போம் எப்போ இவங்க வந்து சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன். இப்போ நான் வந்து பிறந்து ஸ்கூல் போகிறப்போ வந்து நான் ரொம்ப வந்து சுட்டியாக இருப்பேன். ரொம்ப விளையாட்டுத்தனம். வீட்டிலேருந்து தங்க மாட்டேன். நான் எப்பொழுதும் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அது போல் தான் இருப்பேன். ஆனால் நான் படிப்பில் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து எழுத மாட்டேன் ஒழுங்காக. எழுத பிடிக்காது. ஆனால் அப்புறம் போக போக எனக்கு வீட்டில் அப்பா அம்மா டீச்சர்ஸ்ன்றதுனால எனக்கு என்கரேஜ் பண்ணி அப்போ எழுதுறது படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் எவ்வளோ வந்து விளையாட்டுத்தனமாக நான் இருப்பேனோ அந்தளவுக்கு படிப்புலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னை விட்டுருவாங்க. நான் அதே போல் எனக்கு பாடல் பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும். சினிமா பாடல்னால் ரொம்ப வந்து அதிகமாக நான் வந்து விரும்புகிறது சினிமா பாடல். இந்த சினிமா பாடல் கேட்குறதுல வந்து இதுக்காக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. அப்படி ஒரு தடவை கேட்டேனாலே அந்த சினிமா பாடல் என் மனசில் பதிஞ்சிரும். எல்லாருமே அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் என்னுடைய வயசில் உள்ளவங்கெல்லாம் உட்காந்து சினிமா பாடலை வந்து பாட்டு புஸ்தகத்தை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு உள்ள அந்த உலக பிரகாரமான காரியத்தில் டேலண்ட், சினிமா பாடல்கள் நிறைய எனக்கு பார்க்காமலே நான் பாடுவேன். அந்த அளவுக்கு சினிமா பாடல்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். அது வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு அப்படிதான். அதே போல் சினிமா வந்து ஒரு சர்வசாதாரணமாக பார்ப்பேன், அதுவும் வந்து அந்த சினிமா காட்சிகள் எல்லாமே வந்து மனசில் பதிஞ்சிரும். அதை கேட்க எப்படி வந்து எனக்கு அதன் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்புன்னா, நாங்கள் வீட்டில் வந்து அப்போ ரேடியோ இருக்கும், இப்போ ரேடியோவில் வந்து பாடல் கேட்க ரொம்ப விரும்புவோம். அதே போல் ஒரு சினிமா படம்னா ஒரு படம் வந்து நல்ல படமானு கேட்டுட்டு அப்பா அம்மா வந்து அவங்க தான் வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வீட்டில் டிவின்றது 10th வர கிடையாது. டிவி நாங்கள் பொதுவாக அந்த கவர்மெண்டில் வந்து டிவி வச்சுருப்பாங்க, அதில் தான் போய் ஒளியும் போய் பார்ப்போம். அப்போ அந்த ஒளியும் பார்க்க வந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். ஸோ அது போல் வந்து சினிமா மீது எனக்கு ஒரு இது, அது பாடல்கள், அதுவும் பாடல்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதே போல் நான் சினிமா பாடல்கள் பாட்டு போட்டியில் வந்து ப்ரைஸ் வாங்கிறது இது போன்ற காரியங்களில் நான் அப்பிலிருந்து ஸ்கூலிங்லேருந்தே வந்து நான் ப்ரைஸ் வின் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு பாட்டு போட்டிகள் எங்கே வச்சாலும் அதில் நல்லா பாடி வந்து ப்ரைஸ் வாங்குவேன். இது போல் வந்து எனக்கு சினிமா மீது ஈர்ப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இயேசுவை பற்றி அறியாத நான், ஊரில் வந்து ஒருத்தங்க பாஸ்டர் பிச்சைன்னு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. இப்போது அவங்க வந்து ஊரில் வந்து ப்ரோக்ராம் சுவிசேஷ கூட்டங்கள் அது போலெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே வெறுப்பு என்பது கிடையாது. எப்போனாவது ஒரு தடவை தான் அவர் வந்து கிறிஸ்தவ கடவுள், நம்ம எதுக்கு அவங்கள வந்து வணங்கணும். சில பேர் ஜீசஸ்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல்னு நினச்சிப்பாங்க, அப்போது அது ஸ்டைலுக்காக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன், எதுக்கு அப்படி அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மீது எனக்கு வந்து ஜீசஸ் மேலே எனக்கு வெறுப்புன்றது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மாவோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது திருவிழா அப்படின்னு இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே வெறுப்பு என்பது கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து இவங்க மூலம்தான், இங்கே பாஸ்டர் பிச்சைன்னு கல்லறம்பட்டியில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து ஊரில் இருக்கும், அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கூட அவங்க ஒரு கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய அவமானங்கள் நிந்தைகள் இருக்கும், ஆனாலும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காலங்களில் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து மேலே தூண்டப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில கான்செப்ட் ஹிந்துவிசமில் வந்து எனக்கு சூட் ஆகாது. அப்போது இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மலைகள் குன்றுகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது யார்கிட்டனாவது கேட்டால் அது பதில் ஒழுங்காக வர, இயற்கை இயற்கையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிவாங்க. அப்போது இது என்ன, நமக்கு ஒரு சரியான பதிலே கிடைக்கலையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இப்போது கடவுள்ன்றது யார், கடவுள்ன்றது பேச மாட்டாரா, இல்லை கடவுள்ன்ற இந்த சினிமாவில் பார்த்தது போல் சினிமாவில் நிறைய பேசுவாங்க கூடவே இருப்பாங்க அது போலலாம் காண்பிக்கிறாங்க, ஆனால் நமக்கு எப்படி ஒரு அனுபவமே கிடையாதே அப்படின்ற ஒரு தேடல் வாஞ்சை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதோடு கூட இப்போ நான் படிக்கும்பொழுது 8th பாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு, அப்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப இந்த சிவன் பக்தி உள்ளவங்க, சிவன் கோயிலுக்கு ரொம்ப வந்து டெய்லி போய் அவங்க வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லோருமே, நாங்கள் எங்கள் அக்கா நாங்கள் எல்லோருமே போய் சிவன் கோயிலில் ரொம்ப வந்து பக்தியோடு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போது எல்லோருமே வேண்டுதலை பற்றி சொல்லுவாங்க. நானும் போய் நான் 8th பாஸ் பண்ணிட்டால் நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அதே போல் 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எழுதும் பொழுது அங்கேயும் நான் வந்து வேண்டிட்டேன், நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அப்படி வேண்டிக்கிட்டாலும் அது படிக்கிறதுல வந்து இயற்கையாகவே வந்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்ததுனால அங்கே எல்லாமே வந்து பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும் பொழுது அங்கே இது அமலா ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இங்கே எல்லாமே 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வர கவர்மெண்ட் ஸ்கூலில் கல்லறம்பட்டியில் நான் படித்தேன். அதற்கப்புறம் நான் அமலா ஸ்கூல் முசிறியில் சேர்ந்த உடனே அங்கே ஆர்சி கிறிஸ்டியன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ன்றதுனால அங்கே உள்ள பாடல்களில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. எப்படி சினிமா பாடல்களில் இருந்தேனோ அதே போல் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குகிறது இருக்குன்னு சொல்லி அந்த பாடல்கள் ரொம்ப விருப்பப்பட்டு நான் அந்த பாடல்கள் நல்லா பாடுவேன். அமலா ஸ்கூலில் இருக்கும் பொழுது அப்போது இயேசு மீது ஒரு பிரியம் வந்துச்சு. அப்போது நான் அதிகம் அந்த பாடல்களும் நான் பாடியிருக்கேன், ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஆண்டவரை தேடுற தேடல் கொஞ்சம் எனக்கு இருந்திருக்கு. அப்போது ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் என்று எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே அமலா ஸ்கூலில் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணி 908 மார்க் நான் எடுத்தேன், நல்ல ஸ்கோர். ஆனால் மெடிக்கலுக்காக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் வந்து மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் மெடிசின் வந்து கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு ஏன் மெடிசினுக்கு ட்ரை பண்ணோம், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, பி ஃபார்ம், நர்சிங், பிபிடி எல்லாம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு ரொம்ப விருப்பப்பட்டுன்னு சொல்ல முடியாது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா அம்மா வந்து என்னை எப்படியாவது மெடிசின் பண்ணணுன்றக்காக அவங்க நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் தொடர்ந்து திரும்ப ஆர்டர் பண்ணி படிக்க நான் பயந்துட்டு திரும்ப கிடைக்கலன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்போது கவுன்சிலிங் போனப்போ மூணு கோர்ஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் நர்சிங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு யதார்த்தமாக தான் வந்து நான் செலக்ட் பண்ணினேன் வழியே, ரொம்ப நர்சிங் விருப்பப்பட்டு நான் வந்து செலக்ட் பண்ணவே கிடையாது. அப்படி வந்து என்னுடைய படிப்பு 12th வரை இது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது பிஎஸ்சி நர்சிங் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அது புரிகிறது, நிறைய வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, அது டஃப்பாக இருந்தது. அப்போது அது ரொம்ப ஹார்டர் பண்ண வேண்டி இருந்தது, டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இது போல் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போது என் கூட ஒரு மேம் இருந்தாங்க, ஹெட்சி மேம். அவங்க ஹெட்சி மேம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவிதத்தில் உள்ளவங்க. அப்போ அவங்கள வந்து நான் அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, கோஆர்டினேட்டர். அவங்கக்கிட்ட அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சாட்சியாக இருப்பாங்க, எல்லோர் மீது அன்பு செலுத்துறது. நாங்கள் காலேஜ் லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை வழி நடத்துவாங்க. அது போல் மேமும் நான் எல்லாம் ஒரே ஊர், கொஞ்சம் பக்கத்து ஊருன்றனால என் மேலே இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க. அப்போது மேமோட அந்த இது சர்ச்க்கு ரெகுலராக போகிறது, ஈவன் எக்ஸாம் இருந்தாலும் எது இருந்தாலும் முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அவங்க சர்ச் போயிட்டு தான் வந்து அவங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு, தெய்வத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள். இப்போ அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன். அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் அவங்களும் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இத்தனைக்கும் அவங்க கோஆர்டினேட்டர். அப்போது இன்னும் நான் வைக்கிற அன்பு, அந்த வாலிப காலத்தில் நான் வைக்கிற அன்பு அவங்க தவறாக கூட பயன்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் அவங்க என்னை படிக்கிறதுக்காக நிறைய டிரெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்டர் பண்ணும், சீக்கிரம் எழுந்து படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில். அப்போது அவங்க அந்த சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள், என் மேலே அன்பு இருந்ததுன்னா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது போல் நிறைய பேர் இப்படிப்பட்ட அன்பு வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க, ஆனால் இவங்க என்னை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அப்போது நான் அது போல் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது அவங்களுடைய கைடன்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் மேம் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும்போது மேம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்போது அவங்களுடைய பைபிளை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சில நேரங்கள் அவங்க வாசிக்கிறது என்ன, நமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு புரியவே புரியாது பைபிள். இது என்ன நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவங்க ப்ரேயர் டீமாக பண்ணுவாங்க, அந்த டீமில் என்னையும் சேர்த்துப்பாங்க. அப்போ நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த பைபிள் வாசிக்க கூட தெரியாது, இது என்ன தமிழ் தான் ஆனால் வந்து நமக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த டீமில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, வாசிக்க சொல்லி சொல்லி கொடுத்து அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நான் முடிப்பேன். இப்படி நான் இருந்தாலும் நான் ஹிந்துயிசமும் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். வந்து நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறது, இது போல் அது பொட்டு வைக்கிறது, இது போல் என்கிட்ட இருந்தது அந்த குங்கும பொட்டு எல்லாமே வச்சிட்ருப்பேன். அப்போது மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ தான் வந்து உனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்குதுல்ல, நீ கோயிலுக்கு சில நேரங்களில் போகிற சில நேரம் போகலாம், ஆனால் நீ ஏன் குங்குமம் வைக்கிறாரு? அப்போ எனக்கும் அது வந்து பிரியமாக இல்லை, குங்குமத்தை எடுத்துட்டேன். அப்போது மேம்காக தான் அதை எடுத்துனே ஒழிய அதுக்கப்புறம் ஆனால் நான் வைக்கிறதில்ல, பட் எனக்கு அது அதோடு விட்டுட்டேன். அதிகம் வந்து இயேசு கிறிஸ்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போ தான் வந்து ஒரு முறை மேம் லீவுக்கு போயிட்டாங்க, திடீர்னு வந்து நான் அவங்களோட பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயாலேருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனால் அப்போ அவர் கடவுள், அது ஒரு கிறிஸ்தவ கடவுள், ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை குறித்து கடிந்து பேசினார். இது என்ன திட்டுறாரு, ஆனால் கடவுள் பேசுவாரா அப்படின்னு முதல் அனுபவம் எனக்கு அங்கே இருந்தது. பேசுகிற கடவுளை நாம் கிறிஸ்தவ கடவுள்னு நினச்சோம், ஆனால் இவர் வந்து பேசுகிறாரே அப்படின்னு, எப்படி இவர் பேச முடியும்? அந்த ஒரு ஆரம்ப கட்டம்தான் எனக்கு அது. எப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க தொடங்கினோனும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். நான் தவறு செய்யும்போது போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இப்படி பேசாத, இது போல் வந்து எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் கிறிஸ்தவ கடவுள் தானே என்னுடைய கான்செப்ட், அதனால் அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் லைஃப்பில் வந்து போய் நான் தெய்வ பக்தியோடு இப்போ இருந்தேன்னா நான் லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் என் பின்னாடியே வருவார், என்கிட்ட பேசிட்டே இருப்பார். இது வந்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவர் இப்படி பேசினாலும் ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் குறித்து நான் ரொம்ப பிடிச்சு நான் சில நேரங்களில் நான் வந்து அவரை வணங்குவேன். கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன், எப்பனாவது தான் போன வழி, ஆனால் அதிகம் அந்த முன்னாடி போன மாதிரி நான் அந்த போகிறது இல்லை, விட்டுட்டேன். அப்போது நான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய அக்காங்கள்லாம் இருந்தாங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடியாமல் இருந்தது. அப்போது எனக்கு டைம் நல்லா இருந்தது. அப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து சிஹார்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை வந்து சரியாகவும் வணங்குறது இல்லை, அதே போல் நான் ஹிந்து கோயிலுக்கும் போகிறதில்ல. அப்போ தான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா? கிறிஸ்டியன் சர்ச்க்கும் போக மாட்டேன்றீங்க, ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. சரி, ஆமாம், நம்ம ஏன் இங்கேயும் அங்கேயும் வந்து அலைமோதிட்டுருக்கணும், நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம கிறிஸ்துவை வணங்கலாமா இல்லை ஹிந்துவை வணங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும்போது எனக்கு கிறிஸ்டியானிட்டியை நான் பற்றி பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, அவர் என் கூட இருந்து பேசின வார்த்தைகளுக்கு ஆனால் நான் கீழ்ப்படியலை. அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் வணங்கணும்னு அட் கீழ்ப்படியில வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தம் என்கிட்ட எனக்கு எப்பொழுது கேட்டுட்டு தான் இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து கர்நாடகா வந்து இது ஜாப் தேர்றதுக்காக அங்கே போனோம். அப்போ தான் ஹாசனில் எனக்கு வேலை கிடைச்சது. ஹாசனில் லெக்சரராக ஜாயின் பண்ணேன். லெக்சரராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் அந்த லெக்சரர் லைஃப் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த இடமே வித்தியாசமான இடம், எதுக்காக நாம் இங்கே வந்தோம், என்ன நோக்கம் அப்படின்னு எங்களுக்கு புரியலை. ஆனால் அந்த நேரங்களில் தான் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணோம். எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி செகண்ட் இயரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எம்எஸ்சி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நானும் முடிவு எடுத்துட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல், எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் நாங்களே பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். அப்போது அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதித்தாங்க, இன்னும் அக்காங்கெல்லாம் செட்டில் ஆகணும், நீ ஃபர்தராக வந்து நீ எம்எஸ்சிலாம் பண்ணினா நிறைய செலவாகும், எங்களால் முடியாது, அப்போ நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இடையிடையே வந்து போய் கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட் மாதிரி அங்கே போய் எடுத்துட்டு கிளாஸ் எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நாங்கள் எம்எஸ்சி பண்ணிகிட்ருந்தோம். அப்போது தான் வந்து அப்போயும் இயேசு கிறிஸ்து இடையிடையே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், நீ பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன். அப்போ செகண்ட் இயரில் வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலி நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய செலவாகுது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது போல். அப்போ லோனுக்காக வந்து பேங்காக நாங்கள் அலைஞ்சோம், லோன் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் என்கிட்ட திரும்ப பேசினார், லோன் நான் வாங்கி கொடுக்குறேன், நான் உன்னை எம்எஸ்சி படிக்க வைக்கிறேன், நீ என்கிட்ட பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அப்போ வந்து கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா என்னுடைய எய்ம் அப்போ வந்து நான் எம்எஸ்சி பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு, சரி நீங்கள் எம்எஸ்சி பண்ண வைக்கிறீங்கள, அப்போ எனக்கு வந்து லோன் வாங்கி கொடுங்க, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் கேட்டுட்டு உடனே எனக்கு எங்கெல்லாம் லோனுக்காக நாங்கள் அழிஞ்சோம், சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க தரமாட்டேன்னு சொன்னவங்க என்னை கால் பண்ணி, அனுஷியாவுக்கு லோன் வேணும்னு சொன்னாங்கல்ல, வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு உடனே நான் வந்து ஹாசன்லேருந்து தமிழ்நாடு வந்து லோன் வாங்கி எனக்கு ஆண்டவர் அந்த எம்எஸ்சி படிப்பை தொடரும்படிக்கு உதவி செய்தார். அந்த கடைசி நேரம் முடிக்க போகிற நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அப்போ தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு கையிலே காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னுப்போ. அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனில் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தோம். அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ ஆண்டவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ போ அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 5000 கிடைச்சது. அதை வச்சு நாங்கள் அந்த சாப்பாட்டு தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ இப்படி ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டே வந்துச்சு. அந்த கடைசியாக எங்கள் கூட வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு, ஜூனியர் பொண்ணு வந்து அவங்க கிறிஸ்டியன், ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளர்ந்தவங்க. இப்போ அவங்க நிறைய முறை எங்களை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்க, இது செல் மீட்டிங் அங்கே நடக்கும், காட்டேஜ் ப்ரேயர், அப்போது நீங்கள் வாங்க, அந்த ப்ரீச்சிங்லாம் நல்லாயிருக்கு, நான் பண்ணுற எல்லாத்தையும் பாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரேயர்லாம், நீங்கள் கொஞ்சம் வாங்க. பல முறை எங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டப்போ தான். இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்காக நாங்கள் போனோம். முதல் முறை எதுவும் நடக்கலை. அப்போது இரண்டாவது முறை தான் வந்து போனப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டானது, எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போ பாஸ்டர் கேட்டார், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு. இதை சொன்ன உடனே நமக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, இது யாருக்கோ அப்படின்னு. அப்போ தான் பாஸ்டர், ஏன் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாரு, உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, எங்கள் அம்மாக்காக நான் வந்து எங்கள் அம்மா சுகமாகணும்னு சொல்லிட்டு நான் வேணேன், உங்களுக்கு பர்சனலாக என்ன தேவை அப்படின்னு. நான் வரும்போது பேக் பெயினாக இருந்துச்சு, உட்காரக்கூட முடியல இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறப்போ அப்படின்னு. அப்போது தான் பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இனி அந்த பெயின் வராது, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். இது வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் பிஎஸ்சி முடித்தப்போ ஒரு பிக்னிக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிஸ்லொகேஷன், ஃபீமர் டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வலிகள் இருந்துகிட்டே இருந்தது, வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த எம்எஸ்சி செகண்ட் இயரில் அதிக வலி இருந்துச்சு. அப்போ தான் வந்து இது ஆண்டவர் இந்த பிரச்சனையே வந்து எனக்கு பெரிதான ஒரு பிரச்சனை என்பதை அறிஞ்சு எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. அந்த நேரத்தில் ஜெபத்தின் பொழுது இன்ஸ்டன்ட் ஹீலிங் எனக்கு கொடுத்தாரு, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஹீலிங் கொடுத்த உடனே இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும், எப்போதும் போல் சரியாகும், அப்புறம் திரும்ப வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஹீலிங்கை வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் ப்ரேயர் போயிட்டு ஹீலிங் கிடைச்சதுன்னு. அதே போல் காலையில் தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் வலி இருந்தது, அப்படியே சரியாயிடுச்சு. அதாவது முன்னாடி நார்மல் கால் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் பிரச்சனை உள்ள கால்லையும் வந்துருச்சு. அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றி பிடித்தேன். அன்னைக்கு பிடிச்ச இதுதான் இன்றைக்கு வரைக்கும். எனக்கு பல தடைகள் இருந்தாலும் நான் அவரை வந்து விடாமல் இன்றைக்கு வரைக்கும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது இது எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த காரியம் நடந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். லெக்சரராக ஜாயின் பண்ணோம் எம்எஸ்சி முடித்தோடனே. அடுத்து அது ஒரு பெரிய ப்ரமோஷன். அது நீங்கள் இப்போ பணத்துக்காகவே கஷ்டப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறேன்னு. மூணு காலேஜில் ஆப்ஷன் இருந்துச்சு, எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ராஜீவ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் நீ ஜாயின் பண்ண. அதே ஹாஸ்டலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் டோட்டலி எனக்கு மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் எம்எஸ்சியில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் உதவியோடு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பளம் வந்து 25,000 அன்னைக்கு 2006 நான் வாங்கினேன். அது ஆண்டவரால் தான் வந்து இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. அது இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே, ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீ உடனே கிளம்பி வா. அப்போ நான் கிளம்பி போகிறேன். போயிட்டு பார்த்தா அவங்க எங்கள் ரிலேட்டிவ் டாக்டர் தான், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, உயிருக்கு கேரண்டி இல்லை, ஏன்னா ரீனல் ஃபெயிலியருக்கு அவருக்கு வந்து அதாவது யூரின் கொஞ்சமாக தான் போகிறாரு. லெப்டோஸ்பைரோசிஸ்னு லிவர் பிரச்சனை, காமாலை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் சுகர் ஏறி இருக்கு, பிபி ஏறி இருக்கு, அடுத்து நரம்பில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு. இந்த நேரத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்ட நான் வந்து டிலே பண்ணிட்டு இருக்கேன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அப்போ தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவர் எப்படியாவது நமக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன், பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி நான் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஏன்னா இது வந்து டாக்டர் சொன்னது உண்மை, நானும் ஒரு நர்ஸ், எனக்கு தெரியும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் என்னை முழுவதும் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் ஏன் வந்து ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டேன்னா, நம்ம ஒரு அன்மேரிடாக இருக்கிறோம், அது கிறிஸ்டியனாக நம்ம மாறிட்டோன்னா அடுத்து வந்து மேரேஜ் பண்ணுறதுல பிரச்சனை ஆகிடும். நம்ம கிறிஸ்தவ மாப்பிள்ளையே தான் வந்து மேரேஜ் பண்ணணும். நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்காட்டி வந்து நம்ம நான் கிறிஸ்டியனை கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு ஐடியா, ஒரு தாட் இருந்ததுனால நான் அதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை வந்து அவர் தன் பக்கம் இழுக்கிறது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அப்போது நான் என்னை ஒப்பு கொடுத்த உடனே இவ்வளோ பிரச்சனையில் இருந்த எங்கள் அப்பா அடுத்த நாளே, அடுத்து நரம்பில் பிரச்சனை வந்து சுய நினைவை இழப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார். இதை சொன்ன அந்த உண்மையிலே அந்த மாதிரி சிம்டம் காலையில் அப்பா எழுந்துட்டு அவர் வந்து தன்னை மறந்த மாதிரி நிறைய பேசினார் ஒளரி. ஆனால் ஆண்டவர் உடனே எங்கள் அப்பா வந்து ஹீல் பண்ணிட்டார். அந்த காலையில் தான் கொஞ்சம் நேரம் அவருக்கு நரம்பு பிரச்சனை மாதிரி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் யூரின் வராமல் இருந்தது, யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது லிவர் பிரச்சனை அப்படியே வந்து பிலிருபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, பிபி வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து சூட்டப் ஆகிடுச்சு. அந்த முத நாள்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நான் என்னை ஒப்பு கொடுத்த முத நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்பாவுக்கு இருந்தது. அடுத்த இந்த உயிரே பிழைக்க முடியாதுன்னு சொன்ன இந்த காரியம், 5 எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது ஆண்டவர் செய்த அற்புதம் அற்புதம் தான், இது வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போது எனக்கு ஆண்டவர் மீது இன்னும் அதிகம் வந்து பிரியமாயிடுச்சு. நான் வந்து எனக்காக செய்கிற இந்த கடவுளை நான் இன்னும் விடவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதை வந்து வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே நான் போயிட்டுருந்தேன். இப்போ அடுத்து இது முடிச்சுட்டு அப்பா ஹீல் ஆகிட்டு ஒரு மாதம் நான் அப்பா கூட இருந்தேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே. அப்போது ஆனால் நல்லா இருந்தார், பட் லீவ் போட்டேன். நான் திரும்ப ரீஜாயின் பண்ணுறேன் அதே ராஜீவ் காலேஜில் லீவ் முடிச்சுட்டு. எந்த ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் 1 மந்த் லீவ் போட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்த்துட்டாலும் அந்த லீவ் போட்டதுக்கு வந்து சம்பளம் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம், அவங்க வந்து என்னை நான் ரீஜாயின் பண்ணிட்டேன், அதே போல் நான் லீவ் போட்ட அந்த 1 மாதத்துக்கு சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல் வந்து யூனிவர்சிட்டி அடுத்து வந்து தேவைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சிட்ருக்காரு. குறிப்பாக வந்து அப்போது அந்த அப்போ பண தேவை அதிகமாக இருந்தது. அப்போது நான் வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினராக ஆண்டவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணார். அப்போல்லாம் நான் கெஞ்சுவேன், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமினராக போடுங்க, அங்கே காம்படிஷன் நிறைய இருக்கும், நிறைய ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அப்போது கெஞ்சிட்டு இருந்தால் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்த காலத்தில் ஆண்டவர் பல காலேஜஸில் என்னை வந்து எக்ஸாமினராக அப்பாயிண்ட் பண்ணி அந்த 2007-08 அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து 100,000 வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே வந்து நான் என்னை ஏர்ன் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் வீட்டிலையும் நிறைய முன்னேற்றங்கள். எங்கள் அப்பா எங்கள் அக்காங்க 2 பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்தாங்க. பெரிய அக்கா, 3வது அக்கா. அப்போது அவங்களுக்கும் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. பெரிய அக்கா ஃபார்மசிஸ்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. அதே போல் 3வது அக்காவும் டீச்சராக வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படி வேலையே கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க வேலையும் கிடச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய அக்கா 3வது அக்காவுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் ஒரு முறை நான் ரொம்ப ஹாசன் அந்த காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு கால் பண்ணி அவங்க மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா நம்ம ஜாலியாக இருக்கோம், அக்கா கஷ்டப்படுறாங்களேன்னு. அப்போ தான் நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர்கிட்ட எங்கள் அக்காவுக்கு வந்து நல்ல ஒரு மனவாளனை ஆண்டவர் கொண்டு வரணும், ஏற்ற வேலையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்து உபவாசமாக வைத்து நான் வந்து அக்காக்காக ஜெபித்தேன். அப்போது அவங்களுடைய மேரேஜ் வந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் அவங்க ஏற்ற மனவாளனை கொண்டு வந்தார். ஒரு ஜெபத்தில் நான் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய அக்காவுடைய கணவனை வந்து நான் தரிசனமாக நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவர் இதை நடத்துவேன்னு. திரும்ப அது தரிசனமாக அவருடைய முகத்தை சைட் வியூவில் பார்த்து மாத்திரம் இல்லாமல் திரும்ப அந்த மேரேஜ் ஆண்டவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதே போல் அக்காவுடைய மேரேஜ் வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ மனவாளன்னு அதே போல் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் எந்த வேண்டுதலும் பண்ணலை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சுவிசேஷம் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லோருக்கிட்டேயும். அது சுவிசேஷம்னு கூட எனக்கு தெரியாது, பட் அவர் தான் உண்மையான கடவுள்னு எல்லோருக்கும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அந்த வேலையில் தான் வந்து நாங்கள் செல் மீட்டிங்கும் வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் நடத்துவோம். அப்போது அதுக்கு பொறுப்பு பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அப்போது நான் வந்து செல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு பாஸ்டர் ப்ராஃபிட் வந்திருந்தார் கேரளாவிலேருந்து. அவர் வந்தப்போ அவர் சொன்னார், எல்லோருக்கும் ப்ராஃபஸி சொல்லிகிட்ருக்காரு, அதே போல் எனக்கும் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த காலேஜில் நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கிறேன், அந்த இடத்துல நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே போல் என்னுடைய பிரின்சிபலோட ரட்சிப்புக்காக ராஜீவ் காலேஜில் உள்ளவங்க அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க ஆர்சி கிறிஸ்டியன். அப்போது அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில் வரணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் அதையும் ப்ராஃபஸியாக அந்த பாஸ்டர் மூலம் சொன்னார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு கல், பாறை, அந்த பாறையில் தண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும், அது போல தான் அவங்க இருதயம். ஆனாலும் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு இது ஆரம்ப காலம் கிறிஸ்டியானிட்டியில். அப்போது எப்படி என்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அடுத்த ஒரு செல் மீட்டிங்கில் பாஸ்டர் தாமஸ் அவர் ஹாசனில் இருந்தார். அவர் வந்தார். அவர் வந்து ப்ரீச் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து பரிசுத்த ஆவி நிறைஞ்சு விழ போகிறாங்க. அப்போ நான் போய் பிடித்தேன். அப்போ பிடிக்கும்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நார்த்தில் போய் ஊழியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு புரிஞ்சிச்சு, உன்னதமான இடத்துல வேலை, அப்போது அடுத்து நார்த்தில்ன்னு சொல்லிட்டார். அப்போது நமக்கு நார்த் இந்தியாவில் தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நார்த் இந்தியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார்லன்னு அப்போ தான் எங்கள் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, நல்ல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பொண்ணு, அவங்க சொன்னாங்க, மேம் நீங்களே போய் வேலையை தேட தேவையில்லை, ஆண்டவர் ஒரு முறை தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அவரே வந்து வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரொம்ப அந்த வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ரிசல்ட்டில் வந்து எப்படின்னா, என்னுடைய சப்ஜெக்ட் ஆப்சன் கைனி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னு சொன்னால் இந்த டெலிவரி பற்றின காரியங்கள், அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அதில் ரிசல்ட் வந்து பசங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஆண்டவருடைய உதவியோடு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ண பேட்ச் வந்து அவங்க வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ், மற்ற எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இது கத்தர் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை ஒரு ப்ரொஃபஷனில் ஆண்டவர் வைத்தார். இப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல. ஸோ அப்போது தான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு ஆர்மியில். அந்த ரெக்ரூட்மெண்ட்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியிருந்தான், இதை அப்ளை பண்ணி பாரு இதனால் என்ன அப்படின்னு. ஸோ அப்ளை பண்ணப்போ ரிட்டர்னுக்கு கால் லெட்டர் வந்திருந்தது. போய் எழுதுனா எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இது என்ன ஆர்மி எப்போதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டு ஒரு ஹோப்பும் இல்லாமல் வீடு திரும்பிட்டோம். அப்போ தான் வந்து ரிசல்ட் ஈவினிங் வருது. ஈவினிங் ரிசல்ட்டில் பார்த்தா இது ரிட்டன் எக்ஸாமில் யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி, இது இவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆனால் செலக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருந்தப்போ அடுத்த இன்டர்வியூ, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்டர்வியூவில் பார்த்தோன்னா, ஆனால் எனக்கு அங்கே வந்து டஃப் இல்லை. இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் எல்லாம் எனக்கு நான் என்ன டீச் பண்ணணும் அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்டப்போ, அதே போல் ஜிகே எனக்கு தெரிஞ்ச க்வெஷ்சன்ஸ் தான் கேட்டாங்க. அப்போது எனக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது, இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டேன். அடுத்து மெடிக்கல், மெடிக்கலில் போகும்பொழுது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் பக்கத்து ரூம் அவங்க எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டயட்டில் இருந்தப்போ கடைசியில் பார்த்தா ஹீமோக்ளோபின் எங்கள் ரெண்டு பேருக்கும் கம்மியாயிடுச்சு. அப்போது ஐயோ, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எங்களை சரி பண்ணோம். அடுத்து இந்த எக்ஸாம் வந்துச்சு. மெடிக்கல்லையும் பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஹெச்பி, எந்த பிரச்சனையுமே இல்லை, மெடிக்கல் ஃபிட்டு எல்லாத்துலேயும். அப்போ மூணுத்துலேயும் செலக்ட் ஆகிட்டு ஆர்மியில் வந்து யார் செலக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள், ஏன்னா நாங்கள் இப்போது ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணோன்னா நான் ஒரு நர்ஸாக வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன், ஒரு லெக்சரர் இல்லை. எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஒரு டவுட்டோடே இருந்தேன். ஆனால் ஒரு அடையாளத்தை மட்டும் வச்சுருந்தேன், பாஸ்டர் மட்டும் சொன்னாருன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு, நான் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். அப்போ தான் எல்லோருமே சஜஸ்ட் பண்ணாங்க, நீ போய் ஜாயின் பண்ணு, நான் யார் பேச்சையும் கேட்கல. கடைசியாக நான் போயிட்டு பாஸ்டரை மீட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போது பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் மேம். பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம்

இதுக்கு இடையில வந்து நிறைய தடைகள், ஆனால் அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். கிளம்ப போற நேரத்துல, கடைசி நேரத்துல நான் வந்து பியூரோல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பியூரோ க்ளோஸ் பண்றேன், மேல இருந்து சூட் கேஸ் ஹெவியான சூட் கேஸ் என் மேல விழுந்து விழ பார்த்து விழுந்துருச்சு, ஆனா மேல விழல. ஆண்டவருடைய கிருபை, அது கிளம்ப போற நேரத்துல விழுந்திருந்தா முதுகுல விழுந்து நான் அடிபட்டு ஏதாவது ஆயிருக்கணும், ஆனா ஆண்டவர் என் மேல விழாம அந்த சூட்கேஸ் தள்ளி விழுந்துருச்சு ஹெவியானது. ஸோ ஆண்டவர் என்னை அப்படி காப்பாற்றினார். அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் போய் டெல்லி போனோம். என்னை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய தம்பியோடு நாங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராஃபஸி படி உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கேன்னு சொன்னார். அதே போல் நார்த்தில் நீ ஊழியம் செய்வாய் அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நான் போய் ஜாயின் பண்ணேன். அதே போல் அங்கே உடனே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நர்சிங் வந்து எனக்கு பிடிக்காது, பெட் சைடு அதை வேலை பார்க்குறது பிடிக்காது. அப்போ அதுக்கு முன்பே ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார், இது வந்து உன்னதமான வேலை. பாஸ்டர்ஸ் கூட நுழையணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நுழைய முடியாது, பெர்மிஷன் வாங்கணும், பல ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் ஜெபிச்சு பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்கணும், அது போல் வந்து நிறைய கைடன்ஸ் ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போது அதன்படி வந்து செய்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் வந்து சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அங்கே வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் ஆண்டவரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், சொல்லி விடுதலை ஆவாங்க, நிறைய இந்த நோயிலிருந்து சுகமாவாங்க. சில பேர் மறிக்கவும் தருவாயில், மறிக்க போகிற நேரத்தில் கூட வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது என்ன கான்செப்டுன்னு, ஆனால் நான் சொல்லிடுவேன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மரணம் உறுதி, ஆனாலும் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மறித்த நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க வந்து பரலோகத்தில் பரதீசில் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து எங்களுடைய கொலீக்ஸுக்கும் வந்து நான் ஆண்டவரை குறித்து நான் பேசினேன். அப்போது அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க, ஆனாலும் சில பேர் வந்து ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உள்ள ஒரு ஃபெலோஷிப் ப்ரேயர் டீமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து 12 வருட ஸ்திரீ எப்படி வந்து பெரும்பாடுனால வந்து அவஸ்தப்பட்டு ஆண்டவருடைய ஆடையை தொட்டு குணமானாங்களோ, அதே போல் எங்கள் கொலீக் ஒரு பொண்ணு அப்படி தான், அவங்களுக்கு பெரும்பாடு இருந்தது. ஒரு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அதிலிருந்து விடுதலை ஆனாங்க. இன்னொரு பொண்ணு, ஒளி தான் வந்து கடவுள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஜீசஸ் தான் உண்மையான கடவுள். நானும் இன்னொரு பொண்ணு ஹேமான்னு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நாங்கள் சொல்லுவோம், அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நிறைய முறை எங்கள் கூட இந்த ஃபெலோஷிப் ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கம்பல் பண்ணோம், நீ வந்தே ஆகணும். அந்த வந்து அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க வந்தோடனே பேச ஆரம்பித்தோம். அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் ஒளி தான் வந்து கடவுள், லைட்டு தான் கடவுள், ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, ஆண்டவர்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு, ஏதோ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், அந்த ஒளியை படைத்ததே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே, அந்த கண் முன்னாடி ரட்சிப்பை நாங்கள் பார்த்தோம். அப்படியா? உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகத்தை பெற்று அவங்க வந்து, அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, உடனே இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பாட்டு பாடுறாங்க, ஒரு வித்தியாசம். இது போல் நாங்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு டீமாக சேர ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய. அதே போல் ஷைனின்றவங்க ஆர்சி கிறிஸ்டியன், அவங்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஜெபிக்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னு எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாஸ்மின் அவங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அது அடுத்து இன்னொரு மேம் மேத்யூன்னு, அவங்க டியூட்டி மேட்ரன், அவங்க அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தார், திடீர்னு ஹார்ட் அட்டாக். அப்போது வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மேமோட ரூமுக்கு போய் பார்க்க போனப்போ, அப்போது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், மேம் நான் ஜெபிக்கிறேன்,
அப்பா குணமாயிருவார், ஆண்டவர் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி நம்ம ஜெபிக்கலான்னு அந்த ஜெபிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெபிச்ச கொஞ்சம் ஒரு 2 hours அவருக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அதே போல் அவரும் நல்லாயிட்டார். ஏன்னா

இது வந்து தேர்ட் அட்டாக்கை கண்டிப்பாக மறிச்சிருவார் அப்படின்னு இது வந்து இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆனால் ஆண்டவர் அவரை பிழைக்க வைத்தார். இப்போ இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களே எங்கள் ஃபெலோஷிப்பில். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஆர்என்ஆர் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் உள்ள நர்சிங் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபெலோஷிப் ப்ரேயர் வச்சு நாங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எங்கள் மத்தியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் எனக்கு வார்டு வந்து நான் கேட்பேன், எனக்கு இந்த வார்டு கொடுங்க ஆண்டவரே, அந்த வார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் நான் என்ன வார்டு கேட்குறேனோ அந்த வார்டு கொடுப்பாரு. அப்போது கடைசியில் நான் என்ன சொல்கிறேனே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வார்டு கொடுக்கணுமோ கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு வந்து டெம்ப்ரரி டியூட்டியாக போட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி, ஏன்னா நான் ஒரு ஜூனியர், எப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் டிடி கிடைச்சது அப்படின்னு. அப்போது நான் எனக்கு அப்போ தான் ஆண்டவரை இன்னும் புரிய ஆரம்பிக்கிறேன். அப்போது நம்ம கேட்குறது வந்து சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உன்னதமான இடத்துல இன்னும் கொடுப்பாருன்னு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள போய் நான் டிடி பண்ணதில் ஆண்டவர் ஒரு எல்லார் முன்பு என் தலையை உயர்த்தினார். ரொம்ப வந்து அற்பமாக நினச்சாங்க, இவங்க வந்து எம்எஸ்சி ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை தூக்கி நிறுத்தி என் தலையை உயர்த்தினார். அங்கே போயிட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே டியூட்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலையில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போது அவங்களும் சொந்தக்கார டாக்டர் தான் பார்த்துட்ருந்தாங்க. அப்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, அதோடு ஹார்ட் ஃபெயிலியரும் ஆயிடுச்சு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 25% தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளவங்க சர்வைவ் பண்ணவே முடியாது அப்படி இருக்குதுன்னு சொல்லவும். அப்போ நான் எனக்கு உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு அந்த இடத்துல நான் அழுதேன். அப்போ தான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி, அம்மா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, ஆண்டவர் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஹீல் பண்ணுவார், குணப்படுத்துவார், எனக்காக நீ ஏற்றுக்கொள்ளு, ஏன்னா நான் அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ மேரேஜ் ஆகலை, இப்போ நான் நீ இல்லைன்னா நான் வந்து அனாதை ஆகிடுவேன், என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்காக நான் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ரெடியானாங்க. பேச முடியல, நான் பேசுகிறதே அவங்களால அதிகம் தெளிவாக கேட்க முடியல, ஏன் அந்தளவுக்கு அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. அப்போது நான் வந்து சொல்கிறேன் அம்மாட்டேம்மா, நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு. எனக்கே டென்ஷனில், நானே ஒழுங்காக சொல்ல வரமாட்டேன், ஆண்டவரே எனக்காக என் மகளை, அதாவது என் மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண எனக்கு டென்ஷனில் வரவே மாட்டேன்ச்சு. ஆனால் உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அம்மாவை பலப்படுத்தி அவங்களே சொல்லிட்டு, ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்கன்னு 3 முறை சொன்னாங்க, சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை, அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்டு அவங்க வந்து இப்போ 3 நாளையில் இறந்துருவாங்கன்னு வென்டிலேட்டரில் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் அப்படி இருந்த அவங்களுக்கு வந்து ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிக்காக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது, அவங்க குணமாகி வராங்க. ஆனால் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இங்கே நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் டியூட்டி பார்க்குறேன், என்னால் வர முடியாது, எனக்கு பெர்மிஷன் இல்லை, அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது வந்து டியூட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க எனக்கு லீவ் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த வேலையில் இடையிடையே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், அம்மாக்காக நிறைய ஜெபிச்சு ஆண்டவர் வந்து அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. அடுத்து எங்களால் வந்து அதிக செலவு பண்ண முடியலன்னு ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஜாயின் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் நோட் வாங்கிட்டு அங்கே போய் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் எல்லா செக்கப்பும் திரும்ப ஆர்மியில் வந்து செக் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ. ஆனால் உண்மை, அவர் எழுதின ரிப்போர்ட் உண்மை. ஆனால் அங்கே போனால் எல்லாமே நார்மலாக இருக்குதே, சிஓபிடி அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி ஹார்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்கே அப்படின்னு எல்லா செக்கப்பும் ஹெட் டு ஃபுட் பண்ணி
சரி வந்ததுக்காக ஒரு 10 days இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாங்க. இதுக்கிடையில் நானும் வந்து இந்த டிடி முடிச்சுட்டு டெம்பரரி டியூட்டி முடிச்சுட்டு அப்போதான் வந்து நைட் டியூட்டி பண்ணிட்டு தான் நீ போகணும்னு. ஏன் அவன் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா அம்மா வந்து மரிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால, அப்போ ஏதாவது நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க போகணும் லீவில் அப்படின்னு. ஏன்னா போனதுக்கப்புறம் லீவை முடிச்சுட்டு திரும்ப பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவே தரல. அப்போதான் வந்து அம்மாவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால அவங்க குணமானதுனால லீவு வந்து அவங்க தரவே இல்லை. நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்னாவது இந்த லீவில் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், அதுவும் பண்ணலை. அப்போ கடைசியாக அவங்களே சொல்கிற அந்த நாளில் வந்து நான் கிளம்பி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா என்னுடைய வரைக்காக ரொம்ப காத்திருந்தாங்க, எப்போ நான் வந்து என் மகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் போய் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக சரீரம்லாம் மெலிஞ்சி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அப்போது அது பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு குஷியாக இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அடுத்து சரி நம்ம ரெஸ்ட் எடுக்க போகலான்னு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அம்மாவால் கொஞ்சம் அடி கூட எடுத்து வைக்க முடியாதான். நான் மேலே வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் படுத்து தூங்குற ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா மேலே ஏறி வந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. அவங்க கூட 2 months லீவில் இருக்கும்போதே அவங்க திரும்ப பழையபடி அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. எல்லாமே குணமாயிடுச்சு. அப்பாவும் சொன்னார், முன்னெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, இப்போ திரும்ப நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நடக்கிறாங்க, எல்லாமே சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார் எங்கள் அம்மாவுக்கு. மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாங்க எனக்காக. அப்போது இந்த வேலையில் தான் வந்து நான் இது 2011 2011க்கு அப்புறம் எனக்கு வந்து மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்மியில் 1 year ப்ரொபேஷன் பீரியட், அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதுனால அவங்க வந்து மேரேஜ் டிலே பண்ணாங்க. அப்புறம் 2012 வந்து திரும்ப வந்து மேரேஜ்க்கு வந்து அலைன்ஸ் தேட ஆரம்பித்து 2012 எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஏற்கனவே வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தபடி அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அப்போது அதன்படியே வந்து அவங்க சம்மதத்தோடு நான் வந்து நான் கிறிஸ்டியனை தான் மேரேஜ் பண்ணேன். நான் ஏற்கனவே ஜெபத்தில் வைத்திருந்தேன் என்னென்ன வந்து அவங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கணும்னு எழுதி வச்சபடி அதே போல் தான் என்னுடைய கணவர் இருந்தார். அவருக்கும் என்ன பிடிச்சது, நானும் அவரை பிடிச்சி நாங்கள் மேரேஜ் பண்ணோம். இப்போ எங்கள் அம்மா குணமானதுக்கப்புறம் அடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, சரி அக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இனி நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல நீ மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது கிறிஸ்டியனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட உறுதியாக இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப அழுதார், நான் கிறிஸ்டியன் மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போவேன், நீ ஹிந்து மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் ஏற்கனவே ஒரு ஆண்டவர்கிட்ட சரி அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க இதுக்கு ஒத்துக்காததுனால ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள். நான் நினச்ச மாதிரி விக்கிரகத்து முன்பு வந்து தாலி கட்ட விடாமல் அவங்க அமைச்சருக்கே நேரு வந்து தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் நடந்தது. ஸோ கர்த்தர் இவ்வளோ இந்த மேரேஜ் விஷயத்தில் எனக்கு கிருபை பாராட்டினார். என் கணவர்கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அதை ஒரு பொருட்டாக என்னெல்லாம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி அதிகம் வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்போது நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க விளக்கு கொடுத்துரு காரியங்களோ இல்லை நாங்கள் பூஜை அந்த மாதிரி காரியங்கள்லேயும் வந்து நான் செய்ய மாட்டேன். அப்போது என் கணவர் வந்து இதை அறிந்ததுனால அவர் இந்த விஷயத்துக்கு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டார், என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் வந்து நான் விக்கிரக கோயிலில் என்னை வணங்கும்படிக்கு அவர் இதுவரை என்னை கம்பல் பண்ணதில்லை. ஸோ அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு கூடான கொடி நன்றி. அதே போல் நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்தது. ஆனாலும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும்
எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாகத்தான் ஒரு மனமாக எப்படியாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி ஒரு மனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெல்லியில் தான் இருந்தோம். அப்போ டெல்லியில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை. அப்போது அதுக்கு முன்பே நாங்கள் ட்ரை பண்ணி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கேட்டுப்போம், அவங்க வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் வந்து மருத்துவத்தை நம்புகிற அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மறந்துட்டாலும் கூட, ஐயோ இந்த டேப்லெட் போடலன்னா அது ஒரு சத்து மாத்திரை தான், இதை போடலன்னா நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு மாத்திரை மேலே ஏன் நம்பிக்கை வைக்கிற, நீ என் மீது விசுவாசம் வை அப்படின்னு. நான் ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னுடைய மகனை குறித்து நான் வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். எல்லோருமே அங்கே எங்கள் அம்மா எங்கள் அக்காங்க எல்லாம் வராங்க. அதில் ரெண்டாவது அக்கா மட்டும் அந்த தரிசனத்தில் அவங்கள நான் பார்க்கலை. அதே போல் தேவ தர்ஷன் என் பையனுடைய பேர், அந்த மகனை வந்து நான் வந்து தோளில் போட்டு வச்சுட்டு நான் சொல்கிறேன், இவன் வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை வந்து பர்த்டே ஒரு 1 இயர் பேபி மாதிரி இல்லாமல் குட்டியாக நான் வந்து அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். இவன் சொல்கிறனால எனக்கு ஓகே பையன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தோன்னே அந்த குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்து மற்றவர்கள்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அவமானத்தின் மத்தியில் ஒரு தரிசனம் வந்தது என்னை பலப்படுத்தினது. அப்போ அந்த தரிசனம் பார்த்தேன், அந்த அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அடுத்த ஆண்டவர் பையனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தரிசனம் பார்த்த 2வது மாதத்துலேயே வந்து எனக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து குழந்தை வந்து 2014 வந்து குழந்தை பிறந்தது. என்னுடைய மகன் பெயர் தேவதர்ஷன், என்னுடைய கணவன் பெயர் ஹரிபாஸ்கர். இப்போ டெல்லி போஸ்டிங்கை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து லக்னோ போனோம். அங்கேயும் அதே நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பீடியாட்ரிக் வார்டில் அதிகம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஒரு ஹோப்பே இல்லாமல் அது மறிச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணற மூச்சு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சின்ன பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அப்படின்னு. அதே போல தான் அந்த குழந்தை திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிறைய டாக்டர்ஸ் தான், அவங்க தாத்தா டாக்டர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட அழறாங்க, மேம் இந்த குழந்தையை காப்பாற்றுங்க, எனக்கு வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னாலெல்லாம் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு குழந்தை கண்டிஷன் என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னேன், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால முடியும், நீங்கள் அவரை நம்புறீங்களா, நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஆமாம் மேம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடாது, எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அட்டெண்டர்லாம் இருந்தால். அப்போ அவங்கள வெளியில் அனுப்பிவிட்டு உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த குழந்தைக்கு வந்து இன்டுபேட் பண்ணுறதுக்கு அந்த டியூப் உள்ளே போகிறதுக்கு இடத்துல வந்து வீக்கம் ஆயிடுச்சு, இன்டுபேட்டே பண்ண முடியல, குழந்தை மரண ஒரு நிலைக்கே போயிடுச்சு, ப்ளூயிஷ் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் ஒன்றும் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ தான் அனஸ்தட்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட்டா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் இன்டுபேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க வர டிலே ஆகுது. ஆனால் ஆண்டவர் கிருபைனால அவங்களும் வந்துட்டாங்க, குழந்தை ஆல்மோஸ்ட் மரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அவங்க அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இது ஸ்பாசம் இருந்த அந்த இடத்துல வீக்கம் இருந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி உடனே இன்டுபேட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்த உடனே ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அந்த மரிக்க இருந்த அந்த குழந்தைய உடனே வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் சுகம் கொடுத்தார். மீண்டும் ஹார்ட் பீட் வருது, மூச்சு இது SPO2 சொல்லுவாங்க, ஆக்சிஜன் லெவல்லாம் நார்மலுக்கு வருது. அப்போது வென்டிலேட்டரில் இருந்தது அந்த குழந்தை ஒரு 5 நாள் தான் வந்து இருந்தாங்க.
வென்டிலேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் ஹூடில் வச்சாங்க, அடுத்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் உடனே டிஸ்சார்ஜ். ஒரு ஹோப்போ இல்லாத அந்த குழந்தைய ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். அப்போ அந்த டாக்டர், அவங்க தாத்தா டாக்டர், அவர் சொன்னார், மேம் இந்த குழந்தை வந்து உயிரோடு வந்ததுக்கான காரணமே வந்து ஆண்டவர் தான், நீங்கள் கூடவே இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜெபிச்சிங்க அப்படின்னு. நான் ஜெபிச்சால கர்த்தர் வந்து உங்கள் குழந்தைக்கு சுகம் கொடுத்தார், அதை நீங்கள் வந்து விசுவாசத்தோடு எப்போதும் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் பல அற்புதங்கள், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்தது நான் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ போஸ்டிங் வந்தது, அங்கே 3 வருடம் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் அந்த 3 வருடம் இருந்தப்போ அதே தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணேன். அநேகருக்கு ஜெபிச்சு அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் மும்பை போஸ்டிங் வந்தேன். மும்பையில் வந்தப்போ தான் வந்து எனக்கு இதுவரை வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாத எனக்கு ஆவியானவருடைய கிருபையினால் எவ்ரி சண்டே வந்து 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போது நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறதுக்கு அது வந்து வாய்ப்பாக இருந்தது. அப்போது என்னுடைய கணவர் வந்து டெல்லியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து இடையிடையே வந்து எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அப்போ பையனையும் வந்து மும்பையிலே அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம். அப்போது ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நான் வந்து ப்ரேயர் லீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மும்பை வந்து ஒரு சபையோட ஐக்கியமாகி அந்த சபையில் வந்து என்னை ஜெபம் வந்து நடத்தும்படிக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். இது வந்து கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், ஏன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய சபை. அந்த சபையில் வந்து ஆர்மியில் நாங்கள் வந்து வந்து போஸ்டிங் வந்து வந்து போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட எனக்கு இந்த காலேஜ் ஆஃப் நர்சிங் மும்பையில் வந்து நான் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆர்மியில் வந்து ஒரு கிளினிக்கலில் இருந்துட்டு லெக்சரராக கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஆண்டவருடைய கிருபை தான். அப்போது ஆண்டவர் என்னுடைய தலையை அந்த இடத்துல உயர்த்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் தொடர்ந்து இன்னும் நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மும்பை பாஸ்டர் வந்து சொன்னார், நீ ஒரு கோர்ஸில் வந்து சேர்ந்து கொள்ளும்படிக்கு. அப்போது சர்ச் பிளான்டிங் கோர்ஸில் வந்து லெவல் 1 நான் வந்து சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அசைன்மெண்ட்டு நம்ம ஒர்க்கு போயிட்டு அசைன்மெண்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆண்டவர் உதவி செய்தார் நாம் வந்து அதை டைமுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நான் வந்து நான் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சையோடு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது கூட ஜெபிச்சிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை, மும்பை போஸ்டிங் மூலம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நான் இருந்தேன். அசைன்மெண்ட் சப்மிஷன் எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் என்னை முதலிடத்தில், அவர் தான் வந்து ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் நடத்தி அது ஃபஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கு உதவி செய்தார். ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக கூடான கூடிய நன்றி. அதுக்கப்புறம் நான் எனக்கு தேஜ்பூர் போஸ்டிங் வந்தது. இந்த தேஜ்பூர் போஸ்டிங்கில் வந்து எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்னா நான் அதுதான் என்னுடைய ஆர்மியில் வந்து லாஸ்ட் 10 இயர். இந்த நேரத்தில் வந்து பொதுவாக ஹோம் போஸ்டிங் தான் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோருமே என்கரேஜ் பண்ணாங்க, நீ வந்து ஹோம் போஸ்டிங்க்கு கேளுன்னு. அப்போது நான் வந்து இது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முதல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஆண்டவர் இடத்துல கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் செய்யணுமா உன் சித்தம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தெளிவாக பேசினார். அப்போது உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேஜ்பூர் ஆண்டவருடைய சித்தம்னு அறிஞ்சு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்போது அங்கே போய் தேஜ்பூரில் எனக்கு அங்கே இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய முன்னேற்றங்கள். வெறும் வந்து ப்ரேயர் லீடிங் மட்டும் நடத்திட்டு இருந்த எனக்கு அங்கே வந்து மிஸ்ஸா என்ற இடத்துல அங்கே ஆண்டவர் சபையில் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போது இது வந்து இங்கே அஸ்ஸாமில் லேடிஸ் வந்து ஒரு புல்பீட்டில் நின்று பேசுகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் வந்து அரிதான ஒரு காரியம். நான் ஆண்டவருடைய கிருபனால் அதை பாஸ்டரே கொஞ்சம் தயங்கினார் ஆண்டவர் சொன்னப்போ. அப்போது ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி அவங்கள ப்ரீச் பண்ண சொல்லு அப்படின்னு.
ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்து அங்கே வந்து பல டாப்பிக்கில் வந்து பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள், அபிஷேகத்தில் முன்னேறி செல்றதுக்கு அந்நிய பாஷையின் வரங்கள் இன்னும் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே இன்னும் ஆண்டவருக்கு இன்று நிறைய வந்து செய்யணுன்றக்காக நிறைய வந்து சுவிசேஷத்திற்கென்று கவுன்சிலிங் அது போன்ற காரியங்களுக்கு என்று என்னை எடுத்து பயன்படுத்தினார். அங்கே எனக்கு அந்த தேஸ்பூரில் வந்து எனக்கு நல்ல டைம் கிடைச்சது, பேஷண்ட்ஸோடு நேரத்தை செலவிடுறதுக்கு, அப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதும் அதன் மூலம் அவங்க அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றுக்கொள்வது இப்படி வந்து அதிகமாக நடந்தது. அதே போல் என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய காரியங்கள்லேயே நான் முன்னேறி போகிறதுக்கு உதவி செய்தார். அது குறிப்பாக பிசாசுகளோடு எப்படி எதிர்த்து போராடுகிற காரியங்கள் அப்படின்ற அது எல்லாமே எனக்கு ஆண்டவரே வந்து எனக்கு முழுவதும் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அது வேறு பிரித்து எடுத்திருந்தார். தேஜ்பூரில் என்னை மட்டும் தனிமையாக வைத்திருந்து அங்கே ஜெபத்துக்கும் வேலைக்குன்னு தான் நேரம் கொடுத்தேன் அதிகம். அப்போது எனக்கு வந்து அந்த நேரங்களில் எனக்கு ஆராதனையில் இன்னும் நல்ல பலப்படுறதுக்கு உதவி செய்தார். அங்கே தான் வந்து பாடல்கள் இன்னும் நல்லா பாடவும், ஆண்டு முன்னாடி சினிமா பாடல்களே அதிகம் பாடிட்டு இருந்த என்ன ஆராதனை பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாவற்றையும் நல்ல வந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து துதிக்கும்படிக்கு எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஆர்மியில் உள்ள டென்யூர் முடிய போகிற நேரம், நான் வந்து ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. அதாவது நிறைய பிரிவினையின் ஆவி, வன்கன் ஆவி, பொறாமையின் ஆவி வந்து பிரச்சனை, கணவன் மனைவியை பிரிக்கணும் அப்படின்ற நிறைய காரியங்கள் நடந்தது. ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இதற்காக நீ நிறைய ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அதிகமாக ஒரு 50 நாள் எனக்கு கொடுத்திருந்தார். லீவு நாளில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து மற்ற நாட்கள் இன்னும் நல்ல ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போது அந்த கட்டுக்கள் எல்லாம் வந்து அவிழ்க்கப்பட்டது. அப்போது எங்களுக்குள்ளே செயல்பட்ட அந்த பொறாமையின் ஆவி, பிரிவினையின் ஆவி எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய உதவியோடு நான் வந்து இந்த தேஜ்பூர் போஸ்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு நான் மீண்டும் வந்து நான் தமிழ்நாடு வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்லாமல் தேஜ்பூரில் வந்து இன்னும் அங்கே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கேயும் அதே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடரும்படிக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டு என்னுடைய வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வீட்டின் தேவை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பணம் வந்து அதை வச்சு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அரிதான காரியம். ஆனால் ஆண்டவருடைய உதவியோடும் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கும் மேலே வந்து ஒரு ஜெப வீடு போல் கட்டுறதுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதில் தேவைகளை வந்து ஆண்டவர் யாரிடத்தையும் நீ கேட்கக்கூடாது, லோனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். நானே இந்த தேவையை சந்திப்பேன். அப்போது எனக்கு அந்த ரிலீஸ் மூலம் அதில் வைத்த பணத்தை வைத்து நான் வந்து வீடு கட்ட ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் இப்பொழுது வந்து எனக்கு அந்த ஆர்மியில் இருந்து என் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறது பார்க்கல, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அதிக நேரம் என் குடும்பத்தோடு செலவிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. அப்போ தொடர்ந்து இன்னும் வந்து எங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் இன்னும் நல்ல ஐக்கியம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி. இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இயேசு தாங்க உண்மையான தெய்வம். எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனைகளா, இல்லை என்ன வேதனையாக போராட்டங்களாக இருக்கட்டும், அது இயேசுவை நீங்கள் தேடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் கூட்டிங்கன்னா போதும், அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுப்பாருங்க. எனக்கு எப்படி வந்து விடுதலை கொடுத்தாரோ, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த என்னையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர் தன் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து அவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இது உண்மை, இதற்கு நானே சாட்சி. இவ்வளோ நேரம் என் சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்த இரண்டு சிறுவர்கள் தொடர்ச்சியாக வகுப்பறையில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டனர். எனவே அவர்கள் இருவரையும் வகுப்பு ஆசிரியர் பள்ளி முதல்வரை சந்தித்துவிட்டு பிற்பாடு வகுப்பறைக்கு வந்தால் போதும் என்று அனுப்பிவிட்டார். இது அவர்கள் இருவருக்கும் புது அனுபவம் அல்ல. அடிக்கடி முதல்வர் அறைக்கு அவர்கள் இருவரும் போய் வருவது சகஜம். இந்த சிறுவர்கள் இருவருக்கும் தேவன் கண்டிப்பாக தேவை என்று அறிந்து கொண்ட முதல்வர் இருவரில் ஒரு மாணவனை தன் அறைக்குள் வரும்படி சொன்னார். அவன் உள்ளே வந்தபோது தரையிலே உட்கார வைக்கப்பட்டான். முதல்வர் அவனிடம், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன், உள்ளபடி பதில் சொல்ல வேண்டும் என்றார். மாணவனும் சரி என்று தலையசைத்தான். வேர் இஸ் காட் என்று கேட்டார். இந்த கேள்வியை முதல்வர் கேட்டதும் சிறுவன் மிகவும் பயந்து போனான். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக உட்கார்ந்திருந்தான். முகத்தில் பயத்தினால் ஏற்பட்ட பீதி நன்றாக தெரிந்தது. மீண்டும் மீண்டும் முதல்வர் அவனிடம் வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அவனுக்குத்தான் பதில் சொல்ல முடியவில்லை. சிறுவன் பதில் சொல்லாததை பார்த்த முதல்வர் அவனிடம், இப்போது நீ போ, ஆனால் இந்த கேள்விக்கு நீ பதிலை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்று கூறி அனுப்பிவிட்டார். அடுத்தவனுடைய முறை வந்தது. முதலாவது உள்ளே போன மாணவன் வெளியே வந்தபோது இரண்டாவது மாணவன் அவனிடம், டேய், பிரின்சிபல் உன்னிடம் இவ்வளவு நேரம் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார், ஏன் பயந்து போய் வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு முதலாவது மாணவன் அவனிடம், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் எப்படியோ காடை காணவில்லையாம், எனவே பிரின்சிபல் என்னிடம் வேர் இஸ் காட், வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு தெரியாது என்று நான் சொன்ன பிறகும் அவர் என்னை விடவே இல்லை. எப்படியோ காடை காணவில்லை, திருட்டு பட்டத்தை நம்மீது கட்ட நினைக்கிறார்கள் என்றான் பயந்த முகத்துடன். ஆம் பிரியமானவர்களே, இது சற்று வேடிக்கையாக இருந்தாலும் இதை போலவே நாமும் அநேகந்தரம் தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை சரிவர விளங்கிக் கொள்வதில்லை. அதற்கு காரணம் நம்மிடம் உள்ள குற்ற மனசாட்சியும் அறிக்கை பண்ணப்படாத பாவங்களும் தான். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவன் நம்மோடு பேசுவதை தெளிவாக கவனிக்க வேண்டும். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். எத்தனை நாட்கள் குற்ற மனசாட்சியுடனும் பாவம் நிறைந்த இதயத்துடனும் வாழப்போகிறோம்? அதற்கு பதில் நாம் தேவனிடம் வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இயேசுவின் சீஷர்களில் ஒருவரான பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது ஒரு வேலைக்காரியிடம், இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்த பின்பு இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். இயேசுவின் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று பேதுரு உடனடியாக புரிந்து கொண்டார். போய் மனம் கசந்து அழுதார். தேவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு பேதுரு இயேசுவை குறித்து ஜனங்களிடம் பகிரங்கமாக அறிக்கையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நாம் இனி கழுவப்படாத இதயத்துடனும் குற்ற மனசாட்சியுடனும் வாழ தேவையில்லை. நாம் அவரிடம் வந்தால் அவர் நமக்கு பாவத்தை மன்னித்து இளைப்பாறுதலை தருவார். ஆகவே தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை விளங்கி கொண்டு அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1 இருந்து ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1 இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபையை அது தேசத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது அருமையான 2 அல்லது 3 வார்த்தைகளை அவர் சொல்லி அறிமுகம் செய்கிறார். அதனுடைய 1 வசனத்தையும் 3 வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். வாசிங்க.
2: பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது.
1: தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறதாவது.
2: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
1: உங்களுக்கு கிருபையும்
2: சமாதானமும்
1: உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது அல்லது நிருபத்தை எழுதும் பொழுது 1 வசனத்திலேயும் 3 வசனத்திலேயும் 2 அல்லது 3 மிக முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவனுக்குள் இருக்கிற சபை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுக்குள் இருக்கிற சபை. 2, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. இந்த சபை எப்படிப்பட்ட சபையாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தெரிந்து கொள்ளப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல். பாருங்க, இந்த நாட்களில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்குள் இருக்க வேண்டும், 2, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், 3, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஏசப்பா விரும்புறார். ஆமென். தம்பி, நீங்க ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? என் பிள்ளை தேவனுக்குள் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படணும். என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சந்தோஷப்படணும். என் பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆமென் பரலோகம் சந்தோஷப்படணும். அதனால நீங்க எப்போது ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஏசப்பா தேவனுக்குள் இருக்க கிருபை தாரும். தேவனுக்குள் இருக்கின்ற ஸ்தோத்திர அனுபவம் வாக்கு தத்தம். என்ன? தேவனுக்குள் இருக்கிற அனுபவம் வாக்கு தத்தம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் ஆத்ம ரட்சிப்பு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கறது அனுபவம் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாக்கு தத்தங்களுக்கு உட்பட வேணும், ரட்சிப்புக்கு உட்பட வேணும், தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவனுடைய அனுபவம் என்ன? அல்லது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 6 அதனுடைய 11 வாக்கியம் எடுங்க. ரோமர் 6 அதனுடைய 11 வாக்கியத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
2: அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமுறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம அந்த ரோமர் 6 ஒன்று முதலான வசனங்களை வாசிக்கும் பொழுது, அமீன் ஸ்தோத்திரம், கிருபையை குறித்தும் பாவத்தை குறித்தும் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். 2 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அமீன் பாவத்திற்கு மரித்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து பேசுகிறார். 3 வசனத்திற்கு நாம் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஏன் இந்த சபையில் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சாக்கிரமந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஞான ஸ்நானம் என்கிற ஒன்றை அவர் வைக்க காரணம் என்ன? இதுவரை பாவத்திற்குள்ளாக இருக்கிறவன் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. புரியுதா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாரும் சபைக்குள்ளே வருவதற்காக ஞான ஸ்நானம் பெறவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரதர் ஞான ஸ்நானம் எடுங்க, ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்காக அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே கடந்து வரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மகள் வேதாகமத்தின், நீங்க எல்லாம் நம்ம சபையில ஞான ஸ்நானம் எடுத்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஞான ஸ்நான வகுப்புகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஞான ஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம்? நல்லா கவனிங்க, பேப்டிசம், ஞான ஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசவில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அமீன் மூழ்கல் ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். எத்தனை வயதில் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார்? தன்னுடைய 30 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்றார். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா எதற்காக ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எதற்காக ஞான ஸ்நானம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அமீன், சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இப்ப நம்ம படிச்சோம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியிலே மரணம், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெறுகிறோம். இது எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார்,

மல்லாக்க போட்டு மேல மண்ணை போட்டு மிதிக்கிறோமா இல்லையா? என்ன ஞான ஸ்நானத்தில் நான் மிதிக்கிறது இல்லை, என்ன வாபிளந்து போகும், எனக்கு உலகேசுக்கு போக முடியாது. அதனால அதுதான் மரணம் அடக்கப்படுதல் உயிர்த்தெழுதல், அதுதான் ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்தவனுடைய மரணத்தை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், அடக்கம் பண்ணப்படுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், உயிர்த்தெழுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல். அதனாலதான் எல்லாரும் அவசியம் என்ன செய்ய வேணும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாருக்குள்ளே இருக்கிறீர்கள் சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறீர்கள், யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அப்ப இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, பரவாயில்லாம இருக்கிறேன். சில சொல்லுவாங்க ஸ்மாரா போகுது அப்படி சொல்லுவாங்க சில ஆட்கள். அதை விட அம்மை தோத்திரம் எதுல டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, என்ன போகுதுன்னு. அதை கேட்கல நானு, நல்ல எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்திருக்கிறன்னா, அமை உயிருள்ளவராக இருக்கிறோமா, ஆத்மீகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் மறுபடியும் செத்தவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கண்டிப்பா ஞான ஸ்நானம் பெற்றுக்கிடணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ள வருகிறது ஞான ஸ்நானத்தினால. அப்போ வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க தான் போகிறோம். மறிக்கும் பொழுது எப்படி மறிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மறிக்கணும். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, கிறிஸ்துவுக்குள்ளாகணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்களாகவே மரிக்கணும். சரியா, கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். இயேசு வரும்பொழுது யாரை கர்த்தர் முதலாவது உயிரோடு எழுப்புவார்? நல்லா கவனிக்கணும், இயேசு வரும்பொழுது யாரை முதலாவது உயிரோடு எழுப்புவாராம்? ஒன்று தெசலோனிக்கே 4:16-17 வசனங்களின்படி, ஆமே ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய, அந்த வசனத்தை பேசுங்க, தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்கு உள்ளாகணும். எதன் மூலமாக, ஞான ஸ்நானத்தின் மூலமாய். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா வாழ்க்கை முழுவதும் ஏனோ தானோன்னு வாழப்படாது, யாருக்குள்ள வாழணும், கிறிஸ்துவிற்குள்ளே வாழணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம். இயேசு வரும் பொழுது யாரை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாராம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெற்றா கடந்தீரும்னு சொன்னது தப்பு, ஞானஸ்நானம் பெற்றா கல்யாணம் நடக்கும்னு சொன்னது தப்பு, ஞானஸ்நானம் பெற்றா கொடுத்த பணம் கிடைக்கும்னு நினைச்சது தப்பு. ஞானஸ்நானம் எதற்கு பெறுகிறோம், கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும் கிறிஸ்துவுக்குள் வாழவும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும். அப்படி மரித்தால்தான் கிறிஸ்துவின் வருகையில் காணப்படவும். இயேசு ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை தெரியுமா, இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். இன்னொன்று, ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எங்க இருக்கிறாங்க, எகிப்திலே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 430 வருட சிறையிருப்பை மாற்றி, நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவங்க என்ன செய்யறாங்க, 430 வருடங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வருகிறார். இப்ப என்ன நடக்குது, முதலாவது அவர்களை தேவன் கடக்க பண்ணினது எந்த இடம்,

எதை கடக்க பண்ணினார்? செங்கடலை கடக்க பண்ணினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, செங்கடலை கடக்க பண்ணினார். நீங்க நல்லா கவனிங்க, ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு பகுதி தான் செங்கடல். வாக்குத்தத்தத்திற்கும் அழிவுக்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு இடம்தான் செங்கடல். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அடிமைத்தனத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடைப்பட்ட இடம்தான் இந்த செங்கடல். நீங்க நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலாம் சமுத்திரத்தை ஜலத்தை கடந்த பொழுது, நீங்க நல்லா கவனிங்க, கடந்த பொழுது அடிமைத்தனத்தின் எல்லையை விட்டு ஆமென் சுதந்திரத்தின் எல்லைக்குள் நுழைந்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும், கானானின் எல்லைக்குள்ள வருகிறாங்க. அடிமைத்தன இருப்பு கனவாய் என்று சொல்லப்படுகிற எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே, விடுதலையின் எல்லைக்குள்ளே, வாக்குத்தத்தத்தின் எல்லைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஞானஸ்தானம் எதற்கு ஒப்பனை என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அமை செங்கடலை கடந்த அந்த அனுபவத்திற்கு ஒப்பனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? உங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க நல்லா கவனிங்க. ஏன் ஞானஸ்தானம் எடுத்தா உங்களுக்கு நல்லதுன்னு பாஸ்டர் சொல்றேன் தெரியுமா? நாம் செங்கடலை கடக்கிறது வரைக்கும் இத்தனை வருடங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனை என்ன செய்துட்டு இருந்தாங்க? பேசுங்க பிரதர். அவங்களுக்கு பின்னாலேயே என்ன செய்துட்டு இருந்தாங்க? வந்துகிட்டே இருந்தாங்க. அது வரையிலும் அடிமைத்தனம் பின் தொடர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, இது பத்தாவது, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு, மரண பயம் அவர்களை பின் தொடர்ந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தைய, மரண பயம் அவர்களை பின் தொடர்ந்தது. மூன்று, அடிமைத்தனம். முதல்ல என்ன சொன்னேன்? அடிமைத்தனம் இல்லையா. இரண்டாவது என்னது? மரண பயம். மூன்று, பட்டயம் அவர்களை பின்தொடர்ந்தது. சொல்லுங்க, பட்டயம் அவர்களை என்ன செய்துச்சு? நீங்க நல்லா கவனிக்கணும், அடிமைத்தனம் ஃபாலோ பண்ணுது அவர்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமை அவர்களை ஃபாலோ பண்ணுது. மூன்று, ஒரு பட்டயம் அவர்களை அழிக்கும்படி அவர்களை ஃபாலோ பண்ணுது. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்தார்களோ இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் வந்தாங்க. இவர்களை பின்தொடர்ந்த சகல வல்லமைகளும் அந்த சமச்சரத்திலே அழி பட்டு போயிற்று. ஆமென். சுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஞானஸ்நானத்திலே நடைபெறுகிற காரியம். ஞானஸ்நானம் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடக்கும் நிலைமைகளுக்கு ஒப்பானது என்பதை பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்கள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன், சில தோல்விகள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் பின்னால பார்த்து பார்த்து தான் நடக்கிறேன். சில ஆட்களை பார்த்திருக்கீங்களா? ஆமா, நம்ம வேற ஒண்ணும் வேண்டாம், ராத்திரி ஆராதனைக்கு நீங்க கொஞ்சம் பிந்தி வந்துட்டீங்க, மேல வண்டியை வச்சுக்கிட்டு கிடுகிடுகிடு இறங்கி வரீங்கன்னு வைங்க, இங்க பாடுற பாட்டு உங்களுக்கு கேக்குது, ஆனாலும் அடிக்கடி பின்னால திரும்பி திரும்பி வருவீங்களா இல்லையா? சில ஆட்கள் அப்படித்தானே வருவாங்க. தைரியம் இருக்கு, ஆனாலும் அப்ப ஏதாவது என்னை பின்தொடருகிறதா என்று சொல்லுகிற ஒரு பயந்தே. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதுவரையும் பின்னால திரும்பி திரும்பி பார்த்தா, அவன் வர்றானா, பிரச்சனை தொடருகிறதா, ஆபத்து தொடருகிறதா, தீமை தொடருகிறதா, மரணம் தொடருகிறதா, பட்டயம் தொடருகிறதா, அழிவு தொடருகிறதா, சத்துருவின் சவால் தொடருகிறதா என்கிற பயம் அவர்களை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்களோ, இத்தனை வருடங்கள் அவர்களை பின்தொடர்ந்து அத்தனை மரண கட்டுகளும் அத்தனை சாபங்களும் அத்தனை அடிமைத்தனங்களும் அங்கே புதைக்கப்பட்டது. மரணம் புதைக்கப்பட்டது, தோல்வி புதைக்கப்பட்டது, விடு அமைச்சே அமை தோத்திரம், சத்துருவின் பட்டயம் புதைக்கப்பட்டது. எத்தனை பேர் சோதரன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காண்பதில்லை.
மக்களே, தெய்வ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்றா ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் நீ நுழைகிறாய். அது உலகத்தின் எல்லை, இது கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். இது கிறிஸ்துவின் எல்லை. கிறிஸ்துவின் எல்லையில் மரணம் இல்லை, அது ஜீவனுக்கு ஏதுவான எல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் இன்றைக்கு வரையிலும் சத்துருவனுடைய ஆயுதங்களை முழுங்க பண்ணி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கிறாங்கன்னா அவன் கிறிஸ்துவுக்குள் எல்லைக்குள் வந்த ஒரே காரணத்தினாலேங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அமே பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தானுக்கு விருப்பம் உண்டு. ஆனால் இயேசுவினுடைய அனுமதி இல்லாமல் அவனால் தொட, சொல்லுங்க அந்த வார்த்தையை தொட, அதுதான் கிறிஸ்துவின் எல்லை. மக்களே, நீ எப்பவும் புரிஞ்சுக்கிடணும். பிரதர், நீங்க எப்பவும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். தோத்திரம். அவனுக்கு ஆசைதான், அவனுக்கு ஆசைதான். யாருக்கு? பிசாசுக்கு ஆசை. பேதுருவின் விசுவாசத்தை தகர்க்கணும். ஏ, பேதுருவனுடைய ஜப ஜீவியத்தை தகர்க்கணும். பேதுருவனுடைய ஆராதனையை தகர்க்கணும். பேதுருவனுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை தகர்க்கணும். இவனை எப்படியாவது தொழில நஷ்டப்படுத்தணும். இவனை விசுவாசத்தை விட்டு விலக்கணும். அப்படி நீ எவ்வளவோ முயற்சி அவன் செய்யறான், அன்னைக்கும் செய்யறான், இன்னைக்கும் செய்யறான். ஆனா அவனால ஒன்னும் செய்ய முடியாத காரணம் என்ன தெரியுமா? இவன் யாருடைய எல்லைக்குள் இருக்கிறான்? கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஏதுவான எல்லைக்குள் இருக்கிறபடியினால் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகளே, நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்க பிள்ளைகள் எப்போதும் கிறிஸ்துக்குள்ள நின்று கிடணும்னா, ஞான ஸ்நானம் பெறாதவங்க ஞான ஸ்நானம் பெறணும். நீங்க இந்த சபைக்குள்ள வாங்கன்னு நான் சொல்லலடா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். சரியா? கிறிஸ்துவை விட்டு போகாத ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், அவன் புதிதாக்கப்படுகிறான். இதுவரை மரணத்தை சுமந்தவன் இப்பொழுது ஜீவனை சுமக்கிறான். இப்பொழுது பயத்தை, இதுவரை பயத்தை சுமந்தவன் இப்பொழுது தைரியத்தை சுமக்கிறான். இதுவரை தோல்வியை சுமந்தவன் இனி ஜெயத்தை சுமக்கிறான். இதுவரை அச்சத்தை சுமந்தவன் இனி ஆராதனையை சுமக்கிறான். ஏன் சொல்லுகிறேன்? அவன் ஆமே தோத்திரம் பட்டயத்தின் எல்கையை விட்டு ஜீவனுக்கு கேதமான எல்லைக்குள் வந்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி விரும்பிய சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாச விலகீனத்தை கண்டு அனுமதி அளிக்கவில்லை. சில குடும்பங்களை இதற்கு முன்பே தகர்த்து இருக்கின்ற இடத்தில் நிரந்தர விலாசமற்று போகும்படி சத்துரு திட்டமிட்டான். ஆனாலும் நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. அவருடைய எல்லைக்குள் இருந்தபடியினால் இதுவரையிலும் சத்துரு உன்னை ஜெயிக்கவில்லை. அதான் உண்மை. அல்லேலூயா. உன்னுடைய போதகராகிய என்னுடைய திறமை அல்ல, நீ இருக்கின்ற சபையினுடைய திறமை அல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், உன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், ஞான ஸ்நானத்தினாலே ஆமீன் வாக்கு தத்தத்தின் எல்லைக்குள் நீ வந்தபடியினால், என் அன்புக்குரிய பிள்ளையே, இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை கிருபையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இவர்கள் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற இந்த செங்கடலை கடந்த பொழுது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராய், மரண பயத்திலிருந்து தைரியத்திற்கு நேராய், அடிமைத்தனத்திலிருந்து அமை சுதந்திரத்திற்கு நேராய் வருகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்து உள்ளாக, கிறிஸ்துவுக்கு உள்ளாகுதல் அப்படி என்றால் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே வருதல். நோவாவின் பேழைக்கு சமம். நீங்க நல்லா கவனிங்க. அழிவு வந்த பொழுது பேழையில் காக்கப்பட்டார்கள். அழிவு மாறின பொழுது பேழையில் இருந்து இறங்கி வந்தார்கள்.
அந்த சமுத்திரத்தை அந்த ஜலப்பிரளயத்தை அவர்கள் தாண்டின பொழுது ஒரு பாதுகாத்த அன்புக்குரியவர்களே, ஆமென். தேசத்திலே அழிவு வந்த பொழுது பேழைக்குள்ளே ஜனங்களை ஏற்றினார். கதவு மூடப்பட்டது, தேசம் அழிந்து போயிற்று. ஆமே, தண்ணீர் வற்றின பின்பு அங்கே பேழைக்குள் இருந்தவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். அதுபோல ஆண்டவர் ஆகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க நல்லா கவனிங்க, பேழையில் என்ன சம்பவிப்பதோ, நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ அதுவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியிலே ஒரு பெரிய அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக, அந்த அழிவு என்று சொல்வது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், ஒரு கொடுமை தேசத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்திலே அவர் வருவார். அவர் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருடங்களில் மத்திய ஆகாசத்திலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் மனவிருந்து நடைபெறும். அந்த 7 வருடங்கள் பூமியிலே முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், 2வது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் கொடிய வேதனை உண்டாயிருக்கும். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் மத்திய ஆகாசத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள மகிமையோடு பரிசுத்தவான்களாம் தேவ பிள்ளைகளோடு அவர் இறங்கி வருவார். பூமியில் அழிவு இருக்கும், ஆனால் தேவ ஜனங்கள் மகிமையான மத்திய ஆகாசமாம் வேலைக்குள் காக்கப்பட்டது போல இன்றைக்கு பகல் வேளை உனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதற்காகவே ரட்சிக்கப்பட்டாய், இதற்காகவே ஞான ஸ்நானம் பெற்றோம், இதற்காகவே இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி, வேலைக்கு உள்ளாகும்படி, மீட்புக்குள்ளாகும்படி, பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் சொல்லுங்க. இன்று இதுவரையிலும் ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அது ஒரு சபையின் சாக்கிரமந்தாய் கருதி வருகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அது சபையின் ஒழுங்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய பாதுகாவல், அதுதான் ஞான ஸ்நானம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும்படிக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அன்பான பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனம் பண்ண வேண்டும். கண்டபடி வாழ்வதற்கு தேவன் உங்களை அனுமதி அளிக்கவில்லை. ஆமென். ஒன்றிகள் மரணம் இல்லது, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில் நாம் அவரோடு கூட காணப்படுவோம். ஆனால் அந்த நாள் வரையிலும் அவருடைய எல்லையில் இருக்கிற பிள்ளை ஆமென் தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதும் உங்களை சேதப்படுத்துவது. ஹல்லேலூயா.

சொல்லுவோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ரசைவாடும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. We welcome you into our midst. எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். We give you thanks, we praise you Lord. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. Thank you Father. நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You will do great things for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்ய சுத்தமா இருக்கிறதுனாலே உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில்

கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம். கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய, லார்ட் யூ ஆர் மை ரெஃப்யூஜ். நீரே என்னுடைய அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு சங்கீதக்காரன் உணர்ந்திருந்தாலும் இப்படி பாடியிருப்பான் பாருங்களேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை. I look at the Lord and tell him, Lord, you are my refuge. Nirena adaikkalam endru sollakudiya andha anubavam namma enna nenikkirom, ivanga enak udavi seivanga, avanga enak udavi seivanga illa, kathare enak adaikkalamai irukkar. Amen.

கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்வீங்களா? நீரே என்னுடைய அடைக்கலம் சுவாமி, நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சிறகிலே நான் வந்து தஞ்சம் அடைவேன். ஆண்டவரே I will come under the shadow of your wings. I will come under the shadow of your wings, Lord. ஆண்டவரே மனிதரனை கைவிடலாம், ஆண்டவரே உற்றார் உறவினரனை கைவிடலாம், பெற்ற தாயும் என்னை கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனாய், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனாய், ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் இருப்பதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.

அமேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில அவர்கள் ஒரு முடவனை பார்த்தார்கள். அந்த முடவன் அவரிடத்துல பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் சில்வர், ஐ டோன்ட் ஹாவ் கோல்ட், ஆனால் அதைவிட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்னோட கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பொண்ணும் வெள்ளியும் உள்ளவங்க பெரியவங்க கிடையாது. இயேசுவின் நாமம் யாரிடத்திலே உள்ளோ அவர்கள் தான் பெரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா.

ஆமென். ஒருவேளை பலவீனத்திலே யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேளையில சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமம் எனக்குள்ளே உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் சுகம் எனக்கு உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சொல்ல போற சரீர வியாதிகளை குணமாக்கும் இயேசுவினுடைய நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம். Whatever be your sickness, whatever be your disease, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த வேளையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தரனை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் சரீரத்துல பலவீனமா இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா.

ஆமென். ஒருசிலருடைய வாழ்க்கையில பயம், சத்ரு இப்படி பண்ணிருவானோ, சாத்தா இப்படி பண்ணிருவானோ. சம் பீப்புள் ஆர் அஃப்ரேட், மேபி சேட்டன் வில் டூ திஸ் இன் மை லைஃப், வி வில் டூ தட் இன் மை லைஃப். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். The name of Jesus is above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப பாடுறோம் சரிமா? ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவர் சுகமாக்குகிறவர், அவர் யெகோவா ராஃபா என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஆறறிவு படைச்ச மனிதனை விட பறவைகள் ஞானமுள்ளவைகள்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஒவ்வொரு உதாரணமா சொல்றேன், நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பறவைகள் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. எவ்வளவுதான் தானியங்களை கொடுத்தாலும் தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடும். ஒருபோதும் வயிறு முட்ட பறவைகள் சாப்பிட்றதே கிடையாது. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு புளிச்ச ஏப்பம் விடும் பழக்கம் மனுஷங்களுக்கு தான் உண்டு. ஹோட்டல்ல, விசேஷ வீடுகள்ல, விருந்துகள்ல கண்மண் தெரியாம சாப்பிட்டா ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் வரத்தானே செய்யும். பறவைகள் சொல்லி கொடுக்கும் அடுத்த பாடம் என்னன்னா, இருள் சூழ்ந்த பிறகு பறவைகள் தூங்காம இருந்ததே கிடையாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கூட்டுக்கு வந்து தூங்கிரும். நமக்கு வாழ்க்கையே ராத்திரி 7 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது. சமையல், படிப்பு, பொழுதுபோக்கு, வேலை எல்லாமே ராத்திரி தான். லேட்டா படுத்தா கண்ணில் பிரச்சனை, அஜீரணம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் ஒன்னு பின்னால ஒன்னு வந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இரவை தவிர வேற எப்போதும் பறவைகள் உறங்குறதே இல்லை. பறவைகள் மிகவும் கடினமா உழைக்குது. அதனாலதான் இதயம், கல்லீரல், நுரையீரல் போன்ற நோய்களால பறவைகள் பாதிக்கப்படுறதே இல்லை. நம்ம எந்த வேலையும் செய்யாம சோம்பி இருந்தோம்னா நோய்கள் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்காமலேயே வந்துரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு எதிரா பறவைகள் ஒரு நாளும் நடந்து கொண்டதில்லை. இயற்கைக்கு சாதகமாகத்தான் அதோட செயல்கள் எப்பவுமே இருக்கும். மரங்களை வெட்டி மழைய நிப்பாட்டுறதில்ல, குளத்தை மூடி வீடுகளை கட்டுறதில்ல. நாம எல்லாரும் பறவைகள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னன்னா, தன்னுடைய குஞ்சுகளுக்கு வாழ்க்கை பாடத்தை தக்க சமயத்துல சொல்லி கொடுக்கறதுல பறவைகளுக்கு ஈடா நாம வேற யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்களை நாம எப்படி வளர்க்கிறோம்? அவங்க வேலைகளை அவங்களையே செய்ய வைக்கிறோமா? அவங்கள சுதந்திரமா வாழ விடுறோமா? யோசிச்சு பார்ப்போம். பறவைகள் நம்மளை விட ஞானம் உள்ளவைகள்னு இப்போ புரியுதா? கர்த்தர் சொல்றதை கேளுங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்.

இரண்டாம் தீமோத்தேயு அதிகாரம் 2. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தீவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படா.

ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்.

பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடம் கேட்டு நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தூயாவியின் துணை, த ஸ்டியரிங் ஸ்பிரிட். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14:14-26 வரை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவினும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 16:13 பகுதி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Spirit of Truth comes, He will guide you into all truth. ஆவிகளை பகுத்தறிய வேண்டிய முக்கியத்துவத்தை நேற்றைய முந்தைய தினம் நாம் கவனித்தோம். நேற்று ஆவிகளை பகுத்தறிவதிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான முதல் ஏது? திருவசனம், பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ் என்று நாம் தியானித்தோம். இன்று ஆவிகளை பகுத்தறிவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது ஏதுவை குறித்து நாம் கவனிப்போம். அதுதான் பரிசுத்தாவியானவரின் துணை, தி ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் அறிமுகப்படுத்தினார். ஹீ இஸ் அ ஹெல்பர், ஹீ இஸ் அ கம்ஃபர்டர் என்று அவர் அவரை அறிமுகப்படுத்தினார். சத்திய ஆவி என்ற வகையில் அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் தங்கியிருக்கிறார். ஹீ இஸ் ரெசிடென்ட் இன் ஆல் பிலீவர்ஸ். நாம் கேட்கும் உபதேசமோ நாம் காணும் வெளிப்பாடோ கடவுளிடமிருந்து வராததாயிருந்தால் என்று கவனித்துக் கொள்ளுங்கள், நமக்குள்ளேயே ஒருவித வெறுப்புணர்வும் அமைதி குலைவும் ஏற்படும். இதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் இப்படி எழுதி வைத்தான், நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்பொழிவு அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 1:26-27. இந்த வசனம் சபையில் உள்ள பொதுவான போதக ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டதல்ல. நமக்கு போதகர்கள் தேவை, போதகர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அவன் யாரை குறித்து சொல்கிறான் என்றால், அந்த வசனத்தின் துவக்கத்திலே உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் இவைகளை எழுதுகிறேன். ஒரு விதமான வேற்று உபதேசம் என்று வருமானால் நமக்குள்ளிருக்கிற ஆவியானவரே ஒரு விதமான அமைதி குலைவை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துவார். அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், அதுதான் முதல் நமக்கு சுட்டி காட்டுகிற ஆவியானவருடைய
ஒரு நல்ல ஊழியம், ஒரு நல்ல பணி என்று சொல்லலாம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணி என்று பாருங்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் மற்றும் பிசாசின் உபதேசங்கள் குறித்து நம்மை தீர்க்க தரிசனமாய் முன்னெச்சரித்தவர் பரிசுத்த ஆவியானவரே. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 1 தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். இதை ஆவியானவர் சொன்னார் என்று இல்லை, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. The Holy Spirit expressly he has predicted. ஆனால் இன்று விவேகமுள்ள ஒரு விசுவாசி ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் நடக்கும் வினோதமானது ஒரு காரியத்தை நிதானிக்க முற்பட்டால் உடனே அவன் ஆவியை துக்கப்படுத்துகிறான் என்று அவனை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். இது சரியல்ல. கேள்விக்குரிய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவதல்ல, அவைகளை அப்படியே அணைத்துக் கொள்வதுதான் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்தும். ஏன் தெரியுமா? அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்திற்கு மாறான எந்த ஒன்றையும் அது ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் நாம் அதை அணைத்துக் கொள்வோமானால் அதுதான் அவரை அதிகமாக துக்கப்படுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆவியானவரை அவிக்கும் 3 செயல்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10-22 பவுலினால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 1, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதாவது தீர்க்க தரிசனங்கள் யாவையும் அப்படியே கண்டனம் செய்து விடக்கூடாது. 2, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அதாவது எல்லா காரியங்களையும் நல்லதா போலியா என்று நாம் சோதித்து பார்க்க தவறக்கூடாது. 3, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதாவது கேள்விக்குரிய காரியங்களை நாம் அணைத்துக் கொள்ளக்கூடாது. தெசலோனிக்கேயரின் சபை வாழ்வில் கிரேக்க அஞ்ஞான மார்க்கம் எங்கோ புகுந்து விட்டதோ என்று பவுலுக்கு ஒரு அச்சம் இருந்தது என்று 1 தெசலோனிக்கேயர் 3:5 நாம் வாசிக்கிறோம். அலசி பார்க்கும் சிந்தனையாளர்களை அமைதிப்படுத்த இன்றைய நூதன எழுப்புதல் ஊழியர் மேலே குறிப்பிட்டுள்ள முதல் செயலை மட்டும் சுட்டி காட்டுவார். அதாவது தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணாதீர்கள் என்று மட்டும் சொல்வார்கள். பட் அடுத்த 2 இருக்கிறதே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற கேள்விக்குரியதெல்லாம் நீங்கள் அகற்றிவிடுங்கள். அதை அவர் விளக்க மாட்டார்கள். இங்குதான் வசனத்தை வந்து சரியானபடி வியாக்கியானப்படுத்தாமல் விசுவாசிகளை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் மென்மையான தேவ புறாவானவர் 2-3 செயல்களினால்தான் அதிகமாக அவர் துக்கப்படுவார். அசதியாய் அங்கீகரிக்கும் போக்கு முடிவில் ஆவியானவரை அவித்துவிடும். மற்ற ஆவிகளெல்லாம் ஆரவாரிக்கும், எவ்வளவு பயங்கரம். எனவே பிரியமானவர்களே, Beware of passive acceptance of so-called spiritual experiences without an objective analysis. மற்ற ஆவிகளோடு நாம் சரசம் பண்ணுவதை பார்த்து கொண்டு ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் சீறி எழுவார். கேள்விக்குரிய அனுபவங்கள் மீது முதல் பார்வையிலேயே நமக்கு நாட்டம் ஏற்பட்டு விட்டால் பின்னர் திருத்தும் உபதேசங்கள் எல்லாம் செவிடன் காதியில் ஊதிய சங்கு போல் தான் இருக்கும். எனவேதான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து உசிதமற்றதாய் நல்லதாய் அல்லாமல் பொல்லாங்காய் சற்று கேள்விக்குரியதாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லியின் சகோதரன், ஏறத்தாழ 7000 பாடல்களுக்கு மேல் இயற்றி சபை சரித்திரத்தை பிள்ளை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவர். அவர் எழுதிய ஒரு பாடலிலிருந்து இதோ ஒரு கவி. கம் ஹோலி கோஸ்ட், For moved by thee the prophets wrote and spoke, unlock the truth, thyself the key, unseal the sacred book. சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the spirit of truth comes, he will guide you into all truth. தூயாவியானவரே, துணையானவர், எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரமேறி உம்மிடத்திலே எங்களுக்காக ஜெபித்து வாங்கி தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அனாதைகளாக விட்டுவிடாமல் அவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து திருவசனத்தை எங்களுக்கு விளக்கி காட்டி தீய உபதேசங்கள் வரும்பொழுது கர்த்தாவே அவர் உள்ளே இருந்து ஒரு விதமான அமைதி குலவை எங்களுக்குள் ஏற்படுத்தி இப்படியாய் அவர் எங்களை பாதுகாக்கிற ஒரு பட்சியாயிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறைகள் ஆண்டவரே எங்களுக்கு நூதனங்களின் மேல் இருக்கிற நாட்டத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் மென்மையான சத்தத்திற்கு நாங்கள் செவிமடுக்காமல் பார்க்கலாமே பார்க்கலாமே அதையும் தான் பார்க்கலாமே என்று சொல்லி நாங்கள் சென்று அவரை எவ்வளவாக துக்கப்படுத்தி முடிவிலே அவித்து விடுகிறோம்.
கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும். இதை குறித்து ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற ஆவியானவரே இது சரியா தவறா என்று சொல்லி மென்மையாக பேசுவார் என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். பலவிதமான வஞ்சனையின் ஆவிகள் இந்த உலகத்திலே தலைவிரித்தாடும் பொழுது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பான ஏதுக்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஆமாண்டவரே, நீர் செய்கிற அதிசயங்கள், எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஏராளம். நாங்கள் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். We just want to worship you for all the blessings you poured out in our lives. Hallelujah.

முடியாத நன்மைகள், கணக்கிட முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணிவிட முடியுமோ? கணக்கிட்டு பார்த்திட முடியுமோ? அத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. We worship you, Jesus.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நண்பர்கள் எப்படி உருவாயிருப்பாங்கன்னா, அவங்க செய்த ஒன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரே ஒரு நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க, ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்க. ஒரு அறிமுகமே இல்லாத ஒருவரை நம்முடைய வாழ்நாள் நண்பர்களாக கூட மாற்றினோம். ஒரு நன்மை பெருசாக எதுவும் செஞ்சிட மாட்டோம். நம்மளுடைய கஷ்டத்தில், நம்முடைய தேவையின் மத்தியில் யாராச்சும் ஒரு நன்மை செஞ்சவங்க கூட நம்முடைய வாழ்க்கை நண்பர்களாக மாறிடுறாங்க. நினைக்கிறேன் நம்முடைய தேவன் ஏதோ ஒரு நன்மை ரெண்டு நன்மை இல்லை, என்ன முடியாத நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போ எவ்வளவு அதிகமாய் நான் நன்றி உள்ளவர்களாய் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். நீ செய்த நன்மைகளை நான் எண்ணி எண்ணி நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. We just worship you, Lord.

0: worship you, Lord.
1: இசைகிற நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளே. அதை விவரிக்க ஆயுசு நாட்கள் போதாது, அதை விவரிக்க ஆயிரம் நாவுகள் போதாது ஆண்டவர்.

வார்த்தை திரும்ப திரும்ப, எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள். நம்ம உட்காந்து ஒன்னொன்னா எண்ண ஆரம்பிச்சோம்னா அதை எண்ணி முடிக்கவே முடியாது. அத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னை அளவற்ற அன்பினால் என்னை அணைத்தார். எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிரப்பினார்.

செய்த நன்மைகள் ஆயிரம், எண்ணற்ற நன்மைகள். தேவன் நம்மளை எண்ணி பார்க்க அழைக்கிறார். Count your blessings. Count your blessings. ரெண்டு விதங்களை எண்ணலாம். ஒன்று, ஆண்டவர் யோப போல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது 3000 ஆடுகள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள், ஒட்டகங்கள், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ். சில வேளையில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம கண்களுக்கு முன்பதாக அப்படியே இருக்கும். ஆண்டவர் இதுக்காக நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. யூ கேன் கவுண்ட் சம் பிளெஸ்ஸிங்ஸ். ஒரு விதம் அது, பட் இன்னொரு விதம் இருக்கு. என்னன்னா, இதில் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன வைக்கிறார், பட் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, ஆண்டவர் என்ன சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார், அது நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நீ என்ன, சமுத்திரத்தின் மணலை என்ன கூடுமானால் என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார். யோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் என்ன, ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன வச்சார். நம்முடைய வாழ்க்கையில் இது ரெண்டுமே செய்யணும். ஒன்று, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நான் என் கண்களால் பார்த்து நான் ஆண்டவருக்கு எண்ணி நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொன்று இருக்கு, அது அதை விட பெரிய நன்றி. அது என்னென்னா, ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் இன்னும் பார்க்கல, என் காதில் நான் கேட்கல, அது என் சிந்தையில் உணரலை, ஆனால் என்னுடைய விசுவாச கண்களில் நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். I'm counting all the blessings that you have in store for me. எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டு அப்படி தான் நடத்தினார். என்னப்பா, இன்னும் ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டு சந்ததிகளை ஆண்டு அவனுக்கு என்ன சொன்னார், நட்சத்திரங்கள் அளவு என்ன சொன்னார்.

ஆண்டவரே, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். We thank you, Lord. We thank you, Father. We thank you, Father.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்த இரண்டு சிறுவர்கள் தொடர்ச்சியாக வகுப்பறையில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டனர். எனவே அவர்கள் இருவரையும் வகுப்பாசிரியர் பள்ளி முதல்வரை சந்தித்துவிட்டு பிற்பாடு வகுப்பறைக்கு வந்தால் போதும் என்று அனுப்பிவிட்டார். இது அவர்கள் இருவருக்கும் புது அனுபவம் அல்ல. அடிக்கடி முதல்வர் அறைக்கு அவர்கள் இருவரும் போய் வருவது சகஜம். இந்த சிறுவர்கள் இருவருக்கும் தேவன் கண்டிப்பாக தேவை என்று அறிந்து கொண்ட முதல்வர் இருவரில் ஒரு மாணவனை தன் அறைக்குள் வரும்படி சொன்னார். அவன் உள்ளே வந்தபோது தரையிலே உட்கார வைக்கப்பட்டான். முதல்வர் அவனிடம், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன், உள்ளபடி பதில் சொல்ல வேண்டும் என்றார். மாணவனும் சரி என்று தலையசைத்தான். வேர் இஸ் காட் என்று கேட்டார். இந்த கேள்வியை முதல்வர் கேட்டதும் சிறுவன் மிகவும் பயந்து போனான். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக உட்கார்ந்திருந்தான். முகத்தில் பயத்தினால் ஏற்பட்ட பீதி நன்றாக தெரிந்தது. மீண்டும் மீண்டும் முதல்வர் அவனிடம் வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அவனுக்குத்தான் பதில் சொல்ல முடியவில்லை. சிறுவன் பதில் சொல்லாததை பார்த்த முதல்வர் அவனிடம், இப்போது நீ போ, ஆனால் இந்த கேள்விக்கு நீ பதிலை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்று கூறி அனுப்பிவிட்டார். அடுத்தவனுடைய முறை வந்தது. முதலாவது உள்ளே போன மாணவன் வெளியே வந்தபோது இரண்டாவது மாணவன் அவனிடம், டேய் பிரின்சிபல் உன்னிடம் இவ்வளவு நேரம் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார், ஏன் பயந்து போய் வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு முதலாவது மாணவன் அவனிடம், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் எப்படியோ காடை காணவில்லையாம், எனவே பிரின்சிபல் என்னிடம் வேர் இஸ் காட், வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு தெரியாது என்று நான் சொன்ன பிறகும் அவர் என்னை விடவே இல்லை. எப்படியோ காடை காணவில்லை, திருட்டுப்பட்டத்தை நம்மீது கட்ட நினைக்கிறார்கள் என்றான் பயந்த முகத்துடன். ஆம் பிரியமானவர்களே, இது சற்று வேடிக்கையாக இருந்தாலும் இதை போலவே நாமும் அநேகந்தரம் தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை சரிவர விளங்கிக் கொள்வதில்லை. அதற்கு காரணம் நம்மிடம் உள்ள குற்ற மனசாட்சியும் அறிக்கை பண்ணப்படாத பாவங்களும் தான். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவன் நம்மோடு பேசுவதை தெளிவாக கவனிக்க வேண்டும். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். எத்தனை நாட்கள் குற்ற மனசாட்சியுடனும் பாவம் நிறைந்த இதயத்துடனும் வாழப்போகிறோம்? அதற்கு பதில் நாம் தேவனிடம் வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இயேசுவின் சீஷர்களில் ஒருவரான பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது ஒரு வேலைக்காரியிடம், இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்த பின்பு இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். இயேசுவின் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று பேதுரு உடனடியாக புரிந்து கொண்டார். போய் மனம் கசந்து அழுதார். தேவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு பேதுரு இயேசுவை குறித்து ஜனங்களிடம் பகிரங்கமாக அறிக்கையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நாம் இனி கழுவப்படாத இதயத்துடனும் குற்ற மனசாட்சியுடனும் வாழ தேவையில்லை. நாம் அவரிடம் வந்தால் அவர் நமக்கு பாவத்தை மன்னித்து இளைப்பாறுதலை தருவார். ஆகவே தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை விளங்கி கொண்டு அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 16:23-24-25 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. அப்போஸ்தலர் 16:23, அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பாளில் இங்கே நாம் பார்க்கிறோம், பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அந்த அவர்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவர்களை அடித்து நொறுக்கி சிறைச்சாலை தலைவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவர்களை உட்காவல் அறையிலேனாக்கா பயங்கரமான தண்டனை, சாதாரண அறையில் வைக்கல, உட்காவல் அறையிலே வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே இந்த பவுல் சீலாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, அவர்கள் வேதனையை மறந்து இருந்தார்கள். வேதனை வேளையில் வேதனையை நினைத்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை. துன்பத்தை நினைந்து அவர்கள் துவண்டு போகவில்லை. வேதனையை மறந்தார். அடிப்பட்டு அவனை தொழுமரத்தில் கட்டி வைத்து அந்த கால்களெல்லாம் கட்டு போட்ட பிறகும் அவர்கள் எத்தனையோ ரத்தம் வந்திருக்கும், ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி அவர்கள் கவலைப்படலை. மொதல் இன்றைக்கி நம்ம அந்த நேரத்தை அந்த இடத்துல நாம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் வேதனையை மறந்தார்கள். அவர்களுடைய அடிகளும் அநேக அந்த நெருக்கத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சா அதை மறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது, நடுராத்திரியில் உறங்காமல். நடுராத்திரியில் உறங்குவாங்க, வேதனையோட அடிபட்ட ரத்தம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க, டயர்டாகி அவங்க படுத்து தூங்கணும். ஆனால் நடுராத்திரியில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தூங்கவில்லை. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி பிரச்சனை வந்துச்சுனாக்கா என்ன செய்யலை, மூச்சுக்கிட்டு தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கிறோம் அன்பாலே. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. நடுராத்திரியை அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், 3வது காரியம், ஜெபித்தார்கள். என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியில் தூங்காமல், நடுராத்திரியில் ஐயோ டயர்டாக இருக்குது ரத்தம்லாம் சிந்து போச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் வேதனைப்படாமல் நடுராத்திரியை மறந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், 3வது காரியம் ஜெபித்தார்கள், 4வது காரியம் துதித்து பாடினார்கள்னு பார்க்குறோம். இதை இந்த 4 காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சிந்திச்சு பார்த்தேன். என்னென்னா, இன்றைக்கி நம்ம அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நாம் என்ன செய்வோம், அன்பாவிலே வேதனையோடு நாம் வாழ்வோம். வேதனையை நினைத்து அழுது கொண்டு படுத்து அப்படியே தூங்கியிருப்போம். ஆனால் நடுராத்திரியில் அவங்க என்ன செய்யலை, தூக்கத்தை மறந்து வேதனையை மறந்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே அவங்க எப்படி ஜெபித்திருப்பார்கள் இந்த கட்டத்தில், இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரும்போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம், அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதற்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாவிலே அவர்கள் ஜெபித்தார்கள், அழுது புலம்பி ஜெபிக்கவில்லை. அழுது புலம்பி ஜெபித்திருந்தாருன்னா துதித்து பாடியிருக்க மாட்டாங்க, துக்கமாக இருந்திருப்பாங்க. துதித்து பாடுறதுக்கு பற்றி துக்கப்பாட்டு பாடுவாங்க. இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாடு பாடுவோம். நம்ம துக்கமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு துக்க பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம், வருத்தமாக நம்ம மனசுக்கு ஆறுதலாக. அன்பாவிலே இந்த உன்திரு ஆழினிலே இறைவா அந்த பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா என்ற பாட்டெல்லாம் இன்றைக்கி மரண வேளையில் மற்ற நம்ம சோகமான வேளையில் நம்முடைய சோகத்தை பிரதிபலிக்கும்படியாக என்ன செய்வோம், பாட்டெல்லாம் பாடுவோம், துதிக்க மாட்டோம். அன்பால் இங்கே பாருங்கள், அவங்க வேதனையை மறந்து, அவங்க நடுராத்திரியும் மறந்து அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்காமல் சோத்திரம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஆண்டவரே நான் உனக்கு தானே ஊழியம் பண்ணோம், உங்களை பற்றி தானே நாங்கள் சொன்னோம், இவங்க இப்படி என்னை அடிச்சிட்டாங்களே, இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டாங்களே, வலிக்குதே ஆண்டவரேன்னு ஓன்னு அழுதுருந்தாங்கனாக்கா, அழுது ஜெபித்திருந்தாங்கன்னா, புலம்பி ஜெபித்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு துதி பாடல் வராது, அழுகை பாடல் வரும், ஆறுதல் பாடல் வரும். அன்பால் இவங்க ஜெபிக்கும் போதே அவர்கள் ஸ்தோத்திரித்து ஜெபித்திருப்பார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் இன்னைக்கு பாடுகள் பட்டோம், வேதனைகளை அனுபவித்தோம், அடிகள் பட்டோம், எங்களுக்கு சோதனை வந்தது, நெருக்கம் வந்தது, பெரிய பெரிய குற்றவாளிகளை தான் அந்த கழுகு மரத்தில் மாட்டுவாங்க அந்த கால்களை. அப்போ இவங்க தப்பே பண்ணல, சுவிசேஷத்தை சொன்னாங்க, அந்த சுவிசேஷம் சொன்னதுக்கு எங்களை கழுகு மரத்தில் மாட்டி உட்காவலரில் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் நன்றி சொல்லி ஜெபித்தார்கள். அன்பான் அந்த நன்றி சொல்லி ஜெபித்த, அழுது ஜெபிக்கிறதுக்கும் துதித்து ஜெபிக்கிறதுக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுக்கும் சோத்தரித்து ஜெபிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஒரு நெருக்கம், நமக்கு ஒரு பாடு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கண்ணீர் மல்க ஜெபிப்போம், ஐயோ இப்படி ஆச்சு ஆண்டவரே அப்படின்ட்டு நிறையா இருக்குது பாடல். இன்றைக்கி அந்த மாதிரி பாடாமல் துதித்து பாடினார்கள் என்று பார்த்தோம்னா அவங்க ஜெபத்தில் எப்படி இருந்திருந்தால் அவங்க துதித்து பாடியிருப்பாங்க, இதுதான் நான் சிந்தித்தேன். அப்போ அவங்க அழுது ஜெபித்து இருந்தாருன்னா புலம்பல் பாடல் தான் வந்திருக்கும், துதி பாடல் வந்திருக்காது. அவங்க ஜெபிக்கும்பொழுது சோத்தரித்து ஜெபித்ததுனால ஆண்டவரே இந்த அடி எனக்கு வாங்கினது நல்லது, இந்த சிறைச்சாலையில் நான் வந்தது நல்லது, அதுக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சோத்தரித்தார்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதனால் தான் பவுல் அநேக நிருபத்தில் எப்போது சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தெரியப்படுத்துங்கன்னார். இதுதான் அனுபவம். இன்னைக்கு பவுளுடைய அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவலாக இருக்கிறோமா, இன்னைக்கு புலம்பி அழுகிற கிறிஸ்துவலாக இருக்கிறோமா? அன்பாவில் இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, அந்த அம்மா அழுதுட்டு சொன்னாங்க, என் பேரனை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள், அவன் தப்பே பண்ணல, அவன் தப்பே பண்ணாமல் சிறைச்சாலையில் வச்சுட்டான்னு புலப்புலன்னு அழுதாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கிறதுல துதித்து ஜெபித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்கும். அன்பாலே ஏனென்றால் ஒரு ஆண்டவர் நமக்கு எதை அனுமதித்தாலும் என்னவா நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும், அப்போ தான் துதி வரும். அன்பாலே ரோமர் 8:28 அதனால்தான் பவுல் இப்படி ஏதுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அறிந்திருக்கிறது என்று அறிந்திருந்தாதான் பவுலும் சீலாவும் அடித்து துன்புறுத்தி இன்னைக்கு தொழுமரத்தில் மாட்டிக்கிறான்னா ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவரே இந்த சிறைச்சாலையில் எங்களுக்கு தொழுமரத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிறீங்கன்னு நன்றி சொன்னான், துதிக்க ஆரம்பித்தான். அன்பாலே ஜெபிக்க ஜெபமே துதியாய் துதி ஜெபமாய் மாறிச்சு, ஆனால் தான் துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கி நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி உன்னுடைய துன்ப வேலையில், உன்னுடைய பிரச்சனையின் வேலையில், உன்னுடைய நெருக்கத்தின் வேலையில், நஷ்டத்தின் வேலையில், கஷ்டத்தின் வேலையில் நாம் துதித்து ஜெபிக்க கற்றுக்கொண்டோமா, அழுது புலம்பி ஜெபிக்கிறோமா, இன்றைக்கி நம்ம ஜெபம் மாறணும். அன்பாலே இப்படி துதித்து அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால, ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால தான் அவங்களால் துதித்து பாட முடிந்தது. அந்த துதித்து பாடினதனுடைய விளைவு என்ன பாருங்க, அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள், அழுது புலம்பி ஜெபிக்கவில்லை. அந்த துதித்து சோத்திரம் பண்ணி ஜெபித்ததுனால துதித்த ஆண்டவரை தன்னை மறந்து துதித்து மகிழ்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், துதித்து பாடினதுனால என்ன நடந்தது, ஒரு 7 காரியம் நடந்தது, கடகடன்னு சொல்கிறேன். அதன் விளைவு என்னன்னாக்கா பூமியே அதிர்ந்து தான், அவர்கள் ஜெயிலில் நடுராத்திரியில் துதித்த ஆண்டவரை பாட பாட பூமி அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். பூமி அதிர்ந்ததுனால ரெண்டாவது என்ன நடந்ததுன்னா சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சுது, திறக்கப்பட்டனன்னு பார்க்குறோம். மூன்றாவது என்னது, எல்லாருடைய கட்டுகளும் அழுக்கப்பட்டனன்னு பார்க்குறோம். பவுல் சீலாவினுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அங்கு மற்ற சிறை கைதிகளுடைய கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது? இவர்கள் நிமித்தம், இவளுடைய துதி நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? அவுக்கப்பட்டது. அன்பால் அடுத்தது என்னன்னாக்கா, அந்த கைதிகள் சிறைச்சாலை கட்டு அவுந்த உடனே என்ன செய்வான்? எந்த கைதியாக இருந்தாலும் தப்பிச்சு போக தான் நினைப்பான். ஆனால் எந்த கைதியுமே என்ன செய்யலை, தப்பித்து ஓடவில்லை. இவர்கள் துதித்து பாடினதனுடைய விளைவு அந்த கைதிகள் மனம் திரும்பி நல்லவர்களாக மாறினார்கள். அன்பால் அதனுடைய விளைவு இன்னும் என்னன்னாக்கா, ஆறாவது காரியம், அஞ்சாவது காரியம், சிறைச்சாலையினுடைய தலைவன் மனம் திரும்பினான். தற்கொலை நேராக போனவன் கத்தி எடுத்து தன்னை உருவ குத்திக்கணும்னு நினைச்சா, ஐயோ கைதிகள் எல்லாம் ஓடிட்டாங்கனாக்கா நான் என்ன செய்வது, என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்திருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சான், தன்னைத்தானே குத்தி கொள்ள போனான், தற்கொலை பண்ணிக்கொள்ள. ஆனால் அவன், அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செய்யப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த துதியினுடைய விளைவு அடுத்தது ஆறாவது காரியம் என்னது, அவர்களுக்கு காயம் கட்டி, யாருக்கு? சீலாவுக்கும் பவுலுக்கும் காயத்தை கட்டி அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான். அவனுடைய மனநிலை எப்படி இரக்கம் உள்ளவனாய் மாறினான். ஒரு கைதிக்கு இரக்கம் பாராட்டுகிறான் ஒருத்தவன், ஏன் ஒரு அதிசயம் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்கிறான், தன் வீட்டாரோட, ஏழாவது காரியம், தன் வீட்டாரோட அவர்களை வீட்டுக்கு அழைத்து போய் வீட்டாரோட தேவனை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று மகிழ்ந்து களி கூர்ந்தான் என்று பார்க்கிறோம். அன்பாலே இந்த சோத்திரம் பண்ணி ஜெபித்து துதித்து பாடினதனுடைய விளைவு என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்த ஏழு காரியங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நீ நானும் அன்பாலே தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிறோமா? துக்கத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கிறோமா? நமக்கு வந்த வேதனைகளின் பாடுகளையும் நினைத்து நினைத்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அதெல்லாம் நிறுத்து. உன் அழுகையில், உன் புலம்பில், உங்க அங்கலாய்ப்பை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த பவுலும் சீலாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது பின்விளைவுகள் என்னவாக இருக்கோ, இந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்பாவில்லே இன்னைக்கு பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, தோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். ஐயோ நாங்கள் ஊழியம் பண்ணுறோமே, இந்த ஊழியம் பண்ண விளைவு எங்களை அடிச்சுட்டாங்களேன்னு சொல்லி புலம்பவில்லை, அழவில்லை, ஜெபிக்கவில்லை, அப்படிப்பட்ட அழுது ஜெபிக்கவில்லை. அவர்கள் சோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் துதித்து பாடினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியை மறந்து என்ன செஞ்சாங்க, நடுராத்திரியிலே தேவனை நோக்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க, துதித்து பாடினார்கள், வேதனையை மறந்து பாடினார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்வோம், வேதனையோடு படுத்து தூங்குவோம். வேதனை வந்துச்சுனாக்கா ஜெபிக்க மாட்டோம். வேதனை வந்துச்சுனாக்கா நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். எல்லாம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்வோம், கவுந்தடிச்சு படுத்து தூங்குவோம். ஆனால் இவங்க என்ன செய்யலை, வேதனையை மறந்து நடு ராத்திரியிலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து ஆண்டவரை துதித்து பாடினதனுடைய விளைவு அநேக சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்தன, கதை கைதிகள் விடுதலையானார்கள். இன்றைக்கி அவர் என்ன செஞ்சாங்க, பவுலும் சீலாவுமே விடுதலையானாங்க. ஆனால் சிறைச்சாலையினுடைய கைதியினுடைய கைதிகள் மனம் திரும்பினார்கள், சிறைச்சாலை தலைவன் மனம் திரும்பினான், அவனுடைய வீட்டார் அனைவரும் மனம் திரும்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று மறு வாழ்க்கை வாழ்ந்தார், மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்று மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபமும் நம்முடைய துதித்து பாடக்கூடிய பாடலும் இன்னைக்கு அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது, அநேகருடைய சிறையிருப்பை திருப்பக்கூடியதாக இருக்கிறது, அநேகருடைய ரட்சிப்புக்கு அது வழிவகை வாசலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பாலே நம்ம அழுது புலம்பி செபிக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது, ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வராது. இன்னும் நீ அழுது புலம்பிக் கொண்டே தான் இருக்கணும். இதுதான் பிசாசுடைய கிரியை, நல்லா புரிஞ்சுங்க. அதனால்தான் ஆண்டவர் பவுலை மறைத்த அநேக நிருபத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்துங்கள்னு எழுதுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்கு வரும்னு சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் அனுபவம். பவுல் தன்னுடைய அனுபவத்தையும் ஆண்டவரோடு கற்றுக்கொண்ட காரியத்தையும் தான் இன்றைக்கி நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பாவில்லே இன்றைக்கு அநேக காரியத்தை நாம் பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு என்னோடு பேசுகிறார். இன்றைக்கி நீ வேதனையில் இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், நிந்தையில் இருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். அன்பாலே இன்றைக்கு நீ சோர்ந்து போகாத, நீ சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு, துதித்து பாடு. ஆண்டவர் உன் கட்டுகள் எல்லாம் என்ன செய்வார், அழுப்பார். இன்றைக்கி அந்த கட்டுகளை உன் கட்டு மட்டும் அழுக்கிறது இல்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். இப்படி ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அழுது புலம்பி ஜெபித்த காலங்கள் உண்டு, இனி அப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்காமல் எதற்கு அழ வேண்டும், எதற்கு சோத்தரித்து ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மளுடைய தவறை ஒற்றுக்கொண்டு நம்முடைய மற்றவங்களுக்காக அழ வேண்டும். அன்பாவில் அடுத்தவளுடைய கஷ்டத்துக்காக அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. வேண்டான்னு சொல்லலை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கோ, உன்னுடைய பாதிப்புக்கோ, உனக்கு வரக்கூடிய நெருக்கத்திலேயோ அழுது நீ புலம்பனா உனக்கு விடுதலை கிடையாது, விமோச்சனம் கிடையாது. அப்பொழுது நீ சோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஓன் சிறையிருப்பை மாத்துறாரு, உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்கிறாரு. அதோடு இல்லாமல் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய கிருபையை உனக்கு தருகிறார். இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் அழுது புலம்பி ஜெபித்த காலம் போதும் ஆண்டவரே, இன்றைக்கு இதோடு நான் நிறுத்திக்கிட்டு ஆண்டவரே இனிமேல் சோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். பவுலும் சீலாவும் சோத்திரம் பண்ணி ஜெபித்ததினால்தான் துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் துதித்து பாடினதினால்தான் அவர்கள் சிறையிருப்பும் திரும்பிச்சு, அநேக கைதிகளுடைய கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலையினுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டான், குடும்பமாக ஞானசானம் எடுத்து அவன் குடும்பமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதே போல நானும் நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்காம ஆண்டவரை சோத்தரித்து ஜெபித்து துதித்து பாடி வெற்றியை பார்க்க உதவி செய்யும். எல்லாருடைய கட்டுகளும் இன்றைக்கு ஆண்டவரை அகன்று போகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை நீ திருப்ப போறீங்க. நன்றி, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பாவன்லே.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்து.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்புகிற அனைவரையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து திருப்தியாக்கி நடத்த வாழ்த்துகிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் அதனுடைய 27 வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை. மோசே பிறந்து 3 தூக்கி எறியப்பட்டவன் நைல் நதியில். அதன் பிறகு பார்வனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்படுகிறான். அப்பொழுது அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான என்று அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் பொக்கிஷங்கள் இருக்கிறது அவனுக்கு. எகிப்தில் அனுபவிக்கக்கூடிய அநேக அனித்தியமான சந்தோஷங்கள் இருக்கிறது. பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 24 வசனத்திலே, பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, மோசே அதை வெறுத்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நமக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் வைக்கிற கேள்வி இதுதான், நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எகிப்தில் என்ன குறை இருந்துச்சு மோசேக்கு? நல்ல பதவி, நல்ல பொக்கிஷம், நல்ல வாழ்க்கை, அரண்மனை. இதற்கு மேலே ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ என்ன வேண்டும்? ஆனால் மோசே அதை வெறுத்தானா? அதை வெறுத்து புறப்பட்டு போனான். எங்கே போனான் தெரியுமா? வனாந்திரத்தில். மோசையை பார்த்து கேட்கலாமா, என்ன மோசே நீங்கள் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, ஆனால் அதை விட்டுட்டு இந்த வனாந்திரத்தை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மோசே சொல்லுகிற காரணம் எதுவாக இருக்கும் தெரியுமா? கர்த்தர் இல்லாத எகிப்தில் இருப்பதை விட கர்த்தரோடு இருக்கிற வனாந்திரம் எனக்கு மேன்மையானது. எகிப்தில் பொக்கிஷம் இருக்கலாம், எகிப்தில் பதவி இருக்கலாம், எகிப்திலே அநித்தியமான எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே இல்லையே. இயேசுவோடு கூட குடிசை வீட்டில் வாழ்வது தானே மேன். இயேசு இல்லாத 3 வீட்டில் இருப்பதை விட இயேசுவோடு இருக்கிற குடிசை வீடு மேன்மை தானே. நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? நாம் எதை மேன்மையாய் பார்க்கிறோமோ அங்கே இருக்க விரும்புகிறோம். பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளத்தை விட தேவ ஜனம் என்கிற அடையாளத்தை மோசே மேன்மையாய் பார்த்ததினாலே எகிப்தை வெறுத்து எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் வருகிறான். பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட நீதி நிமித்தம் துன்பப்படுவதை பாக்கியமாய் மோசே எண்ணினதினாலே எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் வருகிறான். இந்த நாளிலே நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எந்த அடையாளத்தில் அறியப்பட விரும்புகிறோம்? பரலோக தேவன் கவனிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எப்பொழுதுமே நமக்கு முன்பாக 2 இருக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஜீவனும் இருக்கும், மரணமும் இருக்கும். கேட்டுக்கு போகும் வாசலும் இருக்கும், ஜீவனுக்கு போகும் வாசலும் இருக்கும். எதை தெரிந்தெடுக்கிறோம்? மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருக்கு. அவன் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கிறான், எனக்கு அவர் வேணும், என் ஆண்டவர் வேணும், அவரை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும். இதில் அவன் உறுதியாக இருந்ததுனால அவன் கர்த்தருடைய சாயலை கண்டான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆரோனி மிரியாமும் அழைப்பித்து சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான். எங்கே இருக்க விரும்புகிறோம்? எதை மேன்மையாய் பார்க்கிறோம்? அவருடைய ஸ்தானத்தில், அவர் இருக்க விரும்புகிற இடத்துல. ஆமென். அவருக்கு எங்கே மேன்மை இருக்கிறதோ, அவருக்கு எங்கே மகிமை இருக்கிறதோ, அவருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கிறதோ, ஒரு தேவப்பிள்ளை அங்கே இருக்க தான் விரும்புவோம். நாம் எதை நாடுகிறோம், எதை விரும்புகிறோம் சிந்திப்போம். நம்மை மாற்றிக்கொள்வோம் மோசேயை போல. அநித்தியமான காரியங்களுக்காக, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக தேவன் இல்லாமல் நீ வாழ்ந்து விட நினைக்காதே, துணியாதே. அவரிடத்துல, அவரோடு, அவருக்காக. இதுவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதா, மோசே போல நீர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், உமக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்து
விட வேண்டிய வேலை விட்டு உம்மிடத்தில் வர ஆண்டவரே நீர் நியமித்த பாதையில் தொடர எங்களுக்கு கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியானவர் மூலம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று யோவான் 16:13 காண்கிறோம். உங்களை வழிநடத்த ஒருவர் இருக்கும் போது உங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குறைந்து போகும். வழிநடத்த வல்லமையுள்ளவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதோடு அல்லாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கவும் செய்வார் என்று சொல்லி இருப்பது இரட்டிப்பான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு தருகிறது. உங்கள் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறுக்கு சந்துகளில் நிற்கிறீர்கள். பல வகையான பாதைகளுக்குள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாதைகளை பற்றி போதுமான அறிவு உங்களுக்கு இல்லை, உங்களுடைய ஞானமும் குறைவுபட்டது. ஆனால் ஆவியானவரோ சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சகலவற்றையும் சரியாய் நிதானிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல கூடியவர். அவர் வழி நடத்தினால் நீங்கள் ஒருபோதும் திசை மாறி செல்வதில்லை. கர்த்தருடைய வழிகள் நித்தியமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பதும் உங்களுக்குள் தங்கி இருப்பதும் எத்தனை மேன்மையானது! வழிநடத்தும் ஆவியானவர் பேசுகிற ஞானத்தையும் கூட உங்களுக்கு தந்தருடுவார். வேதம் சொல்லுகிறது, எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்று லூக்கா 12:11-12 காண்கிறோம். பேச வேண்டிய ஞானமுள்ள சரியான வார்த்தைகளை தக்க நேரத்திலே ஆவியானவர் உங்களுடைய நாவிலே தந்து சிறந்த கல்விமான்களைப் போல பேசும்படி செய்வார். அன்றைக்கு பேதுரு பேசின வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கல்வி அறிவு இல்லாதவராய் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவின் வார்த்தைகள் வேதத்தில் எவ்வளவு பிரதானமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் எழுதிய நிரூபங்களை அப்படியே ஆவியானவர் வேதத்துடன் இணைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? பவுலையும் சீலாவையும் ஊழிய பாதையிலே ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்து எத்தனை அருமையாய் வழிநடத்தினார். ஊழியத்தை ஆரம்பிக்க வழிநடத்தியவர் ஊழியத்தின் மத்திய பகுதியிலும் கடைசி வரையிலும் கூட வழிநடத்தி கொண்டே இருந்தாரே. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தரின் மீது வைத்துவிட்டு அவரை பாடி துதித்து மகிழுங்கள். விசுவாசத்தை துவக்கிக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவர் தெளிவான சத்தத்தோடு தெளிவான திட்டங்களோடு மெல்லிய குரலில் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்வின் நாயகன் உங்களை அருமையாய் வழிநடத்துவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படியான தேவனுடைய செய்திகளையும் இனிய பாடல்களையும் நீங்கள் 24 மணி நேரங்களில் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் தேசத்தில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் ஒரு ஓவியனை அழைத்து இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான அபூர்வமான ஒரு பறவையை எனக்கு வரைந்து கொண்டு வா என்று கேட்டார். பல மாதங்கள் கடந்து சென்றாலும் அந்த ஓவியன் படத்தை கொண்டு வரவில்லை. எனவே ஒரு நாள் அந்த சக்கரவர்த்தி ஓவியனின் கலைக்கூடத்திற்கு சென்று ஏன் இவ்வளவு காலம் என்று விளக்கம் கேட்டார். உடனே ஓவியர் ஒரு வெள்ளை திரைச்சீலையை அதற்கான ஸ்டாண்டில் மாட்டினார். சில நிமிட நேரங்களில் அந்த பறவையின் படம் தயாராகிவிட்டது. அது உண்மையாகவே ஒரு உயிருள்ள பறவை போல காட்சியளித்தது. அந்த ஓவியனின் திறமையை வெகுவாக பாராட்டினார். என்றாலும் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சற்று கோபத்துடனே சக்கரவர்த்தி கேட்டார். உடனே அந்த ஓவியன் தன்னுடைய கலைக்கூடத்தின் ஒவ்வொரு அறைக்கும் சக்கரவர்த்தி அழைத்துச் சென்றார். அங்கே இறகுகள், இறக்கைகள், நகங்கள், கால்கள், கண்கள், அலகுகள் இவற்றை தனித்தனியாக வரைந்து வைத்திருந்த அத்தனை ஓவியங்களையும் எடுத்து அரசன் முன் வைத்தார். இவைகளையெல்லாம் கவனமாக பார்த்த சக்கரவர்த்தி இந்த ஓவியத்தை வரைந்து முடிப்பதற்கு காலதாமதமான காரணத்தை புரிந்து கொண்டார். ஒவ்வொரு சிறிய அளவிலான காரியத்திலும் உள்ள மேன்மையை கொண்ட அந்த பறவையின் வடிவம் அத்தனை தத்ரூபமாக வரையப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நாம் செயல்படும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் தொடர்ந்து நீண்ட காலமாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன காரியத்தை நாம் செய்து முடித்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். பல சிறிய வேலைகளின் தொகுப்பே சிறப்பான வாழ்க்கையின் சிகரமாகும். பெரிய காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் கவனம் செலுத்தி ஒவ்வொரு மணித்துளியும் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நமது வாழ்வை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக மாறிவிடும். வேத புத்தகத்திலும் இரண்டு தாளந்துகளை மட்டும் பெற்றுக்கொண்ட ஒருவன் நான்கு தாளந்துகளோடு வந்து நின்ற பொழுது, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று இயேசு கூறியதை வாசிக்கிறோம். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி எதுவாக இருந்தாலும் சிறு காரியங்களிலும் பொறுப்புள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் சிறப்பாக செயல்பட தீர்மானம் எடுப்போமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3 33 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us once again read Proverbs chapter 3 verse 33.
1: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
2: The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just.
1: நம்முடைய வீட்டை குறித்து நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார்.
2: Our God is concerned regarding our house.
1: ஒரு நீதிமான் தன்னுடைய வீட்டின் மேல் கவனம் உள்ளவனாய் இருக்கிறார்.
2: A righteous is much concerned about his house.
1: அவனுடைய வீட்டை அவன் எப்படி வைத்திருக்கிறான், அவன் குடும்பத்தை எப்படி நடத்துகிறான் என்பது அவன் எவ்வளவு நீதிமானாய் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம்.
2: So it is a great sign that how he leads his family, how he maintains his life, that shows as a sign for his righteousness.
1: நோவா ஒரு நீதிமான்.
2: நோவா was a righteous man.
1: வேதம் சொல்லுகிறது அவன் தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழையிலே ரட்சிக்கப்பட்டான்.
2: The Bible says he feared the Lord and he received the warning of the Lord and he was saved along with family in an ark.
1: தன் மொத்த குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டவன் நோவா.
2: Noah was the one who made or saved this entire family.
1: நான் நினைக்கிறேன் அது ஒரு நீதிமானுடைய அடையாளம்.
2: That is a sign of a righteous man.
1: தான் மாத்திரம் நல்லவனா இருந்தால் போதும், தன் வீடு எப்படி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறவன் நீதிமான் அல்ல.
2: A righteous is not a person who says that if he is alone is better, if he is alone is living well, that is enough. He is not concerned about his family.
1: 128 சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: if you read Psalm 128,
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை பற்றி எழுதும் பொழுது அவனுடைய மனைவியை குறித்து, அவனுடைய பிள்ளைகளை குறித்து, சந்ததிகளை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
2: When it says about the man who fears the Lord, it also speaks about his wife, his children and also about his descendants.
1: யோசுவா அவன் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பூமிக்கு நேராய் கடந்து போன பொழுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி தன்னுடைய பயணத்தில் தன் குடும்பத்தையும் அவன் சேர்த்து கொண்டார்.
2: When Joshua went towards the promised land, he said, as for me and my household, we will serve the Lord, and he added also his family along with him.
1: தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவ சபை எப்படி நடத்துவான் என்று புதியற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம்.
2: Even in New Testament we read that if a person doesn't know how to put his house in order, how can he lead his church?
1: ஒருவன் நீதிமானாய் இருப்பானானால் அவன் மூலமாய் அவன் வீடு ஆசீர்வதிக்க.
2: If a man remains righteous, then his family will be blessed and his house will be blessed through him.
1: நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
2: But the Lord blesses the habitation of the just.
1: நீதிமான்களுடைய வீட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை கடந்த 2 ரெண்டு காரியங்களை கவனித்து வந்தோம்.
2: For the past 2 we were meditating on 2 as what are the blessings of the house of man of God.
1: முதலாவது கவனித்தோம் நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, அதிக பொக்கிஷம் உண்டுன்னு கவனித்தோம்.
2: First we saw from Proverbs 15:6 in the house of the righteous is much treasure.
1: அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு நீதிமானுடைய வீட்டிலே தேவனுடைய செல்வத்தின் அல்லது பொருளாதார ஆசீர்வாதம் அவன் மேல் இருக்கிறது.
2: It means that the prosperity or the financial blessings of God will remain in the house of a just man.
1: இரண்டாவது நாம் நேற்றைக்கு கவனிக்கும் பொழுது ஏசாயா 32:18 வாசிக்கும் போது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று சொல்லி நாம் கவனித்தோம்.
2: And yesterday when we meditated, we read from Isaiah chapter 32 verse 18, and my people shall dwell in peaceable habitation and in sure dwellings and in quiet resting places.
1: இரண்டாவது தேவன் ஒரு நீதிமானுடைய வீட்டிற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் என்று கவனித்தோம்.
2: And second blessing that the Lord gives on the house of the righteous is peace.
1: இன்றைக்கு மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை கவனிக்க போகிறோம்.
2: Today we're going to meditate the third blessing.
1: நீதிமொழிகள் 10:22
2: Proverbs 10 verse 22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார்.
2: The blessing of the Lord it maketh rich and he addeth no sorrow with it.
1: கர்த்தர் ஒரு நீதிமானுடைய வீட்டிலே கொடுக்கிற மூன்றாவது முக்கியமான ஆசீர்வாதம் மகிழ்ச்சி.
2: The third important blessing that the Lord gives on the house of a righteous man is pleasure.
1: கர்த்தர் ஒரு நீதிமானின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், அவன் வீடு ஒரு மகிழ்ச்சியின் வீடாய் மாறுகிறது.
2: A sign which shows that the Lord blesses the house of a righteous man is that his house becomes a pleasurable or joyful house.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட அதிலே தேவன் மகிழ்ச்சியை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
2: Even when you consider the personal life of the saints of God, the Lord gives them joy and then the Lord bless them.
1: ஆகவே சங்கீதம் 89:15 ஐ வாசிக்கும் போது,
2: That's why if you read Psalm 89:15,
1: கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று பார்க்கிறோம்.
2: We read how blessed are the people who know the joyful sound.
1: சந்தோஷமான சத்தத்தை அறிகிற மக்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
2: How blessed are the people who know the joyful sound.
1: அந்த சந்தோஷத்தின் சத்தம் ஒரு மகிழ்ச்சி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறது.
2: So this joyful sound or the joy also remains in the personal life of a man.
1: ஏசாயா தீர்க்கதரிசியிலே கர்த்தர் பேசும்போது,
2: When the Lord speaks in the book of Isaiah,
1: ஏசாயா 51:11 வாசித்து பாருங்கள்.
2: If you read Isaiah 51:11,
1: 51:11,
2: 51:11,
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வாசிக்கிறோம்.
2: Here we read, Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their head. They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away.
1: நான் நினைக்கிறேன் ஒரு நீதிமான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷன்.
2: So I think a man of God or a righteous man is being redeemed by the Lord.
1: அந்த மீட்கப்பட்டவனுக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறது நித்திய மகிழ்ச்சி.
2: And in the life of the redeemed of the Lord, he gives this joy, eternal joy.
1: நான் நினைக்கிறேன் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவாடுதல் இருக்கும்.
2: I think in the life of a righteous man there will be a moving of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அந்த நீதிமான் மேல் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று சந்தோஷம்.
2: If the fullness of the Holy Spirit remains in the life of this righteous man, one of the fruit of the Spirit is joy.
1: கலாத்தியர் 5:22 வாசிக்கும் போது, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் என்று வாசிக்கும்.
2: When you read Galatians chapter 5 verse 22, the fruit of the Spirit is love then joy.
1: அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுடைய லைஃபை பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் இருக்கும்.
2: So when you see the life of people who are led by the Lord, you can find this joy always remaining in their life.
1: நான் இன்னும் சொல்லுவேன், ஆச்சரியமான காரியம் என்னன்னா இந்த மகிழ்ச்சி ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து திருடவே முடியாது.
2: So I can tell you which might be more surprising, that this joy which the Lord gives cannot be robbed from the life of a righteous man.
1: அவன் வந்து ஏதோ ஒரு நேரம் இல்ல, எப்பொழுதுமே அவன் சந்தோஷமா இருக்கான்.
2: It's not that he will be happy at some times, but he will be happy at all times.
1: 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வாசிப்பீர்களானால்,
2: If you read 1 Thessalonians chapter 5 verses 16 to 18,
1: எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம்.
2: We read, rejoice always.
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க.
2: Pray continually.
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க.
2: Give thanks in all circumstances.
1: அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
2: For this is God's will for you in Christ Jesus.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எந்த சூழ்நிலையிலேயும் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்.
2: So people who remain happy in any circumstances, they are the children of God.
1: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதும் போது அவர் எழுதினாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதினார்.
2: So what is more surprising is that Apostle Paul, when he wrote an epistle or letter from the prison, he said, Rejoice in the Lord always, and again I say rejoice.
1: எப்பொழுது சொன்னாரு?
2: When did he say?
1: உபத்திரவத்தின் நடுவில்.
2: Amidst the persecution.
1: அவர் சிறைச்சாலையில் உட்கார்ந்திருக்கும் போது.
2: When he was sitting in a prison.
1: அவருடைய சந்தோஷத்தை யாராலுமே பறித்து கொள்ளவே முடியல.
2: No one was able to take away his joy from him.
1: அதைதான் வேதம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும்.
2: That's what the Bible says, an everlasting joy shall be upon their head.
1: இது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் சந்தர்ப்பத்தினால் வந்த ஒரு சந்தோஷம் அல்ல.
2: This is not a joy which they receive just because of a circumstances or a situation.
1: இது அவர்களை விட்டு பறித்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம்.
2: This is a joy which cannot be taken away from them.
1: எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கேயும் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்.
2: People who remain happy.

0: focus and peace and fullness of the Holy Spirit.
1: Joy in the Holy Spirit. Appo kartharukulla எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது வந்து தேவராஜ்யம்.
0: So being always joyful in the Lord is the kingdom of God.
1: அது புசிப்பினாலும் குடிப்பினாலும் வருகிறது கிடையாது.
0: It does not come out of drinking and eating.
1: அது பெறுவதினாலும் இழப்பதினாலும் கூடுகிறதோ குறைகிறதோ கிடையாது.
0: It will not add or subtract because of receiving or losing.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இந்த சந்தோஷம் அவருடைய மிக வேதனையான நாட்களிலேயும் அவரால் மெயின்டைன்
0: So even in the life of Apostle Paul, we can see that he was able to maintain this joy and happiness even in his very afflicted times.
1: நீங்கள் 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
0: if you come to 2 Corinthians chapter 7,
1: 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை பாருங்களேன்.
0: 2 Corinthians chapter 7 verses 4 and 5.
1: மிகுந்த தைரியத்தோடே உங்களோடே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்.
0: Great is my boldness of speech toward you. Great is my glorifying of you. I am filled with comfort. I am exceeding joyful in all our tribulation.
1: எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா
0: இருக்கிறேன்.
1: ஐந்தாம் வசனம் பாருங்க.
0: Look at verse 5.
1: எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன.
0: For when we were come to into Macedonia, our flesh had no rest, but we were troubled on every side without where fightings, within where fears.
1: அப்ப பாத்தீங்கனா புறம்பே வந்து போராட்டம்.
0: So outside they had fightings.
1: வாழ்க்கையே ஒரு பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு.
0: Their entire life was into a kind of tribulation.
1: உள்ளே பயங்கள் நிறைஞ்சிருக்கு.
0: And within them they had fears.
1: ஆனால் இந்த உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுலால் அனுபவிக்க முடிந்தது.
0: But this apostle Paul was able to experience exceeding joy even in the time of tribulation.
1: ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம்.
0: So in the life of a child of God there is always joy.
1: Father Buckmans அவர்கள் ஒரு அழகான பாட்டு எழுதினாங்க, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
0: So Father Buckmans wrote a very beautiful song, our Jesus gives a joy always.
1: என்றும் ஆனந்தத்தை தருகிறார்.
0: He gives us joy always.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது,
0: even when our Lord and Savior Jesus Christ spoke,
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
0: if you come to Matthew chapter 5,
1: மத்தேயு 5:11-12 பாருங்க.
0: Matthew 5 verses 11 and 12.
1: என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
0: Blessed are you when men shall revile you and persecute you and shall say all manner of evil against you falsely for my sake.
1: 12th வசனம்.
0: Verse 12.
1: சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே.
0: Rejoice and be exceeding glad, for great is your reward in heaven, for so persecuted they the prophets which were before you.
1: அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம்னு சொல்லும் போது இயேசு சொன்னாரு, உங்களை துன்பப்படுத்தி உங்களை வந்து நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர்ல பொய்யா சொன்னா கூட நீங்க எப்படி இருக்கணும்னா சந்தோஷப்பட்டுதான் இருக்கணும்.
0: So when you say we have to be joyful always, here Jesus says when people revile you, persecute you and make all kind of false accusation against you, you have to remain happy.
1: அப்பொழுது கூட உங்க சந்தோஷம் குறையவே கூடாது.
0: And even then your joy should not be.
1: நீங்க சந்தோஷப்பட்டு களி கூருங்க.
0: You have to be rejoice and be exceeding glad.
1: இந்த உலகத்துல நீங்க பாடுபடும் போது கூட உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கணும்னா பரலோகத்துல என்னுடைய பலன் மிகுதியா இருக்குன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படணும்.
0: Even when you suffer in this world, you have to consider that your reward will be great in heaven and then you have to rejoice over it.
1: எந்த சூழ்நிலையும் நம்முடைய சந்தோஷத்தை திருட முடியாது, திருட கூடாது.
0: No situation can rob our happiness and it should not rob our happiness.
1: எந்த மனிதனும் நம்முடைய மகிழ்ச்சியை களவாடவே கூடாது.
0: No man should rob our happiness.
1: எந்த பிரச்சனையும் நம்முடைய சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து விட கூடாது.
0: No problem should take away this happiness from us.
1: துன்பமே வந்தாலும் உபத்திரவமே வந்தாலும் சந்தோஷமாய் சகிப்பேன்.
0: No matter whether it is tribulation or persecution, I will endure joyfully.
1: எவ்வளவு

0: அவமானம் வந்தாலும் சந்தோஷத்தோடே நான் சகிப்பேன்.
1: No matter how much shame I have to encounter, I will endure very joyfully.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை.
1: That is the personal life of a Christian.
0: நான் நினைக்கிறேன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை நாம் எல்லா நிலையிலேயும் நாம் காக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருப்போமானால்.
1: So I think if we are in a state where we can keep up this joy always in a Christian life,
0: na nenikiren nammudaiya kudumbathileyum adai kaaka vendiyathu nammudaiya poruppu.
1: So I think it is also our responsibility to keep that joy in our family.
0: Nammudaiya thanippatta vaalkaiyileyum endrum sandosham, nammudaiya kudumbathileyum nithiya magizhchi irukka vendum.
1: So we should have joy in our personal life always, and we should also have eternal joy in our family.
0: Silarude prachana enna na thanippatta vadama sandoshama irukiren solluvaanga. குடும்பத்திற்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்காது.
1: The problem with certain people is that they will be happy personally in their life, but in their family they don't find the joy.
0: ஆனால் நீதிமானுடைய வீட்டில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னு சொல்லும்போது ஒரு நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கணும்னா எப்பொழுதும் மகிழுகிற ஒரு வீடாய் களிகூறுகிற ஒரு வீடாய் இருக்கணும்.
1: So when the Lord says that he blesses the habitation of the righteous, it means the house of a righteous should be always joyful house and there should be happiness there.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 24 வசனம் ரொம்ப அருமையா சொல்கிறது.
1: Luke chapter 15 and verse 24 says very beautifully.
0: என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று போடுறேன்.
1: Here we read, for this my son was dead and is alive again. He was lost and is found, and they began to be merry.
0: சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
1: They began to be merry.
0: அப்ப அர்த்தம் என்னன்னா ரொம்ப நாளா உங்க வீட்டுல என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை.
1: இட் மீன்ஸ் தட் தேர் வாஸ் நோ ஹாப்பினஸ் இன் தட் ஹவுஸ் ஃபார் அ லாங் டைம்.
0: அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கல.
1: தே டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஜாய்.
0: இன்னொரு விதமா சொன்னா அந்த சந்தோஷத்தை அவங்க இழந்திருந்தாங்க.
1: இன் அதர் வேர்ட்ஸ் தே ஹவ் லாஸ்ட் தட் ஹாப்பினஸ்.
0: ஆனா நீண்ட காலம் கழித்து எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து சந்தோஷப்பட துவங்கினார்கள் என்று பார்க்க.
1: But after a long time they all gathered together and they began to be happy.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இது என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டது.
1: This really touched my heart.
0: நம்ம வீடுகளில் கூட சந்தோஷம் தொடங்கணும்.
1: Even in our families this happiness should begin.
0: இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலேயும் சந்தோஷம் ஆரம்பிக்கணும்.
1: In the houses of everyone who listen to this word, this happiness should begin in their house.
0: யாருடைய வீட்டிலே ஆகிலும் சந்தோஷம் இழந்து போய் சந்தோஷம் முற்றிலுமாக இல்லாமல் போன ஒரு நிலை உங்க வாழ்க்கையில நீண்ட நாளா இருக்குமானா கர்த்தருந்த வசனத்தை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில உங்க வீடுகளில் சந்தோஷத்தை துவங்க பண்ணுவாராக.
1: So is there any houses which has lost this happiness and joy for a very long time? When you listen to this word, may the Lord again begin that happiness in your life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வீட்ல கூட சந்தோஷம் துவங்க வேண்டுமானா என்ன செய்யணும்?
1: What are we supposed to do for this happiness to begin in our family?
0: இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இயேசு கூறிய இந்த ஓமானத்தில் இதுக்கு ஒரு மூன்று விடைகள் இருக்கிறது.
1: So we can find three answers from the parable which the Lord Jesus told in this chapter.
0: எப்படி நாம் சந்தோஷத்தை நம்முடைய குடும்பத்தில் துவங்க பண்றது?
1: So how to begin to be happy in our family?
0: வாழ்க்கையில் எத்தனையோ துக்கங்கள் வரும்.
1: There might come many sorrows in our life.
0: எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும்.
1: There will come many problems and struggles in our life.
0: இந்த அன்புள்ள தகப்பன் தன்னுடைய மகனை இழந்து விட்டான்.
1: This loving father lost his son.
0: அந்த மகன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு தூரதேசம் போயிட்டான்.
1: This son took away all his properties and went to a far country.
0: துன்மார்க்கமான வழியில தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டான்.
1: He lived a wicked life.
0: அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்தது.
1: His life brought much pain to life of many people.
0: ஆனால் வீட்டில் இவ்வளவு போராட்டம் இருக்கும்போது கூட மீண்டும் சந்தோஷம் துளிர்விட ஒரு வாய்ப்பு உண்டானது.
1: But though there was a kind of problem everywhere in this house, but there came an opportunity for them to have this happiness to begin in.
0: உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் உங்க குடும்பம் போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் சந்தோஷத்தை கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
1: I tell you, no matter how much problems and struggle might be going in your family, but our God is able to begin that happiness in your life again.
0: எப்படி இந்த சந்தோஷம் துவங்கினது?
1: How did this happiness begin?
0: எப்படி இந்த சந்தோஷம் துவங்கினது?
1: How did this happiness begin?
0: அதே லூக்கா 15 அதிகாரத்தினுடைய 22 வசனத்தை பாருங்களேன்.
1: If you look at the same Luke chapter 15 verse 22.
0: லூக்கா 15:22.
1: Luke 15:22.
0: அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்த அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம்.
1: But the father said to his servants, bring forth the best robe and put it on him, and put a ring on his hand and shoes on his feet, and bring hither the fatted calf and kill it, and let us eat and be merry.
0: நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம்.
1: Let us eat and be merry.
0: முதலாவது நம்முடைய வீட்டிலே மீண்டும் சந்தோஷம் வர வேண்டுமா?
1: First thing for us to have or begin this happiness in our life.
0: முதலாவது நான் சொல்லுவேன், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
1: I could tell you, make the most of every opportunity.
0: Use the chance. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
1: Use the chance.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த வீட்ல பாருங்க, துக்கம் கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது.
1: So here this house had many opportunities for them to grieve about.
0: நிறைய துக்கங்கள் அந்த வீட்ல இருந்தது.
1: There were many sorrows in that house.
0: உதாரணமாக அப்பாவுக்கு இருந்த ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டான்.
1: For example, one of the two sons of the father has left the house.
0: பாதி ஆஸ்தி அழிஞ்சு வீணா போயிருச்சு.
1: Half of the possession is totally spoiled and destroyed.
0: பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொடும் பாவங்கள் வந்துருச்சு.
1: There came great many sins in the life of their children.
0: ஊரிலேயும் பெரிய அவமானம் வந்திருக்கலாம்.
1: There might be even shame in the nation.
0: எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த வீட்ல இருந்தது.
1: There were many problems in that family.
0: ஆனால் ஒரு நாள் வீட்டை விட்டு போனவன் திரும்ப வந்து விட்டான்.
1: But one day the one who left the house returned back.
0: அவன் பரிதாபமாக வந்தாலும் வீட்டுக்கு வந்து விட்டான்.
1: Though he came in a pathetic situation, but still he came back.
0: அவன் பசியோடு வந்தாலும் வந்து விட்டான்.
1: Though he came with hunger, but he returned back.
0: அவன் வேலைக்காரரை விட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலைமையில வீட்டுக்கு திரும்பினாலும் வீட்டுக்கு வந்து விட்டான்.
1: Though he returned back in a state which was more least than his servants, but still he returned back.
0: அவன் பசியோடு வந்தாலும் வந்து விட்டான்.
1: Though he was hungry, but still he returned back.
0: பாருங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா?
1: What did the father do?
0: வீட்டிற்கு வந்த பிள்ளையை பார்த்துட்டு அவர் திரும்ப திரும்ப பழைய கதைகள் அவர் பேசல.
1: The father did not look at the son and again speak the old stories.
0: அவன் மரித்தான் பா, இப்ப உயிரோடு வந்துட்டான்.
1: He was dead but is alive again.
0: அவன் காணாமல் கிடந்தா இப்ப காணப்பட்டுட்டான்.
1: He was lost then but now found.
0: இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா புசித்து சந்தோஷமா இருக்கலாம்.
1: Therefore let us eat and be happy.
0: இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்.
1: This is a good chance.
0: இது ஒரு நல்ல வாய்ப்பு.
1: This is a good opportunity.
0: நம்ம ஏன் இத நழுவ விடணும்?
1: Why should we lose this opportunity?
0: சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை கொடுத்திருப்பாரானா நம்ம அதுல சந்தோஷப்படுவோம்.
1: If the Lord has given a reason for us to be happy, then let us rejoice in that chance.
0: இந்த நேரத்துல நம்ம பழைய இழப்புகளை பத்தி எல்லாம் பேசிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருக்க வேண்டாம்.
1: Let us not speak about the old losses and worry about it now.
0: இப்போ நம்ம என்ன செய்வோம்னா கர்த்தர் கொடுத்த நன்மைகளில களி கூறுவோம்.
1: Now let us rejoice in the goodness that the Lord has given us.
0: கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம்.
1: Let us make use of the chance.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் நம்முடைய வீடுகளில கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்.
1: Even in our houses the Lord gives us many chances for us to be happy.
0: அது சின்ன வாய்ப்பா இருக்கலாம், அது பெரிய வாய்ப்பா இருக்கலாம்.
1: It might be a small chance or a big chance.
0: அது திடீரென்று எதிர்பாராத ஒரு வாய்ப்பா இருக்கலாம், வருடந்தோறும் நடக்கிற ஒரு காரியமா இருக்கலாம்.
1: It might be a sudden unexpected opportunity or it might be something that happens a routine every year.
0: ஆனால் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கா சந்தோஷப்படுறோம்.
1: No matter whatever chance it might be, if you get a chance to be happy, then remain happy.
0: ரோமர் 12:15 சொல்கிறது.
1: Romans 12:15 says,
0: சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள்.
1: Rejoice with those who rejoice.
0: சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட்டுருங்க.
1: Rejoice with those who rejoice.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வீட்ல சந்தோஷப்பட வாய்ப்பு உண்டாயிருச்சுனா நழுவ விட்டுறவே கூடாது.
1: So if you have a chance or choice to be happy at home, don't leave it.
0: பிரசங்கியின் புஸ்தகம் 3 12-13 வசனங்களை பாருங்க.
1: If you read Ecclesiastes chapter 3 verses 12 and 13,
0: மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்.
1: I know that there is nothing better for people than to be happy and to do good while they live, that each of them may eat and drink and find satisfaction in all their toil. This is the gift of God.
0: நான் நினைக்கிறேன் சந்தோஷம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
1: I think this happiness is something that we have to choose.
0: நாம தெரிந்து கொள்ளணும்.
1: We have to choose it.
0: நாம சந்தோஷமா இருக்கிறது காரணங்களை நாம தெரிந்து கொள்ளணும்.
1: We have to choose the choice or reasons for to be happy.
0: நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாம நழுவ விடுவோமானால் எதுவுமே நம்மளை சந்தோஷப்படுத்தவே முடியாது.
1: If we lose the chances of being happy, then nothing can make us happy.
0: சில நல்ல நேரங்கள் கூட துக்கத்தோடு கழிக்கிறவங்க இருக்கிறாங்க.
1: There are some people who spend good times with all sorrows.
0: ஏன் அப்படினு சொன்னா அதற்கு அவங்க துக்கமா இருக்கிறதுக்கு ஒரு 10 15 காரணங்களை சொல்லுவாங்க.
1: It's because they will give 10 to 15 reasons to be sorrow.
0: இதே வீட்ல பாருங்க, இதே வீட்ல அப்பா சொல்றாரு அந்த வேலைக்காரர்களை பார்த்து, நாம புசித்து சந்தோஷமா இருக்க கடவோம்னு சொல்றாரு.
1: In the same house the father said unto his servants, let us eat and be merry.
0: எல்லாருமே சந்தோஷமா இருக்க முயற்சி செய்த போது அந்த வீட்டினுடைய மூத்த குமாரன் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி வெளியே நின்று கொண்டிருந்தார்.
1: When everyone were trying to make an effort to be happy, the elder son, he determined and decided not to be happy and he stayed out of the house.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்லுவேன், சில வீடுகள்ல இருக்கிறாங்க சில பேரு, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல காரணங்கள் சந்தோஷப்பட கிடைத்தாலும் அதுல ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு வெளியே நிப்பாங்க.
1: So there are some people in houses where no matter how many chances they get to be happy, but still they find something wrong over there, they find some fault, they find, they complain and they remain outside without having the joy.
0: சிலர் பார்த்திருக்கீங்களா, போறது திருமண வீடுன்னு போவாங்க.
1: So there are certain people, can you have would have seen, they will go to a wedding.
0: எதுக்காக போவாங்க?
1: Why did they go there?
0: அந்த குடும்ப தாரோட சந்தோஷப்படுறதுக்கு.
1: To rejoice with that family.
0: ஆனா உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்கனா பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க.
1: But once they go there, they will create many problems.
0: தங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு ரொம்ப கோபித்துக் கொள்வாங்க.
1: They will be very angry because they have not respected them properly.
0: அவங்கள கூப்பிடல, அவங்கள விசாரிக்கல, அவங்கள கவனிக்கலன்னு சொல்லி பெரிய பட்டியல் போட்டு குறை சொல்வாங்க.
1: So they will list out many things that they did not take care, they did not honor them, they did not respect them and they will make many problems.
0: எனக்கு பந்தியில சரியா சாப்பாடு போடல.
1: Good food was not served for me.
0: முதல் வரிசையில இடம் கொடுக்கல.
1: They did not give me the seat in the first row.
0: என் பேரை வந்து அங்க சொல்லல.
1: They did not utter my name.
0: அது என்ன இடம் அது?
1: What is that place?
0: எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரு நேரம்.
1: It is a time when everyone will be happy.
0: அந்த குடும்பம் தம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது அப்படினு சொல்லி சந்தோஷப்படுற நேரத்துல நாம வந்து துக்கத்துக்கு காரணமா மாறிட கூடாது.
1: When that family rejoices that there is a wedding going on in their family, we should not become a reason for them to be sad.
0: நாம முக்கியமானவர்கள் அல்ல அங்க.
1: We are not important.
0: முக்கியம் என்னன்னா திருமணமாக போகிற அல்லது திருமணமான பிள்ளைங்க அவங்க குடும்பத்தார் மகிழ்ச்சியா இருக்கணும்.
1: So the children who are getting married and the family who is conducting that marriage, they are the more important one. They should be happy over there.
0: அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சிலர் குறை சொல்லுவாங்க.
1: Some people will complain that the food is not good there.
0: இடம் சரியில்லைன்னுவாங்க.
1: They say the place is not good.
0: எதையாவது ஒரு குறை சொல்லி ஒரு துக்கத்துக்கு ஒரு காரணமா அவங்க மாறிடுவாங்க.
1: So they will complain about something and they become the reason for sadness there.
0: அவங்கள யாருமே திருப்தி படுத்தவே முடியாது.
1: No one can satisfy them.
0: அவங்களால பாருங்க அவங்க பண்ற பிரச்சனையினால அந்த வீடே ஒரு அழுகையா மாறிடும்.
1: And because of the problem they create, the entire house will become a weeping.
0: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், சந்தோஷப்பட ஒரு வாய்ப்பு இருக்கா? சந்தோஷப்படுறவங்களோட நீங்களும் சந்தோஷப்படுங்க.
1: I tell you with love, if you get a chance to be happy, then you rejoice with the one who are happy.
0: நாம ஒன்னு யோசிக்கணும், நம்மால மற்றவர்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கணுமே தவிர குறைய கூடாது.
1: We should think, we should have this idea that others' happiness should increase because of us, I should not decrease.
0: எத்தனை பேர் இப்படி ஒரு பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம்?
1: How many of us have such a kind of habit?
0: எபேசியர் 5:16 சொல்கிறது,
1: Ephesians 5:16 says,
0: நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு.
1: It is making the most of every opportunity because the days are evil.
0: பாருங்க, இப்ப நம்ம நாட்களே பாத்தீங்கன்னா பொல்லாத துக்கம் நிறைந்த நாட்களா தான் மாறிக்கொண்டிருக்கிறது.
1: So when you look at our days have become so evil and our days of sorrow now.
0: எவ்வளவோ வியாதி, வேதனை, இழப்புகள், துக்க செய்திகள் மாறி மாறி நாம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம்.
1: We are continually listening to many kinds of sickness, death, many kinds of other problems and pain.
0: இவ்வளவு பிரச்சனை நடுவுல ஆண்டவர் வந்து சில வேளையில மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரா, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிற நேரத்தை கொடுக்கறாரா, அதை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: Amid such problems, when God gives us a chance and opportunity to be happy with our family and in our house, we have to make use of that opportunity.
0: நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
1: If you have come home,
0: நீங்க நான் சொல்றேன், வேளையில இருக்கிற பழுவையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வீட்டுல கொண்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்களா துக்கமாக்காதீங்க.
1: So don't bring all the burden, all the problems that you have in your workplace, and don't dump it over your family and make them sad.
0: நான் சொல்லுவேன், வீட்டாரோடு சந்தோஷப்படுங்க.
1: I tell you, rejoice with your family members.
0: அந்த பிரச்சனையை அங்க ஆபீஸ்ல விட்டுருங்க.
1: You leave that problem in your office.
0: வீட்ல சந்தோஷமா இருங்க.
1: You be happy at home.
0: வேதம் சொல்லுகிறது, உன் இளவயதின் மனைவியோடு நீ சந்தோஷமா இரு.
1: The Bible says you have to rejoice with the wife of your youth.
0: உன் பிள்ளைகளோடு களிகூர்ந்து இரு.
1: You have to rejoice with your children.
0: மனமகிழ்ச்சியா இருங்க.
1: You have to rejoice with them.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், நம்ம வந்து சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி சந்தோஷப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல.
1: First I would tell you, we should be happy by making the best or use the chances that we get.
0: இரண்டாவது, நாம் எப்படி சந்தோஷப்படணும் அப்படினு கேட்டா, லூக்கா 15 அதிகாரம் 32 வசனத்தை வாசிப்பீர்களானால்.
1: Second, how we should be happy when you read Luke chapter 15 and verse 32.
0: அங்கே வாசிக்கிறோம், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னார்.
1: It was meet that we should make merry and be glad, for this thy brother was dead and is alive again, and was lost and is found.
0: நான் சொல்லுவேன், ரெண்டாவது எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா?
1: Second, when will we have this happiness?
0: நாம் வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது மாத்திரமல்ல.
1: Not only when you use the chance.
0: இந்த வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு.
1: There's an important word in this verse.
0: ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
1: It was meet that we should make merry.
0: அதுல நீ நான் என்று எழுதப்படல.
1: Here it is not mentioned you or I.
0: இது வந்து தனிப்பட்ட விதமா நம்ம சந்தோஷப்படலாம்னு சொல்லல.
1: So it doesn't say that you have to be happy individually.
0: நான் சொல்லுவேன், சந்தோஷம் எப்ப வரும்னா நாம் என்று கூடும்போது.
1: So I could tell you, this joy comes when we come together as we.
0: அப்ப நான் சொல்லுவேன், சந்தோஷம் எப்ப வரும்னா நம்ம வீட்ல ஒரு கூட்டாளிகளோடு நாம் சேரும்போது, கம்பானியன்ஷிப், நம்முடைய உறவுகளாலே இந்த சந்தோஷம் துவங்கும்.
1: So second I would tell you, this joy or happiness will begin with our companionship.
0: தனியாக யாருமே சந்தோஷமா இருக்கவே முடியாது.
1: A person cannot be happy alone.
0: அப்படி ஒருவர் சந்தோஷமா இருக்கறாங்கனா ரொம்ப தன்னலமா இருக்கறாங்கன்னு அர்த்தம்.
1: If a person is happy so, then he is a selfish man.
0: அப்படி வந்து உண்மையான சந்தோஷம் கிடையாது.
1: That is not a true joy.
0: கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
1: Just imagine.
0: உதாரணமாக உங்களுக்கு இந்த உலகத்திலே நீங்க கற்பனை கண்டு, நீங்க கனவு கண்டு ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்ட இடம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருச்சு வெச்சுக்கிடுங்களேன்.
1: Just imagine if you get a free ticket to the place where you dream about, which is your most imagined place actually.
0: Dream destination சொல்லுவாங்க பாத்தீங்களா?
1: They call it as dream destination.
0: அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருச்சு வெச்சுக்கலாம்.
1: Consider you have got a free ticket to that place.
0: அங்க சொல்றாங்க உங்களுக்கு ஒரு மாசம் தங்கிறதுக்கு உங்களுக்கு இலவசமா நாங்க கொடுக்கறோம்.
1: They say that we give you everything free for you to stay over there for 1 month.
0: ஒரு மாசம் உலகத்தினுடைய அனைத்து சிறந்த உணவுகளையும் உங்களுக்கு நாங்க தர்றோம்.
1: We will also provide you all the best foods of this world for 1 month.
0: ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்.
1: But only one condition.
0: நீங்க தனியா வரணும்.
1: You have to come alone.
0: நீங்க அந்த இடத்துல தனியா தான் தங்கணும்.
1: You have to stay alone in that place.
0: நீங்க யார்கிட்டயும் பேச முடியாது, யாரும் அங்க இருக்க மாட்டாங்க.
1: You cannot speak with anybody and you cannot find anyone over there.
0: நீங்க தனியா இருக்கணும்.
1: You have to be alone.
0: அந்த முழு ஹோட்டலும் உங்களுக்கு தான்.
1: The entire hotel is for you alone.
0: அந்த முழு ரிசார்ட்டும் உங்களுக்கு தான்.
1: The entire resort is reserved for you.
0: உங்களுக்கு டெய்லி சாப்பாட மட்டும் நாங்க குவியல் குவியலா வச்சிருவோம்.
1: So we will pile up food for you.
0: நீங்க தனியா இருக்கணும்.
1: You have to be alone.
0: சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: Do you think you will be happy?
0: நிச்சயமா இருக்கவே முடியாது.
1: Surely we cannot.
0: சில பேர் விட்டா போதுன்னு ஓடுனவங்க கூட.
1: Even people who say who are ready to go there.
0: அப்பா, நமக்கு ஒரு deliverance கிடைச்சது அப்படி நினைச்சவங்க கூட.
1: People who think that they got a deliverance.
0: ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அந்த இடம் சந்தோஷமா இருக்காது.
1: After 1 or 2 days they don't find joy over there.
0: ஐயோ, என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையே.
1: I don't find any person to speak to.
0: இந்த ஆகாரத்தை பகிர்ந்து கொள்றது யாருமே இல்லையே.
1: There is no one to share this food with me.
0: இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்ம பரிமாறி கொள்றது கூட, பேசுறது கூட, பகிர்ந்து கொள்றதுக்கு யாருமே இல்லையே.
1: There is no one to even share or describe about this place.
0: தனிமை வந்து சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது.
1: Solitude will never give you happiness.
0: நாம சேர்ந்து வரும்போதுதான் சந்தோஷப்படுறோம்.
1: Only when you come together we will be happy.
0: ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட சொல்வாரு.
1: That's why when Psalmist says he says
0: கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன்.
1: He said I was glad when they said to me come to the house of the Lord.
0: நாங்கள் எல்லாரும் கூட்டமாய் பண்டிகை காலத்தில் சேர்ந்து அங்கே போவோமே அப்படின்னு நினைவு கூர்ந்தார்.
1: And I also reminded that they used to go together in the time of feast over there.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அந்த பண்டிகை கொண்டாடுகிற களிப்போடு நாங்க சேர்ந்து போவோமே.
1: We used to go with a joy of celebrating feast there.
0: அப்போ இந்த சந்தோஷம் எப்ப வரும்னா கூட்டாக அதை அனுபவிக்கும் போதுதான்.
1: So this joy will come when you have a companionship.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: உங்க வாழ்க்கையில இந்த தனிமையில இன்பம் காண்றதை விட்டுட்டு நீங்க குடும்பத்தோட இன்பம் காண ஒரு தீர்மானம் எடுங்க.
1: So even in your life just avoid or give up this idea of having pleasure alone but try to find happiness along with your family.
0: நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான சந்தோஷம்.
1: So when you share this happiness and joy with your family that is the true happiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவரோடு ஒருவர் பேசுறது.
1: Speaking with each other.
0: ஒருவரோடு ஒரு மனம் திறந்து உங்க வாழ்க்கையை நீங்க பகிர்ந்து கொள்றது.
1: Opening up and sharing your life with each other.
0: உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ள போய்டும்.
1: That brings a great joy into your life.
0: உங்க தனிமைப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க.
1: You come out of your solitude life.
0: தனியாக துக்கப்பன் கொண்டாடி கொண்டிருக்கிறத விட்டு வெளியே வாங்க.
1: Just come out of the life where you grieve alone.
0: நான் பாருங்க நம்ம சபையில கூட இந்த தனிமையா இருந்து துக்கத்துல வாடக்கூடாதுன்னு சொல்லிதான் அநேக ஐக்கியங்களை நாம் உருவாக்கி தர்றோம்.
1: So even our churches we make and we create many fellowships because people should not be alone and grieve over it.
0: ஏனடா தனிமை ரொம்ப வேதனையான ஒரு இடம்.
1: Because being alone loneliness is really painful.
0: ஆனா நீங்க ஒருவரோடு ஒரு பேச பழக ஒருவரோடு ஒருவர் நீங்க கலந்துரையாட நீங்க நேரத்தை உருவாக்கி கொள்வீர்களானா அதை போல ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றுமே.
1: But if you make time to speak with each other converse with each other move along and acquaint with each other then there is no other time more special than that.
0: நான் நினைக்கிறேன் நம்மை தனிமைப்படுத்துகிற நம்ம எப்பவுமே தனியா துக்கமா இருக்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க.
1: You just come out of that habit of being alone always.
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம்.
1: That we should make merry and rejoice.
0: அதுல வார்த்தை முக்கியம் என்னன்னா நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
1: The most important word here is we should make merry.
0: நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது.
1: It's not that we should always be thinking about myself and I alone.
0: தனியாவே என்னுடைய சுயநலமாவே நான் யோசிச்சிட்டு இருக்க கூடாது.
1: We should not always think in a selfish motive.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கொஞ்சம் இருந்தா கூட பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படணும்.
1: Even if you have little you have to share and rejoice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மூன்றாவது நான் சொல்வேன் எப்பொழுது தெரியுமா நம்முடைய வீட்டில சந்தோஷத்தை துவக்க முடியும்.
1: The third situation when we can begin this happiness in our house.
0: முதலாவது சொன்னேன் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: First when you use the chance that you get.
0: இரண்டாவது சொன்னேன் நாம சந்தோஷத்தை கூட்டாக நாம கொண்டாடும்போது.
1: Second when you make merry or glad with your companions.
0: மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் இருக்கு.
1: The third important thing.
0: எப்பொழுது சந்தோஷம் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும் தெரியுமா?
1: When will this happiness return back to our house?
0: மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்களேன்.
1: Luke chapter 15 and verse 20.
0: எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
1: And he arose and came to his father. And when he was yet a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வீட்டிலே வந்து சந்தோஷம் துவங்க வேண்டுமா?
1: So if this happiness ought to begin in your house.
0: ரொம்ப முக்கியமான மூன்றாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை குறித்த நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனதுருக்கம்.
1: The third important thing that we should have is a compassion over our family members.
0: ஒரு மனதுருக்க நமக்கு இருக்கணும்.
1: We should have a compassion.
0: அந்த 20ஆம் வசனம் பாருங்க.
1: Verse 20 says
0: அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
1: When he was at a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him.
0: அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: தூரத்துல இருந்து வரும்போதே அந்த பையன் மேல குற்றம் சுமத்தி இருக்கலாம்.
1: When he came far away, you could have accused him.
0: தூரத்துல பாக்கும்போதே அந்த அப்பாவுக்கு கோபம் எழும்பி இருக்கலாம்.
1: So even when the father saw him far away, you could have become furious over him.
0: அவனை வந்து ஓடி போய் அடிச்சிருக்கலாம்.
1: You would have ran and bet him.
0: எவ்வளவோ குறை குற்றங்கள் அவன் மேல பழிகளை சுமத்தி இருக்கலாம்.
1: You could have blamed many faults and mistakes on him.
0: ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: But what happened?
0: அந்த பிள்ளையின் மேல ஒரு மனதுருக்கம் வந்தது.
1: But he had a compassion on the child.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய வீடுகள்ல சந்தோஷம் திரும்ப மனதுருக்கம் என்பது ரொம்ப அவசியம்.
1: I tell you, if happiness ought to begin in a house, compassion is very important.
0: மனதுருக்கம்,
1: compassion.
0: நம்ம வீடுகள்ல தவறுகள் நடக்காம இருக்கவே இருக்காது.
1: It is not that this mistake may not happen at our houses.
0: எல்லாருடைய வீடுகளிலேயும் யாராவது ஒருத்தர் பிழை செய்வாங்க.
1: In every house, any one person will be committing mistake.
0: சிலர் அறிந்து செய்வாங்க, சிலர் அறியாமலே செய்வாங்க.
1: Some people do it aware and some unaware.
0: சில பேர் ஒரு முறை செய்வாங்க, சில பேர் பல முறை செய்வாங்க.
1: Some may do it once, some may do it many times.
0: சில பேர் சின்ன காரியங்கள்ல தவறு செய்வாங்க, சில பேர் பெரிய காரியங்கள்ல தவறு செய்வாங்க.
1: Some may commit mistake in little than small things, some may do it in a great and big things.
0: குற்றம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது.
1: There is no person who have not committed mistake.
0: எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சர்க்கிள் வரதான் செய்யும்.
1: There comes a fall in the life of every person.
0: ஆனால் அந்த தவறுகள் வரும்போது, அந்த தவறுகள் வந்து நிச்சயமாகவே தங்களுக்கு மாத்திரம் இல்ல மற்றவர்களுக்கும் துக்கத்தை உண்டாக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல.
1: When that mistake comes, it is sure that it not only brings a sadness and sorrow to him but also to others.
0: ஒரு துன்மார்க்கனுக்கு, பாவிக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says there is no peace to a sinner.
0: ஒரு துன்மார்க்கனால சந்தோஷமா இருக்கவே முடியாது.
1: A wicked cannot be happy.
0: அதே வேளையில அவன் யாரை சார்ந்து இருக்கானோ அல்லது அவனை யார் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த துக்கத்துல ஒரு பங்கு இருக்குன்றது உண்மை.
1: At the same time, it is also true that the people who are dependent on him and on whom he depends will also share the portion of that sorrow.
0: அந்த துக்கத்திலிருந்து அவங்கலாம் அந்த வெளியே வர முடியாது.
1: They cannot come out of that sorrow.
0: தவறு செய்கிற தகப்பனால குடும்பம் முழுவதும் கண்ணீர் வடிக்கும்.
1: So because of a father who commits a mistake, the entire family will suffer because of it.
0: ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு அப்படினு சொன்னா பெற்றோர் எல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க.
1: When a child commits a mistake, his parents will shed tears.
0: அதிலிருந்து ஒருவரை ஒருவர் நீங்க பிரிக்கவே முடியாது.
1: You cannot separate one from the other.
0: குடும்பம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து தான் ஆகணும்.
1: When you come as a family, you have to share everything.
0: ஆனால் நான் சொல்றேன், இந்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வந்தாலும்,
1: But I tell you, though these mistakes bring sorrow into our life,
0: அந்த தவறுகள்ல இருந்து வெளியே வந்து நீங்க மனதுருக்கத்தோட ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் போது அந்த துக்கத்தை நீங்க என்ன பண்ணிறீங்கன்னா விலக்கிறீங்க.
1: But when you come out of that problem or mistake and when you forgive each other out of compassion, then you come out of that sorrow.
0: பாருங்க, வேதம் சொல்கிறது, நீங்கள் எவ்வளவு இரக்கம் பெற்றீங்கன்னு நினைத்து நீங்களும் உங்கள் குற்றம் செய்தவர்களுக்கு இரங்குங்க.
1: The Bible says you have to be merciful to others, you have to forgive others, taking into consideration how much you have been forgiven.
0: எவ்வளவு கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டியிருக்கிறார்.
1: How much the Lord has forgiven us.
0: நானும் இரங்குவேன்.
1: I will also.
0: நானும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பேன்.
1: I will also forgive the mistake of others.
0: நாம் அப்படி ஒரு இரக்கம் உள்ளவர்களா இருப்போமானால்,
1: If we remain so merciful.
0: நடந்த குற்றங்களை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே ஒருவரை ஒருவர் புண்படுத்தி கொண்டே இருக்கிறத நிறுத்துவோமானால்,
1: If we stop speaking about the mistake that happened again and again and hurting each other again and again.
0: நான் சொல்லுவேன், இந்த காயங்கள் ஆறவே
1: I tell you, these wounds will not be healed.
0: அந்த காயங்களுக்கு வந்து ஒரு முடிவே இருக்காது.
1: There will not be end to those wounds.
0: அந்த வேதனைக்கு ஒரு முடிவே இருக்காது.
1: There will not be an end to that pain.
0: நமக்கு இருக்கிற வாழ்நாள் எல்லாம் திரும்ப திரும்ப பழசையே தான் பேசிட்டு இருக்கணும்.
1: We will be again and again speaking about the old things in our life.
0: பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை யோசிக்க நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
1: Let us make a decision to forget which are at the back and let us also move forward.
0: கர்த்தர் அதற்கு நமக்கு ஒரு மனதுருக்கத்தின் இருதயத்தை தரணும்.
1: The Lord should give a heart of compassion for that.
0: சரி, தவறு நடந்துருச்சு.
1: If something happened wrong,
0: okay, இழப்பு வந்துருச்சா?
1: If there is something loss,
0: இழந்ததை திரும்ப எல்லாம் வாங்க முடியாது.
1: We cannot get back what we have lost.
0: போன ஆஸ்தி வந்து போனதுதான்.
1: The possessions you have lost is lost.
0: கடந்தது காலம் வந்து கடந்ததுதான்.
1: The past is always a past.
0: நடந்த துக்கம் நடந்துருச்சு.
1: The sorrow that happened is a sorrow.
0: அதையே பேசிட்டு இருக்கதுல பிரயோஜனம் இல்ல.
1: There is no use of speaking about it again and again.
0: கடந்தத மறந்துடுவோம்.
1: Let us forget the past.
0: கடந்தத விட்டுருவோம்.
1: Let us leave behind the past.
0: இனி என்ன செய்யணும்?
1: What to do further?
0: இனிமேல் நாம கடந்தத மன்னிச்சு மறந்துட்டு புதிதாக திரும்ப முன்னேறுவோம்.
1: Let us forgive and forget the past and let us move forward.
0: நீங்க அநேக குடும்பங்கள்ல பாருங்க அவங்களுடைய சமாதானம் சந்தோஷம் திரும்ப வராதது காரணம் என்னன்னா அந்த கடந்ததை வந்து மறக்கவும் மன்னிக்கவும் அவங்க தயாரா இல்லாம இருக்கிறதுனால தான்.
1: The reason why they have lost the happiness or this happiness cannot begin in the life of many people is because they are not ready to forgive and forget their past.
0: இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாருங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ பல முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க, கேட்ட பிறகு கூட அடுத்த சாரார் அவர்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாவே இல்ல.
1: Today many houses there are people their parents or children or husband or wife they would ask for forgiveness but the other parties the people on the other side they are not ready to forgive them.
0: அவங்க முன்னேறி போகிறதுக்கு விருப்பம் இல்ல.
1: They don't have desire to move forward.
0: அவங்க கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் காட்டவே மாட்டாங்க.
1: They don't show any kind of compassion.
0: அது பழசே தான் திரும்ப பேசிட்டு இருக்கோம்.
1: They will speak the old things again.
0: நீ எனக்கு என்ன செய்த?
1: What did you do to me?
0: நீ என்ன செய்யல?
1: What did you not do?
0: இதே தான் பேசி பேசி பாருங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் ஒரு குணமாகுதல் உண்டாகவே உண்டாகாது.
1: So they will speak this again and again there will not be a kind of healing or remedy or a kind of transformation in their life.
0: நான் சொல்லுவேன் இன்றைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம ஆண்டவர்ட்ட அன்பா கேட்போம், ஆண்டவரே எனக்கு மனதுருகுகிற ஒரு மனதுருக்கத்தின் இருதயத்தை எனக்கு தாரும்.
1: Today let us ask God Lord give me a heart of compassion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவைட்ட வந்து பெரிய பெரிய சவால்கள் வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசினாரு.
1: So Apostle Peter came to Jesus and spoke many words of challenging words to Jesus.
0: காவலிலும் சாவலிலும் உம்மோடு இருப்பேன்.
1: I will be with you in death and in prison.
0: நான் வந்து எல்லாரும் விட்டு ஓடி போனாலும் நான் போவே மாட்டேன்.
1: Even everyone flees away from you I will not flee from you.
0: எல்லாம் பேசிட்டு கடைசில இந்த மனுஷன்தான் எல்லாரும் பார்க்கிலும் மூன்று முறை இயேசுவை மறுதலித்தான் பார்க்கிறோம்.
1: After speaking all these things we see that this person was the one who denied Jesus 3 times.
0: இயேசுவை அறியேன் என்று சபிச்சு சத்தியம் பண்ணா.
1: He was the one who swore and he said that he don't know Jesus.
0: ஆனால் இயேசுவை பாருங்க.
1: But look at Jesus.
0: அவனை திரும்பவும் உயிர்த்தெழுந்த பின் சந்தித்த பொழுது.
1: When Jesus rose up and met him again.
0: இயேசு திரும்ப பழைய கதைகளை பேசல.
1: Jesus did not speak the old stories.
0: என்னை இப்படி மறுதலித்தாயே அப்படினு சொல்லல.
1: Jesus did not say that you have denied me.
0: ஓ நீ எவ்வளவு என்ன காயப்படுத்திட்டேன்னு பழைய கதைகள் எல்லாம் பேசல.
1: Jesus did not speak the old thing saying that you have hurted me so much.
0: சரி பா நீ மனங்கசந்து அழுத.
1: See you have wept bitterly.
0: எனக்கு அது புரியுது.
1: I can understand that.
0: நீ மனஸ்தாபப்படுறன்னு எனக்கு புரியுது.
1: I know that you are regretting for it.
0: அதனால நான் உன்னை வந்து பழச நான் பேச போறது இல்ல.
1: Therefore I am not going to speak the old.
0: இப்போ நம்ம கேக்குறேன் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா?
1: Now I ask you, do you love me?
0: என்னில் அன்பா இருக்கிறாய்?
1: Do you love me?
0: கடந்தத பற்றி பேசாம இனி வருங்காலத்துல என்ன செய்ய போகிறான் என்பதை பத்தி தான் பேசினேன்.
1: The Lord did not speak about the old, but he spoke about the things that he going to do in the future.
0: இன்றைக்கு நீ என்ன நிலையில இருக்கிறாய்?
1: In what state are you today?
0: என்னை இப்பொழுது நேசிக்கிறாயா?
1: Do you love me today?
0: இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறாயா?
1: Do you love me more than all?
0: அவன் ஆமாண்டவரேன்னு சொன்ன உடனே.
1: When he said yes Lord.
0: என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக.
1: You take care of my lambs.
0: இவ்வளவு அருமையான ஒரு உறவு திரும்ப கட்டப்பட்டது பாருங்க.
1: You can see that relationship was built again very beautifully.
0: இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளே திரும்ப வந்தது.
1: See he got back the joy into him.
0: நான் சொல்வேன் நம்முடைய குடும்பங்கள்ல கூட இந்த மூன்று சுபாவங்கள் நமக்கு இருக்க வேண்டும்.
1: So even in our families and houses we should have these three characters.
0: முதலாவது நான் நினைக்கிறேன் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நழுவ விடாம ஒவ்வொன்றையும் பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: So first we should not miss the chances that we get but make use of the chance.
0: ஒரு சின்ன கொண்டாட்டம் வருதா?
1: If there's a small celebration.
0: ஒரு பர்த்டே வருதா? Anniversary வருதா?
1: If it's a birthday or an anniversary.
0: அத மிஸ் பண்ணாம அத கொண்டாடிடுங்க.
1: Don't miss but celebrate it.
0: சந்தோஷப்படுற காலம் நேரம் கிடைக்கும்போது அதை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க.
1: If you get a time and a season and chance to rejoice you rejoice it.
0: அதுல ஏன் கொண்டாட கூடாதுன்னு சொல்லி ரெண்டு மூணு காரணங்களை சொல்லிட்டு துக்கத்தை இன்னும் துக்கத்தை அதிகமாக்காதீங்க.
1: So don't try to find out reasons why we should not celebrate and be happy and don't add sorrow to that.
0: அதை வந்து skip பண்ணாதீங்க.
1: Don't skip it.
0: அதை வந்து enjoy பண்ணுங்க.
1: You enjoy that moment.
0: நாட்கள் ரொம்ப பொல்லாததா இருக்கு.
1: The days are very evil.
0: ஆகவே அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க.
1: Therefore make use of it.
0: வீட்டுக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க.
1: If you come home be happy.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரங்கள் நீங்க வந்து வீட்டுல விழிச்சிருக்க போறீங்க.
1: Just think about this, you're gonna remain awake only for a few hours before you go to sleep.
0: அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் சந்தோஷமா செலவழிங்க.
1: So spend that little time with happiness.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
1: Second I would tell you.
0: தனியாக சந்தோஷப்பட வேண்டாம்.
1: Don't rejoice alone.
0: ரொம்ப தன்னிச்சையாக சந்தோஷத்தை திட்டமிட வேண்டாம்.
1: Don't plan for selfish pleasure.
0: சில பேர் சந்தோஷம்னா உடனே தங்களுடைய நண்பர்கள்ட்ட ஓடிடுவாங்க, வீட்டாரோட 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்க.
1: Some people when you say happy or joy they will run with their friends, they will not stay at home or be happy with their
0: family. சில பேர் சந்தோஷம்னா இன்னைக்கு இருக்குறது போல மொபைல் போன்ல தானாக சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பாங்க.
1: Some people when you say it happiness they will be rejoicing alone in using their mobile phone.
0: நான் சொல்வேன் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷப்படுவோம்.
1: I say that you be happy with your companions.
0: எல்லாரும் மகிழ்ந்து இருப்போம்.
1: Let us all be together happy.
0: ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்து இருப்போம்.
1: Let us be happy with each other.
0: நான் சொல்வேன் அந்த கூட்டம் நீங்க சேர்ந்து மகிழ்றது தான் வீட்டிற்குள்ள மீண்டும் மகிழ்ச்சியை கொண்டு வரும்.
1: I tell you when you rejoice with your companions that brings back the happiness into your house.
0: மூன்றாவது
1: third
0: சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து விடும்படியான வருத்தங்கள் ஏதாவது நடந்திருக்கா?
1: Is there something that would happen that might be grieving that would have taken away this happiness?
0: ஏதாவது நம்மள காயப்படுத்தி இருக்கா?
1: Is there something that have hurted you?
0: ஏதாவது இழப்புகள் வந்திருக்கா?
1: Is there any losses in your life?
0: பழச விட்டுருங்க.
1: Just leave the past.
0: மன்னிப்பு கேட்டாங்களா?
1: If they have asked forgiveness.
0: மனம் வருந்திட்டாங்களா?
1: If they have regretted for
0: அது ஒருவேளை வார்த்தையினாலோ செய்கையினாலோ மனம் வருந்துறன்றது வெளிப்படுத்திட்டாங்களா?
1: If they have expressed either by a words or action that they feel or regret for that.
0: நான் சொல்லுவேன் உடனே அத யூஸ் பண்ணி சரி நம்ம பழசை விட்டுட்டு திரும்ப கட்டுவோம்.
1: So immediately use that and let us leave the past and let us build again.
0: ஒரு மனதுருக்கம் நமக்குள்ள வரட்டும்.
1: We let us have this compassion within us.
0: மனதுருக்கம் நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றிவிடும்.
1: Compassion with heal all our wounds.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what is the end?
0: இந்த மனதுருக்கத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன சந்தோஷத்தை கூட திரும்ப பெற்றுக்கொள்ளும்.
1: And because of this compassion we will get back the happiness that we have lost in our
0: life. மறந்து விடாதீங்க.
1: Don't forget.
0: கர்த்தர் நம்முடைய வீட்டிற்கு ஒரு நீதிமானுடைய வீட்டிற்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல முக்கியமான ஆசீர்வாதம் சந்தோஷம்.
1: The important blessing that the Lord gives on the house of the righteous is pleasure or joy.
0: Yep. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க.
1: Rejoice always.
0: சந்தோஷப்பட காரணங்களை கண்டுபிடிங்க.
1: Find reasons to be happy always.
0: வாய்ப்புகளை பயன்படுத்துங்க.
1: Make use of the chances.
0: ஒன்றாய் சந்தோஷப்படுங்க.
1: And be happy with your companions.
0: ஒரு மனதுருக்கத்தோட காயங்களை ஆற்றி ஒருவரை ஒருவர் மகிழச் செய்யுங்க.
1: And also make others to be happy by compassion and by healing all your wounds.
0: கர்த்தர் தாமே நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலேயும் தெய்வீக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவாக தருவாராக.
1: May the Lord grant his divine joy and pleasure in each and every houses.
0: Jomanoma.
1: Shall we pray?
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே.
1: Our holy and gracious Father.
0: இந்த நாளிலே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு எங்களை படைக்கிறோம்.
1: Lord this day Lord we commit ourselves at your feet Lord.
0: எங்களுக்கு இருக்கிற நாட்கள் பொல்லாதவைகள் அப்பா.
1: Lord the days that we have are very evil Lord.
0: ஆனால் இந்த பொல்லாத நாட்களிலே எங்கள் காலத்தை நாங்கள் சந்தோஷமாய் செலவழிக்க பயன்படுத்திக் கொள்ள கிருபை தார்.
1: Lord in these days of evil Lord give us grace that we may make use of the opportunities happily in our life.
0: ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்ல எவ்வளவோ துக்கங்கள் இருக்கிறது.
1: Lord there might be many sorrows and sadness in the life of every person who is listening to this.
0: எவ்வளவோ நஷ்டங்கள் இழப்புகள் எவ்வளவோ மனக்காயங்கள் இருக்கிறது.
1: So there might be Lord many depressions many kind of losses in their life Lord.
0: ஆண்டவரே இவைகள் நடுவிலே மகிழ்ந்திருக்க கிருபை தா.
1: Lord amidst this loss help us to be happy Lord.
0: இந்த கேட்ட சத்தியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க கிருபை தா.
1: Lord give us grace that we may make this truth this words and experience in our life Lord.
0: ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டும்.
1: Lord let your joy fill each and every house Lord.
0: இழந்ததெல்லாம் திரும்பத்தாரும்.
1: Lord restore everything that they have lost.
0: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கட்டும்.
1: Lord let eternal joy rest upon their head.
0: சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும்.
1: Lord let all sorrow and mourning be flee away from their lives.
0: உம்முடைய நாமத்தை அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
1: Glorify your name in each and every houses Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4. லைஃப் மேகசீனை வெளியிடும் நிறுவனத்தினர் தங்களது மிகச்சிறந்த நிருபர்களை வாழ்க்கை என்பதன் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை அறிந்து வரும்படி உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தனர். அவர்கள் உலகின் பல இடங்களுக்கும் சென்று தத்துவ மேதைகளிடமும் குழந்தைகளிடமும் கார் டிரைவர்களிடமும் நைல் நதியில் படகோட்டும் படகோட்டிகளிடமும் வாழ்க்கை என்பதன் அர்த்தம் என்ன என்ற ஒரே கேள்வியை கேட்டனர். ஒவ்வொருவரும் தாங்கள் தங்கள் வாழ்க்கையை அறிந்து கொண்டபடி பதில் அளித்தனர். உலகின் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்கள் இந்த கேள்விக்கான பதிலை விளக்கும் விதத்தில் பல புகைப்படங்களை சமர்ப்பித்தனர். அதில் கலங்கரை விளக்கத்தின் படம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. மிகப்பெரிய ராட்சத அலைகள் எழும்பி கலங்கரை விளக்கத்தை மோதிக்கொண்டிருந்தன. கலங்கரை விளக்கம் முழுவதையும் மூழ்கடிக்கும் வண்ணம் அந்த ராட்சத அலைகள் உயரமாக எழும்பின. ஆனால் அதற்குள்ளே இருந்த ஒரு பாதுகாப்பான அறையில் அந்த கலங்கரை விளக்கத்தின் காவல்காரர் இருந்தார். தன்னை சுற்றிலும் ராட்சத அலைகள் சுவர் மீது மோதிக்கொண்டிருந்தாலும் எந்த பயமும் இன்றி கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தார். வாழ்க்கை என்பதன் அர்த்தத்தை நாமும் இந்த புகைப்படத்தில் உள்ளதைப் போல புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை வெற்றியுள்ளதாக மாறிவிடும். நமது வாழ்க்கையை மோதி பார்க்கும்படி பல சூழ்நிலைகள் வரலாம். அதை கண்டு நாம் சோர்ந்து போனால் நம் பலன் குறுகி போய்விடும். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நாம் மிகவும் பாதுகாப்பாக தேவனின் சட்டைகளின் மறைவில் இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். நமது தேவன் நம்மை தமது கரத்தின் நிழலினால் மறைத்திருக்கிறார். தண்ணீர்களோ அக்கினி ஜுவாலைகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை கப்பல் பிரயாணத்தில் இருந்தபோது அந்த கப்பலை யூரோகிலிதோன் என்ற கடும் காற்று ஒன்று மோதியது. பெரும் காற்று மழையில் கப்பல் அகப்பட்டு கொண்டது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் அற்றுப்போனது. யாருமே சாப்பிடவில்லை. ஆனால் பவுலுக்கு மட்டும் தேவன் மேல் திட நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் தேவனுடைய தூதன் பவுலிடம் வந்து, பவுலே பயப்படாதே, உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலுக்கு சொல்லப்பட்டபடியே 276 பேரும் பத்திரமாக நீந்தி கரை சேர்ந்தனர். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் சூறாவளி காற்று போல நம் மீது மோதும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் வரும்போது சூழ்நிலையை கண்டு பதற்றப்படாமல் கர்த்தரை நம்பி அமெரிக்கையாய் இருப்போம். அதுவே நமது பலன். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரு சேதமும் நம்மை அணுக விடமாட்டார்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவரேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு இருப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சாமாமை உள்ளவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.

ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் தேவாதி தேவன். நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண வந்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

மகிமையும் பாத்திரராக எங்கள் தேவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ராஜாதி ராஜனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.

நீர் போற்றப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் அப்பா. எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நீர் ஒருவர்

ஒன்று ராஜாக்கள் 20 அதிகாரம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினார். அவனோடே கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரிகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமத்தராயிருக்கின்றவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகின்றான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதி உத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினார். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகின்றது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரிகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பர்களை எல்லாம் அழைப்பித்து,

இவர் பொல்லாப்பு தடுகின்ற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரிகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவர் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றார். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனாலே அவன் பெனாதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகின்ற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதா இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதி உத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கின்றவன் ஆயுதம் உரிந்து போடுகின்றவனை போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றான். யாரை கொண்டு என்று அகாப் கேட்டார். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீ தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன் தண்டாக புறப்படுகின்ற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவில் இருந்து மனுஷர் புறப்பட்டு வருகின்றார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகின்ற இராணுவமும் நகரத்திலிருந்து வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகின்றவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடு கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து,
அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள். அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோடு சம பூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாதிபதிகளை ஏற்படுத்தி நீர் மடியை கொடுத்த சேனைக்கு சரியாக சேனையையும், அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும், ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் இலக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சம பூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படி செய்தான். மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கின்றார் என்று சீரியர் சொல்லி இருக்கின்றபடியினால் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். ஏழு நாளளவும் அவர்கள் முகாமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரின் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடி போய் நகரத்துக்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கின்றோம். நாங்கள் இரட்டுக்களை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகின்றான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கின்றானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரன் ஆகிய பெனாதாத் இருக்கின்றான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகின்றேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவின் வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகின்றேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது அவர் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான்.
அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தார். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா அவ்வழியாய் வருகின்ற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவனை விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு. இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு இடாயிருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். அதனாலே இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவிற்கு வந்தான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களின் ஜெபம் எதுவாயிருந்தாலும், நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் இந்த நாளில் தாமதியாமல் பதில் தருகிற நாளாய் அமையப்போகிறது. தானியேலின் புஸ்தகம் 9:19 தானியேல் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று கேட்கிறான். தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமைப்படுத்தப்பட்டவன். எந்த சுதந்திரமும் இல்லாத ஒரு நிலையில் தேவனை நோக்கி விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தானியேலுக்கு தெரியும் தேவன் தாமதியாமல் செய்கிறவர் என்று. தானியேலின் புஸ்தகம் 6:28 கடைசி பகுதியில் பார்ப்போமானால், அதில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று உள்ளது. அவனின் ஜெபத்தில் விசுவாசம் இருந்தபடியினால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றான். தானியேலின் புஸ்தகம் 9:2 தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று உள்ளதால், இதிலிருந்து நாம் தானியேலை குறித்து அறிந்து கொள்வது, அவன் வசனத்தை ஆராய்ந்து அறிந்திருந்தவன் என்றும், வசனம் கிரியை செய்யும் என்றும் நம்பிக்கை வைத்திருந்தவன் என்றும் அறியலாம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபித்திருப்பான் என்றும் அறிகின்றோம். இவ்வாறாக தானியேல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால், தானியேலின் புஸ்தகம் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று உள்ளதால், தானியேலின் ஜெபத்திற்கு உடனடியாக தாமதமில்லாமல் பதில் கிடைத்தது. தானியேலின் புஸ்தகம் 9:19 கடைசி பகுதியில் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று உள்ளது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்களாய், இயேசுவின் சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையால் தானியேலின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என கண்பாந்தவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற பாதை கடினமானதாக, சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், வியாதிகள் உங்களை வருத்தலாம், உங்கள் உறவுகளில் விரிசல்கள் இருக்கலாம், ஜெபங்களில் நீண்ட நாளாய் காத்திருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை தாமதியாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், பதில் தருவார் என்ற நிச்சயத்திற்குள் ஜெபியுங்கள். இப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே உங்களின் ஜெபத்திற்கு கட்டளை பிறந்துவிடும், ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் கரிசனை உள்ள, அன்புள்ள, இரக்கமுள்ள ஆண்டவர். நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் ஆசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் கொடுக்காத இந்த பயப்படுத்துகிற ஆவி அநேக தேவ பிள்ளைகளினுடைய சிந்தனைக்குள் புகுந்து அவர்களை பலவீனப்படுத்தி அநேக காரியங்களிலே பயப்படுத்தி விசுவாசத்தை விட்டு, ஜெப வாழ்க்கை விட்டு விலகி போக செய்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பலமுள்ளவர், அன்புள்ளவர், தெளிந்த புத்தியுள்ளவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததன் நோக்கம் என்னவென்றால், நாம் ஒரு பலமுள்ள தேவ பிள்ளைகளாக, அன்புள்ள தேவ பிள்ளைகளாக, தெளிந்த புத்தியுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் பலத்தோடு இருக்க வேண்டும். சரீர பலன் அல்ல, மனதளவிலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டிருக்க வேண்டும். எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டிருக்க வேண்டும். ஏன் நாம் பலப்பட்டிருக்கணும்? எபேசியர் 6:12-13 வாசிக்கிறோம், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் போராட்டம் இல்லை, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகையினால் அந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒரு பலமுள்ள விசுவாசியாய், அபிஷேகம் நிறைந்த விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் பலவீனமாயிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் பலமுள்ள விசுவாசிகளாய் மாறினார்கள், வைராக்கியமுள்ள விசுவாசிகளாய் மாறினார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவை எடுத்துக்கொண்டால், அவர் விசுவாசத்திலே சோர்ந்து போன ஒரு தேவ மனுஷன். அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது முதலில் மறுதளித்தவர் இப்பொழுது சாட்சியாய் நிற்க ஆரம்பித்தார். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது சாதாரணமான மனிதன், ஆனால் அபிஷேகம் அவருக்குள் வந்தபோது கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு புது பலன் கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் வைராக்கியமாய் அவருக்கென்று நிற்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட 2வது நோக்கம், அவர் அன்புள்ளவர். நாம் அன்புள்ள ஒரு விசுவாசிகளாய், எல்லாரையும் நேசிக்கிற விசுவாசிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, குடும்பத்துக்குள்ள கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல, குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்ல, உறவினர்கள் சபைகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள அன்பு இல்ல, அன்பில்லாத ஒரு சூழ்நிலையை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இதை பார்த்து நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்தவர். தேவ பிள்ளைகளே, முதல் பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சவுல் எனப்படுகிற ஒரு பழைய பெயரோடு இருக்கும்போது பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிற மனுஷனா இருந்தார். ஆனால் என்றைக்கு ஆவியானவர் அவர் மேல் இறங்கினாரோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அவர் பேர் மாத்திரமல்ல வாழ்க்கையும் மாறிற்று. எந்த மனிதர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதே மனிதர்கள் இவரை துன்பப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்காக அமைதியா இருந்தார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத நோக்கம், நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அன்பு நிறைந்தவர்.
சகிப்புத்தன்மை நிறைந்தவர், அன்பான தேவன். நாமும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த பரிசுத்தாவியானோரோடு இணைந்து அன்புள்ள தெய்வ பிள்ளைகளாக நடப்போம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். முன்னர் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட மூன்றாவது காரியம், தெளிந்த புத்தி பரிசுத்தாவியானிடத்தில் இருக்கிறது. நிதானம் எல்லாவற்றிலும் மிக நுணுக்கமாய் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறது. எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டியது. பரிசுத்தாவியானவர் வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு வந்துடும். ஏன் கேட்டா சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம் மீது வந்துவிட்டாலே அடுத்து என்ன நடக்கும், அதை பத்தின ஒரு வெளிப்பாடுகள், வீண் செலவுகள் வராது. நிறைய விஷயங்களில பரிசுத்தாவியானவர் முன் அறிவித்து நம்மளை சரிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தியை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுப்பார். பார்வையிலே, பேச்சிலே, நடக்கையிலே, கிரியிலே, எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த புத்தி பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது கிடைக்கும். தாவீது மேலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பிற்பாடு அவன் எங்கு சென்றாலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த பயப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நம்மை விட்டு, நம் எல்லைகளை விட்டு துரத்துவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுத்துகிற ஆவி எந்த மூலையில் இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த நேரத்திலே அவைகள் விலகி போவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதட்டி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் பரிசுத்தாவியானவரை வரவேற்று இந்த நாளிலே பரிசுத்தாவியானவரே பலத்தோடு, அன்போடு, தெளிந்த புத்தியோடு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி நாம் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டு அந்த உன்னதமான பரிசுத்தாவியானவரை மகிமைப்படுத்தலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, நீர் தெளிந்த புத்தியுள்ளவர், பலம் உள்ளவர், அன்புள்ளவர். இப்படிப்பட்ட மகா உன்னதமான பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களையும் அப்படி மாற்ற நீர் விரும்புகிறபடி நான் ஸ்தோத்திரம். இதை காண்கிறபடி பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அன்பு நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம், செப்பனியா இரண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம்,
2: நீங்கள்
1: உங்களை உய்த்து ஆராய்ந்து
2: சோதியுங்கள்,
1: சோதியுங்கள், நீங்கள் உங்களை சோதியுங்கள். நம்முடைய வழிகளை நாம சோதித்து பார்க்கணும், நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் நிற்கிறோம், நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து வந்திருக்கிறோம், நம்முடைய வழிகளை நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக சோதிக்கணுமா? புறம்பல் 3 அதனுடைய 40வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புலம்பல் 3:40 வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து என்ன செய்யணுமா?
2: கர்த்தரிடத்தில்
1: திரும்பணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்கணும், சோதித்து பார்த்துட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஏன் கர்த்தரிடத்தில் திரும்பணும்னா, அவரால் மட்டும்தான் கோணலானவைகளை செவ்வாக்க முடியும், கரடானவைகளை சமமாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும், பாழானதை பயிர் நிலமாக்க முடியும், இழந்ததை திருப்பி தர முடியும், மேன்மையை பெருக பண்ண முடியும், விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும், பூர்வ நிலையில திரும்ப ஸ்தாபிக்க வைக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. தேவனால இது கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியத்தை தேவன் செய்வதற்காக தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ உன்னை சோதித்து பார், நீ உன்னை சோதித்து பார், உங்கள் வழிகளை சோதித்து பார்த்து நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவரால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மீது யாராலும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி என் வாழ்க்கையில விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து தேவனால சீர்படுத்த முடியும். மேன்மையை நின்று தள்ளப்பட்ட நேபுகாத்நேச்சார் புல்லை தின்னுகிறான். அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உயரமான ஸ்தானத்தில் இருந்தானோ அப்படியே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பாருங்க, தாழ்விலிருந்து ஒருவன் உயர்வான ஸ்தாலத்தில் வருவது என்பதை விட வேதனை என்ன அப்படின்னா, மேலிருந்துட்டு சரணு கீழே விழுறது, அந்த அப்படி விழுந்துட்டு திரும்ப எழும்புவது என்பது ரொம்ப கடினமான காரியம். காரணம், அந்த வேதனையை அவங்கள என்ன செஞ்சிடும் அப்படின்னா, பிடிச்சு அமுக்கி வச்சிடும். உள்ள முக்கி தண்ணியில் அப்படி மூழ்கடிக்கிறது மாதிரி அந்த வேதனை. புல்லை சாப்பிட்டுட்டு இருந்த நேபுகாத்நேச்சரை திரும்ப ஆண்டவர் அதை விட அதிகமான மேன்மையை உட்கார வைக்கிறார். தேவனால் இதை செய்யக்கூடும். பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழானதுக்கு பதிலாக, நேற்று வரை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ பார்வை ஆண்டவரால் மாற்றி வைக்க முடியும். பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை பார்த்ததும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது தேவன் கொடுத்த தண்டனை, இது தேவன் கொடுத்த தண்டனை. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தானோ தெரியல, ஆண்டவர் சரியா தண்டிக்கிறார். பாருங்க, கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு இங்க வந்து தண்டிக்கிறார். பாருங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பவுல் அதை குறித்து கலங்கவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பைபிள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வேறு சிந்தையானார்களாம். அவங்க சிந்தைய ஆண்டவர் மாத்துறாரு. ஏன்? ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து, உங்கள் வழிகளை நீ ஒன்ன பாரு. நாம் பல நேரங்களில் நம்மை பார்க்க தவறுகிறோம். நம்மை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வெளியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கிறோம். உள்ள கரெக்டா இருக்கா இல்லையான்னு பிரசனத்துல இருந்து நாம் பார்க்க தவறுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரால் மாத்திரமே விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். கர்த்தரால் மாத்திரமே பாழானதை பயிர் நிலமாக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே இழந்ததை திரும்ப திரும்ப என்று சொல்லும் போது ரெண்டு மடங்கா தர முடியும். கர்த்தரால் மாத்திரமே மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். கர்த்தரால் மாத்திரமே பூர்வ நிலையிலே ஸ்தாபிக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே இவைகள் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்கிறது ஒண்ணுதான், நீ சும்மா திரும்பாத, உன் வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 1 சாமுவேல் 4:4 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. அந்த ஆட்களிலே கர்த்தரை தேடாமல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதிலும் ஓப்பனி பினேகாஸ் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்தியருக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, முறிந்து ஓடுகிறார்கள், முறிந்து ஓடுகிறார்கள். ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய தோல்வி. இந்த நேரத்தில் அதனுடைய 3 வசனத்தை வாசியுங்கள்.
2: ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்தது என்ன?
1: கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தாலும் 1-2 பேர் இருப்பாங்க. நம்ம டைரக்டா வாயை திறந்து கேட்க மாட்டோம், ஆனா கேட்போம். ஏன் இந்த கேள்வி எழும்புவது தவறல்ல, ஆனா இந்த கேள்வியை இவங்க கேட்டு இவங்களுக்குள்ளே கேட்கிறாங்க. கர்த்தர் நம்மை பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிய அடித்தது என்னவென்று தங்களுக்குள்ளாய் கேட்கிறார்கள். கேட்டதோட நிறுத்தி விட்டாங்க. என்ன செய்ய தவறி விட்டார்கள் என்றால், தங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப தவறிவிட்டார்கள். வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள், வீழ்ச்சிகள் இவைகள் வருவது இயல்பு. எந்த ஒரு எல்லா வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாத ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நடந்துதான் ஆகணும். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். பல நேரத்தில் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஏன் ஆண்டவரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் கர்த்தர் இந்த நாளிலே பதில் தர விரும்புகிறார். கேள்வி எழும்புவது பாவம் அல்ல, ஆனா அந்த கேள்வியை நம்ம யாருக்கு முன்னாடி வைக்கிறோங்கிறது தான் விஷயம். இங்கே இவர்கள் பாருங்க, பெரிய அடி அடி வந்ததும் இவங்க என்ன, ஏன் விழ பண்ணினது என்ன அடுத்து யோசிக்கவே இல்லை. தங்கள் வழிகளை குறித்து பார்க்கல. உடனே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க. கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ திரும்பி போறாங்க. திருப்பி அடி சரியான அடி. மீண்டும் முறியடிக்கப்பட்டார்களே அன்றி அவங்களால ஜெயிக்க முடியல. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை, இந்த சாப்டர்ல இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்தார். உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, அதை சுமந்தவர்கள் தங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பாதபடியினாலே அந்த வல்லமை அங்கே வெளிப்படவில்லை. இதே உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே இந்த பெட்டி வைத்ததும் விக்கிரகம் என்ன ஆயிட்டு, கீழே விழுந்து உடஞ்சிட்டு. உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, வல்லமை குறையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறையாது. ஆனால் அதன் வல்லமை விளங்க வேண்டுமானால் அதை சுமக்கிற, அதை உயர்த்துகிற நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, இவங்க அதெல்லாம் செய்யல. இவங்க செய்யாம கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார், ஏ பெட்டியை கொண்டு வா, திருப்பி போறாங்க. திருப்பி அடின்னா சரியான அடி. முதல் அடியில் காக்கப்பட்டார்கள் ஓபனி பினேகாஸ், இரண்டாவது அடியில் மாண்டு விட்டார்கள். அப்ப இப்படி ஒரு அடி வாழ்க்கையில் விழும்போது, இப்படி ஒரு வீழ்ச்சி, ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. வேதத்தில் பரிசுத்தவான்கள் பட்டியலில் நீங்க பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. இந்த அடிகள் வரும்போது என்ன செய்யணும், இங்கே நான்காவது அதிகாரத்தில் இவர்கள் செய்தது போல் அல்ல நாம் செய்ய வேண்டியது. வேறே பரிசுத்தவான்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் நல்ல வழிகளை என்ன செய்யணும். ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய ஜெயம் கிடைக்கிறது. இந்த ஜெயம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அங்க இருக்கிற ஒன்னே நீ எடுத்துட கூடாது, அது எல்லாமே சாபத்தீடானது, அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சாபத்தீடானது, அதை சுட்டரிக்கணும். இப்போ ஆகான் என்கிறவன் என்ன செய்கிறான், யாருக்கும் தெரியாம சில காரியங்களை எடுத்து மறைத்து வைக்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவ கோபத்தை உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை ஆகான் செய்கிறான், கூட இருக்கிறவன் செய்யறான், யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் இவங்க அடுத்து ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன பட்டணம், எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ஆயி பட்டணம் என்பது ஒண்ணுமே கிடையாது. அங்க போன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா அவர்கள் முறிந்து ஓடினார்கள். 7:4 வாசியுங்கள்.
3: அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்.
1: முறிந்து ஓடினார்கள். 5வது வசனம்,
3: ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள்.
1: அடுத்த வார்த்தை,
3: ஜனங்களின் இருதயம்,
1: ஜனங்களின் இருதயம்
3: கரைந்து
1: கரைந்து
3: தண்ணீராய் போயிட்டு,
1: தண்ணீராய் போயிட்டான். இந்த கரைந்து தண்ணீரா போறதை பார்த்திருக்கீங்களா? பெரிய ஐஸ் கட்டி இருக்கும் பாருங்க, நல்லா அப்படி கட்டியா இருக்கும். அது கரைய ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போயிடும். ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. உடனே யோசுவா புறப்படல. இந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க என்பது முக்கியம். வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு அடி விழும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்கே ரொம்ப முக்கியம். ஓப்பினி பினேகாஸ் நாட்களிலே அன்று இஸ்ரவேலர்கள் செய்தது போல் அல்ல செய்ய வேண்டியது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு தோல்வி. இந்த நேரத்தில் அவங்க செய்த காரியம் என்ன? 6வது வசனத்தில் வாசிக்கலாம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்கால மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அங்கே ஏன் என்ற கேள்வி வந்தது, ஆனா அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவில்லை. ஏன் இப்படி பண்ணார், வா இப்படி பண்ணுவோம், இன்னொரு வழியை பார்ப்போம், ஏன் என்ற கேள்வி எழும்புவதல்ல தவறு. ஏன் என்ற கேள்விக்கு சரியான பதிலை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் நம்மால் இனி ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது, இனி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இதுவரை யோசுவாவுக்கு தெரியாது இந்த காரியம், செய்தது ஆகான். யோசுவாவுக்கு விஷயம் தெரியாது, ஆனா அடி யோசுவாவுக்கு, வீழ்ச்சி யோசுவாவுக்கு, தோல்வி யோசுவாவுக்கு. அவன் என்ன செய்கிறான்? விழுந்து கிடக்கிறான் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் விழுந்து கிடவுங்கள், அளவு ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க விழுந்து கிடக்கிறாங்க எவ்வளவு நேரம் பாருங்க, கர்த்தர் வந்து எழுப்பி விடுறது வரைக்கும். நீங்க அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனம்,
3: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது.
1: ஆண்டவர் வந்து அவனை எழுப்பி விடுறது வரை அவன் விழுந்து கிடக்கிறான். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, யோசுவாவை இப்படி இருந்தா சரி வராது, நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஏன், எதனால இப்படி? வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல், பதில் தெரியாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது, தண்ணீர் இருதயம் தண்ணீர் கரைந்து போறது போல கரைந்து போயிட்டு. இந்த நேரத்தில் யோசுவா செய்த காரியம் என்ன? தன்னோடு இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் வந்து அவனை எழுப்பி விடுறார். வேற யாருக்கும் யோசுவாவை எழுப்பி விட முடியாது. கர்த்தர் வந்து, ஏன்பா இப்படி விழுந்து எழும்பு, இப்படி இப்படி நடந்துச்சு, ஆகான் இப்படி இப்படி செய்தான், அந்த தீமை அகற்று என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் யார் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப சமூகத்தில் விழுந்து கிடக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஆமென், அந்த ஆமென். எப்பவுமே ஒரு வார்த்தையை பேசும்போது, சம்மாவை குறித்து பேசும்போது, இந்த வார்த்தையை சொன்னது செய்தி கேட்டவங்களுக்கு ஞாபகம், உன் குடும்பத்தின் சம்மா நீதான். எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், வேற வழியே இல்லை. விழுந்து கிடக்கிறவருக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமென். ஆண்டவர் சொன்ன, எழும்புப்பா, இதுதான் பிரச்சனை, சரி பண்ணு, என்ன செய்யணும் என்கிறதும் தெரிவிக்கப்படும். தேவன் தெரிவித்த பாதையிலே, தேவன் தெரிவித்த வழிமுறையிலே நாம் காரியங்களை செய்யும் போது, செயல்படும் போது நமக்கு ஜெயம்தான் கிடைக்கும். ஆறாவது அதிகாரத்தில் ஒரு ஜெயத்தை வாங்குகிறான், நல்ல ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏழாவது அதிகாரத்தில் அவன் எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு, இப்பொழுது அவன் பார்க்கிறான், இனி என் வாழ்க்கையில எழும்பணும்னா அவர் என்னை எழுப்பினால் மட்டும்தான் முடியும். ஒரு

0: ஹல்லேலூயா. அவன் விழுந்து கிடக்கிற ஆண்டவர் சொன்னார், இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணு, இதை அகற்று. அதே போல யோசுவா செய்தான். 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார். 8:1 வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன்.
0: ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்டு எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதே போல யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், உன் ஈட்டியை நீட்டு. ஈட்டியை நீட்டி கொண்டே இருக்கிறான், கையில ஈட்டியை பிடித்து கையை நீட்டி கொண்டிருக்கிறான். யுத்தம் முடிகிறது வரை யோசுவாவின் கை நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். வாழ்க்கையில எந்த பட்டணத்துல யார்கிட்ட தோற்றானோ அவங்க கிட்ட தான் ஜெயிக்க வைக்கிறார். இதற்கு யோசுவாவை நீ செய்தது என்ன தெரியுமா? யோசுவா செய்தது என்ன? விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. தேவ சமத்துல விழுந்து கிடக்க நேரம் இருக்கிறதா? அப்ப சமத்துல விழுந்து கிடக்கணும். ஆமென். தாவீது விழுந்து கிடந்தான் தேவ சமூகத்துல. சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் தேசத்துக்காக. தானியேல் ஏன் ஆண்டவரே, எதனால? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே வாழ்க்கை நீதான் சோதித்து பார்ப்பான். ஏன் புரியல, தெரியல, அவன் விழுந்து கிடப்பான். அவனுக்கு தெரிவிக்கப்படும், அவன் சரி செய்வான். வேதம் சொல்லுகிறது 10வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 10:14 யோசுவா 10:14. இப்படி கர்த்தர்
1: மனிதனுடைய
0: வாசியுங்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினா யோசுவாவுக்கு ஜெயம். ஆமென். கர்த்தர் இல்லாம நாம யுத்தம் பண்ணினா நாம முறிந்து விழுவோம். தெய்வ பிரச்சனை ஏன் செல்லாமல் போயிட்டு? தேவ கோபம் மூண்டது. ஏன் தேவ கோபம் மூண்டது தெரியல. விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அவன் எழுந்து காரியங்களை செவ்வனே செய்கிறான். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்தது. 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். 21,
1: ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர், இந்த
0: வார்த்தையை பார்க்கணும், இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக
1: ஒருவனும் தன் நாவை
0: அசைக்கவில்லையாம். என்ன அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. தேவன் யுத்தம் பண்ணும் போது பட்டயம் மட்டும் இல்ல, ஒரு சொல்லு கூட வெளியே வராது. ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. நாம யார் வாயை அடைக்க முடியாதுங்க. ஆனா கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணும் போது இது நடக்கும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். எதனால இந்த வீழ்ச்சி? ஏன் என் ஜபத்துக்கு இன்னும் பதில் தாமதிக்கிறது? ஏன் நான் கண்ணீர் விட்டு கதறியும் எனக்கு பதில் இல்லாமல் போகிறது? ஏன் கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு பதில் தெரியவில்லையா? பதிலை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். இதனாலதான் பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. யோசுவா பின் நாட்களில் யோசுவா ஜெயித்தவனாயிருந்தான், ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். சூரியனை நிக்க வைக்கிற அளவுக்கு தேவன் அவனுக்காக கிரியை செய்கிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். வாழ்க்கையில என் வாழ்க்கையில வீழ்ச்சி வந்து விட்டது, என் வாழ்க்கை பாழானது, என் வாழ்க்கையில் நான் எல்லாம் இழந்து விட்டேனே, என் மேன்மை என்னை விட்டு போய்விட்டது, ஆமென், வாழ்க்கையில தோல்வி வந்தது என்று புலம்பலோடு யாராவது இங்கே வந்து அமர்ந்திருப்பீர்களானாலோ, அல்லது ஆன்லைன்ல இதை கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனாலோ, ஆமா, இன்னைக்கு கத்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்க வேண்டாம். அப்பா சமூகத்தில் நீங்கள் உங்கள் அரை கதவை அடைத்துக் கொண்டு தகப்பனே என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பீர்கள், அவர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். கர்த்தர் வந்து யோசுவாவை நிறுத்துறது வரைக்கும் யோசுவா எழும்பல. யோசுவா எழும்ப மாட்டான். யோசுவாவுக்கு தெரியும் அவர் வருவார், அவர் வருவார். காரணம், என்னை அழைங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டவர் என்னை அழைக்கவில்லை. நான் தாயின் கருவில் தோன்ற முன்னமே என்னை அழைத்து, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து, என்னை கர்த்தர் தமக்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே நான் அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது அவர் வருவார். விழுந்து கிடக்கிறவன் அவர் நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு காட்சி.

0: வெற்றியை பார்க்கிறார். அதை பார்த்தது ஒன்று கடைசி வாசிகள் எசேக்கியேல் ஒன்று கடைசி ஒன்றாவது அதிகார கடைசி வசனம்
1: வெளிப்படுத்தப்படும்
0: தெரியல. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. அப்ப சமத்துல விழுந்துருங்க. இதை செய்யாம வேற எது செய்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியல, நான் எல்லாம் எல்லாமே பார்க்கிறேன், நான் விழுந்துட்டே முகம் கூப்பிடுறேன். அப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது நீ அவர் சமூகத்தில் விழணும், அதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது அப்பொழுது இனிதான் எசேக்கியேல் சாப்டரே ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இனிதான் அதிகாரங்களே தொடங்குது. அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். முகங்கூப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவர் வந்து, ஏன்பா எழும்பு எழும்பு, உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று கூட உலகம் பெயரிடலாம். நீ அப்பா சமூகத்தில் வந்து விழுவாயானா அவர் எழுப்பி விடுவார், அவர் உன்னை நிறுத்துவார். முகங்குப்புற விழுந்தவன பார்த்து ரெண்டு ஒண்ணு வாசிங்க, ரெண்டு ஒண்ணு அப்படியே.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில்.
0: என்ன நிக்க வைக்கணும், என்ன நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் விழுந்தவன், அவர் நிக்க வைப்பார். ஆமே. ஏ யோசுவாவை நிக்க வச்சார். அவர் யுத்தம் பண்ணினார். யுத்தம், சாதாரண யுத்த பட்டயத்தை யோசுவாவுக்கு எதிராக ஒருவனை பட்டயத்தை எடுக்க வைக்க அந்த அளவுக்கு பண்ற யுத்தம் இல்ல. நாவ கூட அசைக்கலையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லும் அவதூறு, நிந்தை, பரியாசங்கள், வசை சொற்கள், இதனால ரொம்ப நொந்து போய் வேதனையோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பேச விடுறீங்க. ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை முறியடிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் எழுந்தருளினதும் நாவ கூட அசைக்க விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லையா? அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அடுத்து பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 6 வசனம்.
1: அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு
0: நிற்கிறாங்க. யோசுவா விழுந்து கிடக்கிறான், மோசே அழுதுட்டு நிக்கிறான். வேற எங்கேயும் போய் அழல, ஆசரிப்பு கூடார வாசல்ல, தேவ சமூகம், கர்த்தரிடத்துல திரும்ப. வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்காத, வேற யார்கிட்டயும் போய் அழுகாத, கர்த்தருடைய சமூகத்தில் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, பிலையாம் சபிக்கும்படி இஸ்ரவேலர் இடத்தில் வருகிறான் பாலாக் சொல்லி, ஆனா சபிக்க முடியல. ஏன்னா தனித்து வாசம் பண்ற கூட்டம், வேறுபிரிக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த நேரத்தில் சத்ருவானவன் தந்திரமா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களோடு சம்பந்தம் கலக்கிறான். மெதுவா அவங்களோடு ஐக்கியமாகி 25:1 வாசியங்கள். இஸ்ரவேல் சீத்திமில் தங்கி இருக்கையில்
1: ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்.
0: வேசித்தனம் பண்ணினார்கள் என்று அல்ல, பண்ண தொடங்கினார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இந்த பாவம் என்பது நம்ம நினைச்சதுக்கு நினைச்சதும் செய்யறதும் விடணும்னு நினைச்சா அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு பாவத்தை ஒருவன் செய்ய, பாவத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது அவனுடைய தொடக்கமா இருக்கும். அதன் பிறகு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய்தான் வழி நடத்தும். நினைச்சதெல்லாம் விட முடியாது. வேசித்தனம் பண்ணினார்கள் என்றல்ல, பண்ண தொடங்கினார்கள். அது அது வேண்டாம், சீ போ என்று மனதிலே ஒரு வெறுப்பை வந்து தேவனிடத்துல இரக்கம் கிடைக்காம விட முடியாது. இது மனதில் நாம வெறுக்கணும். ஆண்டவரே, இதை என் மனதுக்கு வெறுப்பா இருக்குது ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. பவுல் சொன்னார் அல்லவா, நான் விரும்பாததை செய்யறேன், நான் விரும்பலப்பா, என் கிட்ட வெளிப்படுகிற இந்த பாவ கிரியைகளை நான் விரும்பலன்னு சொன்னதுதான் ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வேசித்தனம் பண்ண தொடங்குறாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ கோபம் தேசத்தின் மேல் உண்டாகிறது. இப்பொழுது வாதை, தேசமெங்கும் வாதை, அநேகர் மடி ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல, ஏனென்று தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆசரிப்பு கூடார வாசல்ல மோசையும் ஜனங்களில் சிலரும் மூப்பரும் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அண்டு ஓப்னி பினேகாஸ், இஸ்ரவேலர்கள் செய்யாத காரியம் என்ன செய்திருக்கணும், பெலிஸ்தியர் இடத்துல முறிந்தார்கள் அல்லவா, வந்து விழுந்து கிடக்க வேண்டுமே, செய்யல. அழ வேண்டுமே, செய்யல. அழ வேண்டிய காலத்திலே அழணும். அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அப்பொழுது ஒருவன் வேசித்தனம் பண்ணும்படி ஒருவளை அழைத்து கொண்டு வருகிறதை காண்பித்து கொடுக்கிறார். பினேகாஸ் எழும்பி அதை குத்தி போடுகிறான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப தேவ சமூகத்தில் நல்ல கவனமா கேளுங்க, சில காரியங்களுக்கு பதில் தெரியவில்லை. பதில் தெரிய என்ன செய்யணும், அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். பதில் தெரிய என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேடணும். ஆண்டவர், ஆண்டவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். தேவனால் மட்டுமே இனி இந்த காரியத்தை சீராக்க முடியும், ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை தேவனிடத்தில் அன்றி வேறு யாரிடத்திலும் தேடாதிருங்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவர் நினைச்சாதான். எவ்வளவு டாக்டர்ஸ் இந்த வார்த்தைகளை சொல்றாங்கல்ல, எங்களுடைய மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்றோம், இனி எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு எப்படி வாயில் வருமோ சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட டாக்டர் சொல்லுவாங்க, இனி எல்லாம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. மற்றவங்க, இனி எல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்கு, இனி எல்லாம் அங்கே மேலேருந்து ஏதாவது செஞ்சாதான், இனி ஏதாவது அற்புதம் நடந்தது, அற்புதனால யாருங்க செய்யணும். ஆமே, இனி என் வாழ்க்கையில் திரும்பி எழும்பி நிற்க எல்லாம் சீராக்கப்பட ஸ்திரப்படுத்தப்பட கர்த்தரால் மட்டுமே முடியும் என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். யாராவது என்றல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப எடுப்பித்து நிறுத்த, பாழானதை பயிர்நிலமாக்க, பழுதானதை சீராக்க, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்க, வெறுமையை நிறைவாக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். ஆமே, நீங்க பாருங்கள், தேசத்துல வாதை, தேவ கோபம் தேசத்தின் மேல இருக்கிறது. இப்பொழுது மோசே என்ன செய்கிறானா, வேற ஒண்ணு செய்யல, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அப்பா சமூகத்தில் இருந்து அழுது கொண்டு நிற்கிறான். யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு வார்த்தை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தார், அப்பா சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர். என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும், ஏன் இந்த பிரச்சனை, இதை என்ன செய்யணும். கண்ணீர் வடிக்கிற மோசே கூட தான் பினேகாஸ் நிற்கிறான். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த பிக்சர் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் கண்ணு முன்னாடி காரியம் நடக்குது. பினேகாஸ் ஈட்டி எடுத்து குத்தி போட்டான். அதன் பிறகு வேதம் சொல்கிறது, வாதை நிறுத்தப்பட்டது. அந்த காரியத்தை என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, பதில் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் எங்கே போவதற்கு, அப்பா சமூகம் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஆகார் கண்ணீர் வடித்தால் தன் பிள்ளைக்கான ஊற்று காண்பித்து கொடுக்கப்பட்டது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் கண்ணீரை யார் சமூகத்தில் வடிக்கிறோம், எங்கே ஊற்றுகிறோம், அப்பா சமூகத்தில் எங்கே விழுந்து கிடக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க பாருங்கள். ஆமான் ஒரு பெரிய சதி யோசனை செய்து மோர்தேக்காயை அழிக்கணும், மோர்தேக்காயை மட்டும் அழிக்க கூடாது, அவன் கூட இருக்கிற அவன் கோத்திரத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷனை வாங்கி முத்திரை மோதிரத்தால முத்திரையும் போட்டான். இதை கேட்டதும் மோர்தேக்காய் அழுறாங்க, அழுறான். ஆனா அவன் ஒரு நாள் கூட ஆமானுக்கு காலில் போய் விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. ஆமான் கால்ல விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. காரணம் அவனுக்கு தெரியும், எங்க விழணுமோ அங்கதான் விழுவேன், எங்க அழணுமோ அங்கதான் அழுவேன். அதன் பிறகும் அவன் திரும்பி ஆமான் வந்தா இப்படிதான் நினைப்பான். ஏன் உனக்கு உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்க காட்டிடுவேன். ஆமென். நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பில்லையோ அங்கே நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பு இருக்குதோ அங்கே தாராளமாய் வெளிப்படுத்துவது நல்லது. என் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம சிலர்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம வேதனையை சொல்லும் போது அவங்க இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்முடைய ஃபீலிங்ஸை கொட்டக்கூடாது. சிரிச்சிட்டு போனல்ல, ஏங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்த மோர்தேகாய் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டான், ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்துருக்கிறான். எஸ்தர் பார்க்குறாங்க, ஏ என்னப்பா அவர் இவ்வளோ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார், அரண்மனையிலேருந்து நல்ல ஒரு ஷர்ட்டு போகுது. மோர்தேகாய் சொல்கிறான், கிளம்பு கொண்டு போ. அவன், நான் உன்னை காண்பிப்பதற்கல்ல நான் இப்படி இருப்பது, நான் அவரை காட்ட. ஆண்டவர்கிட்ட விழுறான், ஆண்டவர்கிட்ட அழுறான். தேவ சமூகத்தில் விழுகிறவன், தேவ சமூகத்தில் அழுகிறவன் ஒரு நாளும் மனுஷன் காலில் விழமாட்டான், மனுஷன் முன்னாடி அழமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் அப்பா சமூகத்தில் இருக்கிறது அது எனக்கு பின்னாட்களில் நன்மையாய் மாறும். எக்காரணம் கொண்டு தேவ சமூகத்தை விட்டு மட்டும் விலகாதீங்க. அவருடைய பரிசுத்தவான்களை அவர் சிநேகிக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாதத்தில் விழுகிறவர்கள், அவர் பாதத்தில் விழுகிறவர்கள். எத்தனை பேர் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, எல்லார் காலில் போய் மரியாள் விழுந்து அழுதாளா? இல்லை, அவ வீட்டில் அப்படி உட்காந்துருக்கிறா. ஒவ்வொருத்தரா வந்து சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் வந்தார், இவ அவருக்கு முன்னாடி போய் உட்கார்ல, போய் காலில் விழுந்துட்டா, விழுந்தா அழுதா. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இனி என்ன ஆண்டவரே செய்யணும்? இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆகார் போய் அழுதா? என் பிள்ளைக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அழுதாள? இல்ல, கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது புதிய மார்க்கம், புதிய வழி, ஜீவ மார்க்கம். இங்கே மோசே நின்று அழுது கொண்டு நிற்கிறான், வேற வழி தெரியல. தேவ சமூகத்தில் நின்று அழு, தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்தல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சமூகத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது காண்பிக்கப்படுகிறது, அங்கே காரியம் சரி செய்யப்படுகிறது, வாதை நின்றது. எட்டு கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு, நின்று போயிட்டு. அப்ப வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி வரும்போது பதில் தெரியலையா? அப்பா சமூகத்தில் இருந்து அழணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு, ஓசியா 12:4 வாசியுங்கள். ஓசியா 12:4,
1: அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
0: அழுது அவரை நோக்கி
1: கெஞ்சினான்.
0: மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, கெஞ்சணும் ஆண்டவர்கிட்ட, விழணும், அழனோ கெஞ்சனோ. இங்க இந்த சம்பவம் தெரியும், யார் இப்போ யாக்கோபுக்கு எதிராக வராங்க? ஏசா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போகிறான் யாக்கோபு. இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, உன் அண்ணன் ஏசா 400 பேரோடு கூட படையெடுத்து வருகிறான், 400 பேரோடு கூட வருகிறான். இதை கேட்டதும் அவனுடைய இருதயம் கலங்கினது. ஆதியாகமம் 32:10, அதனுடைய ஏழாவது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் மாடு மாடுகளையும் இரண்டாக பிரித்து, பயந்து வியாகுலப்பட்டு யாக்கோபு திரும்பி மாமனாரிடத்தில் ஓடி போகவில்லை, அவன் கர்த்தரிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பைபிள் சொல்லுது அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஏன் வாழ்க்கையில தடை? 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் அழைத்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும் போதுதான் தடை. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும்
0: பிள்ளைகளையும்
1: தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன்.
0: ஒரே லைன்ல சொல்லணும்னா ரொம்ப பயமா இருக்குப்பா, என்னை காப்பாத்துங்க. ஓப்னி பினேகாசும் இஸ்ரவேல் புத்திரரும் இதை செஞ்சிருக்கணும். ஆண்டவரே பயமா இருக்கு, ஆண்டவரே காப்பாத்துங்க. சரண்டர் பண்ணிட்டான், தன்னை விட்டு கொடுத்துட்டான். அப்படி விட்டு கொடுத்தவன் ஆண்டவர் விட்டு கொடுப்பாராங்க. அங்கே ஓப்பனி பினேகாஸ் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அடி விழுந்ததும் யோசிச்சு நேரம் வந்து ஆண்டவரே காப்பாத்துங்க. நம்மில் அநேகர் இதை செய்ய தவறுகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், ஏன் தடை? எவ்வளவு முயற்சி பண்றோம் தடை? ஒரு ஏசா வந்து நிற்கிறான், தடையா? எதனால? ஏன் தடை? மாற ஜபிக்கிறோமே அன்றி நாம் மாற தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறது இல்லை. தடை மாற ஜோம் பண்றோம், அப்படி எதை மாத்துங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் மாற விட்டு கொடுக்கறது இல்ல. இவன் ஒப்பனை சொல்றான், ஆண்டவரே ஆனாலும் ஏசா வர வச்சிட்டீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் பயம் வருங்க. தாவீது சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். எனக்கு பயம் வந்தது நான் வேற யார்கிட்டையும் ஓட மாட்டேன், நான் உங்களை நம்புவேன், உங்ககிட்ட சொல்லுவேன். சொல்ற என்ன காப்பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற என்ன விடுனா போகட்டும். 26வது வசனத்தை வாசிங்க.
1: அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பிடிச்சிட்டான். இதுதான் கெஞ்சிறது. சில பிள்ளைங்க அப்பா கிட்ட கெஞ்சுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்பா அப்பா பிளீஸ் வாங்கி கொடுங்கப்பா. என் பொண்ணு சில காரியத்தை வாங்குறதுக்கு என்ட வந்து கெஞ்சுவா, அவளுக்கு தெரியும் டேடிட்ட மெதுவா கெஞ்சுட்டான். ஐசக் என்கிட்ட வந்து அவனை தூக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்வான், அவனுக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. அவன் வேற யார்ட்டையும் அழ மாட்டான், என்கிட்ட வந்து அழுவான். பெரியப்பாட்ட அழுதா காரியம், மெல்பாட்ட ஜாஃபியா தான் கேட்பா இல்லையா? ஏ இப்ப வேண்டாம், அவனை சளி இருக்க வேண்டாம், நான் மெதுவா வருவா. டாடி ப்ளீஸ் டாடி. அதுக்கப்புறம் நமக்கு சளியும் தெரியாது. சரி வா வா, அம்மாட்ட சொல்லாத வா. யாக்கோபு ஆண்டவரை நோக்கி, கத்தாவே பிரியமான கத்தா, இப்படி இல்லை கெஞ்சனா ப்ளீஸ். ஏசா டைன் இல்லைங்க, கடைசி வர யாக்கோபின் நிழல கூட ஒருத்தங்க தொட ஆண்டவர் விடலை. ஒருத்தங்க தொட விடல. இந்த தடைக்கான காரணத்தை அவனை உணர வைக்கிறார், உணர வைக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு நீ செய்த ஒரு காரியம், இந்த 20 ஆண்டுல என்னைக்காவது என்னிடத்துல வந்து, ஆண்டவரே நான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண, இப்படி ஒரு தப்பு பண்ணினேன், என்னைக்காவது சொன்னியா யாக்கோபே? இப்பொழுதும் என் சமூகத்தில் வந்து என்ன சொல்ற, உங்க கண்ணில் கிடைச்ச பெரிய தயவினால இந்த 2 பரிவாரங்கள் சொல்றியே, ஏன் இந்த தடைன்னு யோசிக்கலையே? ஆண்டவர் தொடை சந்த தொட்டார், அதுக்கப்புறம் தான் உணர்வடைகிறான். உணர்வடைந்ததும் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஆசீர்வாதம் ஏமாற்றி கேட்டது. தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஏசாவாக போய் கேட்டான். எப்பொழுது ஆண்டவர் கையை வச்சாரோ, நானாக வந்திருக்கிறேன், என நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 20 வருஷம் இருந்துச்சு யாக்கோபே. 28வது அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வந்தேன், நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்ட யாக்கோபே, உன்ன உணவு கேட்ட, உடுக்க உடை கேட்ட, போற இடத்துல பாதுகாப்பு கேட்ட, இதையெல்லாம் கேட்டியே, என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டியா? நீ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எங்க அண்ணனுக்கு ஏசாவுக்கு, நான் இப்படி கேட்டியா? இல்ல, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ கேப்பேன்னு பார்த்தேன், எங்க வந்து செக் ஆச்சு பாத்தியா, நீ சேர்த்து கொண்டு நீ போகும்போது வந்து நிக்கிறான் ஏசா. அன்னைக்கு ஒருத்தன் தான் நின்னா, இன்னைக்கு ஒண்ணு எத்தனைய மாறிட்டு 400 பேர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் எல்லாம் சோதித்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். என்னெல்லாம் கேட்கிறோங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு அடி விழுந்தாதான் நாம் நம் நிலையை உணர்ந்து கேட்போமாங்க. இல்ல அப்ப சமூகத்தில் நல்ல புரிஞ்சுக்கோங்க, அவர் கொல்வதற்காய் நம்மை சிக்ஷிக்க மாட்டார். அப்படின்னா என்னைக்கும் நம்ம கதை முடிஞ்சிருக்கணும். நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார், நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார். ஏசாயா 26 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா, கடந்த நாள் டெய்லி மன்னாவுக்காக அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண ஆண்டவர் வைத்தார். ஏசாயா 26:16 வாசிங்க. 26:16,
1: கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள்,
0: நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள்,
1: உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல்,
0: அந்தரங்க வேண்டுதல். இப்ப நெருக்கத்துல என்ன செய்யறாங்க, நெருக்கத்தில் என்ன செய்யறாங்க சொல்லுங்க, நெருக்கத்தில் என்ன செய்தார்கள், இந்த வசனம் போட்டீங்களா, நெருக்கத்தில் தேடினார்கள், தண்டனை மேல இருக்கும் போது வேண்டுதல் செய்யறாங்க. அப்ப தேடுற தேடலன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் அடிக்கடி சொல்றேன், நெருக்கத்தை தர்றதே நம்மளை நெருங்க வைக்கிறது. நெருக்கத்தில் தேடினார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல்னா உள்ளம் கத்தும். அப்பா யாக்கோபு சொல்றார், கெஞ்சிறார், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திருங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திரு. யாக்கோபு என்ன விடு, விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. ஆண்டவர் தொடை சேர்ந்து தொடுறார், யாக்கோபே ஏன் பிரச்சனை பாத்தியா, இப்ப கேக்குற நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஏன்னா ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிறவர், அவர்கிட்ட வேஷமாய் நின்று எந்த நன்மையோ ஆசீர்வாதத்தையும் வாங்கிடவே முடியாது. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை சொன்னேன், காயின்ட்ட ஆண்டவர் எப்போ பேச ஆரம்பித்தார், காயின் இடத்துல ஆண்டவர் எப்பொழுது பேச ஆரம்பித்தார், கரெக்ட் தான், முகநாடி, அதை இன்னும் சொல்ல அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறார். அதுவரை ஃபர்ஸ்ட் வந்து நின்று க்ளோரி ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, பலி பெஸ்ட் பலி, விளை பலன்களில் முதற் பலனை கொண்டு வைக்கிறான், சிறந்ததை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை, அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் வருது. அதாவது அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறார். ஏன்ப்பா என்ன பிரச்சனை, என்னண்டு ஒரு இவ்வளோ நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்ன பேசவே இல்லை, இப்போ தானே ஒரிஜினல் வெளியே வருது. ஆண்டவர்கிட்ட வேஷம் போட்டு ரொம்ப க்ளோரி ஹல்லேலூயா சொன்னாலும் ஆண்டவர் பேச மாட்டார், நம்முடைய ஒரிஜினல் அவருக்கு தெரியும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்குற கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். ஆமென். பொறாமை கசப் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வெளியே பிரைஸ்லா சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேச மாட்டாராம், அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. இங்க யாக்கோபு இவ்வளவு கெஞ்சுறான், ஆண்டவர் பேசவே இல்லை. எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா, நான் யாக்கோபு என்று சொன்னபோது, நான் யாக்கோபு, எஸ், தன் பிள்ளைகளை உணர்கிறான். தேவ சமூகத்தில் சில நேரத்தில் நம்ம கெஞ்ச விட்டு அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, கெஞ்ச விடுறது. நாம் பல நேரத்தில் நம் பிள்ளைகளை உணர்கிறதுல இப்படி தான் பார்க்குறோம், ஆண்டவர் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும். 28வது அதிகாரத்தில் இவ்வளோ ஃபஸ்ட் டைம் ஆண்டவரை மீட் பண்ணுறோம், இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல, இவ்வளவு தெரியுதுல்ல யாக்கோபு, ஒரு வார்த்தை அப்பொழுது நீ ஆண்டவரோடு ஒப்புரவாயிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே, அன்னைக்கே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும், 20 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை இப்ப 1400 வந்து நிக்குது. அன்னைக்கு ஒருத்தன் தான் நிக்கிறேன், அன்னைக்கு 400 பேர் நிக்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவன் தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளை உணரும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே நான் யாக்கோபு என்று சொன்னதும் கர்த்தர் வேதம் சொல்கிறது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி வர யாக்கோபின் நிழலை கூட ஒருத்தங்க தோட ஆண்டவர் விடல. ஆமே, நம் தேவனிடத்தில் என்னெல்லாம் கேட்கிறோம் என்பதையும் தாண்டி நாம் நம்மை நிதானித்து தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கணும். கடந்த 2 வாரமா செய்தியில ரிப்பீட்டடா வந்த ஒரு காரியம் தான் குயவன் கையில களிமண். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேச வைத்தாங்க. போன வாரம் வந்த தேவ மனிதரும் அதே வார்த்தையை எடுத்து சொன்னாங்க. ஆமே, சில காரியங்கள் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நம் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்புவோம். யாக்கோபு திரும்பினான், தேவ சமூகத்தில் ஒப்படைத்தான், தன்னை யாக்கோபாகவே தான் யாரோ அப்படியே வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் இதுதான். தாவீது கேட்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். 28வது அதிகாரத்தில் முதலாவது யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கும் போது மாத்திரம் யாக்கோபு இப்படி தன்னை விட்டு கொடுத்திருப்பானால் 20 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. காரணம், அவன் தேவனிடத்திலிருந்து அப்பொழுது அந்த காரியத்துக்கு இரக்கம் பெற்றிருப்பான். ஆனா 20 வருஷம் உனக்கு அது உணர்வில்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவன் இரக்கம் உள்ளவர், நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் கிருபை உள்ளவர், நம் தேவன் மன்னிக்கிறதில் தயப்பிடித்தவர். அதே வேளையில ஒன்றை மறந்து விடவே கூடாது, அவர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு பிரச்சனை வந்த போதுதான் தன் சகோதரர்களுக்கு செய்த தீங்கை நினைத்தார்கள். 22 வருஷம் கழிச்சு சகோதரர்களுக்கு இப்படி செஞ்சு சகோதரனுக்கு இப்படி செஞ்சிட்டோமே நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி 22 வருஷம் ஆச்சு, ஒருத்தங்க கூட நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது நினைக்கல. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு நெருக்கம் வந்த பிறகு நினைக்கிறாங்க. அவங்க எப்போ தங்கள் பிள்ளைகளை உணர்கிறார்களோ பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யோசேப்பு உள்ள போய் அழுதானா? யோசேப்பு அழுதானா? ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்காக அவர் கண்களிலும் கண்ணீர் வரும். எப்பொழுது அவர் கண்ணில் நமக்காக கண்ணீர் வருதோ அங்கே அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மார்த்தாள், மரியா, லாசருக்காக 3 நாள் அழுதாங்க, 4 நாள் அழுதாங்கல்ல. இயேசு வந்து இயேசு கண்ணீர் விட்டார், பிரச்சனை சால்வ். ஆமென். அவரை நோக்கி கெஞ்சணும், சொல்யூஷன் இருக்கு. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்க பண்ண காரணம் இதுதான். கர்த்தரால் திரும்ப சீர்படுத்த முடியும், திரும்ப கட்டி எழுப்ப முடியும், திரும்ப ஸ்திரப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீதின் நாட்களை பாருங்க. இன்னும் 2 காரியத்தை கூட சொல்லி நான் வேகமாய் முடிக்கிற நேரம் போய்விட்டது. தாவீதின் நாட்களில உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க, நல்ல காரியம்தான். ஆனா இவங்க தங்கள் இஷ்டப்படி கொண்டு வராங்க. இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா தேவ கோபம் உண்டது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வழியில அதை யாரும் தொடக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அந்த ஆசாரியர்களுடைய தோள்களில் இருக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனா இப்ப உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றாங்க, வசதி நிறைய வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆமென். சரி, ஒரு ரதத்தை எடுத்துருவோம், எதுக்கு போட்டு இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு. ரதத்துல கொண்டு வராங்க, கொண்டு வரணும் எண்ணம் சரிதான். ஆனால் அதை செய்து அதை செயல்படுத்தின விதம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினதாய் மாறிட்டு அங்கே சரியான ஒரு அடி விழுந்துச்சு. அடி விழுந்ததும் அவன் ஊசாவை அடிச்சிட்டார் ஆண்டவர். அவன் உடன்படிக்கையை பெட்டி பிடிக்க போனா அடிச்சிட்டார், அவன் செத்துட்டான். அடி விழுந்ததும் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, ஓபேத்ஏதோம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு 3 மாசம் வெயிட் பண்றான். ஏன் ஏன் எதனால அடி? இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்றால், தேவ சமூகத்தில் நிதானிக்கிறான். ஏன் என்ற கேள்விக்கு பதில் அப்பா சமூகத்தில் மட்டும்தான் உண்டு. ஏன் வாழ்க்கையில, ஏன் நான் திரும்ப சொல்லுகிறேன், எதுக்கு இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஏனென்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது. அப்படியே முன்னாடி போனாலும் மீண்டும் தோல்வி தான், மீண்டும் வீழ்ச்சி தான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியுமானால், நமக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுமானால், அதை சரி செய்து நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும், நம்மால் ஜெயிக்க முடியும். காரணம், நாம் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். 3 மாசம் வெயிட் பண்ற, சம்டைம்ஸ் சில காரியங்கள் சரி செய்யப்பட சில காலங்கள் எடுக்கும். பைபிள் சொல்லுது, நீ தாமதித்தாலும் அடுத்த நாளே திரும்ப போய் ஓபேத்ஏதோம் வீட்டுல இருந்து எடுக்கல, 3 மாதம் வெயிட் பண்றான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் வேதத்தை காண்பித்துக் கொடுக்கிறார், பிரமாணத்தை நினைவில் கொண்டு வருகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்கிறார் என்றால், லேவி புத்திரரை அழைக்கிறான். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் வாசியுங்கள். அவர்களை நோக்கி, லேவியர்கள் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர்,
1: நீங்கள்
0: இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி
1: உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: 13வது வசனத்தை வாசிங்க.
1: முதலில் நீங்கள்
0: அதை சுமக்காதபடியினாலும்,
1: நம்முடைய தேவனாகிய
0: கர்த்தரை
1: நியாயமானபடியே போனபடியினால்
0: நாம தேடணும், ஆனா சரியா தேடல. ஏன் அடி? நாம் தேடும், ஆராதித்தோம், சரியா ஆராதிக்கல. ஜெபித்தோம், சரியா ஜெபிக்கல. ஏதோ செய்யணுமே செய்தோம். நம்ம நியாயமானபடி தேடாதபடியினாலே அவர் நமக்குள்ளே
1: அடி விழ பண்ணினார்.
0: எப்படி நியாயமானபடி தேட? நியாயமானபடி எப்படி தேடன்னா, அந்த பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்களா? ஆவியோடும் உண்மையோடும். வேதம் நமக்கு எழுதி காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டுமா பூமியிலே ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள்? தாவீது சொல்கிற, நாம தேடாம இருக்கல, தேடணும், ஆனா சரியா தேடல. பாடுனோம், சரியா பாடல. ஆராதித்தோம், சரியா ஆராதிக்கல. கூடுனோம், சரியா கூடல. ஜெபித்தோம், சரியா ஜெபிக்கல. அதனாலதான் நன்மை வரும்னு எதிர்பார்த்த இடத்துல அடி விழுகிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நம்ம அதை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தேவன் கிருபை செய்கிறார். இங்க என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. என்ன செய்யணும் ஆண்டவரே? சில காரியங்கள் அதான் நமக்கு தெரிந்து தாமதமாக செய்தாலும் பரவாயில்லை, தெரியாம அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஓபனி பினேகாஸ் இஸ்ரவேல் நாட்களிலே, அந்த நாட்களிலே அவர்கள் செய்த தவறு, அதற்கு மாற என்ன செய்திருக்க? ஒரு அடி விழுந்துச்சுல, நீங்க மீந்து இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு விழுந்து கிடக்கணும், இல்ல கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கெஞ்சிருக்கணும், நிதானித்து அறியணும் என்ன பிரச்சனை. தாவீது நிதானித்த போதுதான் அறிந்து கொண்டான், நம்ம ஆண்டவர் நான் ஜெபித்தேனே ஆராதித்தேனே அப்படி இல்லை. எப்படி ஜெபித்தோம், எப்படி ஆராதித்தோம்? நியாயமானபடி தேடணுமா? நியாயமானபடி தேடணுமா? கடமைக்கு தேடுகிறோமா? இன்னைக்கு இந்த காலவேளையில வந்திருக்கிறவர்களை பார்த்து இதே கேள்வி என்னை உட்படுத்தி ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீ நியாயமானபடி தேடுறியா, இல்ல சண்டே சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணுமேன்னு தேடுறியா? ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணலன்னு அந்த வாரமே போச்சு, அதனால தேடுறோமா? நியாயமானபடி தேடுறோமா? ஏதாவது அட்டன் பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அட்டன் பண்ணா போதும், தலை காட்டணும். இதுனா கல்யாண வீடா தலை காட்டிட்டு போறதுக்கு? நியாயமானபடி தேடுறோமா? தாவீது உணர்ந்து கொண்டான், நம்ம தேடணும், ஆனா நியாயமானபடி தேடல, அதனால அடி விழுந்துச்சு. அடி விழுந்து நாம இன்னும் நிக்கிறோம். இனி நாம என்ன செய்யணும் தெரியுமா? நியாயமானபடி தேடணும். ஆமென். நிதானிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? வேதத்தை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். கர்த்தர் காண்பித்து தருவார் எதை எப்படி செய்யணும், காண்பித்து தருவார். ஒரு நிதானிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பைபிளை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். 3 மாசம் கழித்து தாவீது திரும்பி கொண்டு வருகிறான், நியாயமானபடி தேடுகிறான். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தெரியலையா? அப்பா சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை கரத்தில் எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் வெளிச்சம் தருவார், கர்த்தர் காண்பித்து தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 5வது கிதியோனை பாருங்கள். கிதியோன் ஆண்டவர் வந்து நிற்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியலை தான் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. யோசுவாவுக்கு பிரச்சனை தோல்வி, மோசே நாட்களில் பிரச்சனை வாதை, யாக்கோபுக்கு பிரச்சனை தடை, தாவீதுக்கு பிரச்சனை அடி, கிதியோனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நஷ்டம், பிரயாசத்து. கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சேலரி விழுற அன்னைக்கு வட்டிக்காரன் திட்டுவாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வரும், கார்டு போட்டு பார்த்தா காணாது. இங்கே கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க கோதுமைய, விளைச்சல் அன்னைக்கு மீதியானியர் வந்து தூக்கிட்டு போயிறாங்க. 30 நாள் பிரயாசப்படுறது இவங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கிறது. இங்கே கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, மீதியான வர்றதுக்கு முன்னாடி கோதுமையை கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறான். ஆலைக்குள்ள அதை போரடிக்கல, சமீபமா இங்க வந்த மீதியான தூக்கிடுவாங்க, தள்ளி நின்று போரடிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வருகிறார். நீங்க நல்ல கவனமா கேளுங்க, அவன் போரடிக்கும் போது அவன் புலம்பவில்லை. அவன் யார்கிட்டையும் போய் புலம்பல, கிதியோன் யார்கிட்டையும் போய் முறையிடல. ஆனா வேதனை உண்டு, வலி உண்டு இருதயத்துல. கர்த்தர் வந்து எப்பொழுது அவனோடு பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர்கிட்ட முறையிடுகிறான். 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 13வது வசனம்
1: அப்பொழுது கிதியோன்
0: அவரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: என் ஆண்டவர், என் இருதயத்தில் இருக்கிறத இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கொட்டியே ஆகணும். என்ன செய்கிறான், கர்த்தர் இடத்துல முறையிடுகிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ கர்த்தாவே நீர் எங்களை கைவிட்டு ஒப்பு கொடுத்தீரே. இதை வேற யார்கிட்டையும் போய் முறையிடல, வேற யார்கிட்டையும் போய் புலம்பல. அவன் வேதனையை உள்ள வைத்து கொண்டு, நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், அவர் வருவார். அப்போ என் ஆண்டவனே சொல்லும் போது அவன் எதிர்பார்த்து கொண்டுதானே நிற்கிறான். அங்க நம்ம எதிர்பார்த்து ஒருத்தக வரும்போது வந்துட்டீங்களா, அவனுக்குள்ள வேதனை இருந்தாலும் எதிர்பார்ப்பு வருவார், நான் பேசுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ உன் வீட்டில் போய் அந்த பாகாலுடைய விக்கிரகத்தை தகர்த்து போடு அப்படின்றார். ஆண்டவர் உணர்த்துகிறார், ஏன் என்னால் வர முடியல தெரியுமா? நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், அதனாலதான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன். அருவருக்கிறக்கா நீ அதை தகர்த்து போடு, நான் உங்கூட வருவேன், கிதியோன் நைட்டை போய் தகர்த்து போட்டான். தகர்த்து போட்டதும் அவர் அவனோடு போவதின் அடையாளமாக ஆறாவது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்கள்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், உணர்த்தினார். ஏன் நடந்துச்சு? நீங்க வரல. எஸ், நான் வரல. ஏன் நான் வரல? நான் வெறுக்கிற காரியம் வீட்டில் இருக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கு. எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், ஆனால் இந்த பாகாலின் விக்கிரகம் இருக்கிறது வரைக்கும், இந்த அருவறுப்பான பாழாக்கும் இந்த காரியம் உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் என்னால் உன் கூட வர முடியாது. நான் உன் கூட வரலன்னா உன்னை விட சிறியவனும் உன்னை ஜெயிப்பான். நான் உன்னோடு வந்தால் உன்னை விட பலவான உனக்கு முன்பாய் தோற்று போவான். இதுதாங்க உண்மை. அவர் இல்லைன்னா நம்மை விட ஆயி பட்டணத்தாரும் இஸ்ரவேலரை ஜெயிப்பாங்க. அவர் இருந்தால் எரிகோ பட்டணமும் இஸ்ரவேலுக்கு முன்னாடி விழுந்துடும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயித்ததெல்லாம் எப்படிங்க? நம்ம விட சின்னதையா? இல்ல, நம்ம விட சின்னது ஒண்ணுமே இல்லை. நாம தான் சிறியவர்கள். ஹல்லேலூயா. இதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவர் இதுதான் கிதியோனுக்கு அவ்வளவுதான். அவர் இல்ல, அதனால மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவர் இருந்த அப்படி நடக்காது. அவர் ஏன் இல்ல? அதை யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்ச அவங்களுக்குள்ள ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு? சரி, நீ இந்த பெட்டியை கொண்டு வா. ஒருத்தர் கூட சரி, நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் சமத்துல விழுந்து கிடப்போம். ஒரு நினிவே ராஜாவுக்கு இருந்த புத்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்லாம போயிட்டு. இல்ல, ஒரு புறஜாதி ராஜா சொல்றான், நம்ம எல்லாரும் தேவ சமத்துல போய் உட்கார்ந்துருப்போம், சாப்பிடாம தண்ணி கொடுக்காம உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை இப்படி ஒரு நாள் அவர்கள் இருந்து தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து திருந்தி இருப்பார்களே, ஆனால் இஸ்ரவேலின் பெட்டி பிடிபட்டிருக்காது, மகிமை விலகி இருக்காது. என்ன கேட்கிற அன்பு சபையே, வாழ்க்கையில எதிர்பாராத சில காரியங்கள், தோல்விகள், தடைகள், அடிகள், நஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாமும் அவசரமாய் ஓடாமல் யோசுவா மாதிரி விழுந்து கிடப்போம், மோசே மாதிரி அழுவோம், யாக்கோபு மாதிரி அவரை நோக்கி கெஞ்சுவோம், தாவீது போல நிதானிப்போம், கிதியோனை போல அவரிடத்தில் மாத்திரம் முறையிடுவோம். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி காரியங்களை செவ்வையாய் நடப்பித்து நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் இந்த நாளில என்னோடு பேசினார் என்று? ஆமென். கர்த்தர் சொல்லுகிற நீ வழிகளை நீ என்கிட்ட வா, கர்த்தர் செய்வார். விழுந்து போன அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூட எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? நோ, அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, என்னில் உண்டான, என்னில் வேண்டிய மாற்றம் எனக்கு வேணும், என் குடும்பத்தில் வேண்டிய மாற்றம் என் குடும்பத்துக்கு வேணும். உங்களுடைய அப்பா சமூகத்தில் விழுந்து கிடங்க, உங்க அரை கதவை அடைத்து கொண்டு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கட்டும். அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுங்க, அப்பா சமூகத்தில் காத்துருங்க. சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் டைம் எடுக்கும், ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓபேத் ஏதோ வீட்டில இருந்து பெட்டியை தாவீது திரும்பி கொண்டு வர 3 மாசம் ஆச்சு, நம்பிக்கை விடல. அவன் புரிந்து கொண்டான், நம்ம தேடுறது சரியா தேடல. ஒரு ஜெபம் உண்டு, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க. தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர், பாதி வழியில விட்டு செல்ல மாட்டார். அவர் சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி ஒரு 2 நிமிஷம் முழங்காற்பட முடிந்தால் முழங்காற்படுகிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் புத்திரர் மாதிரி நாங்க ஏன் என்று கேட்டுவிட்டு ஓடிடக்கூடாதுப்பா. யோசுவா, மோசே, யாக்கோபு, தாவீது, கிதியோன் போல நாங்க உங்க சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார் கேட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் நம்புறேன்ப்பா, உங்களால விழுந்து போனதை எடுத்து நிறுத்தி வைக்க முடியும், உங்களால பாழானது பயனிலமாக்க முடியும், இழந்ததை திரும்ப தர முடியும், மேன்மைய பெருக பண்ண வைக்க முடியும், பூர்வ நிலையில் இருந்த நிலையில எங்களை ஸ்தாபிக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும்.

അവിടെ രണ്ട് കൈകളെ ഉയർത്തി. ആണ്ടവരെ, യോശുവ മാറി, മോശ മാറി, യാക്കോബ് മാറി, ദാവീദ് മാതിരി, ഗിദിയോൻ മാറി, ഉങ്ക സമൂഹത്തില് நான் விழுறதும் அழுறதும் முறையிடுறதும் கெஞ்சுறதும் இனி மனிதனுக்கு முன்பாக இருக்கவே கூடாது. உங்க சமூகத்துல, உங்க சமூகத்துல கர்த்தரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இதை நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. மீண்டும் ஸ்திரப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், பயிர்நிலமாக்க முடியும், மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், எங்க கூட பேசுனீங்க, என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்று தந்தீங்க. அப்பா, உம்மிடத்துல எல்லாவற்றுக்குமான பதில் உண்டு, சொல்யூஷன் உண்டு, பரிகாரம் உண்டு. இதை அறிய வைத்தீர், இதை உணர வைத்தீர், இதை கற்று தந்தீர். ஆண்டவரே, ஓபனி பினேகாஸ் மற்ற ஜனங்களை மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டு தூரம் போகிறவர்களாய் அல்ல. யோசுவா மாதிரி, மோசே மாதிரி, யாக்கோவ் மாதிரி, தாவீது மாதிரி, கிதியோன் மாதிரி உங்க சமூகத்தில் இருக்கு, உங்க சமூகத்தில் இருந்து சரியாக்கப்பட, சீராக்கப்பட, ஸ்திரப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதே போல வேதனையோடு கண்ணீரோடு யாராவது இருப்பார்கள், ஆனால் இவங்க வாழ்க்கை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் சரியா இன்பத்தை காண பண்ணுகிற சர்வ வல்ல தேவனே, உம்முடைய வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தரே நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. God bless.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஆறறிவு படைச்ச மனிதனை விட பறவைகள் ஞானமுள்ளவைகள்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஒவ்வொரு உதாரணமா சொல்றேன், நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பறவைகள் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. எவ்வளவுதான் தானியங்களை கொடுத்தாலும் தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடும். ஒருபோதும் வயிறு முட்ட பறவைகள் சாப்பிட்றதே கிடையாது. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு புளிச்ச ஏப்பம் விடும் பழக்கம் மனுஷங்களுக்கு தான் உண்டு. ஹோட்டல்ல, விசேஷ வீடுகள்ல, விருந்துகள்ல கண்மண் தெரியாம சாப்பிட்டா ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் வரத்தானே செய்யும். பறவைகள் சொல்லி கொடுக்கும் அடுத்த பாடம் என்னன்னா, இருள் சூழ்ந்த பிறகு பறவைகள் தூங்காம இருந்ததே கிடையாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கூட்டுக்கு வந்து தூங்கிரும். நமக்கு வாழ்க்கையே ராத்திரி 7 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது. சமையல், படிப்பு, பொழுதுபோக்கு, வேலை எல்லாமே ராத்திரி தான். லேட்டா படுத்தா கண்ணில் பிரச்சனை, அஜீரணம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் ஒன்னு பின்னால ஒன்னு வந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இரவை தவிர வேற எப்போதும் பறவைகள் உறங்குறதே இல்லை. பறவைகள் மிகவும் கடினமா உழைக்குது. அதனாலதான் இதயம், கல்லீரல், நுரையீரல் போன்ற நோய்களால பறவைகள் பாதிக்கப்படுறதே இல்லை. நம்ம எந்த வேலையும் செய்யாம சோம்பி இருந்தோம்னா நோய்கள் வெத்தலப்பாக்கு வச்சு அழைக்காமலேயே வந்துரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு எதிரா பறவைகள் ஒரு நாளும் நடந்து கொண்டதில்லை. இயற்கைக்கு சாதகமாகத்தான் அதோட செயல்கள் எப்பவுமே இருக்கும். மரங்களை வெட்டி மழைய நிப்பாட்டுறதில்ல, குளத்தை மூடி வீடுகளை கட்டுறதில்ல. நாம எல்லாம்

காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்.

தேவ சமூகத்திலே இந்த நாளில் ஒரு மனமாய் கூடி ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேகமாய் இறங்கி வாரும் என்கிற அந்த பாடலை என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடி இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கலாம்.

தேவ சபையில கர்த்தரை முழு மனமாய் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது. அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை ஒரு மனமாய் துதிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப போகிறார். சிம்சோன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆமென். அவனை ஒரு பலசாலியாய் பராக்கிரமசாலியாய் அந்த வல்லமை எழுப்பினது அல்லவா? தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்மையும் கர்த்தருடைய வல்லமை விசேஷமாய் நிரப்ப போகிறது. கரங்களை தட்டி சொல்லுக பார்க்கலாம்.

கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எப்பொழுதுமே மனிதன் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலேயே இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பது நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு

ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று நாம் தேவனை ஆராதிப்பது. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளுவார். தேவனை உண்மையா துதிக்கும் பொழுது அங்கே வாசம் பண்ணுவார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களுடைய ஜனமாயிருப்பார்கள். துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணும் பொழுது அங்கே ஒரு விடுதலை, அங்கே ஒரு வித்தியாசம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆராதித்து பாருங்கள். உண்மையாகவே ஒரு தெய்வீக விடுதலையை நீங்கள் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.

உண்மையிலே கனத்தை செலுத்துங்க. அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவரே, எபெனேசராய் இருந்தவரே, இதுவரையும் எங்களை நடத்தினவர், இன்னும் எங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை ஆமென் செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென்.

இரண்டாம் தீமோத்தேயு அதிகாரம் 2. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்லயுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை என்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்த இரண்டு சிறுவர்கள் தொடர்ச்சியாக வகுப்பறையில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டனர். எனவே அவர்கள் இருவரையும் வகுப்பு ஆசிரியர் பள்ளி முதல்வரை சந்தித்துவிட்டு பிற்பாடு வகுப்பறைக்கு வந்தால் போதும் என்று அனுப்பிவிட்டார். இது அவர்கள் இருவருக்கும் புது அனுபவம் அல்ல. அடிக்கடி முதல்வர் அறைக்கு அவர்கள் இருவரும் போய் வருவது சகஜம். இந்த சிறுவர்கள் இருவருக்கும் தேவன் கண்டிப்பாக தேவை என்று அறிந்து கொண்ட முதல்வர் இருவரில் ஒரு மாணவனை தன் அறைக்குள் வரும்படி சொன்னார். அவன் உள்ளே வந்தபோது தரையிலே உட்கார வைக்கப்பட்டான். முதல்வர் அவனிடம், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன், உள்ளபடி பதில் சொல்ல வேண்டும் என்றார். மாணவனும் சரி என்று தலையசைத்தான். வேர் இஸ் காட் என்று கேட்டார். இந்த கேள்வியை முதல்வர் கேட்டதும் சிறுவன் மிகவும் பயந்து போனான். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக உட்கார்ந்திருந்தான். முகத்தில் பயத்தினால் ஏற்பட்ட பீதி நன்றாக தெரிந்தது. மீண்டும் மீண்டும் முதல்வர் அவனிடம் வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அவனுக்குத்தான் பதில் சொல்ல முடியவில்லை. சிறுவன் பதில் சொல்லாததை பார்த்த முதல்வர் அவனிடம், இப்போது நீ போ, ஆனால் இந்த கேள்விக்கு நீ பதிலை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்று கூறி அனுப்பிவிட்டார். அடுத்தவனுடைய முறை வந்தது. முதலாவது உள்ளே போன மாணவன் வெளியே வந்தபோது இரண்டாவது மாணவன் அவனிடம், டேய், பிரின்சிபல் உன்னிடம் இவ்வளவு நேரம் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார், ஏன் பயந்து போய் வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு முதலாவது மாணவன் அவனிடம், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் எப்படியோ காடை காணவில்லையாம், எனவே பிரின்சிபல் என்னிடம் வேர் இஸ் காட், வேர் இஸ் காட் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு தெரியாது என்று நான் சொன்ன பிறகும் அவர் என்னை விடவே இல்லை. எப்படியோ காடை காணவில்லை, திருட்டு பட்டத்தை நம்மீது கட்ட நினைக்கிறார்கள் என்றான் பயந்த முகத்துடன். ஆம் பிரியமானவர்களே, இது சற்று வேடிக்கையாக இருந்தாலும் இதை போலவே நாமும் அநேகந்தரம் தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை சரிவர விளங்கிக் கொள்வதில்லை. அதற்கு காரணம் நம்மிடம் உள்ள குற்ற மனசாட்சியும் அறிக்கை பண்ணப்படாத பாவங்களும் தான். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவன் நம்மோடு பேசுவதை தெளிவாக கவனிக்க வேண்டும். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். எத்தனை நாட்கள் குற்ற மனசாட்சியுடனும் பாவம் நிறைந்த இதயத்துடனும் வாழப்போகிறோம்? அதற்கு பதில் நாம் தேவனிடம் வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்

மன்னித்து சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இயேசுவின் சீஷர்களில் ஒருவரான பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போது ஒரு வேலைக்காரியிடம், இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்த பின்பு இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். இயேசுவின் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று பேதுரு உடனடியாக புரிந்து கொண்டார். போய் மனம் கசந்து அழுதார். தேவனிடம் மன்னிப்பை பெற்று கொண்டார். அதற்கு பின்பு பேதுரு இயேசுவை குறித்து ஜனங்களிடம் பகிரங்கமாக அறிக்கையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நாம் இனி கழுவப்படாத இதயத்துடனும் குற்ற மனசாட்சியுடனும் வாழ தேவையில்லை. நாம் அவரிடம் வந்தால் அவர் நமக்கு பாவத்தை மன்னித்து இளைப்பாறுதலை தருவார். ஆகவே தேவன் நம்மிடம் சொல்ல வருவதை விளங்கி கொண்டு அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும்.

பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடம் கேட்டு நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தூயாவியின் துணை, The Steering Spirit. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14:14-26 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவினும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Spirit of Truth comes, He will guide you into all truth. ஆவிகளை பகுத்தறிய வேண்டிய முக்கியத்துவத்தை நேற்றைய முந்தைய தினம் நாம் கவனித்தோம். நேற்று ஆவிகளை பகுத்தறிவதிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான முதல் ஏது? திருவசனம், பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ் என்று நாம் தியானித்தோம். இன்று ஆவிகளை பகுத்தறிவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது ஏதுவை குறித்து நாம் கவனிப்போம். அதுதான் பரிசுத்தாவியானவரின் துணை, தி ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் அறிமுகப்படுத்தினார். He is a helper, He is a comforter என்று அவர் அவரை அறிமுகப்படுத்தினார். சத்திய ஆவி என்ற வகையில் அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் தங்கியிருக்கிறார். He is a resident in all believers. நாம் கேட்கும் உபதேசமோ நாம் காணும் வெளிப்பாடோ கடவுளிடமிருந்து வராததாயிருந்தால் என்று கவனித்துக் கொள்ளுங்கள், நமக்குள்ளேயே ஒருவித வெறுப்புணர்வும் அமைதி குலைவும் ஏற்படும். இதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் இப்படி எழுதி வைத்தான், நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்பொழிவு அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 1:26-27. இந்த வசனம் சபையில் உள்ள பொதுவான போதக ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டதல்ல. நமக்கு போதகர்கள் தேவை, போதகர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அவன் யாரை குறித்து சொல்கிறான் என்றால், அந்த வசனத்தின் துவக்கத்திலே உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் இவைகளை எழுதுகிறேன். ஒரு விதமான வேற்று உபதேசம் என்று வருமானால் நமக்குள்ளிருக்கிற ஆவியானவரே ஒரு விதமான அமைதி குலைவை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துவார். அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், அதுதான் முதல் நமக்கு சுட்டி காட்டுகிற ஆவியானவருடைய
ஒரு நல்ல ஊழியம், ஒரு நல்ல பணி என்று சொல்லலாம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணி என்று பாருங்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் மற்றும் பிசாசின் உபதேசங்கள் குறித்து நம்மை தீர்க்க தரிசனமாய் முன்னெச்சரித்தவர் பரிசுத்த ஆவியானவரே. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 1 தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். இல்லை, ஆவியானவர் சொன்னார் என்று இல்லை, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. The Holy Spirit expressly he has predicted. ஆனால் இன்று விவேகமுள்ள ஒரு விசுவாசி ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் நடக்கும் வினோதமானது ஒரு காரியத்தை நிதானிக்க முற்பட்டால் உடனே அவன் ஆவியை துக்கப்படுத்துகிறான் என்று அவனை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். இது சரியல்ல. கேள்விக்குரிய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவதல்ல, அவைகளை அப்படியே அணைத்துக் கொள்வதுதான் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்தும். ஏன் தெரியுமா? அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்திற்கு மாறான எந்த ஒன்றையும் அது ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் நாம் அதை அணைத்துக் கொள்வோமானால் அதுதான் அவரை அதிகமாக துக்கப்படுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆவியானவரை அவிக்கும் 3 செயல்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10-22 பவுலினால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 1, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதாவது தீர்க்க தரிசனங்கள் யாவையும் அப்படியே கண்டனம் செய்து விடக்கூடாது. 2, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அதாவது எல்லா காரியங்களையும் நல்லதா போலியா என்று நாம் சோதித்து பார்க்க தவறக்கூடாது. 3, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதாவது கேள்விக்குரிய காரியங்களை நாம் அணைத்துக் கொள்ளக்கூடாது. தெசலோனிக்கேயரின் சபை வாழ்வில் கிரேக்க அஞ்ஞான மார்க்கம் எங்கோ புகுந்து விட்டதோ என்று பவுலுக்கு ஒரு அச்சம் இருந்தது என்று 1 தெசலோனிக்கேயர் 3:5 நாம் வாசிக்கிறோம். அலசி பார்க்கும் சிந்தனையாளர்களை அமைதிப்படுத்த இன்றைய நூதன எழுப்புதல் ஊழியர் மேலே குறிப்பிட்டுள்ள முதல் செயலை மட்டும் சுட்டி காட்டுவார். அதாவது தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணாதீர்கள் என்று மட்டும் சொல்வார்கள். பட் அடுத்த 2 இருக்கிறதே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற கேள்விக்குரியதெல்லாம் நீங்கள் அகற்றிவிடுங்கள். அதை அவர் விளக்க மாட்டார்கள். இங்குதான் வசனத்தை வந்து சரியானபடி வியாக்கியானப்படுத்தாமல் விசுவாசிகளை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் மென்மையான தேவ புறாவானவர் 2-3 செயல்களினால்தான் அதிகமாக அவர் துக்கப்படுவார். அசதியாய் அங்கீகரிக்கும் போக்கு முடிவில் ஆவியானவரை அவித்துவிடும். மற்ற ஆவிகளெல்லாம் ஆரவாரிக்கும், எவ்வளவு பயங்கரம். எனவே பிரியமானவர்களே, Beware of passive acceptance of so-called spiritual experiences without an objective analysis. மற்ற ஆவிகளோடு நாம் சரசம் பண்ணுவதை பார்த்துக்கொண்டு ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் சீறி எழுவார். கேள்விக்குரிய அனுபவங்கள் மீது முதல் பார்வையிலேயே நமக்கு நாட்டம் ஏற்பட்டு விட்டால் பின்னர் திருத்தும் உபதேசங்கள் எல்லாம் செவிடன் காதியில் ஊதிய சங்கு போல் தான் இருக்கும். எனவேதான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து உசிதமற்றதாய் நல்லதாய் அல்லாமல் பொல்லாங்காய் சற்று கேள்விக்குரியதாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லியின் சகோதரன், ஏறத்தாழ 7000 பாடல்களுக்கு மேல் இயற்றி சபை சரித்திரத்தை பிள்ளை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவர். அவர் எழுதிய ஒரு பாடலிலிருந்து இதோ ஒரு கவி. கம் ஹோலி கோஸ்ட், For moved by thee the prophets wrote and spoke. Unlock the truth, thyself the key. Unseal the sacred book. சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the spirit of truth comes, he will guide you into all truth. தூயாவியானவரே, துணையானவர். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரமேறி உம்மிடத்திலே எங்களுக்காக ஜெபித்து வாங்கி தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அனாதைகளாக விட்டுவிடாமல் அவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து திருவசனத்தை எங்களுக்கு விளக்கி காட்டி தீய உபதேசங்கள் வரும்பொழுது கர்த்தாவே அவர் உள்ளே இருந்து ஒரு விதமான அமைதி கொலவை எங்களுக்குள் ஏற்படுத்தி இப்படியாய் அவர் எங்களை பாதுகாக்கிற ஒரு பட்சியாயிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறைகள் ஆண்டவரே எங்களுக்கு நூதனங்களின் மேல் இருக்கிற நாட்டத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் மென்மையான சத்தத்திற்கு நாங்கள் செவிமடுக்காமல் பார்க்கலாமே பார்க்கலாமே அதையும் தான் பார்க்கலாமே என்று சொல்லி நாங்கள் சென்று அவரை எவ்வளவாக துக்கப்படுத்தி முடிவிலே அவித்து விடுகிறோம்.
கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும். இதை குறித்து ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற ஆவியானவரே இது சரியா தவறா என்று சொல்லி மென்மையாக பேசுவார் என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். பலவிதமான வஞ்சனையின் ஆவிகள் இந்த உலகத்திலே தலைவிரித்தாடும் பொழுது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பான ஏதுக்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
2: பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா பேர் ராஜகோபால். அவர் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர். என்னுடைய தகப்பன் டிசிப்ளினானவர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுக்கத்தில். அவர் அதே போல் சாந்தமான ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் காந்தாமணி. அவங்க ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். அவங்க வந்து ரொம்ப எங்கள் அம்மா நல்ல பேசுகிறவங்க. எங்கள் அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக. அதே போல் அவங்களும் ரொம்ப டிசிப்ளினானவங்க. எங்கள் அம்மாவுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஹிந்துவில் அவங்க சாமி ஆடுவாங்க. அதே போல் ஒரு பூஜை செய்துட்டாலே வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்களில் எப்படி வந்து சாமி ஆடுவாங்களோ அதே போல் பண்ணுறவங்க. என்னுடைய தகப்பனருடைய குலதெய்வம் வந்து மதுரகாளியம்மன். அவங்க வந்து வழி வழியாக வந்து இந்த தெய்வத்தை வணங்குறவங்க. இந்த மதுரகாளியம்மனை வணங்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரத்த பலி கொடுத்து கிடா வெட்டி அவங்க ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு விசேஷம் கொண்டாடுவாங்க. சிறுவாச்சூர் என்ற இடத்துக்கு அங்கே போய் அவங்க பலி செலுத்தி குடும்பமே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிகள் எல்லோருமே சேர்ந்து போய் அங்கே பலி செலுத்தி அங்கே திருவிழா கொண்டாடிட்டு தான் வருவாங்க. அதற்காகவே வந்து வண்டியில் ஒரு மாட்டு வண்டியிலெல்லாம் போய் எல்லா பாத்திரங்கள் எல்லா தேவையானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு அங்கே நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் வந்து செய்து முடிச்சுட்டு அந்த திருவிழா ஒரு மூன்று நாள் இருந்தாலும் மூன்று நாள் எங்கள் பெரியப்பா எல்லோருமே அவங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தி கொண்டாடிட்டு தான் வந்து வருவாங்க. இப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவங்க. என்னுடைய தாத்தா வந்து அப்பாவுடைய தாத்தா பாட்டி பேர் அங்கமுத்து மூக்காயி. அதே போல் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அம்மாச்சி பேர் தாத்தா, அவரும் அங்கமுத்து. அதே போல் எங்கள் அம்மாச்சி பேர் வெள்ளையம்மாள். இவங்களும் வம்சாவளியில் எல்லாருமே வந்து ஹிந்து தெய்வத்தை வணங்கினவங்க தான். அவர்கள் யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் வாழ்ந்தார்கள். இவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணுற எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷன்றது கிடையாது. ஒரு பிரச்சனைகள் வந்து எப்பொழுதும் வந்து எங்கள் தாய் தகப்பன் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அதை பார்க்கும்பொழுது எங்கள் பிள்ளைகள் வந்து நாங்கள் இருக்கோம் அஞ்சு பேர், எங்கள் அப்பா அம்மாக்கு குழந்தைங்க, எனக்கு என் கூட பிறந்தவங்க நாலு பேர். எங்கள் பெரியக்கா பேர் ரேணுகா தேவி, ரெண்டாவது அக்கா பேர் அமுதா, மூணாவது அக்கா பேர் அகிலா. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அன்பு செல்வன் அவர் பேர். இப்போது நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம் அவங்க ரொம்ப சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது. ஆனால் அவங்க பண பிரச்சனை எங்கள் வீட்டில் எந்த பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது, பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ. ஆனால் சமாதானம் எதுக்காக பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்கும் எங்கள் குடும்பத்தில். இது நிமித்தம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கவலையோடு இருப்போம், எப்போ இவங்க வந்து சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன். இப்போ நான் வந்து இப்போ பிறந்து ஸ்கூல் போகிறப்போ வந்து நான் ரொம்ப வந்து சுட்டியாக இருப்பேன், ரொம்ப விளையாட்டுத்தனம். வீட்டிலேருந்து தங்க மாட்டேன், நான் எப்பொழுதும் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அது போல் தான் இருப்பேன். ஆனால் நான் படிப்பில் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து எழுத மாட்டேன் ஒழுங்காக, எழுத பிடிக்காது. ஆனால் அப்புறம் போக போக எனக்கு வீட்டில் அப்பா அம்மா டீச்சர்ஸ்ன்றதுனால எனக்கு என்கரேஜ் பண்ணி அப்போது எழுதுறது படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் எவ்வளோ வந்து விளையாட்டுத்தனமாக நான் இருப்பேனோ அந்த அளவுக்கு படிப்புலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னை விட்டுருவாங்க. நான் அதே போல் எனக்கு பாடல் பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும். சினிமா பாடல்னா ரொம்ப வந்து அதிகமாக நான் வந்து விரும்புகிறது சினிமா பாடல். இந்த சினிமா பாடல் கேட்குறதுல வந்து இதுக்காக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. அப்படி ஒரு தடவை கேட்டேனாலே அந்த சினிமா பாடல் என் மனசில் பதிஞ்சிரும். எல்லோருமே அந்த காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில், என்னுடைய வயசில் உள்ளவங்கெல்லாம் உட்காந்து சினிமா பாடலை வந்து பாட்டு புஸ்தகத்தை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு உள்ள அந்த உலக பிரகாரமான காரியத்தில் டேலண்ட், சினிமா பாடல்கள் நிறைய எனக்கு பார்க்காமலே நான் பாடுவேன். அந்த அளவுக்கு சினிமா பாடல்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். அது வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு அப்படி தான். அதே போல் சினிமா வந்து ஒரு சர்வசாதாரணமாக பார்ப்பேன். அதுவும் வந்து அந்த சினிமா காட்சிகள் எல்லாமே வந்து மனசில் பதிஞ்சிரும். அதை கேட்க எப்படி வந்து எனக்கு அதன் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்புன்னா, நாங்கள் வீட்டில் வந்து அப்போ ரேடியோ இருக்கும். இப்போ ரேடியோவில் வந்து பாடல் கேட்க ரொம்ப விரும்புவோம். அதே போல் ஒரு சினிமா படம்னா ஒரு படம் வந்து நல்ல படமானு கேட்டுட்டு அப்பா அம்மா வந்து அவங்க தான் வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வீட்டில் டிவின்றது 10th வர கிடையாது. டிவி நாங்கள் பொதுவாக அந்த கவர்மெண்டில் வந்து டிவி வச்சுருப்பாங்க, அதில் தான் போய் ஒளியும் போய் பார்ப்போம். அப்போ அந்த ஒளியும் பார்க்க வந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். ஸோ அது போல் வந்து சினிமா மீது எனக்கு ஒரு இது. அது பாடல்கள், அதுவும் பாடல்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதே போல் நான் சினிமா பாடல்கள் பாட்டு போட்டியில் வந்து ப்ரைஸ் வாங்குறது இது போன்ற காரியங்களில் நான் அப்பையிலேருந்தே ஸ்கூலிங்லேருந்தே வந்து நான் ப்ரைஸ் வின் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு பாட்டு போட்டிகள் எங்கே வச்சாலும் அதில் நல்லா பாடி வந்து ப்ரைஸ் வாங்குவேன். இது போல் வந்து எனக்கு சினிமா மீது ஈர்ப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இயேசுவை பற்றி அறியாத நான், ஊரில் வந்து ஒருத்தங்க பாஸ்டர் பிச்சைன்னு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. இப்போது அவங்க வந்து ஊரில் வந்து ப்ரோக்ராம், சுவிசேஷ கூட்டங்கள் அது போலெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே வெறுப்பு என்பது கிடையாது. எப்போனாவது ஒரு தடவை தான் அவர் வந்து கிறிஸ்தவ கடவுள், நம்ம எதுக்கு அவங்கள வந்து வணங்கணும். சில பேர் ஜீசஸ்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல்னு நினச்சிப்பாங்க, அப்போ அது ஸ்டைலுக்காக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன், எதுக்கு அப்படி அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மீது எனக்கு வந்து ஜீசஸ் மேலே எனக்கு வெறுப்புன்றது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மாவோட கொலீக்ஸ்லாம் வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது திருவிழா அப்படின்னு இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே வெறுப்பு என்பது கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து இவங்க மூலம்தான். இங்கே பாஸ்டர் பிச்சைன்னு கல்லறம்பட்டியில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து ஊரில் இருக்கும், அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கூட அவங்க ஒரு கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய அவமானங்கள் நிந்தைகள் இருக்கும், ஆனாலும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காலங்களில் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து மேலே தூண்டப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில கான்செப்ட் ஹிந்துவிசமில் வந்து எனக்கு சூட் ஆகாது. அப்போது இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மலைகள், குன்றுகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது யார்கிட்டனாவது கேட்டால் அது பதில் ஒழுங்காக வர, இயற்கை இயற்கையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிவாங்க. அப்போது இது என்ன, நமக்கு ஒரு சரியான பதிலே கிடைக்கலையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இப்போது கடவுள்ன்றது யார், கடவுள்ன்றது பேச மாட்டாரா, இல்லை கடவுள்ன்ற இந்த சினிமாவில் பார்த்தது போல் சினிமாவில் நிறைய பேசுவாங்க, கூடவே இருப்பாங்க, அது போலலாம் காண்பிக்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்படி ஒரு அனுபவமே கிடையாதே அப்படின்ற ஒரு தேடல் வாஞ்சை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதோடு கூட இப்போ நான் படிக்கும்போது 8th பாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு, அப்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப இந்த சிவன் பக்தி உள்ளவங்க, சிவன் கோயிலுக்கு ரொம்ப வந்து டெய்லி போய் அவங்க வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லோருமே, நாங்கள் எங்கள் அக்கா நாங்கள் எல்லோருமே போய் சிவன் கோயிலில் ரொம்ப வந்து பக்தியோடு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போது எல்லோருமே வேண்டுதலை பற்றி சொல்லுவாங்க. நானும் போய் நான் 8th பாஸ் பண்ணிட்டா நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அதே போல் 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எழுதும் பொழுது அங்கேயும் நான் வந்து வேண்டிட்டேன், நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து இப்போ அப்படி வேண்டிக்கிட்டாலும் அது படிக்கிறதுல வந்து இயற்கையாகவே வந்து கொஞ்சம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்ததுனால அங்கே எல்லாமே வந்து பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து படிக்கும் பொழுது அங்கே இது அமலா ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இங்கே எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் கலரம்பட்டியில் நான் படித்தேன். அதற்கப்புறம் நான் அமலா ஸ்கூல் முசிறியில் சேர்ந்த உடனே அங்கே ஆர்சி கிறிஸ்டியன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ன்றதுனால அங்கே உள்ள பாடல்களில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. எப்படி சினிமா பாடல்களில் இருந்தேனோ அதே போல் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குகிறது இருக்குதுன்னு சொல்லி அந்த பாடல்கள் ரொம்ப விருப்பப்பட்டு நான் அந்த பாடல்கள் நல்லா பாடுவேன். அமலா ஸ்கூலில் இருக்கும் பொழுது அப்போது இயேசு மீது ஒரு பிரியம் வந்துச்சு. அப்போது நான் அதையும் அந்த பாடல்களும் நான் பாடியிருக்கேன், ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஆண்டவரை தேடுற தேடல் கொஞ்சம் எனக்கு இருந்திருக்கு. அப்போது ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் என்று எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே அமலா ஸ்கூலில் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணி 908 மார்க் நான் எடுத்தேன், நல்ல ஸ்கோர். ஆனால் மெடிக்கலுக்காக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் வந்து மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மெடிசின் வந்து கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு ஏன் மெடிசினுக்கு ட்ரை பண்ணோம், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, பிஃபார்ம், நர்சிங், பிபிடி எல்லாம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு ரொம்ப விருப்பப்பட்டுன்னு சொல்ல முடியாது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா அம்மா வந்து என்னை எப்படியாவது மெடிசின் பண்ணணுன்றக்காக அவங்க நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் தொடர்ந்து திரும்ப ஆர்டர் பண்ணி படிக்க நான் பயந்துட்டு திரும்ப கிடைக்கலன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்போது கவுன்சிலிங் போனப்போ மூணு கோர்ஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் நர்சிங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு யதார்த்தமாக தான் வந்து நான் செலக்ட் பண்ணின வழியே ரொம்ப நர்சிங் விருப்பப்பட்டு நான் வந்து செலக்ட் பண்ணவே கிடையாது. அப்படி வந்து என்னுடைய படிப்பு டுவெல்த் வரை இது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது பிஎஸ்சி நர்சிங் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அது புரிகிறது, நிறைய வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, அது டஃப்பாக இருந்தது. அப்போது அது ரொம்ப ஹார்டர் பண்ண வேண்டி இருந்தது, டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இது போல் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போது என் கூட ஒரு மேம் இருந்தாங்க, ஹெட்சி மேம். அவங்க ஹெட்சி மேம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவிதத்தில் உள்ளவங்க. அப்போது அவங்கள வந்து நான் அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, கோஆர்டினேட்டர். அவங்கக்கிட்ட அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சாட்சியாக இருப்பாங்க. எல்லோர் மீது அன்பு செலுத்துறது, நாங்கள் காலேஜ் லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை வழி நடத்துவாங்க. அதுபோல் மேமும் நான் எல்லாம் ஒரே ஊர், கொஞ்சம் பக்கத்து ஊருன்றதுனால என் மேலே இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க. அப்போது மேமோட அந்த இது சர்ச்க்கு ரெகுலராக போகிறது, ஈவன் எக்ஸாம் இருந்தாலும் எது இருந்தாலும் முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அவங்க சர்ச் போயிட்டு தான் வந்து அவங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு தெய்வத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள். இப்போ அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன். அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் அவங்களும் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இத்தனைக்கு அவங்க கோஆர்டினேட்டர். அப்போது இன்னும் நான் வைக்கிற அன்பு, அந்த வாலிப காலத்தில் நான் வைக்கிற அன்பு அவங்க தவறாக கூட பயன்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் அவங்க என்னை படிக்கிறதுக்காக நிறைய டிரெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும், சீக்கிரம் எழுந்து படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில். அப்போது அவங்க அந்த சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள், என் மேலே அன்பு இருந்ததுன்னா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது போல் நிறைய பேர் இப்படிப்பட்ட அன்பு வந்து தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க, ஆனால் இவங்க என்னை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அப்போது நான் அது போல் படிப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது அவங்களுடைய கைடன்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் மேம் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும்போது மேம் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அப்போது அவங்களுடைய பைபிளை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சில நேரங்களில் அவங்க வாசிக்கிறது என்ன, நமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு புரியவே புரியாது பைபிள், இது என்ன நமக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவங்க ப்ரேயர் டீமாக பண்ணுவாங்க, அந்த டீமில் என்னையும் சேர்த்துப்பாங்க. அப்போ நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த பைபிள் வாசிக்க கூட தெரியாது, இது என்ன தமிழ் தான் ஆனால் வந்து நமக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த டீமில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, வாசிக்க சொல்லி சொல்லி கொடுத்து அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நான் முடிப்பேன். இப்படி நான் இருந்தாலும் நான் ஹிந்துயிசமும் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன், வந்து நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறது இது போல், அது பொட்டு வைக்கிறது இது போல் என்கிட்ட இருந்தது, அந்த குங்கும பொட்டு எல்லாமே வச்சிட்ருப்பேன். அப்போது மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ தான் வந்து உனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்குதுல்ல, நீ கோயிலுக்கு சில நேரங்களில் போகிற சில நேரம் போகலாம், ஆனால் நீ ஏன் குங்குமம் வைக்கிறாடு? அப்போ எனக்கும் அது வந்து பிரியமாக இல்லை, குங்குமத்தை எடுத்துட்டேன். அப்போது மேம்காக தான் அதை எடுத்துனே ஒழிய அதுக்கப்புறம் ஆனால் நான் வைக்கிறதில்ல, பட் எனக்கு அது அதோடு விட்டுட்டேன். அதிகம் வந்து இயேசு கிறிஸ்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போதான் வந்து ஒரு முறை மேம் லீவுக்கு போயிட்டாங்க, திடீர்னு வந்து நான் அவங்களோட பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயாலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனால் அப்போ அவர் கடவுள், அது ஒரு கிறிஸ்தவ கடவுள், ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை குறித்து கடிந்து பேசினார். இது என்ன திட்டாரு, ஆனால் கடவுள் பேசுவாரா அப்படின்னு முதல் அனுபவம் எனக்கு அங்கே இருந்தது. பேசுகிற கடவுளை நாம் கிறிஸ்தவ கடவுள்னு நினச்சோம், ஆனால் இவர் வந்து பேசுகிறாரே அப்படின்னு, எப்படி இவர் பேச முடியும்? அந்த ஒரு ஆரம்ப கட்டம்தான் எனக்கு அது. எப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க தொடங்கினோனும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். நான் தவறு செய்யும்போது போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இப்படி பேசாத, இது போல் வந்து எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் கிறிஸ்தவ கடவுள் தானே என்னுடைய கான்செப்ட், அதனால் அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் லைஃப்பில் வந்து போய் நான் தெய்வ பக்தியோடு இப்போ இருந்தேன்னா நான் லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவர் என் பின்னாடியே வருவார், என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். இது வந்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவர் இப்படி பேசினாலும் ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் குறித்து நான் ரொம்ப பிடிச்சு நான் சில நேரங்களில் நான் வந்து அவரை வணங்குவேன். கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன், எப்பனாவது தான் போன வழி, ஆனால் அதிகம் அந்த முன்னாடி போன மாதிரி நான் அந்த போகிறது இல்லை, விட்டுட்டேன். அப்போது நான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய அக்காங்கள்லாம் இருந்தாங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடியாமல் இருந்தது. அப்போது எனக்கு டைம் நல்லா இருந்தது. அப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து சிஹார்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை வந்து சரியாகவும் வணங்குறதில்ல, அதே போல் நான் ஹிந்து கோயிலுக்கும் போகிறதில்ல. அப்போ தான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா? ஹிந்து கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் போக மாட்டேன்றீங்க, ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. சரி, ஆமாம், நம்ம ஏன் இங்கேயும் அங்கேயும் வந்து அலைமோதிட்டு இருக்கணும், நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம கிறிஸ்துவ வணங்கலாமா இல்லை ஹிந்துவ வணங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும்போது எனக்கு கிறிஸ்டியானிட்டியை நான் பற்றி பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, அவர் என் கூட இருந்து பேசின வார்த்தைகளுக்கு ஆனால் நான் கீழ்ப்படியலை. அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் வணங்கணும்னு அது கீழ்ப்படியில் வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தம் என்கிட்ட எனக்கு எப்பொழுது கேட்டுட்டு தான் இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து கர்நாடகா வந்து இது ஜாப் தேர்றதுக்காக அங்கே போனோம். அப்போ தான் ஹாசனில் எனக்கு வேலை கிடைச்சிது. ஹாசனில் லெக்சரராக ஜாயின் பண்ணேன். லெக்சரராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் அந்த லெக்சரர் லைஃப் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த இடமே வித்தியாசமான இடம், எதுக்காக நாம் இங்கே வந்தோம், என்ன நோக்கம் அப்படின்னு எங்களுக்கு புரியலை. ஆனால் அந்த நேரங்களில் தான் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணோம். எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி செகண்ட் இயரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எம்எஸ்சி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நானும் முடிவு எடுத்துட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல், எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் நாங்களே பண்ணலான்னு முடிவு எடுத்துருந்தோம். அப்போது அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதித்தாங்க, இன்னும் அக்காங்கெல்லாம் செட்டில் ஆகணும், நீ ஃபர்தராக வந்து நீ எம்எஸ்சிலாம் பண்ணினா நிறைய செலவாகும், எங்களால் முடியாது, அப்போ நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இடையிடையே வந்து போய் கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட் மாதிரி அங்கே போய் எடுத்துட்டு கிளாஸ் எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நாங்கள் எம்எஸ்சி பண்ணிகிட்ருந்தோம். அப்போது தான் வந்து அப்போயும் இயேசு கிறிஸ்து இடையிடையே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், நீ பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன். அப்போது செகண்ட் இயரில் வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலி நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய செலவாகுது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது போல். அப்போது லோனுக்காக வந்து பேங்காக நாங்கள் அலைஞ்சோம், லோன் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் என்கிட்ட திரும்ப பேசினார், லோன் நான் வாங்கி கொடுக்குறேன், நான் உன்னை எம்எஸ்சி படிக்க வைக்கிறேன், நீ என்கிட்ட பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அப்போ வந்து கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா என்னுடைய எய்ம் அப்போ வந்து நான் எம்எஸ்சி பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான். அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சரி நீங்கள் எம்எஸ்சி பண்ண வைக்கிறீங்கள, அப்போ எனக்கு வந்து லோன் வாங்கி கொடுங்க, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் கேட்டுட்டு உடனே எனக்கு எங்கெல்லாம் லோனுக்காக நாங்கள் அழிஞ்சோம், சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க தரமாட்டேன்னு சொன்னவங்க என்னை கால் பண்ணி அனுஷியாவுக்கு லோன் வேணும்னு சொன்னாங்கல்ல, வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு உடனே நான் வந்து ஹாசன்லேருந்து தமிழ்நாடு வந்து லோன் வாங்கி எனக்கு ஆண்டவர் அந்த எம்எஸ்சி படிப்பை தொடரும்படிக்கு உதவி செய்தார். அந்த கடைசி நேரம் முடிக்க போகிற நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அப்போ தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு கையிலே காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னுப்போ. அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனில் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துருந்தோம். அப்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ ஆண்டவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ போ அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 5,000 கிடைச்சது. அதை வச்சு நாங்கள்

ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரேயர்லாம், நீங்கள் கொஞ்சம் வாங்க. பல முறை எங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டப்போ தான் இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்காக நாங்கள் போனோம். முதல் முறை எதுவும் நடக்கலை. அப்போது இரண்டாவது முறை தான் வந்து போனப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டானது, எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போ பாஸ்டர் கேட்டார், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு. இதை சொன்ன உடனே நமக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, இது யாருக்கோ அப்படின்னு. அப்போ தான் பாஸ்டர் ஏன் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாரு, உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, எங்கள் அம்மாக்காக நான் வந்து எங்கள் அம்மா சுகமாகணும்னு சொல்லிட்டு நான் வேணேன், உங்களுக்கு பர்சனலாக என்ன தேவை அப்படின்னு. நான் வரும்போது பேக் பெயினாக இருந்துச்சு, உட்காரக்கூட முடியல இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறப்போ அப்படின்னு. அப்போது தான் பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இனி அந்த பெயின் வராது, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். இது வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது போல் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் பிஎஸ்சி முடித்தப்போ ஒரு பிக்னிக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிஸ்லொகேஷன், ஃபீமர் டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வலிகள் இருந்துகிட்டே இருந்தது, வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த எம்எஸ்சி செகண்ட் இயரில் அதிக வலி இருந்துச்சு. அப்போ தான் வந்து இது ஆண்டவர் இந்த பிரச்சனை வந்து எனக்கு பெரிதான ஒரு பிரச்சனை என்பதை அறிஞ்சு எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை அந்த நேரத்தில் ஜெபத்தின் பொழுது இன்ஸ்டன்ட் ஹீலிங் எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஹீலிங் கொடுத்த உடனே இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும், எப்போதும் போல் சரியாகும், அப்புறம் திரும்ப வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஹீலிங்கை வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் ப்ரேயர் போயிட்டு ஹீலிங் கிடைச்சதுன்னு. அதே போல் காலையில் தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் வலி இருந்தது, அப்படியே சரியாயிடுச்சு. அதாவது முன்னாடி நார்மல் கால் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் பிரச்சனை உள்ள கால்லையும் வந்துருச்சு. அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றி பிடித்தேன். அன்னைக்கு பிடிச்ச இதுதான் இன்றைக்கு வரைக்கும். எனக்கு பல தடைகள் இருந்தாலும் நான் அவரை வந்து விடாமல் இன்றைக்கு வரைக்கும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது இது எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த காரியம் நடந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், லெக்சரராக ஜாயின் பண்ணோம் எம்எஸ்சி முடித்தோடனே. அடுத்து அது ஒரு பெரிய ப்ரமோஷன், அது நீங்கள் இப்போ பணத்துக்காகவே கஷ்டப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறேன்னு. மூணு காலேஜில் ஆப்ஷன் இருந்துச்சு, எங்கே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ராஜீவ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் நீ ஜாயின் பண்ண. அதே ஹாஸ்டலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் டோட்டலி எனக்கு மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் எம்எஸ்சியில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் உதவியோடு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பளம் வந்து 25,000 அன்னைக்கு 2006 நான் வாங்கினேன். அது ஆண்டவரால் தான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. அது இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே, ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீ உடனே கிளம்பி வா. அப்போ நான் கிளம்பி போகிறேன், போயிட்டு பார்த்தா அவங்க எங்கள் ரிலேட்டிவ் டாக்டர் தான், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, உயிருக்கு கேரண்டி இல்லை, ஏன்னா ரீனல் ஃபெயிலியருக்கு அவருக்கு வந்து அதாவது யூரின் கொஞ்சமாக தான் போகிறாரு. லெப்டோஸ்பைரோசிஸ்னு லிவர் பிரச்சனை, காமாலை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் சுகர் ஏறி இருக்குது, பிபி ஏறி இருக்குது, அடுத்து நரம்பில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு. இந்த நேரத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்ட நான் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்கேன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அப்போ தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவர் எப்படியாவது நமக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன், பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கெஞ்சி நான் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ
ஏன்னா இது வந்து டாக்டர் சொன்னது உண்மை, நானும் ஒரு நர்ஸ், எனக்கு தெரியும்.

0: அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் என்னை முழுவதும் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் ஏன் வந்து ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டேன்னா, நம்ம ஒரு அன்மேரிடாக இருக்கிறோம், அது கிறிஸ்டியனாக நம்ம மாறிட்டோன்னா அடுத்து வந்து மேரேஜ் பண்ணுறதுல பிரச்சனை ஆகிடும். நம்ம கிறிஸ்தவ மாப்பிள்ளையே தான் வந்து மேரேஜ் பண்ணணும். நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்காட்டி வந்து நம்ம நான் கிறிஸ்டியனை கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு ஐடியா, ஒரு தாட் இருந்ததுனால நான் அதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை வந்து அவர் தன் பக்கம் இழுக்கிறது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அப்போது நான் என்னை ஒப்பு கொடுத்த உடனே இவ்வளோ பிரச்சனையில் இருந்த எங்கள் அப்பா அடுத்த நாளே அடுத்து நரம்பில் பிரச்சனை வந்து சுய நினைவை இழப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார். இதை சொன்ன அந்த உண்மையிலே அந்த மாதிரி சிம்டம் காலையில் அப்பா எழுந்துட்டு அவர் வந்து தன்னை மறந்த மாதிரி நிறைய பேசினார் ஒளரி. ஆனால் ஆண்டவர் உடனே எங்கள் அப்பா வந்து ஹீல் பண்ணிட்டார். அந்த காலையில் தான் கொஞ்சம் நேரம் அவருக்கு நரம்பு பிரச்சனை மாதிரி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் யூரின் வராமல் இருந்தது, யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது லிவர் பிரச்சனை, அப்படியே வந்து பிலிருபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, பிபி வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து சூட்டப் ஆகிடுச்சு. அந்த முதல் நாள்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நான் என்னை ஒப்பு கொடுத்த முதல் நாள்லே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்பாவுக்கு இருந்தது. அடுத்து இந்த உயிரே பிழைக்க முடியாதுன்னு சொன்ன இந்த காரியம், 5 நாளில் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது ஆண்டவர் செய்த அற்புதம் அற்புதம் தான். இது வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போது எனக்கு ஆண்டவர் மீது இன்னும் அதிகம் வந்து பிரியமாயிடுச்சு. நான் வந்து எனக்காக செய்கிற இந்த கடவுளை நான் இன்னும் விடவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதை வந்து வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே நான் போயிட்டுருந்தேன். இப்போது அடுத்து இது முடிச்சுட்டு அப்பா ஹீல் ஆகிட்டு 1 மாதம் நான் அப்பா கூட இருந்தேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே. அப்போது ஆனால் நல்லா இருந்தார், பட் லீவ் போட்டேன். நான் திரும்ப ரீஜாயின் பண்ணுறேன் அதே ராஜீவ் காலேஜில். லீவ் முடிச்சுட்டு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் 1 மந்த் லீவ் போட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்த்துட்டாலும் அந்த லீவ் போட்டதுக்கு வந்து சம்பளம் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம், அவங்க வந்து என்னை நான் ரீஜாயினும் பண்ணிட்டேன், அதே போல் நான் லீவ் போட்ட அந்த 1 மாதத்துக்கு சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல் வந்து யூனிவர்சிட்டி அடுத்து வந்து தேவைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சிட்ருக்காரு. குறிப்பாக வந்து அப்போது அந்த அப்போ பண தேவை அதிகமாக இருந்தது. அப்போது நான் வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினராக ஆண்டவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணார். அப்போல்லாம் நான் கெஞ்சுவேன், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமினராக போடுங்க, அங்கே காம்படிஷன் நிறைய இருக்கும், நிறைய ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அப்போது கெஞ்சிட்டு இருந்தால் யாருமே போட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்த காலத்தில் ஆண்டவர் பல காலேஜஸில் என்னை வந்து எக்ஸாமினராக அப்பாயிண்ட் பண்ணி அந்த 2007-08 அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து 100,000 வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே வந்து நான் என்னை ஏர்ன் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. அப்போது எங்கள் வீட்டிலையும் நிறைய முன்னேற்றங்கள். எங்கள் அப்பா எங்கள் அக்காங்க 2 பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்தாங்க. பெரிய அக்கா, 3வது அக்கா. அப்போது அவங்களுக்கும் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. பெரிய அக்கா ஃபார்மசிஸ்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபு. அதே போல் 3வது அக்காவும் டீச்சராக வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படி வேலையே கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க வேலையும் கிடச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய அக்கா 3வது அக்காவுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் ஒரு முறை நான் ரொம்ப ஹாசன் அந்த காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு கால் பண்ணி அவங்க மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா நம்ம ஜாலியாக இருக்கோம், அக்கா கஷ்டப்படுறாங்களேன்னு. அப்போ தான் நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர்கிட்ட எங்கள் அக்காவுக்கு வந்து நல்ல ஒரு மனவாளனை ஆண்டவர் கொண்டு வரணும், ஏற்ற வேலையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்து உபவாசமாக வைத்து நான் வந்து அக்காக்காக ஜெபித்தேன். அப்போது அவங்களுடைய மேரேஜ் வந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் அவங்க ஏற்ற மணவாளனை கொண்டு வந்தார். ஒரு ஜெபத்தில் நான் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய அக்காவுடைய கணவனை வந்து நான் தரிசனமாக நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் இதை நடத்துவேன்னு திரும்ப அது தரிசனமாக அவருடைய முகத்தை சைட் வியூவில் பார்த்து மாத்திரம் இல்லாமல் திரும்ப அந்த மேரேஜ் ஆண்டவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதே போல் அக்காவுடைய மேரேஜ் வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ மனவாளன்னு அதே போல் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் எந்த வேண்டுதலும் பண்ணலை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சுவிசேஷம் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லோருக்கிட்டேயும். அது சுவிசேஷம்னு கூட எனக்கு தெரியாது, பட் அவர் தான் உண்மையான கடவுள்னு எல்லோருக்கும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அந்த வேலையில் தான் வந்து நாங்கள் செல் மீட்டிங்கும் வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் நடத்துவோம். அப்போது அதுக்கு பொறுப்பு பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அப்போது நான் வந்து செல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு பாஸ்டர் ப்ராஃபிட் வந்திருந்தார் கேரளாவிலேருந்து. அவர் வந்தப்போ அவர் சொன்னார், எல்லோருக்கும் ப்ராஃபஸி சொல்லிகிட்ருக்காரு, அதே போல் எனக்கும் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த காலேஜில் நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கிறேன், அந்த இடத்துல நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே போல் என்னுடைய பிரின்சிபலோட ரட்சிப்புக்காக ராஜீவ் காலேஜில் உள்ளவங்க அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ஆர்சி கிறிஸ்டியன். அப்போது அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில் வரணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் அதையும் ப்ராஃபஸியாக அந்த பாஸ்டர் மூலம் சொன்னார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு கல் பாறை, அந்த பாறையில் தண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும், அது போல தான் அவங்க இருதயம், ஆனாலும் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. எனக்கு இது ஆரம்ப காலம் கிறிஸ்டியானிட்டியில். அப்போது எப்படி என்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அடுத்த ஒரு செல் மீட்டிங்கில் பாஸ்டர் தாமஸ் அவர் ஹாசனில் இருந்தார். அவர் வந்தார். அவர் வந்து ப்ரீச் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து பரிசுத்த ஆவி நிறைஞ்சு விழ போகிறாங்க. அப்போ நான் போய் பிடித்தேன். அப்போ பிடிக்கும்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நார்த்தில் போய் ஊழியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு புரிஞ்சிச்சு, உன்னதமான இடத்துல வேலை, அப்போது அடுத்து நார்த்தில்ன்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு நார்த் இந்தியாவில் தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நார்த் இந்தியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார்லன்னு. அப்போ தான் எங்கள் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, நல்ல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பொண்ணு, அவங்க சொன்னாங்க, மேம் நீங்களே போய் வேலையை தேட தேவையில்லை, ஆண்டவர் ஒரு முறை தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அவரே வந்து வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரொம்ப அந்த வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ரிசல்ட்டில் வந்து எப்படின்னா, என்னுடைய சப்ஜெக்ட் ஆப்சன்ட் கைனி அப்ஸ்ட்ரெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னு சொன்னால் இந்த டெலிவரி பற்றின காரியங்கள், அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அதில் ரிசல்ட் வந்து பசங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஆண்டவருடைய உதவியோடு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ண பேட்ச் வந்து அவங்க வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ், மற்ற எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இது கத்தர் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை ஒரு ப்ரொஃபஷனில் ஆண்டவர் வைத்தார். இப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல. ஸோ அப்போது தான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு ஆர்மியில். அந்த ரெக்ரூட்மெண்ட்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியிருந்தான், இதை அப்ளை பண்ணி பாரு இதனால் என்ன அப்படின்னு. ஸோ அப்ளை பண்ணப்போ ரிட்டர்னுக்கு கால் லெட்டர் வந்திருந்தது. போய் எழுதுனா எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்குது, இது என்ன ஆர்மி எப்போதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டு ஒரு ஹோப்பும் இல்லாமல் வீடு திரும்பிட்டோம். அப்போ தான் வந்து ரிசல்ட் ஈவினிங் வருது. ஈவினிங் ரிசல்ட்டில் பார்த்தா இது ரிட்டன் எக்ஸாமில் யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி, இது இவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆனால் செலக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருந்தப்போ அடுத்த இன்டர்வியூ, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்டர்வியூவில் பார்த்தோன்னா ஆனால் எனக்கு அங்கே வந்து டஃப் இல்லை, இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு நான் என்ன டீச் பண்ணணும் அதுலேருந்து அவங்க கேள்வி கேட்டப்போ, அதே போல் ஜிகே எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. அப்போது எனக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது, இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டேன். அடுத்து மெடிக்கல், மெடிக்கலில் போகும்பொழுது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் பக்கத்து ரூம் அவங்க எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டயட்டில் இருந்தப்போ கடைசியில் பார்த்தா ஹீமோக்ளோபின் எங்கள் ரெண்டு பேருக்கும் கம்மியாயிடுச்சு. அப்போது ஐயோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், ஓகே நம்ம அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எங்களை சரி பண்ணோம். அடுத்து இந்த எக்ஸாம் வந்துச்சு, மெடிக்கல்லையும் பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஹெச்பி எந்த பிரச்சனையுமே இல்லை, மெடிக்கல் ஃபிட்டு எல்லாத்துலேயும் அப்போ மூணுத்துலேயும் செலக்ட் ஆகிட்டு ஆர்மியில் வந்து யார் செலக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள், ஏன்னா நாங்கள் இப்போது ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணோன்னா நான் ஒரு ஒரு நர்ஸாக வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன், ஒரு லெக்சரர் இல்லை. எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஒரு டவுட்டோடே இருந்தேன். ஆனால் ஒரு அடையாளத்தை மட்டும் வச்சுருந்தேன், பாஸ்டர் மட்டும் சொன்னாருன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். அப்போ தான் எல்லோருமே சஜஸ்ட் பண்ணாங்க நீ போய் ஜாயின் பண்ண, நான் யார் பேச்சையும் கேட்கல. கடைசியாக நான் போயிட்டு பாஸ்டரை மீட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போனோம், போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போ பாஸ்டர் சொன்னார் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் மேம். பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நான் அதில் உறுதியாயிட்டேன், சரி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு போய் எனக்கு போஸ்டிங் வந்தது டெல்லி. இங்கே டெல்லின்றதுனால அக்கா பெரியக்கா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அப்பா அம்மாவுக்கு இங்கேயே நீ நல்லா தானே இருந்த கர்நாடகாலேயே, நல்ல சேலரி எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு நீ டெல்லி போகணும் அப்படின்னு. ஆனால் அக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ கிளம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆனால் இதுக்கு இடையில் வந்து நிறைய தடைகள், அதனால் அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். கிளம்ப போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் வந்து பியூரோலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பியூரோ க்ளோஸ் பண்ணுறேன், மேலேருந்து சூட்கேஸ் ஹெவியான சூட்கேஸு என் மேலே விழுந்துருச்சு. ஆனால் மேலே விழலை, ஆண்டவருடைய கிருபை. அது கிளம்ப போகிற நேரத்தில் விழுந்திருந்தால் முதுகில் விழுந்து நான் அடிபட்டு ஏதாவது ஆயிருக்கணும், ஆனால் ஆண்டவர் என் மேலே விழாமல் அந்த சூட்கேஸ் தள்ளி விழுந்துருச்சு ஹெவியானது. ஸோ ஆண்டவர் என்னை அப்படி காப்பாற்றினார். அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் போய் டெல்லி போனோம். என்னை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய தம்பியோடு நாங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆண்டவர் சொன்ன அது ப்ராஃபஸி படி உன்னதமான ஒரு இடத்துல நான் உனக்கு வேலையை வைத்திருக்கேன்னு சொன்னார். அதே போல் நார்த்தில் நீ ஊழியம் செய்வாய் அப்படின்னு சொன்னேன். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நான் போய் ஜாயின் பண்ணேன். அதே போல் அங்கே உடனே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நர்சிங் வந்து எனக்கு பிடிக்காது, பெட் சைடு அதை வேலை பார்க்குறது பிடிக்காது. அப்போ அதுக்கு முன்பே ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார், இது வந்து உன்னதமான வேலை. பாஸ்டர்ஸ் கூட நுழையணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நுழைய முடியாது, பெர்மிஷன் வாங்கணும், பல ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் ஜெபிச்சு பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்கணும். அது போல் வந்து நிறைய கைடன்ஸ் ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போது அதன்படி வந்து செய்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் வந்து சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அங்கே வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆண்டவருடைய வார்த்தைகள், நான் ஆண்டவரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், சொல்லி விடுதலை ஆவாங்க, நிறைய இந்த நோயிலிருந்து சுகமாவாங்க. சில பேர் மறிக்கவும் தருவாயில், மறிக்க போகிற நேரத்தில் கூட வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது என்ன கான்செப்டுன்னு, ஆனால் நான் சொல்லிடுவேன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மரணம் உறுதி, ஆனாலும் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மறித்த நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க வந்து பரலோகத்தில் பரதீசில் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து எங்களுடைய கொலீக்ஸுக்கும் வந்து நான் ஆண்டவரை குறித்து நான் பேசினேன். அப்போது அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொண்டு நங்களுக்கு உள்ள ஒரு ஃபெலோஷிப் ப்ரேயர் டீமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து 12 வருட ஸ்திரீ எப்படி வந்து பெரும்பாடுனால வந்து அவஸ்தப்பட்டு ஆண்டவருடைய ஆடையை தொட்டு குணமானாங்களோ, அதே போல் எங்கள் கொலீக் ஒரு பொண்ணு அப்படி தான் அவங்களுக்கு பெரும்பாடு இருந்தது. ஒரு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அதிலிருந்து விடுதலை ஆனாங்க. இன்னொரு பொண்ணு, ஒளி தான் வந்து கடவுள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஜீசஸ் தான் உண்மையான கடவுள். நானும் இன்னொரு பொண்ணு ஹேமான்னு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நாங்கள் சொல்லுவோம், அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நிறைய முறை எங்கள் கூட இந்த ஃபெலோஷிப் ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கம்பல் பண்ணோம், நீ வந்தே ஆகணும். அந்த வந்து அப்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க வந்தோடனே பேச ஆரம்பித்தோம். அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் ஒளி தான் வந்து கடவுள், லைட்டு தான் கடவுள், ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, ஆண்டவர்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு, ஏதோ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், அந்த ஒளியை படைத்ததே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே, அந்த கண் முன்னாடி ரட்சிப்பை நாங்கள் பார்த்தோம். அப்படியா? உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகத்தை பெற்று அவங்க வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, உடனே இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பாட்டு பாடுறாங்க, ஒரு வித்தியாசம். இது போல் நாங்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு டீமாக சேர ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய. அதே போல் ஷைனின்றவங்க ஆர்சி கிறிஸ்டியன், அவங்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஜெபிக்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னு எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாஸ்மின் அவங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அது அடுத்து இன்னொரு மேம் மேத்யூன்னு, அவங்க டியூட்டி மேட்ரன், அவங்க அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தார் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. அப்போது வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மேமோட ரூமுக்கு போய் பார்க்க போனப்போ, அப்போது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், மேம் நான் ஜெபிக்கிறேன், அப்பா குணமாயிருவார், ஆண்டவர் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி நம்ம ஜெபிக்கலான்னு அந்த ஜெபிச்சதுக்கு அப்புறம், அந்த ஜெபிச்ச கொஞ்சம் ஒரு 2 hours அவருக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அதே போல் அவரும் நல்லாயிட்டார். ஏன்னா இது வந்து 3rd attack கண்டிப்பாக மறிச்சிருவார் அப்படின்னு இது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆனால் ஆண்டவர் அவரை பிழைக்க வைத்தார். இப்போது இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களே எங்கள் ஃபெலோஷிப்பில். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இந்த RNR ஹாஸ்பிட்டல் டெல்லியில் உள்ள நர்சிங் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபெலோஷிப் ப்ரேயர் வச்சு நாங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எங்கள் மத்தியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் எனக்கு வார்டு வந்து நான் கேட்பேன், எனக்கு இந்த வார்டு கொடுங்க ஆண்டவரே, அந்த வார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் நான் என்ன வார்டு கேட்குறேனோ அந்த வார்டு கொடுப்பாரு. அப்போது கடைசியில் நான் என்ன சொல்கிறேனே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வார்டு கொடுக்கணுமோ கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு வந்து டெம்ப்ரரி டியூட்டியாக போட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி, என்னன்னா ஒரு ஜூனியர் எப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் டிடி கிடைச்சது அப்படின்னு. அப்போது நான் எனக்கு அப்போ தான் ஆண்டவரை இன்னும் புரிய ஆரம்பிக்கிறேன். அப்போது நம்ம கேட்குறது வந்து சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உன்னதமான இடத்துல இன்னும் கொடுப்பாருன்னு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள போய் நான் டிடி பண்ணதில் ஆண்டவர் ஒரு எல்லார் முன்பும் என் தலையை உயர்த்தினார். ரொம்ப வந்து அற்பமாக நினச்சாங்க, இவங்க வந்து எம்எஸ்சி ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல என்னை தூக்கி நிறுத்தி என் தலையை உயர்த்தினார். அங்கே போயிட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே டியூட்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலையில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போது அவங்களும் சொந்தக்கார டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, COPDன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, அதோடு ஹார்ட் ஃபெயிலியரும் ஆயிடுச்சு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 25% தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளவங்க சர்வைவ் பண்ணவே முடியாது அப்படி இருக்குதுன்னு சொல்லவும். அப்போ நான் எனக்கு உயிருக்கு கேரண்டி இல்லைன்னே அந்த இடத்துல நான் அழுதேன். அப்போ தான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி, அம்மா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, ஆண்டவர் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஹீல் பண்ணுவார், குணப்படுத்துவார், எனக்காக நீ ஏற்றுக்கொள்ளு, ஏன்னா நான் அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ மேரேஜ் ஆகலை, இப்போ நான் நீ இல்லைன்னா நான் வந்து அனாதை ஆகிடுவேன், என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்காக நான் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ரெடியானாங்க. பேச முடியல, நான் பேசுகிறதே அவங்களால அதிகம் தெளிவாக கேட்க முடியல, ஏன் அந்தளவுக்கு அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. அப்போது நான் வந்து சொல்கிறேன், அம்மாட்டேம்மா நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு. எனக்கே டென்ஷனில், நானே ஒழுங்காக சொல்ல வரமாட்டேன், ஆண்டவரே எனக்காக என் மகளை, அதாவது என் மகளுக்காக என்னை நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண எனக்கு டென்ஷனில் வரவே மாட்டேன்ச்சு. ஆனால் உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அம்மாவை பலப்படுத்தி அவங்களே சொல்லிட்டு, ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக என்ன நீங்கள் குணப்படுத்துங்கன்னு மூணு முறை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை, அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்டு அவங்க வந்து இப்போ மூணு நாளையில் இறந்துருவாங்கன்னு வென்டிலேட்டரில் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் அப்படி இருந்த அவங்களுக்கு வந்து ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிக்காக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது, அவங்க குணமாகி வராங்க. ஆனால் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இங்கே நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் டியூட்டி பார்க்குறேன், என்னால் வர முடியாது, எனக்கு பெர்மிஷன் இல்லை, அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது வந்து டியூட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க எனக்கு லீவ் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த வேலையில் இடையிடையே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், அம்மாக்காக நிறைய ஜெபிச்சு ஆண்டவர் வந்து அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. அடுத்து எங்களால் வந்து அதிக செலவு பண்ண முடியலன்னு ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஜாயின் பண்ண, அவங்கள அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் நோட் வாங்கிட்டு அங்கே போய் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் எல்லா செக்கப்பும் திரும்ப ஆர்மியில் வந்து செக் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, ஆனால் உண்மை, அவர் எழுதின ரிப்போர்ட் உண்மை. ஆனால் அங்கே போனால் எல்லாமே நார்மலாக இருக்குதே. சிஓபிடி அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி ஹார்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்கே அப்படின்னு எல்லா செக்கப்பும் ஹெட்டு ஃபுட் பண்ணி, சரி வந்ததுக்காக ஒரு 10 டேஸ் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாங்க. இதுக்கிடையில் நானும் வந்து இந்த டிடி முடிச்சுட்டு டெம்பரரி டியூட்டி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து நைட் டியூட்டி பண்ணிட்டு தான் நீ போகணும்னு. ஏன் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா, அம்மா வந்து மரிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால, அப்போ ஏதாவது நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க போகணும் லீவில் அப்படின்னு. ஏன்னா போனதுக்கப்புறம் லீவை முடிச்சுட்டு திரும்ப பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவே தரல. அப்போ தான் வந்து அம்மாவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க குணமானதுனால லீவு வந்து அவங்க தரவே இல்லை. நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்னாவது இந்த லீவில் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், அதுவும் பண்ணலை. அப்போ கடைசியாக அவங்களே சொல்கிற அந்த நாளில் வந்து நான் கிளம்பி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா என்னுடைய வரைக்காக ரொம்ப காத்திருந்தாங்க, எப்போ நான் வந்து என் மகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் போய் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனை, ஏன்னா ரொம்ப ஒல்லியாக சரீரம்லாம் மெலிஞ்சு ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அப்போது அதை பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு குஷியாக இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அடுத்து சரி நம்ம ரெஸ்ட் எடுக்க போகலான்னு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அம்மாவால் கொஞ்சம் அடி கூட எடுத்து வைக்க முடியாதான். நான் மேலே வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் படுத்து தூங்குற ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா மேலே ஏறி வந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. அவங்க கூட 2 மந்த்ஸ் லீவில் இருக்கும்போதே அவங்க திரும்ப பழையபடி அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டாங்க, எல்லாமே குணமாயிடுச்சு. அப்பாவும் சொன்னார், முன்னெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, இப்போ திரும்ப நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நடக்கிறாங்க, எல்லாமே சொல்லும். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார் எங்கள் அம்மாவுக்கு. மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாங்க எனக்காக. அப்போது இந்த வேலையில் தான் வந்து நான் இது 2011 நடந்தது. 2011 அப்புறம் எனக்கு வந்து மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்மியில் 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட், அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதுனால அவங்க வந்து மேரேஜ் டிலே பண்ணாங்க. அப்புறம் 2012 வந்து திரும்ப வந்து மேரேஜ்க்கு வந்து அலைன்ஸ் தேட ஆரம்பித்து 2012 எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஏற்கனவே வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தபடி அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அப்போது அதன்படியே வந்து அவங்க சம்மதத்தோடு நான் வந்து நான் கிறிஸ்டியனை தான் மேரேஜ் பண்ணேன். நான் ஏற்கனவே ஜெபத்தில் வைத்திருந்தேன் என்னென்ன வந்து அவங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கணும்னு எழுதி வச்சபடி அதே போல தான் என்னுடைய கனவு இருந்தார். அவருக்கும் என்ன பிடிச்சது, நானும் அவரை பிடிச்சு நாங்கள் மேரேஜ் பண்ணோம். இப்போது எங்கள் அம்மா குணமானதுக்கப்புறம் அடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, சரி அக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இனி நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க, அம்மாவுக்கும் உடம்பு முடியல நீ மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு, ஆனால் நான் சொன்னது கிறிஸ்டியனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட உறுதியாக இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப அழுதார், நான் கிறிஸ்டியன் மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போவேன், நீ ஹிந்து மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் ஏற்கனவே ஒரு ஆண்டவர்கிட்ட சரி அப்பா அம்மாவோடய சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க இதுக்கு ஒத்துக்காததுனால ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள், நான் நினச்ச மாதிரி விக்கிரகத்து முன்பு வந்து தாலி கட்ட விடாமல் அவங்க அமைச்சருக்கே நேரு வந்து தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் நடந்தது. ஸோ கர்த்தர் இவ்வளோ இந்த மேரேஜ் விஷயத்தில் எனக்கு கிருபை பாராட்டினார். என் கணவர்கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அதை ஒரு பொருட்டாக என்னெல்லாம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி அதிகம் வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்போது நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க விளக்கு கொடுத்துரு காரியங்களோ இல்லை நாங்கள் பூஜை அந்த மாதிரி காரியங்கள்லேயும் வந்து நான் செய்ய மாட்டேன். அப்போது என் கணவர் வந்து இதை அறிந்ததுனால அவர் இந்த விஷயத்துக்கு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டார், என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது வரைக்கும் வந்து நான் விக்கிரக கோயிலில் என்னை வணங்கும்படிக்கு அவர் இதுவரை என்னை கம்பல் பண்ணதில்லை. ஸோ அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருக்கு கூடான கொடி நன்றி. அதே போல் நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்தது. ஆனாலும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாகத்தான் ஒரு மனமாக எப்படியாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி ஒரு மனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெல்லியில் தான் இருந்தோம். அப்போ டெல்லியில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை. அப்போது அதுக்கு முன்பே நாங்கள் ட்ரை பண்ணி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் கேட்டுப்போ, அவங்க வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் வந்து மருத்துவத்தை நம்புற அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மறந்துட்டாலும் கூட, ஐயோ இந்த டேப்லெட் போடலன்னா அது ஒரு சத்து மாத்திரை தான், இதை போடலன்னா நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு மாத்திரை மேலே ஏன் நம்பிக்கை வைக்கிற, நீ என் மீது விசுவாசம் வை அப்படின்னு. நான் ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னுடைய மகனை குறித்து நான் வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். எல்லோருமே அங்கே எங்கள் அம்மா எங்கள் அக்காங்க எல்லாம் வராங்க. அதில் ரெண்டாவது அக்கா மட்டும் அந்த தரிசனத்தில் அவங்கள நான் பார்க்கலை. அதே போல் தேவதர்ஷன் என் பையனுடைய பேர், அந்த மகனை வந்து நான் வந்து தோளில் போட்டு வச்சுட்டு நான் சொல்கிறேன், இவன் வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை வந்து பர்த்டே ஒரு 1 இயர் பேபி மாதிரி இல்லாமல் குட்டியாக நான் வந்து அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். இவன் சொல்கிறனால எனக்கு ஓகே பையன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தோன்னே அந்த குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்து மற்றவர்கள்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அவமானத்தின் மத்தியில் ஒரு தரிசனம் வந்தது என்னை பலப்படுத்தினது. அப்போது அந்த தரிசனம் பார்த்தேன், அந்த அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அடுத்து ஆண்டவர் பையனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தரிசனம் பார்த்த 2வது மாதத்துலேயே வந்து எனக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து குழந்தை வந்து 2014 வந்து குழந்தை பிறந்தது. என்னுடைய மகன் பெயர் தேவதர்ஷன், என்னுடைய கணவன் பெயர் ஹரிபாஸ்கர். இப்போ டெல்லி போஸ்டிங்கை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து லக்னோ போனோம். அங்கேயும் அதே நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பீடியாட்ரிக் வார்டில் அதிகம் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். அப்போது வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஒரு ஹோப்பே இல்லாமல் அது மறிச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல், மூச்சு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சின்ன பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அப்படின்னு. அதே போல தான் அந்த குழந்தை திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிறைய டாக்டர்ஸ் தான், அவங்க தாத்தா டாக்டர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட அழறாங்க, மேம் இந்த குழந்தையை காப்பாற்றுங்க, எனக்கு வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னாலெல்லாம் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு குழந்தை கண்டிஷன் என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னேன், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால முடியும், நீங்கள் அவரை நம்புறீங்களா, நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஆமாம் மேம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடாது, எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அட்டெண்டர்லாம் இருந்தால். அப்போ அவங்கள வெளியில் அனுப்பிவிட்டு உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த குழந்தைக்கு வந்து இன்டுபேட் பண்ணுறதுக்கு அந்த டியூப் உள்ளே போகிறதுக்கு இடத்துல வந்து வீக்கமாயிடுச்சு, இன்டுபேட்டே பண்ண முடியல, குழந்தை மரண ஒரு நிலைக்கே போயிடுச்சு, ப்ளூயிஷ் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட் ஒன்றும் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ தான் அனஸ்தட்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட்டா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் இன்டுபேட் பண்ண முடியும், ஆனால் அவங்க வர டிலே ஆகுது. ஆனால் ஆண்டவர் கிருபைனால அவங்களும் வந்துட்டாங்க, குழந்தை ஆல்மோஸ்ட் மரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அவங்க அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இது ஸ்பாசம் இருந்த அந்த இடத்துல, வீக்கம் இருந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி உடனே இன்டுபேட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்த உடனே ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அந்த மரிக்க இருந்த அந்த குழந்தைய உடனே வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் சுகம் கொடுத்தார். மீண்டும் ஹார்ட் பீட் வருது, மூச்சு இது SPO2 சொல்லுவாங்க, ஆக்சிஜன் லெவல்லாம் நார்மலுக்கு வருது. அப்போது வென்டிலேட்டரில் இருந்தது அந்த குழந்தை ஒரு 5 நாள் தான் வந்து இருந்தாங்க வென்டிலேட்டர். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் ஹூடில் வச்சாங்க, அடுத்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் உடனே டிஸ்சார்ஜ். ஒரு ஹோப்போ இல்லாத அந்த குழந்தைய ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். அப்போ அந்த டாக்டர், அவங்க தாத்தா டாக்டர், அவர் சொன்னார், மேம் இந்த குழந்தை வந்து உயிரோடு வந்ததுக்கான காரணமே வந்து ஆண்டவர் தான், நீங்கள் கூடவே இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜெபிச்சிங்க அப்படின்னு. நான் ஜெபிச்சால கர்த்தர் வந்து உங்கள் குழந்தைக்கு சுகம் கொடுத்தார், அதை நீங்கள் வந்து விசுவாசத்தோடு எப்போதும் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் பல அற்புதங்கள், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்தது நான் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ போஸ்டிங் வந்தது, அங்கே 3 வருடம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த 3 வருடம் இருந்தப்போ அதே தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணேன். அநேகருக்கு ஜெபிச்சு அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் மும்பை போஸ்டிங் வந்தேன். மும்பையில் வந்தப்போ தான் வந்து எனக்கு இதுவரை வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு ஆவியானவருடைய கிருபைனால் எவ்ரி சண்டே வந்து 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போது நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறதுக்கு அது வந்து வாய்ப்பாக இருந்தது. அப்போது என்னுடைய கணவர் வந்து டெல்லியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து இடையிடையே வந்து எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது பையனையும் வந்து மும்பையிலே எங்கள் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம். அப்போது ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய கிருபைனால் நான் வந்து ப்ரேயர் லீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மும்பை வந்து ஒரு சபையோடு ஐக்கியமாகி அந்த சபையில் வந்து என்னை ஜெபம் வந்து நடத்தும்படிக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். இது வந்து கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், ஏன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய சபை. அந்த சபையில் வந்து ஆர்மியில் நாங்கள் வந்து வந்து போஸ்டிங் வந்து வந்து போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட எனக்கு இந்த காலேஜ் ஆஃப் நர்சிங் மும்பையில் வந்து நான் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆர்மியில் வந்து ஒரு கிளினிக்கலில் இருந்துட்டு லெக்சரராக கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஆண்டவருடைய கிருபை தான். அப்போது ஆண்டவர் என்னுடைய தலையை அந்த இடத்துல உயர்த்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் தொடர்ந்து இன்னும் நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மும்பை பாஸ்டர் வந்து சொன்னார், நீ ஒரு கோர்ஸில் வந்து சேர்ந்து கொள்ளும்படிக்கு. அப்போது சர்ச் பிளான்டிங் கோர்ஸில் வந்து லெவல் 1 நான் வந்து சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது அசைன்மெண்ட்டு. நம்ம ஒர்க்கு போயிட்டு அசைன்மெண்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆண்டவர் உதவி செய்தார் நாம் வந்து அதை டைமுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நான் வந்து நான் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சையோடு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது கூட ஜெபிச்சிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை, மும்பை போஸ்டிங் மூலம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நான் இருந்தேன். அசைன்மெண்ட் சப்மிஷன் எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் என்னை முதலிடத்தில், அவர் தான் வந்து ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் நடத்தி அது ஃபஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கு உதவி செய்தார். ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக கூடான கூடிய நன்றி. அதுக்கப்புறம் நான் எனக்கு தேஜ்பூர் போஸ்டிங் வந்தது. இந்த தேஜ்பூர் போஸ்டிங்கில் வந்து எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்னா நான் அதுதான் என்னுடைய ஆர்மியில் வந்து லாஸ்ட் டென்யூர். இந்த நேரத்தில் வந்து பொதுவாக ஹோம் போஸ்டிங் தான் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோருமே என்கரேஜ் பண்ணாங்க, நீ வந்து ஹோம் போஸ்டிங்க்கு கேளுன்னு. அப்போது நான் வந்து இது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் செய்யணுமா உன் சித்தம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தெளிவாக பேசினார். அப்போது உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேஜ்பூர் ஆண்டவருடைய சித்தம்னு அறிஞ்சு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கே போய் தேஜ்பூரில் எனக்கு அங்கே இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய முன்னேற்றங்கள். வெறும் வந்து ப்ரேயர் லீடிங் மட்டும் நடத்திட்டு இருந்த எனக்கு அங்கே வந்து மிஸ்ஸா என்ற இடத்துல அங்கே ஆண்டவர் சபையில் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போது இது வந்து இங்கே அஸ்ஸாமில் லேடிஸ் வந்து ஒரு புல்பீட்டில் நின்று பேசுகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் வந்து அரிதான ஒரு காரியம். நான் ஆண்டவருடைய கிருபனால் அதை பாஸ்டரே கொஞ்சம் தயங்கினார் ஆண்டவர் சொன்னப்போ. அப்போது ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி அவங்கள ப்ரீச் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போது ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்து அங்கே வந்து பல டாப்பிக்கில் வந்து பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள், அபிஷேகத்தில் முன்னேறி செல்றதுக்கு அந்நிய பாஷையின் வரங்கள் இன்னும் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே இன்னும் ஆண்டவருக்கென்று நிறைய வந்து செய்யணுன்றக்காக, நிறைய வந்து சுவிசேஷத்திற்கென்று கவுன்சிலிங் அது போன்ற காரியங்களுக்கென்று என்னை எடுத்து பயன்படுத்தினார். அங்கே எனக்கு அந்த தேஜ்பூரில் வந்து எனக்கு நல்ல டைம் கிடைச்சது, பேஷண்ட்ஸோடு நேரத்தை செலவிடுறதுக்கு. அப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதும், அதன் மூலம் அவங்க அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றுக்கொள்வது இப்படி வந்து அதிகமாக நடந்தது. அதே போல் என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய காரியங்கள்லேயே நான் முன்னேறி போகிறதுக்கு உதவி செய்தார். அது குறிப்பாக பிசாசுகளோடு எப்படி எதிர்த்து போராடுகிற காரியங்கள் அப்படின்ற அது எல்லாமே எனக்கு ஆண்டவரே வந்து எனக்கு முழுவதும் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அது வேறு பிரித்து எடுத்திருந்தார் தேஜ்பூரில். என்னை மட்டும் தனிமையாக வைத்திருந்து அங்கே ஜெபத்துக்கும் வேலைக்கும் தான் நேரம் கொடுத்தேன் அதிகம். அப்போது நான் எனக்கு வந்து அந்த நேரங்களில் எனக்கு ஆராதனையிலே இன்னும் நல்ல பலப்படுறதுக்கு உதவி செய்தார். அங்கே தான் வந்து பாடல்கள் இன்னும் நல்லா பாடவும், ஆண்டு முன்னாடி சினிமா பாடல்களே அதிகம் பாடிட்டு இருந்த என்ன ஆராதனை பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாவற்றையும் நல்ல வந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து துதிக்கும்படிக்கு எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஆர்மியில் உள்ள டென்யூர் முடிய போகிற நேரம், நான் வந்து ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. அதாவது நிறைய பிரிவினையின் ஆவி, வன்க நாவி, பொறாமையின் ஆவி வந்து பிரச்சனை, கணவன் மனைவியை பிரிக்கணும் அப்படின்ற நிறைய காரியங்கள் நடந்தது. ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இதற்காக நீ நிறைய ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அதிகமாக ஒரு 50 நாள் எனக்கு கொடுத்துருந்தார். லீவு நாளில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து மற்ற நாட்கள் இன்னும் நல்ல ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜெபத்தில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போது அந்த கட்டுக்கள் எல்லாம் வந்து அவிழ்க்கப்பட்டது. அப்போது எங்களுக்குள்ளே செயல்பட்ட அந்த பொறாமையின் ஆவி, பிரிவினையின் ஆவி எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய உதவியோடு நான் வந்து இந்த தேஜ்பூர் போஸ்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு நான் மீண்டும் வந்து நான் தமிழ்நாடு வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்லாமல் தேஜ்பூரில் வந்து இன்னும் அங்கே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கேயும் அதே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தொடரும்படிக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டு என்னுடைய வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வீட்டின் தேவை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பணம் வந்து அதை வச்சு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அரிதான காரியம். ஆனால் ஆண்டவருடைய உதவியோடும் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கும் மேலே வந்து ஒரு ஜெப வீடு போல் கட்டுறதுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதில் தேவைகளை வந்து ஆண்டவர் யாரிடத்தையும் நீ கேட்கக்கூடாது, லோனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். நானே இந்த தேவையை சந்திப்பேன். அப்போது எனக்கு அந்த ரிலீஸ் மூலம் அதில் வைத்த பணத்தை வைத்து நான் வந்து வீடு கட்ட ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் இப்பொழுது வந்து எனக்கு அந்த ஆர்மியில் இருந்து என் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறது பார்க்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அதிக நேரம் என் குடும்பத்தோடு செலவிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. அப்போ தொடர்ந்து இன்னும் வந்து எங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் இன்னும் நல்ல ஐக்கியம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி. இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இயேசு தாங்க உண்மையான தெய்வம். எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனைகளா, இல்லை என்ன வேதனையாக போராட்டங்களாக இருக்கட்டும், அதை இயேசுவை நீங்கள் தேடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் கூட்டிங்கன்னா போதும், அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுப்பாருங்க. எனக்கு எப்படி வந்து விடுதலை கொடுத்தாரோ, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த எண்ணையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர் தன் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து அவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இது உண்மை. இதற்கு நானே சாட்சி. இவ்வளோ நேரம் என் சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.
1: 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தி, கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் தேசத்தில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் ஒரு ஓவியனை அழைத்து இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான அபூர்வமான ஒரு பறவையை எனக்கு வரைந்து கொண்டு வா என்று கேட்டார். பல மாதங்கள் கடந்து சென்றாலும் அந்த ஓவியன் படத்தை கொண்டு வரவில்லை. எனவே ஒரு நாள் அந்த சக்கரவர்த்தி ஓவியனின் கலைக்கூடத்திற்கு சென்று ஏன் இவ்வளவு காலம் என்று விளக்கம் கேட்டார். உடனே ஓவியர் ஒரு வெள்ளை திரைச்சீலையை அதற்கான ஸ்டாண்டில் மாட்டினார். சில நிமிட நேரங்களில் அந்த பறவையின் படம் தயாராகிவிட்டது. அது உண்மையாகவே ஒரு உயிருள்ள பறவை போல காட்சியளித்தது. அந்த ஓவியனின் திறமையை வெகுவாக பாராட்டினார். என்றாலும் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சற்று கோபத்துடனே சக்கரவர்த்தி கேட்டார். உடனே அந்த ஓவியன் தன்னுடைய கலைக்கூடத்தின் ஒவ்வொரு அறைக்கும் சக்கரவர்த்தி அழைத்துச் சென்றார். அங்கே இறகுகள், இறக்கைகள், நகங்கள், கால்கள், கண்கள், அலகுகள் இவற்றை தனித்தனியாக வரைந்து வைத்திருந்த அத்தனை ஓவியங்களையும் எடுத்து அரசன் முன் வைத்தார். இவைகளையெல்லாம் கவனமாக பார்த்த சக்கரவர்த்தி இந்த ஓவியத்தை வரைந்து முடிப்பதற்கு காலதாமதமான காரணத்தை புரிந்து கொண்டார். ஒவ்வொரு சிறிய அளவிலான காரியத்திலும் உள்ள மேன்மையை கொண்ட அந்த பறவையின் வடிவம் அத்தனை தத்ரூபமாக வரையப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நாம் செயல்படும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் தொடர்ந்து நீண்ட காலமாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன காரியத்தை நாம் செய்து முடித்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். பல சிறிய வேலைகளின் தொகுப்பே சிறப்பான வாழ்க்கையின் சிகரமாகும். பெரிய காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் கவனம் செலுத்தி ஒவ்வொரு மணித்துளியும் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நமது வாழ்வை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக மாறிவிடும். வேத புத்தகத்திலும் இரண்டு தாளந்துகளை மட்டும் பெற்றுக்கொண்ட ஒருவன் நான்கு தாளந்துகளோடு வந்து நின்ற பொழுது, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று இயேசு கூறியதை வாசிக்கிறோம். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி எதுவாக இருந்தாலும் சிறு காரியங்களிலும் பொறுப்புள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் சிறப்பாக செயல்பட தீர்மானம் எடுப்போமா?

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1 இருந்து ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1 இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபையை அது தேசத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது அருமையான 2 அல்லது 3 வார்த்தைகளை அவர் சொல்லி அறிமுகம் செய்கிறார். அதனுடைய 1 3 வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். வாசிங்க.
2: பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது.
1: தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறதாவது.
2: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய